அதிகாரியே நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சகலமும் எங்களுக்காக செய்து முடித்தவரே நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம் ராஜா, அதற்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. சர்வ வல்லவரே நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றிற்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மைகளின் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் அருணோதயமே உமக்கு நன்றி, எங்கள் நித்திய வெளிச்சமே உமக்கு நன்றி, வெளிச்சமானவரே உமக்கு நன்றி, எங்கள் பாதைக்கு தீபமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி, என் காலுக்கு தீபமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்மைகளின் தகப்பனே நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளும் ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. உமை துதிக்கும்படியாய் எனக்கு ஆண்டவரே கிருபை கொடுத்தீரே, நன்றி ராஜா. இதோ எல்லா இக்கட்டுகளின் மத்தியிலும் கூட உமை துதிக்க, உமை நேசிக்க, உமை ஆராதிக்க கிருபை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விழாமல் இருக்க ஆண்டவரே உம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு மகளமும் ஆழமும் தெரியாத உம்முடைய அன்பை ருசித்து பார்க்க கிருபை செய்கிறீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய அனாதி சிநேகத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் மே ஆண்டவரே தேவன் மேல் எங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் பொங்கி பாய்கிறது ராஜா. ஆண்டவரே, இதோ நீங்க செய்கிற ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிற போது எவ்வளவு அழகா நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க பிளான் பண்ணுகிறவரா இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை விட ஆண்டவரா எங்களுக்காக நீங்க எப்பொழுதும் ஆண்டவரே நல்ல திட்டங்களையும் நல்ல யோசனங்களையும் நீங்க வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ராஜா. நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சாபக்கட்டிலிருந்து எங்களை உடைத்து போட்டீங்களே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் சாபங்களை போக்க நீர் சிலுவையிலே ஆண்டவரே இதோ மறித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக வெண்கல சர்ப்பம் அணீரே, அதற்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன் தரும் ஜீவ விருட்சமே மக்க நன்றி, ஜீவத்தாறு விருட்சமே மக்க நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றியோடு மெய் துதிக்கிறோம். இதோ இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியிலே உம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவரே எசப்பா ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இதோ இருளான எல்லா இடத்திலும் உடைய வார்த்தையாகிய வெளிச்சம் பரவட்டும், விடுதலையை தரட்டும், சந்தோஷத்தை தரட்டும், சமாதானத்தை தரட்டும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஆண்டவரே. அது அப்படியே நீங்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உமை அறிகிற அறிவிலே ஆண்டவரே இன்னுமாய் கிட்ட சேர ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. இதோ நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலே நாம் இரண்டு கொரிந்தியர் 3 வாசித்து விட்டு தேவ வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 3 எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே? ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளில் இருதயங்களாகிய சதையான பலை ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலுமே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாய் இருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆகும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாய் இராமல் ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாயிருக்கும்! ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாய் இருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போகிற முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல் நாங்கள் போடுகிறது இல்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு ஈடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இதோ இந்த நாளிலும் சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளில் வாசித்ததின்படி 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே ஆண்டவருடைய இந்த புது உடன்படிக்கை, நாம் எல்லோரும் புது சிருஷ்டிகளாக்கப்பட்டிருக்கிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம், பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்களுடைய ஊழியம் அவ்வளவு மகிமையாய் இருக்குமானால் நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் என்று இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அதே போல நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. சோ அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து இந்த சுகமளிக்கிற வல்லமையை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நம்முடைக்கு மன ஆறுதல், காயங்களை, கஷ்டங்களை போக்கி இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ஒரு செயல் நம்மளுக்கு நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். நம்முடைய வியாதியை நீக்கி இருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகி இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் வந்தா என்ன பண்ணுவது? இந்த வியாதிகள் ஏன் இருக்கிறது? வந்த வியாதியை நாம் எப்படி விரட்டுவது என்கிற கோணங்களிலே நாம் ஒவ்வொரு வாரமும்
நாளும் நாம் இந்த வசனத்தை தியானித்து வருகிறோம். இதே போல இந்த இன்றைய நாளிலும் நாம் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமையை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது இந்த வசனத்திலே நாம் அந்த அதிகாரத்தை நாம் பார்த்ததின்படி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது நம்மளுக்கு விடுதலை இல்லாம இருக்கவே முடியாது. எந்தெந்த இடத்துல விடுதலை இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலே நம்முடைய சரீரத்துல பிரச்சனை இருக்குதோ, அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யல, இந்த சுவாச காற்று, இந்த லங்ஸ் நீங்க இப்படி இழுத்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு லங்ஸ்ல ப்ராப்ளமோ அல்லது ஹார்ட்ல ப்ராப்ளமோ இல்ல வயிற்றுல எந்த பகுதியில ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க இந்த பிரீத் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த காத்து வந்து அந்த இடத்துக்குள்ள போகுதா இல்ல அந்த இடத்துக்குள்ள அந்த காத்து வந்து போகாம இருக்குதா என்று உங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்ப ஒரு அடைப்பு இருக்கிறதை போல இருக்கும். ஆனா இந்த சுவாச காற்றை நீங்க நல்ல மூச்சை இழுத்து இழுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எத்தனையோ மூச்சு பயிற்சிகள்ல போனீங்கன்னா, இந்த தியான பயிற்சி, மூச்சு இது பிராணாயாமமா அப்படி எல்லாம் செய்கிற பொழுது அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு உடம்புல ஒரு ஹீலிங் கிடைக்குது, ஒரு உடம்புல அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இதை ஃபீல் பண்றாங்க. அது ஏன் அப்படி? அப்போ இந்த கர்த்தரே ஆவியானவர், அவர் அவங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க அறியல அது மேட்டர் இல்ல, உலகத்துல இந்த மனிதர்களை படைத்த, இப்ப நம்ம எல்லாம் ஆதாம் மூலமாக நாம் வந்தோம் என்று சொன்னா, அந்த மண்ணில இருந்து ஆண்டவர் படைத்து ஆதாமை உருவாக்கி அதுல இருந்து வந்த எல்லாருக்குள்ளயும் ஆண்டவருடைய சுவாசம் என்ன செய்து அங்கே ஊற்றப்படுகிறது. அப்போ அந்த சுவாசம் ஊற்றப்படுகிற பொழுது இந்த இந்த சரீரத்துக்குள்ள இந்த சுவாச காற்று நல்ல அளவோடு கூட, இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பார்ப்பாங்க, உங்களுடைய பிபி பார்ப்பாங்க, உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் பார்ப்பாங்க. அப்ப இந்த சுவாச காற்று இந்த சரீரத்துக்குள்ள சீராய் இருந்துச்சு சொன்னாக்க அங்க ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த அந்த சுவாச காற்றினுடைய அளவு, அந்த ஆக்சிஜனுடைய அளவு கம்மியா இருக்கு, நம்மளுக்கு மூச்சு உழைக்கமா இருக்கு, அப்போ நம்மளுடைய பிபி வந்து ரொம்ப லோவா இருக்கு அல்லது ஹையா இருக்கு, அது சீராக இல்லை அப்படின்ன பொழுது அங்க என்ன நடக்குது, நம்முடைய பாடியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதே போல நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் அடிக்கடி சொல்வதை போல இந்த சரீரத்துல ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்முடைய சிந்தை, நம்ம மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்களுடைய விளைவு தான் நம்முடைய சரீரத்தை அது அவ்வளவாக நம்மளை வந்து அட்டாக் பண்றதற்கு நம் டோஸை ஓபன் பண்ணி கொடுக்கிறோம். சோ அந்த சுவாச காற்று வந்து என்ன நடக்கும், நம்ம சரீரத்துக்குள்ள நம்ம சீரா இருக்கு, ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சீராய் இருக்கும் பொழுது எல்லா இடத்துலயும் உலாவும் பொழுது நம்முடைய சரீரத்துல என்ன செய்யாது, ப்ராப்ளம் வராது. அப்போ நம்ம விடுதலையோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க முடியும். சோ நம்ம நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அந்த ஆவியானவரை நம்ம ஃபுல்லா நம்ம சரீரத்துக்குள்ள ஆள விடாதபடிக்கு சில சில என்ன நம்முடைய செயல்களினால அவங்களுக்கு ஒரு மட்டுப்படுத்துகிற பொழுது ஆவியானவருடைய முழுமையான ஒரு காரியம் நம்மிடத்துல செயல்படுவது இல்லை. இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், மோசே அங்கே அநேக அற்புதங்களை, அவ்வளோ கடினமுள்ள அந்த பார்வோன் இடத்துல இருந்து தன்னுடைய ஜனங்களை தேவனை ஆராதிக்கும்படியா எவ்வளவோ அற்புதங்களை செய்து அங்க ஆண்டவர் என்ன அவர்களை ஆண்டவர் மோசையை கொண்டு அழைத்து வருகிறார். வனாந்தரத்துல அங்க வியாதிப்படவும் இல்லை, அவர்களுக்கு எந்த குறைவுமே வரல, அணுதினம் மண்ணா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சோ அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அணுதினம் மண்ணாவை வழங்கக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம ஏன் ஒரு எதை குறித்து கவலைப்படுகிறோம், ஒன்று ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு அது எந்த உறவாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு இது வந்தா ஸ்ட்ரெஸ் வருது, ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம வந்து அதை குறித்து கவலைப்படுகிறோம். அதே நேரத்துல நம்மளுக்கு பணப்பற்றாக்குறை, நம்ம பொருளாதாரத்துல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு
நம்மளுக்கு ஒரு கவலைப்படுகிறோம். அதே நேரத்துல சில செய்திகளை கேட்கிற பொழுது சில காரியங்களை நம்ம ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது யூடியூப்லயோ அல்லது வீடியோஸ்லயோ நம்ம பார்க்கும்போது கூட நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த மாதிரி நடக்குமோ, நடக்காது ஆனா நடந்துருமோ என்று சொல்லி இந்த நினைவுகளினாலே எண்ணங்களினாலே நாம் கேட்டதையும் நம்ம பார்த்ததையும் வச்சுட்டு நமக்குள்ள நம்மள அறியாமலே உள்ள அறந்த மனித நினைவுக்குள்ள ஒரு பயம், அது வெளியிலையும் ஷேர் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம ஷேர் பண்ணா ஐயோ நம்மள ஏதாவது நினைப்பாங்களோ அப்படி சொல்லி நம்ம ஷேர் பண்ணாம நம்ம உள்ளேயே வச்சு நம்மளுக்குள்ள அப்படியே நம்மளுக்குள்ள ஒரு நம்மளே புலம்பிட்டே இருக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்தை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நம்மளை சார்ந்து இருக்கிற ஜனங்கள் நம்மளை புரிந்து ஒரு நம்மளுக்கு நம்ம நல்லதான் நினைப்போம், ஆனா அவங்க அதை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க எடுத்துக்கொள்கிற பொழுது அல்லது நம்ம வந்து அது ஒரு எதிர்பார்ப்புன்னு இல்லை, இப்ப ரிலேஷன்ஷிப்னாலே எல்லாமே கிவன் டேக் தான், அப்ப அவங்க செஞ்சாதான் செய்யணுமா செய்யாட்டி செய்யணுமா அப்படி கிடையாது. அப்போ ஆனா நம்ம நம்மளை அறியாமலே சில காரியங்களை நம்ம நம்ம நம்ம மைண்டுக்குள்ள ஒரு பில்ட் இருக்கும். இப்போ நம்மளுக்கு முன்னாடி போறவங்க யாராவது நம்மளுக்கு கதவை திறந்து அதை பிடிச்சிருக்கணும், அது யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. பட் ஆனா நம்மள அறியாமலே அது அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ வெள்ள காரணம் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் போனாலும் கூட சில சமயங்களில நம்மளை அறியாமலே அந்த முன்னாடி போனாலும் வந்து அந்த கதவை ஹோல்டு பண்ணணும்னு நம்மளுடைய மனசு நம்மளை அறியாமலே நினைக்கும். இப்ப அந்த ஆளு வந்து மூடிட்டு அத டக்குன்ட்டு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகும் பொழுது சப்பாரு இந்த ஆள் இப்படி போயினா அப்படி போயிட்டானே அப்படி சொல்லி யாரு எவருனே தெரியாது, ஆனா நம்மளுடைய மனசு வந்து ஒரு அங்கலாய்க்கும். சோ அந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சனுக்கே இப்படி இருக்குன்னா இப்ப நான் சொல்றதை வச்சு நீங்க இந்த மாதிரி நீங்க உங்களையே நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம வெளிக்காரியங்களை நம்ம போக தேவையில்ல, நம்ம உண்டு, நம்ம தேவன் உண்டு, நம்மள ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில எனக்குள்ள என்னென்ன சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகாம இருக்கு, என்னென்ன காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கு, எந்தெந்த இடத்துல நான் முரட்டாட்டமாய் இருக்கேன், நான் வெளியில எல்லாருக்கும் ஹம்பிளா இருக்கேன் ஆனா என் வாழ்க்கையில இந்த முரட்டாட்டத்தின் கிரியைகளும் இந்த பிடிவாதத்தின் கிரியைகளும் இல்ல தேவனுக்கு விருப்பமில்லாத கிரியைகளும் என் வாழ்க்கையில இருக்குதுன்னு சொன்னாக்க அதை நான் எப்படியாவது ஆண்டவரே அதை நான் வேரோடு நான் எடுத்து போடணும். இந்த முரட்டாட்டம் உடைய வார்த்தைக்கு விரோதமாய் தேவனுக்கும் விரோதமாய் அல்லது எனக்குமே என்னுடைய சிந்தனைக்கும் நான் நினைக்கிற காரியத்திற்கும் என்னுடைய செயலுக்குமா கூட மாற்றங்கள் உண்டாகிருக்கலாம். இப்ப சில வேலை நான் இன்னைக்கு ஒண்ணுமே இன்னைக்கு வீட்டுல எதுவுமே சமைக்காம இன்னைக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், இன்னைக்கு பேசாம ஏதாவது ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பேசாம படுத்துடணும்னு உங்களுக்கு நீங்க ஒரு மோட்ல இருப்பீங்க. பதா திடீர்னு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துருவாங்க, அப்ப நீங்க எல்லாமே உங்க பிளான் எல்லாம் மாறி சமைச்சு செய்ய வேண்டியதா இருக்குது. அப்போ நம்மளுக்கு நல்லா பிடிச்சவங்க வந்தா ஓகே, இதுலயும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்துடுறாங்க, நல்ல ஒரு அவங்களுக்கு மேல கோபம் இல்ல எரிச்சலும் இல்ல ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரியாரிட்டியும் கொடுக்காத ஒரு ஆட்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப உங்களுடைய பிளானுக்கு விரோதமா செய்றீங்க, ஆனா வந்து ஓகே நல்லா சிரிச்சுட்டு நீங்க செய்றீங்க, ஆனா இது நீங்க வந்து உங்களுக்கே புரியாது. இப்ப நீங்க இன்னுமே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிற பொழுது நீங்க எக்ஸாமின் பண்ணி பாருங்க அது எப்படி உங்களுடைய சரீரத்தை தாக்குது அப்படி சொல்லி. ஆனா நம்ம நினைப்போம் நம்ம அப்படிலாம் நினைக்கலையே, வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன பண்றது, நம்ம நல்லா தானே செஞ்சோம், நம்ம நல்லா தானே சாப்பாடு போட்டோம், நம்மளால முடிஞ்சதை தானே செஞ்சோம்னா இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் இவ்வளவு வேலை செய்தேன் தானே, ஆனா ஏன் இப்படி என் உடம்ப தாக்குது, ஏன் நான் எனக்கு நல்ல வந்து ஒரு எனக்கு வந்து ரொம்ப ஒரு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மளுக்கு அந்த டேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா இதே சூழ்நிலை உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஜாய்ஃபுல்லா அவங்க இருந்தா உலகத்தையே மறந்துடுவீங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி இருக்கும், இப்ப உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஏசப்பா வர்றாரு அல்லது ஒரு ஒரு மினிஸ்டர் வர்றாரு இன்னைக்கு
அப்படி சொல்லி உங்க வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஓ எவ்வளவு நீங்க பெருமை பாராட்டுவீங்க, எவ்வளவு சந்தோஷம். அது நீங்க என்ன பண்ணணும், ஐயோ நீங்க வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லி உங்களால முடிஞ்சது முடியாதது ஆர்டர் போடுறது எல்லாத்தையும் பண்ணிக்கு நீ அவ்வளவு அழகா செஞ்சு வைப்பீங்க. அப்ப உங்களுடைய சரீரத்திற்கு ஒரு 3 நாள் நல்ல பலனா இருக்கும், நல்ல உற்சாகமா இருக்கும். ஆனா சேம் சிச்சுவேஷன் தான், சேம் சிச்சுவேஷன், ஆனா வந்தவங்க வேற. அப்போ உங்களுடைய பிளான் அங்க மாறினது வேற. அப்ப அந்த பிளான் மாறும் பொழுது நீங்க ஒண்ணுமே மனசுல உங்களுக்கு கோபமெல்லாம் செய்யல, நல்ல நல்ல மனசோட தான் செய்தீங்க. அவங்க ப்ரியாரிட்டி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணும் நல்லதான் செஞ்சீங்க. ஆனா உங்களை அறியாமலே உங்களுடைய உடம்புலயோ உங்களுடைய மனசுலயோ ஒரு சந்தோஷமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஏன்னா இதுக்குரிய விதை எங்க இருக்குன்னா அங்க நீங்க போட்ட பிளான்ல அங்க மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீங்க நினைச்சபடி அங்க ஒண்ணு நடக்கல. இதுதான் வந்து நமக்கும் ஏதாவது எஸ்தருக்கும் எஸ்தருடைய செயலுக்குமான கான்ஃபிளிக்ட், அந்த கான்ஃபிளிக்ட்னால உண்டாகிற விளைவு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்றைய நாட்கள்ல நாம் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை நம்பினாலும் நம்முடைய வாழ்க்கைய இப்படிதான் நாம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சோ என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி இப்படியான காரியங்கள் இருக்குது. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ராஜி சிஸ்டர்னு ஒருத்தவங்க US வந்து வந்திருந்தாங்க, அதே போல கேட்டி சூசா, அவங்க அந்த சோல் ஹீலிங் என்ற ஒரு இந்த ஆத்மாவை ஹீல் பண்ணப்படுகிறது. இந்த ஆத்மாவை வந்து உள்ளார்ந்த மனிதன் காயப்பட்டிருக்கிறபடினால இந்த வெளிப்பிரகாரமான மனிதனுக்கு எந்த ஒரு சத்துவமும் இல்லாம பலன் இல்லாம அவன் சரீரத்துல எப்பொழுதுமே வியாதியோடு இருக்கிறான். அப்ப இந்த இந்த ஆத்மா முதல் இந்த காயம் ஆற்றப்படணும், அப்பதான் இந்த சரீரத்துல வந்து வியாதிகள் அணுக முடியாது என்று சொல்லி சில போதனைகளை நான் கேட்பது உண்டு. இப்பொழுதும் கூட நான் இன்னொருத்தவங்களுடைய டீச்சிங் நான் கேட்டுட்டு இருக்கேன், பாஸ்டர் சுரேஷன் சொல்லிட்டு, பெர்னார்ட் சுரேஷன் சொல்லி இந்தியால இருந்து பார்த்தா அவர்களுடைய டீச்சிங் எல்லாம் வந்து வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. ஆண்டவருடைய கிருபை இருக்குது, உண்மை. ஆண்டவருடைய கிருபை இருக்கனாலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம், நம்ம இப்படி எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். ஆனா ஏன் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி இந்த மகிமை ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னையும் உங்களையும் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆகும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினால், நீங்க போய் இங்க காலேஜ்ல போய் படிச்சு பட்டம் வாங்கறனால, தியாலஜி பட்டம் வாங்குறதுனால நீங்க எல்லாம் உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் அல்ல. தேவனுடைய ஆவினாலே அவரே நம்மளை என்ன ஆக்கி இருக்கிறார், ஊழியக்காரராய் ஆக்கி இருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவருக்கு வந்து அவரவர்களுக்கு ஏற்றதின்படி ஒரு ஊழியம். உங்களுக்கு பாடுகிற தாளந்து இருந்தா உங்களுக்கு நீங்க வொர்ஷிப் பண்ணுகிறப்ப தேவனை துதிக்க ஆராதிக்கிற ஒரு ஊழியம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல சத்தியத்தை பிரசங்கிப்பீங்க, நான் நல்லா பிரசங்கிக்கிறேன் உங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல துண்டு பிரசுரம் கொடுப்புவீங்கன்னா அதை ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல படம் வரைவீங்கன்னா அந்த ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல உங்களுக்கு நல்லா ப்ரே பண்ணுவீங்க, மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுவீங்க, மன்றாடுவீங்கன்னு சொன்னா அந்த ஜப ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இல்ல பொருளாதாரத்தை நன்கு ஆசீர்வைத்து வைத்திருக்கிறார், நீங்க மத்த மினிஸ்ட்ரிஸை தாங்கும்படியாய் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை ஆசீர்வைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னா அதுவும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஊழியம். என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னால நடக்க முடியாது, போக முடியாது. ஆனா நீங்க ஒரு ஆளுக்கு போன்ல எடுத்து ஒரு ஆறுதலா பேசி அவங்களுக்கு ஒரு கவுன்சில் பண்ணுறீங்கல்ல, அப்ப ஆண்டவர் அந்த ஊழியத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். சோ ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊழியம் என்னன்னு கண்டுபிடிச்சு அது உங்களுடைய தகுதியினால உங்களுக்கு வரல, நீங்க போட்ட ஃபாஸ்டிங்னால உங்களுக்கு அந்த அழைப்போ ஊழியமோ வரல. அவங்க நீங்கள் எல்லாரும் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆகும்படி அவரே தகுதிப்படுத்திருக்கிறார். குமாரனுடைய ரத்தத்தினாலே உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஆலயத்திலே அவர் தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவன் சரீரத்துல இப்ப நம்ம சரீரத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு அட்டாக் வரும் பொழுது நீங்க கேட்கணும், அப்பா ஏசப்பா இந்த இடத்துல உங்களுடைய ஆவியானவர் உண்டு, எப்படி இது கட்டோடு இருக்க முடியும், எப்படி வியாதியோடு இருக்க முடியும், இருக்க முடியாது ஏசப்பா. அப்பா அந்த இடத்துல என்ன உங்களுடைய வல்லமை போக முடியாம தடுத்து நிற்குதோ
இதோ அந்த இடத்துல உங்களுடைய வல்லமை போகட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை, அது உங்களுடைய மைக்ரைனா இருக்கலாம், உங்களுடைய லங்ஸ்ல, லிவர்ல, கிட்னில, என்ன ஆர்கன்ல ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவரே அதுக்குள்ள உங்களுடைய வல்லமையை அனுப்புகிறோம். இல்ல ஸ்டாமரிங்கா இருக்கலாம், சொவுடா இருக்கலாம், என்னமா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, குமாரனுடைய ரத்தத்தினாலே, குமாரனுடைய தழும்புகளினாலே நாம் வந்து, அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாய் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது என்று சொல்கிறது. காயத்தினால நம்ம வந்து குணமாகிறோம் அப்படி அப்படி இல்ல, ஆண்டவருடைய தழும்புனால மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம குணமாகிறோம். ஆண்டவுடைய தழும்புகளினாலே மாத்திரம் நாங்க குணமாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருப்போம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அதுல இருந்து டெலிவர் ஆயாச்சு, டெலிவர் வந்துட்டு நம்மளுக்கு ஹீலிங் நடக்குது. சோ இந்த ரெண்டுக்கும் மித்திய, நம்ம ஒரு பேச்சுக்கு கூட நம்மளால மாத்தி சொல்லவே கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை, வார்த்தை இந்த உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க. நீங்களா பாட்டுக்கு வந்தோ அல்லது ஒரு ஒரு இதுக்கு எதுகை மோன வேணுங்கிறதுக்கோ நீங்க வந்து அதை வந்து தழும்பு ரத்தம் அப்படின்லாம் நம்ம மாத்தக்கூடாது. அது மாத்தணும்னாலும் நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். ஆண்டோடைய தழும்புகளினாலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், குணமாகி இருக்கிறோம். ஆண்டோடைய தழும்புகளினாலே நாம் வியாதிக்கு நீக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவை மரணத்தினாலே நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம், நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம், அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். நீங்க வந்து வசனங்களை நான் அடிக்கடி சொல்வதை போல நீங்க ரொம்ப வசனங்களை தேடாதீங்க. ஒரு நாலஞ்சு வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வார்த்தைக்குள்ளே நீங்க உண்மையாய் உறுதியாய் நீங்க கட்டப்படுங்க. அப்ப அந்த வார்த்தையில நீங்க நிலை நிற்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. இதோ இப்பொழுது கூட உங்களுக்கு நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஆனால் நேரம் இன்றைக்கு இப்படியே முடிந்து விட்டப்பட்டினால ஸோ ஐ ஸ்டாப் ஹியர் அண்ட் ஐ வில் ப்ரே ஃபார் யூ ஆல். ஆண்டவரே நன்றி அப்பா, தகப்பனே நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா இதோ இந்த நாளிலும் நீங்க இந்த கற்றுக் கொடுத்ததின்படி ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ சத்தியங்களை, எத்தனையோ பிரீச்சிங்க, எத்தனையோ மீட்டிங்க நாங்கள் கேட்டு கேட்டு நாங்க தின்னு தின்னு கொளுத்து போய் அது ஜீரணம் ஆகாம ஆண்டவரே நாங்க அப்படியே கஷ்டப்படுங்கிறத நீ பாக்குறீரப்பா. ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவரே, இவர்கள் கேட்ட இந்த வார்த்தை ஆண்டவரே இதோ ஒரு ஆண்டவரே அவர்கள் டயக்னோஸ் பண்ணி அப்பா இதோ தங்களிடத்துல எந்த வார்த்தை செரிக்காம கொளுத்து போய் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சப்பா. இதோ ஆண்டவரே இன்றைக்கு ஒரு செரிமானம் உண்டாகட்டும், இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், வார்த்தையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் கேட்கிறேன். ஆண்டவரே சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. அப்பா நீங்க ஆவியில நீங்க ஆசீர்வதித்தத இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இதோ இதை யார் யார் மனம் திரும்பி அதை ஆண்டவரே இதை எல்லாவற்றையும் எக்ஸாமின் பண்ணி ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களினால, நான் தேவனை நம்பாதபடியினால, இதோ நான் முறுமுறுத்தபடியினால, இதோ முழு இருதயத்தோடு நான் செய்யாதபடியினால என்று சொல்லி அவர்களுக்கு எதகையும் ஆண்டவரே கண்டுபிடிக்க, ஆண்டவரே எதை எதை தங்களுக்கு தாங்களே முரட்டாட்டமாய் இருந்தார்களோ, ஆண்டவரே தங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே தாங்களே என்னென்னத்தை வருவித்து கொண்டார்களோ, இதோ ஆண்டவரே வார்த்தையினாலே செய்கையினாலே என்ன காரணத்தினாலே ஆண்டவரே இந்த தீமை அவர்களை பின்தொடுகிறதோ அதை எல்லாவற்றையும் கட் ஆஃப் பண்ணுங்க டாடி காட். ஆண்டவரே இன்றைக்கு நீங்க ஒரு ஆண்டவரே உடைய கரத்தினாலே துண்டித்து போடுங்கப்பா. எல்லா டாக்ஸிக்கான எண்ணங்களில் இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதே இல்லதென்றும் சொல்ல திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, இதோ மனுஷருக்கு பயப்படுகிறத ஆண்டவரே கண்ணியை வருவிக்கும் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் ஆண்டவரே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதே இல்லதென்றும் சொல்லத்தக்கதாய் பலன் உள்ளவர்களாக்குங்கப்பா. இதோ பயத்தை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா ஆண்டவரே. நீங்க பயமுள்ளாவையை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க டாடிக்கா. இதோ இன்றைய நாளிலே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உடைய உயிர் தந்த வல்லமையினாலே வருகிற விடுதலை இதோ ஜனங்களுக்குள்ளே கட்டவிழ்கிறேன்னையா. இதோ நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி உடைய சுகமளிக்கிற வல்லமை இதோ இந்த சத்தத்து கீழே யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே உடைய தேவ வல்லமை பரவட்டும் பாயட்டும் என்று நான் கேட்கிறேன் ஐயா. இதோ ஆண்டவரே இந்த சரீரத்தை தாக்க வருகிற எல்லா விஷ
கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே சுட்டறிந்து சாம்பலாய் போ. இதோ இந்த சரீரத்துக்குள்ளே செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, இதோ எலும்பு முறிவுகள் ஒட்டப்படுவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ ரிலீஸ் தி ஏஞ்சல்ஸ் ரைட் நவ. இதோ ஆண்டவரே எந்தெந்த இடத்துல பிராக்சர் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் உடைய தேவ வல்லமையினாலே இதோ இப்பொழுதே புதுப்பிக்கப்படுவதாக. இதோ நாங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் ஜனிப்பிக்கப்பட்ட கூட்டம் ஐயா. இதோ நாங்கள் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் ராஜா. இதோ ஆண்டவரே இதோ அந்த அந்த டிஎன்ஏ எங்களுக்குள்ள இதோ இப்பொழுதே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா. போதுமானவரே நன்றி. புதுமைகளை செய்கிறவரே நன்றி ராஜா. இதோ வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ உம்முடைய வார்த்தையின்படியே வாழ அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையினாலே உண்டான சுக பல ஜீவன் ஆரோக்கியம் இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் பரவட்டும் பாயட்டும். இது போற இடங்களில் எல்லாம் மச்சங்கள் உயிர் வடையட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ மகிமையுள்ள ஊழியக்காரனாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இதோ உங்களுடைய குமாரனுடைய நாமத்தினாலே அதிகாரம் கொண்டு இதோ அந்த அதிகாரத்தை நம்புகிறபடினாலே விசுவாசத்தோடு கூட நான் பேசுகிறேன். இதோ அவாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவனுடைய வல்லமை, வனாந்தரத்திலே ஆண்டவரே வழிகளை உண்டாக்குகிற தேவனுடைய வல்லமை, இதோ இருக்கிறவைகளை ஆண்டவரே இதோ எல்லாவற்றையும் ஒழித்து போடுகிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவனுடைய அதே வல்லமை ஆண்டவரே, யார் யார் என்னென்ன வியாதிகளோடும் பலவீனங்களோடும் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாவற்குள்ளும் சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன்.

0: தொட்டிருப்பார். நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், அநேகர் யாரிலிருந்து விடுதலை அடைந்திருப்பார்கள். உலகத்துக்கு அக்கினியான ஜெபத்தை எடுத்தீர்கள். ஆவிப்பிக்கிறது கத்தி அமாவசம் பலவீனம் உள்ளது, இந்த ஆவிப்பிக்கிற ஆவி நமக்கு வாழ்வி கொடுக்கிறது. அப்படியாக 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தின் அடிப்படையில் நமக்கு வார்த்தை வெளிச்சத்தை கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். இந்த மாம்ச பலவீனங்களை தூக்கி எறிந்து விட்டு ஆவியோடு நாங்கள் எழுந்து பிரகாசிக்க ஆவியானவர் எங்களுக்கு அண்ணனாகி நன்றி ஆலயத்தை எங்களை நடத்தும்படி வார்த்தை தந்து எங்களுக்காக ஜெபித்தீர்கள், கட்டவிழ்த்து ஜெபித்தீர்கள், வியாதிகளை கடிந்து கொண்டீர்கள். அப்படியாக ஜெபித்து வார்த்தை வெளிச்சத்தை கொடுத்து உங்களை எங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கத்த நிறைவாசிப்பதாக எத்தனை சித்தமானால் நாங்கள் இன்னொரு ஆளை பிரசந்திக்கும் இந்த சமாதத்தை கூறுவோம். நன்றி சிஸ். அருமையான வார்த்தையை வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அயர்ந்துகள் நான் சுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களின் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இவை நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சரியா 1:35 ஆமே, நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களோடு பாஸ்டர்கிட்டவர்கள் இணைவார்கள், நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் சிறிய நிமிடங்கள் எடுத்திருக்கிறார்கள், அவர்கள் தாமதமானாலும் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பார். யாரோ ஒரு ஜிஸ்தி என்று சொல்லி யாரோ இணைந்திருக்கிறீர்கள், யார் என்று கதைக்கலாமா? பிரைஸ்ரோட், யார் ஜிஸ்தி ஜிஸ்தி என்று சொல்லி இணைப்பில் இருக்கிறீர்கள்? பிரைஸ்ரோட் பிரைஸ்ரோட் சிஸ்டர், உங்கள் சத்தம் வரவில்லை, வொலியும் வெளிச்சத்தில் முதல் முதலையாக எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். என்ன செய்ய கத்த சித்தம் கொண்டு உங்களை இணைத்திருக்கிறாரோ தெரியவில்லை. எடுத்து வாருங்கள், பாடல் பாடல் போறீர்களா, செபிக்க போறீர்களா? உங்களிடத்தில் நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன், எடுத்து வாருங்கள்.
1: பரவாயில்ல,
0: நீங்க இவ்வளவு கதைக்கிறதே போதும். கத்தர் கேட்டா போதும், நாம இல்ல அவர் கேட்டா போதும். உங்கள் சத்தத்தை நீங்க அவர் சித்தம் இல்லாம நீங்க இந்த இடத்துல ஜாயின் பண்ணீங்கள. நிச்சயமாக நீங்க இணைந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த நோக்கத்தை கத்த நிறைவேறட்டும். ஒரு சிறிய ஜபத்தை செய்யுங்க சிஸ்டர்.

0: சிக்கோ சிஸ்டர் மியூட் மியூட்ல இருக்கீங்க.
1: Okay, okay, sister. Okay, Heavenly Father, we come before your throne of grace in Jesus' mighty name and commit us all into thy loving hands, Father. Thank you for Esther, sister, who lovingly invited, Lord Jesus. Thank you for your word, which is working in everybody's heart and mind, Lord Jesus. Cover us with your word and your cross and your blood and your finished work, Lord Jesus. And bless us, Lord, in Jesus' precious name I pray. Amen.
2: உங்களுக்கு எவ்வளவு ஆழமாய் தொட்டிருக்கிறது அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமீன். கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இணைந்திருங்க சிஸ்டர், நீங்க கேட்டுக்கொண்டிருங்க. ஆமீன். கத்தர் நான் ஒன்றியமா இப்பொழுது உங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட். அம்மா எப்படி இருக்கீங்க?
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்களும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க இந்த நாளிலும் உங்களை கத்தரி நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தை நேரத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். அடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் பாஸ்டர்.
3: Amen. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். Father, we come to you this wonderful, wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and Savior. I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, by the power that raised Christ from the dead, teach us your word, give us revelation knowledge, and give us a

0: Is to be obedient to the revelation knowledge and walk in it. In Jesus' name we pray. Amen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு கலோசியன்ஸில் இருக்கு. முதல்ல நம்ம ஏசாயா 55:8-9 பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி அதிகாரம் 55:8-9. எடுக்கிறேன், இது வழக்கமாக இருக்குது பைபிளில், வேறு பைபிள் ஸோ தேடி எடுக்கணும். ஏசாயா 55. ஐம்பத்தஞ்சு 8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த பார்க்க போனாக்க அன்பாத நேயர்களே, ஆண்டவருடைய வழிகள் உன்னதமானவைகள். ஆரம்பத்தில் நமக்கு அது சரியா புரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னாக்க நமக்கு இந்த எபிரேய மொழியில பாத்தீங்கன்னாக்க எதிர்காலமே கிடையாது. அந்த மொழியில பாத்தீங்கன்னாக்க நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த அந்த வசனத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆண்டவருக்கு வந்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, எல்லாமே ஒன்று தான். அவர் மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் அவருக்கு தெரியும். ஹி நோஸ் எண்ட் ஃப்ரம் த பிகினிங். எல்லாம் அறிந்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது, கேள்வி வருது இல்லையா? ஸோ ஹவு கேன் வி நோ காட்ஸ் வே? ஆண்டவருடைய வழிகள், அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள், அவருடைய வழிகள் உன்னதமானவைகள். இப்போ பல இடத்துல பார்க்குறோம், டோன்ட் சீக் த வேர்ல்ட், சீக் த வேர்டும்பாங்க இந்த ஊரில். அப்படின்னாக்க என்ன, உலகத்தை நாடாதீங்க, மேலானவைகள் நாடுங்க, ஆண்டவரை நாடுங்க, வசனத்தை நாடுங்க அப்படிம்பாங்க. அது உண்மைதான். இப்போ எப்படி ஆண்டவரின் வழிகளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது, அவரோடவே வந்து மேலானவே, மேலான வழி எப்படி அப்படின்னாக்க, இந்த உலகத்து கவலைகளை மறந்து, உலகத்து நிச்சயங்களை விட்டு நம்ம வந்து வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, நம்முடைய கவனத்தை அவர் மேல் வைக்கும் பொழுது, எப்பவுமே மேலானவர்களை நாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வழிகள் நாம் அறிந்து கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னாக்க சுவிசேஷத்தில் இயேசு நம்முடைய ஆண்டவர் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து அதிகாலையில் மார்க்கில் போட்டிருக்கோம், லாங் வாயில் பிஃபோர் சன்ரைஸ். அப்படின்னாக்க என்ன, சூரியன் உதயமாவதற்கு நெடுநேரத்துக்கு முன்பே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எழுந்திருச்ச ஜெபம் செய்யற போருவார். பொழுது விழிஞ்சதும் சிஷ்யர்கள் எல்லாம் வந்து அவரை தேடுவாங்க, எங்க இருக்காரு அப்படின்னு தேடுவாங்க. ஏன்னா அவர் காணாம போயிடுவாரு, அதிகால ஜெபம் பண்ண போயிடுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க அவரோட அதிசயங்கள் எல்லாம் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நேரம் ஜபத்துக்கு அப்புறம்தான் வந்து அவரோட அதிசயங்கள் நடந்திருக்கு. ஜபத்துக்கு அப்புறம்தான் அவர் வந்து சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்தாரு. அது ஒரு இடத்துல இருக்கு. பாத்தீங்கன்னாக்க மத்தேயு 8 பாத்தீங்கன்னாக்க மத்தேயு 8, அதை எடுப்போம். மத்தேயு 8, அவர் மலைக்கு போயிருப்பாரு, மலையிலேருந்து இறங்கி வந்துதான் அந்த குஷ்ரோகி அந்த கண்ணு தெரியாத ஆளை குணப்படுத்துறாரு. மத்தேயு 8 பக்கையின் 11 புதிய ஏற்பாடு. அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இது ஒரு இன்சிடென்ட்டு. இன்னொரு இடத்துல ஒரு ஆளோட பையனுக்கு வந்து ஒரு மாதிரி எபிலப்சி வந்திருக்கும், அப்போ அவர் மலையிலேருந்து வருவார். அந்த மாதிரி மலை மலைன்னு போட்டிருக்கும். மலைனாக்க அவர் வந்து மலையில் ஜபம் செய்ய போயிருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு ஆதாரமே ஜபம்தான். அவர் வந்து ஆண்டவர் கூட நேரம் செலவிடுவதில் கவனத்தை செலுத்தினார். இப்போ பாருங்களேன், நிறைய பேருக்கு ஊழியங்கள் ஆரம்பிக்கும், ஊழியங்கள் நல்லா வளர்ந்த பிறகு என்ன ஆகுனாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு பழங்காலத்து ஊழியர் ஒருத்தர் தெரியும், ஆர்டபிள்யூ ஷாம்பாக்னு சொல்லிட்டு, அவர் ஊழியத்தில் பலவிதமான அதிசயமான மிரக்கிள்ஸ், அதிசயங்கள் நடக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக எனக்கு ஒரு ஆளை தெரியும், ஒரு அம்மாவை தெரியும். அந்த அம்மா வந்து கொஞ்சம் வயசான அம்மா, அவங்க வந்து அந்த ஆர்டபிள்யூ ஷாம்பாக்கோட ஊழியத்தில் போயிட்டு அவர் கொடுத்த ஒரு அனாயிண்டிங் ஆயில், ஒரு எண்ணெய் வச்சுருந்தாங்களாம். அந்த எண்ணெய் அவங்க வீட்டில் இருந்துச்சு ஹியூஸ்டனில், டெக்சஸில். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து, அவர் ஷாம்பாக் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு, அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அந்த எண்ணெய் எடுத்துட்டு போய் அந்த அம்மா அந்த அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சுனாக்கா, அந்த அம்மா ஹாஸ்பிட்டல வந்து அவங்க செத்து போயிடுவாங்கன்னு ஹாஸ்பிட்டல சொல்லிட்டாங்க. ஆனாக்க அவங்க உயிரோடு எழுந்து 15 வருஷம் வாழ்ந்து அப்புறம் தான் செத்து போனாங்க. அந்த அளவுக்கு வல்லமையான ஊழியர், பவர் மினிஸ்டர் அவர். அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் அவர் என்ன போட்டிருக்காருனாக்க, அவரோட ஊழியங்கள் வளர்ந்ததுனால, டெய்லி அதிசயங்கள் நடந்ததுனால, கடைசியில் அவருக்கு ஆண்டவர் கூட நேரம் செலவிட முடியாமல் போயிடுச்சான். அப்புறம் ஆண்டவர் வந்து அவரை கூப்பிட்டு சொன்ன பிறகுதான் அவர் வந்து திருப்பி ஜெபம் செய்ய ஆரம்பித்தாராம். அதனால ஜெபம் தான் வந்து ஆண்டவரின் வழிகளை அறிந்து கொள்வது காதலாம். ஜெபம், வசனம், வசன தியானிப்பு, அப்படித்தான் இயேசு வந்து அவருடைய வாழ்க்கையை நடத்தினார். அதனாலதான் அவருடைய மினிஸ்ட்ரியில், அவருடைய ஊழியத்துல பலவிதமான அதிசயங்கள் இருந்துச்சுன்னா, நைட்லாம் அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க போறாங்க பக்கத்து ஊருக்கு, அங்கே எல்லாருக்கும் 5 அப்பம் 2 மீன் வச்சு எல்லாருக்கும் போஷிக்கிறாரு. போஷிச்ச பிறகு எல்லாரையும் அமிச்சிடறாரு, கடலில் அமிச்சிடறாரு, போங்க அந்த பக்கத்துக்கு அப்படின்ட்டு. அவர் மலைக்கு போயிடுறாரு திருப்பி. அந்த மாதிரி மலைக்கு போய் போய் ஜெபம் ஜெபம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அதனால நம்ம ஆண்டவரின் வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வந்து ஆண்டவரோட நேரம் செலவழிக்கணும். ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறதுனாக்க, ஆண்டவரின் வசனத்தை படிச்சு தியானிச்சு ஆராதனை செஞ்சு வர்ஷிப் பண்ணி அந்நிய பாஷை பேசி அவரிடம் நேரம் செலவிடுதல். அப்படி நேரம் செலவிடும் பொழுது நம்முடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். நம்ம வந்து இயேசுவை போல சிந்திக்க ஆரம்பிப்போம். இயேசு கூட நேரம் செலவிட வசனத்துல, ஆண்டவர் கூட தேவனோட நேரத்தை செலவிட நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்படும். இப்ப பாத்தீங்களா, இதுல போட்டிருக்கோம் அப்போஸ்தலர் 4 நினைக்கிறேன். அதுல என்ன போட்டிருக்குனாக்க, பீட்டரையும் ஜானையும் ஜெயில போட்டுருவாங்க அப்போஸ்தலர் 3 அதிசயம் பண்ண பிறகு. அப்ப பீட்டரும் ஜானும் வந்து பாரிசி கிட்ட பேசுறாங்க, பாரிசியும் பரிசேயர்கிட்டையும் சதுசேயர்கிட்டையும் பேசுறாங்க, ரொம்ப தைரியமா பேசுறாங்க. அப்ப பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், இவங்கெல்லாம் சாதாரண மீனவர்கள், எப்படி இவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாங்க, நல்லா படிச்சவங்க மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இவங்க வந்து இயேசு கூட இருந்தவங்க, இயேசு கூட டைம் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தை செலவு பண்ணும் பொழுது நம்முடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஆண்டவர் என்ன பேசுறாரு, எப்படி வழி நடத்துறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்க, என்னோட வாழ்க்கையை நான் பார்த்ததுனாக்க, நிறைய இடங்கள்ல நம்ம வந்து நம்முடைய மூளையை மட்டும் வச்சு போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து இப்ப நடக்கிறதான் தெரியும், அது எப்படி இருக்கும் எதிர்காலத்துல அப்படின்னு தெரியாது. அதனால நம்ம நிறைய நம்ம முக்கியமான விஷயங்களுக்கு முடிவு எடுக்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவர்கிட்ட ஜபம் செய்து ஜபத்துல இருந்து நம்ம முடிவு எடுக்கணும். பாருங்களேன், முடிவு நம்ம வந்து மூளையை வச்சு எடுக்கிறோம். இதெல்லாம் இருக்கு, ABC இருக்கு, 1+2+3 அப்படின்னா =6 அப்படின்னு நமக்கு தெரியுது. உடனே அந்த முடிவை எடுத்துடுறோம். நம்ம முடிவை நமக்கு கண்ணுக்கு தோணுதை வச்சோ காதல கேட்டதை வச்சோ நம்ம முடிவு பண்ணிடுறோம். அப்படித்தான் ஏதேன் தோட்டத்துல ஏவாள் வந்து ஏமாந்து போனது. அந்த மாதிரி நமக்கு வந்து மூளையை வச்சு முடிவு எடுத்துடணும். அப்படி எடுக்கக்கூடாது, நம்ம வந்து ஜபத்துல இருக்கணும். ஏன்னாக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு. நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைந்து நமக்குள்ள இருக்காங்க. பாருங்களேன், அண்ட சராசரத்தையும் படைத்த பரிசுத்தா பிதா, பரிசுத்தாமையர், குமாரன் 3 பேர் நமக்குள்ள இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களை கேட்டு முடிவு பண்ணும் பொழுது நமக்கு வந்து சரியான முடிவா இருக்கும். நம்ம வந்து அவருடைய வழிகளை நடப்போம், நம்முடைய வழிகள் நடக்காம. அப்ப நமக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கு மட்டுமில்ல, நம்ம கூட இருக்கவங்களுக்கும் உலகத்துக்குமே ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். ஏன்னாக்க பரிசுத்தாவியாரின் அபிஷேகம் நம்ம மூலமாக மற்றவங்களுக்கு வந்து அந்த ஜீவநதி பாய்ந்தோடும். ஜீவநதி எல்லாருக்குள்ளும் இருக்கு அன்பார்ந்த நேயர்களே. All of us have God in us. Christ in us, the hope of glory. எங்கே கிரைஸ்ட் இருக்காரோ அங்கே ஃபாதர் அந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்க. ஏன்னா திருத்துவத்தை பிரிக்க முடியாது, எல்லா இடத்துலையும் திருத்தம் இருக்கு. திருத்தம்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்க, 3 பேரும் மக்கள் இருக்காங்க. அப்படி அவ்வளவு பெரிய வல்லமை நமக்குள்ள இருக்கு. எபேசியர் 1:19 பார்த்தீங்கன்னாக்க, த பவர் தட் ரைஸ் கிரைஸ்ட் ஃப்ரம் அஸ். அது என்ன, பவுல் என்ன ஜெபம் செய்வார்னாக்க, ஆண்டவரே எனக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும், உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும், இயேசுவை மரித்த இயேசுவை உயிர்த்தெழுப்பித்த வல்லமை எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற உணர்வை எனக்கு தாரும், அந்த ஞானத்தை எனக்கு தாருன்னு பவுல் அடிக்கடி ஜெபம் பண்ணுவார். முக்கியமா எபேசியர் 1:19-20 இருக்கு இந்த ஜெபம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து காரிய முடிவுகளை எடுக்கணும். எடுக்கும் பொழுது நமக்கு நம்ம எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து யுனைடெட் இன் ஸ்பிரிட்னு சொல்லும்போது நமக்குள்ள அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நம்ம வந்து உலகத்தின் வழியில போகாம உன்னதமான வழிகளை போக ஆரம்பிப்போம். இப்ப பாருங்களேன், நமக்கு ஒரு 2 பைபிள் கதை எனக்கு ஞாபகம் வருது. எப்படின்னாக்க இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், அதனால சொல்றேன். இப்ப அன்னாள் பெண்ணினால் 2 பேர் இருக்காங்க. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, சாமுவேல் இருக்கு, ஃபர்ஸ்ட் சாமுவேல். பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்கு. பெண்ணினாள் வந்து அன்னாளை வந்து ரொம்ப துன்புறுத்துறப்பல. உடனே அன்னாள் வந்து மனம் கசந்து அழுகிறாங்க. எங்க? ஆண்டவரோட இதுல அழுகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ நான் என்ன சொல்றாங்க, நான் வந்து ஆண்டவரே உமக்கே நான் வந்து என்னுடைய பையனை கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவரின் வழிகளில் போறாங்க அவங்க. அவங்க என்ன பண்ணிருக்கலாம், பெண்ணினால் கூட சண்டை போட்டிருக்கலாம். இந்தியாவில் அந்த சண்டை பிரபலமாக இருக்கு, அந்த மாதிரி சண்டைகள்லாம் பார்த்துருக்கேன் நிறைய. அந்த மாதிரி சண்டை நடக்கும், அந்த மாதிரி பெண்ணால் கூட சண்டை போட்டு பெண்ணால் பரிகசிக்கும் போது திருப்பி சண்டை போட்டு கணவனின் மனைவி வாழ்க்கையை நரகமாக்கி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். யார் அன்னாலும் பெண்ணினாலும் அவங்க உலகத்து வழக்கப்படி பார்த்தாக்க அன்னால் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. நேர ஆண்டவரின் சன்னிதானத்தில் போய் மனம் கசந்து அழுகும் பொழுது ஆண்டவரோட ப்ரீஸ்ட் சொல்ற ஆசாரிய சொல்றாரு, நீ போ, நீ கேட்டதை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்படி சொன்னதும் அன்னாள் வந்து அந்த பைபிள் பண்ண நல்லா இருக்கும் அந்த வசனம், அன்னாள் வந்து சந்தோஷமா போவாங்க. என்னாக்க, எப்ப அந்த ஒரு ஆசாரியன் இந்த மாதிரி ப்ராபர்ட்டி கூட சொல்லிட்டாரோ அப்பவே அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பார்ப்போமே, சாமுவேல் 1 அதை பார்த்து நம்ம முடிப்போம். சாமுவேல் பசாமுவல் 1:18 3:40. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. அப்படின்னா என்ன, ஏலி வந்து சொல்றாரு ஆசாரியர் 17 அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டவன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். எலி ப்ராஃபிட்டிக்கு விட சொல்லியாச்சு. சொன்ன உடனே அன்னாள் 18 துக்கமுகமா இருக்கவில்லை, விசுவாசத்தோட போறாங்க. சாமுவேல் பிறக்கிறாரு. சாமுவேல் வந்து உலகத்துக்கே ஆசீர்வாதம், அவர் தான் ப்ராஃபிட்டிக் ஸ்கூலை கொண்டு வந்தார், அவர் தான் முதல் தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் தான் இயேசுலாம். அப்பேற்பட்ட சாமுவேல் அண்ணா மனம் கசந்து அழுது ஆண்டவரை நோக்கினதுனால வந்த விளைவு. அப்படி பண்ணாம, ஆண்டவரின் வழியை நாடாம, மேலாண் வழிகளை நாடாம பெண்ணினால் கூட அண்ணா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாக்க சாமுவேல் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு கதை புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்க, மார்த்தாள் மரியாள் கதை நமக்கு தெரியும். லூக்கால் இருக்கு, லூக்கப்பட்டா இன்னொரு இடத்துல இருக்கு. மார்த்தாள் மரியா கதை நமக்கு தெரியும். மார்த்தாள் அக்கா, மரியாள் தங்கச்சி. மரியாள் வந்து ஆண்டவரின் பாதத்தில் இருக்கிறத மேலான விஷயம் நினைச்சு அங்கே உட்கார்ந்து ஆண்டவர் சொன்னது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல என்னக்க, அதுல என்ன பைபிள் போட்டிருக்காக்க, அதுக்கு உடனே மார்த்தாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி என்ன இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நான் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எப்படி மரியாதை கூட இருக்கீங்க, மரியாதை வந்து வேலை செய்ய சொல்லுங்க அப்படின்னு மார்த்தாள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அந்த பங்கு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்னாக்க, ஆண்டவர் கூட நேரம் செலவிடுவது எட்டர்னல் விஷயம், அது வந்து எட்டர்னல்னாக்க எப்படி சொல்றது தமிழ்ல, நல்ல விஷயம், அந்த விஷயத்தை வந்து எடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. பாருங்களேன், மார்த்தாள் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும், பிரியாணி சிக்கன் 60 அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆகும், அது மறுநாள் முடிஞ்சு போச்சு, எல்லாமே அவங்க போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனாக்க எடுக்க முடியாத பங்கு எது, நம்ம வந்து ஆண்டவருடன் செலவிடும் நேரம் மட்டுமே, மற்ற எல்லாம் அழிந்து போகும். பூமியும் உலகமும் போகும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம சாப்பாடு பிரியாணி எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனாக்க ஆண்டவர் கூட செலவிடுகிற நேரம் அழிய முடியாதது. எனக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம வந்து ஆண்டவரை கூட நேரம் செலவிடுவதையும் ஆண்டவர் மேல ப்ரையாரிட்டி போடுறதையும் தியானம் பண்ணதையும் குறியா இருந்தாக்க நம்முடைய முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கும். ஆண்டவரின் வழிகளை நாம் நாடுவோம், உலகத்தின் வழியை நாடாமல். அப்படி ஆண்டவரின் வழியை நாடும் பொழுது நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதுவுமே வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை தேடுறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆண்டவரை கெட்டி சேருறோம், எந்த அளவுக்கு அவரை நெருக்கமா பிடிச்சுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவரின் வழிகள் இருக்கு. போட்டிருக்கு பாத்தீங்களா, டியூட்ரானமி 39 ஏதோ ஒரு இருக்கு இந்த மாதிரி, ஐ செட் பிஃபோர் யூ பிளஸிங்ஸ் அண்ட் கர்சஸ் யூ சூஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க பிளஸிங்கை சூஸ் பண்ணா பிளஸிங்கா இருக்க போறீங்க, கர்ச சூஸ் பண்ணா அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கு. அதனால ஆண்டவர் நமக்கு வந்து சுய விருப்பத்தையும் இச்சத்தையும் இச்சையும் கொடுத்துருக்காரு, சுய இச்சையை கொடுத்துருக்காரு. அந்த இச்சையின்படி நம்ம வந்து ஆண்டவரை தேர்ந்தெடுக்கணும், ஆண்டவரின் வழிகளை நாடணும். அப்படி நாடும் பொழுது நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். இது ஒரு கதவன் ஞாபகம் வருது எனக்கு, அது ஒன்று பெரிய கதவன் கிடையாது, வில்லியம் பூத்னு சால்வேஷன் ஆர்மியோட ஃபவுண்டரு. அவர் வந்து என்ன பண்ணார்னாக்க, ஆரம்பத்தில் லண்டன்ல போய் இந்த தெருவில் இருக்க ட்ரக் அடிக்ட்ஸு ஹோம்லெஸ் பீப்புள் அவங்களுக்குலாம் போய் சுவிசேஷன் சொல்லி அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருந்தார். ஆரம்பத்தில் சின்னமாக ஊழிய ஆரம்பித்தார் வில்லியம் பூத் அண்ட் கேத்ரின் பூத் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க வேலையே வந்து ரொம்ப டெஸ்டிடியூட்டாக புவராக இருக்கவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறது. என்ன ஆச்சுனாக்க, ஒரு நாள் வந்து பார்த்தாக்க டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, நிறைய பேர் அவங்க வர்றதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம். சாப்பாடு கொண்டு வருவாங்க, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, நமக்கு எதாவது கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரே பயம் வந்துருச்சு. எப்படி நம்ம அதை சமாளிக்க போகிறோம், ஒவ்வொரு தடவை இப்படி கேட்குறாங்களே, நிறைய கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்ட்டு அவர் வந்து நம்ம போகிற இடத்த குறைக்கலாமா அப்படின்னு நினச்சாராம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜபம் செஞ்சுட்டு பார்த்தாரா, ஆண்டவர் தான் நம்ம அழைச்சிருக்கிறாரு, அது எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்குது, அதனால ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக வேண்டிய இடந்த தெருக்களை குறைக்காம கூட்டினாராம் தைரியமாக. என்னாச்சுனாக்க, மற்ற இடங்கள்லேருந்து அவருக்கு வந்து உதவி வர ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்ந்து கடைசி இப்போ சால்வேஷன் ஆர்மி பார்த்தாக்க உலகம் முழுக்க ஒரு பெரிய இயக்கமாக இருக்கு. அதனால ஆண்டவரின் வழிகள் உயர்ந்த வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம் ஒரு சின்ன ஜெபத்தோட. தேங்க்யூ ஃபாதர், ஐ ஆஸ்க் யூ ஃபாதர் டு பிளஸ் எவ்ரி ஒன் ஹூ இஸ் லிஸ்னிங் லார்ட், லெட் தம் சீக் யுவர் வேர்ட் அண்ட் சீக் யுவர் கிங்டம், லெட் தம் வாக் இன் யுவர் வேஸ், ஹெல்ப் அஸ் டு வாக் இன் யுவர் வேஸ் ஓ லார்ட் ஜீசஸ், டீச்சர்ஸ் யுவர் வேஸ், ஹெல்ப் அஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் லார்ட். Bless all the listeners. Let the power of the word go through them. Let them be healed, delivered, and set free, O Lord. In Jesus' precious name we pray. Amen.
1: Amen. Amen. Amen. Thank you, Pastor. Nandri. Nandri. Elmiyana vaathi. Velichathodu. Namukku sathiyathin aalathaiyum kettukoduthil. Angalodu suviya kathaiyum namukku koduthirgal. Nichayamaaga engalude ninaivugal avarude ninaivugalai irundha. இன்னைக்கு நாங்கள் எப்படி இருந்திருப்போம் என்று ஆண்டவருக்கு அவ்வளவுத்துக்கு எங்கள் நினைவுகள் பிறந்து கட்டி இருக்கிறது. ஆனால் அதனுடைய நினைவுகள் உன்னதத்தை நோக்கி இருக்கிறது, அது உயர்ந்த நினைவுகள், அந்த நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவையாகிறதுவா. இன்றைக்கு எங்களை தாழ் இருக்கிற எங்களை நோக்கி பார்க்கிறேன், தன் இடத்துல உயர்த்த வேண்டும் நினைச்சு. இன்றைக்கு நாம் அவர் உயர் நம்முடைய நினைவுகள் அவர் நினைந்தால் நாங்கள் உயர்ந்த நினைத்து அவரை நினைக்க மாட்டோம், குருவையை போடுவோம், வழிதப்பி போடுவோம், எங்கேயோ போடுவோம், அது சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய நினைவுகள் உயர்ந்தவைகள், அந்த உன்னத நினைவு உன்னத இடத்துல உட்கார வைக்கும்படியா எப்பொழுது நினைச்சு கொண்டிருக்கிறாரு. அவருக்கு ஞான சத்தியத்தை அளமா கற்றுக் கொடுத்தீர்கள். அவர் வளைந்து இறங்கி வந்து ஆவியானவர் அவரை நடத்தின எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் அந்த வழிகளை கற்றுக்கொள்ள முடியும். அந்த உயரத்திலே அவரோடு இணைந்து அவரோடு நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். பெருமையான வார்த்தையும் வெளிச்சம் வழிபாடுகளை கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் கத்து சபை ஊழியங்களையும் குடும்பத்தையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்திரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வைக்கிற தேவ சமாயத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: நன்றி அம்மா.
1: வார்த்தையும் வெளிச்சம், இந்த வார்த்தையும் வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. நிச்சயமாக நான் நினைத்து பார்த்தேன், எங்கள் வழி எங்கள் நினைவுகள் எல்லாம் அவருடைய நினைவா இருந்தா இன்னைக்கு நாங்கள் எங்கெல்லாம் இருப்போம். இப்பவே பிளைட்ல பறக்கணும்னு சொன்னா உடனே பறக்க விட்டுருவார் அப்பா. எனக்கு சொன்னா அப்போ பிள்ளைய கேட்டா உடனே அப்படியே செய்வார் நானே. அப்படி நினைச்சு பாருங்க, நாங்க எப்படி என்னென்ன வழிகளுக்கெல்லாம் போவோம்ண்டு. ஆனா இல்ல, அதெல்லாம் எங்கள் நினைவுகள் எல்லாம் அவருடைய நினைவுகள் அல்லாதபடியா இன்றைக்கு அவர் உண்ணத்துல எங்களுக்காக இறங்கி வாழ்ந்து எங்கள் நினைவுகள் அறிந்தவர் நாங்கள் வேண்டிக் கொள்ற நினைப்போடு அதிகமாய் செய்து முடிக்க அவருடைய கிருபை, அந்த கிருபையை ஊற்றி தாழ்வு இருக்கிற எங்களை நினைத்து பார்க்கும்படியாக அவர் கிரியை செய்கின்ற எங்களோட சொந்தங்களோ உறவுகளோ பந்தங்களோ எங்களுக்கு ஒன்றுமில்ல நேரத்தில் நினைக்கவே மாட்டார். ஆனா அவர் மாத்திரம் உன்னதத்திலிருந்து உட்கார்ந்து எங்களை நினைக்கிறார், எங்களை நினைவுகிறார், எங்களுக்காக இறங்கி வருகிறார். ஏற்பட்ட வேலைகள் எல்லாம் அலாதி கலங்கா தீயா நானோடு கூட நீ என்னால் மறக்கப்படும் சொல்லிச்சல் உங்களை எவ்வளவு ஆச்சரியத்தேற்ற உள்ள கையில வரைஞ்சி வச்சு நினைக்கிற அப்படிப்பட்ட தகப்பன் உன்னதத்தை நோக்கும் வழிகளா இருக்கிறது. அந்த உன்னத வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்வோம். அங்கே மலையிலிருந்து இறங்கி வந்து தன் சிஷ்யர்களுக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நாம கூப்பிடும் போல இந்த வெளிப்பாட்டை கற்று தாங்கப்பா, இதனுடைய வெளிப்பாடுகளை சொல்லி தாங்கப்பா, இந்த வார்த்தை இருக்கிற மறைப்புகளை கற்று தாங்கப்பா, இந்த வெளிப்பாடு என் வாழ்க்கையில வெளிப்படணும் அப்பான்னு சொன்ன வெளிப்படுகிறார் அல்லவா, வெளிப்பாடுகளை எல்லாம் சொல்லிக்கிறார், வெளிப்படுகிறார் இந்த வார்த்தைக்குள்ளாய் மகிழப்படுகிறார், உலகிய செய்கிறார். அப்படிப்பட்ட உன்னத வழிகள் நோக்கி பார்த்து இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவை நமக்கு விழுந்த கடுமையாயிருக்கிற சரியா 9 மணி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் ரஞ்சன் ராசநாயகம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் ஊழியக்கார அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர்.
2: ஆமென். நாங்கள் இன்றைக்கு தேவனை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நம்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து, நீ இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்குத்தத்தமாக பிதாக அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவன் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்ந்து அவருடைய ராட்சிய பிரஜைகளாக 1 பேதுரு 1:12 பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து எங்களை கெவின் சிட்டிசனாக மாற்றி இருக்கிறார். பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்துக்காகவும், நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கும்படியாக சொல்லுகிறார். எங்களுடைய தேவன் அன்பாயிருக்கிறார். அந்த அன்பு எங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பை நாங்கள் உங்களுக்கு ஊற்றுகிறோம். அந்த அந்த அன்பு நீங்கள் அறிய, அவருடைய அன்பை உணராமல் இருக்கலாம். அந்த அன்பு உங்களை, உங்களுடைய இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, நான் இரட்சகராக இயேசு ஏற்றுக் கொள்கிறேன் என்று அவரை வருந்தி அழைக்கும் பொழுது, அவர் பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள்ள வாசம் செய்து உங்களை பரலோக பள்ளிக்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது, இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்வு நன்மை செய்து வாழுகிற வாழ்வு, பாவத்தில இருந்து விடுதலை பெற்ற வாழ்வு. ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட இரு உணர்வுள்ள இதயத்தை கொண்டும் எல்லா பிரசவங்களை பார்க்கலும் பாத்திய மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அந்த வார்த்தை கூடாக ஒவ்வொருடைய வாழ்வு வளமாக கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை வாழ்த்தி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் எபிரேயர் 11:1 பார்க்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த வேதாகமம் தான் நம்பப்படுகிற புஸ்தகமாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் ஒன்று சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, இந்த இம்மைக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, எமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்துதான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு முத்திரை போட்டு பரலோக பிரஞ்சிகளாக மாற்றி இருக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும், இந்த அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வேதாகமத்தை வாங்கி நீங்கள் எடுத்து யோவான் புஸ்தகத்தில இருந்து படிக்கும் பொழுது இயேசுடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் உயிருள்ள தெய்வம், ஒன்றான மெய்த்தேவன், யோவான் 17:3 சொல்கிறது, ஒன்றான மெய்த்தேவன் ஐயோமையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். இன்றைக்கு பல மக்கள் மதங்களில தவறான வழிகளில பாவத்தில வாழுகிறார்கள். இந்த பரலோகத்தையும் பூரோ பூமியையும் இணைப்பது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாரும் பலி செலுத்த வேண்டும், பலி ஒரு தொடர் பலியாக, அவர்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாத பலியாக எல்லாரும் பலி தொடர்ந்து பாவம் செய்வார்கள், பலி செலுத்துவார்கள், திரும்ப பாவம் செய்வார்கள், பலி செலுத்துவார்கள். இப்படியான தொடர் பலிகளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையில் உள்ள ஒரு தடுப்பு சுவராக இருந்த அந்த பாவத்தினால நாங்கள் தேவனை தரிசிக்க முடியாதவர்களாகி போனோம். இயேசு அந்த தடுப்பு சுவரை நீக்கி விட்டார். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 59 பார்க்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மடித்தவர்களாக இருந்த எங்களை உயிர்ப்பித்தார். அந்த தடுப்பு சுவர் தான் இந்த அக்கிரமும் மனிதனுடைய அக்கிரமங்களும் பாவங்கள். அந்த தடுப்பு சுவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில ஆதாம் ஏவாள் உருவாக்கின. தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் பாவ சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தை அடையாதபடி அந்த மெய்யான தேவனிடத்துல போய் போய் அவர்களோட அது பரிசுத்தமுள்ள தேவனை பாவியான மனுஷன் அடைய முடியாது. இப்ப நாங்கள் பரிசுத்தமாக வேண்டுமா? பரிசுத்தமான ஒருவர் இந்த உலகத்துல பிறந்தவர் என்றால் பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து பிறந்த இயேசுதான் பாவமான மனிதனுக்காக அந்த சிலுவையில மரிக்க வேண்டும். இது தேவனுடைய நியதியாயிருக்கிறது. அதன் அந்த வசனத்தின்படி அவர் எங்களுக்காக மரித்து ஒவ்வொரு தமிழருக்காக ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் மரித்தார். அவர் மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ்ந்தவர். பாருங்கள், யோவான் 8 சொல்லப்படுகிறது, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? பரிசுத்தமாக வாழ்ந்தவர். பாருங்கள், அந்த யோவான் 8 அந்த அந்த காலத்துல ஊழியம் செய்த பரிசேயர் சதுசேயர் ஒரு உபச்சாரை பெண்ணை அழைத்து வந்து கல்லறிந்து கொன்றுவிட அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். பாருங்கள், இயேசு அந்த பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை, அந்த நியாய பிரமாணத்தின் முடிவை அன்பாக மாற்றுகிறார். நிறைவேறுதல், நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் அன்பாக மாற்றப்படுகிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண் பச்சாரம் செய்தால் அந்த பெண்ணை கண்டறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டுல இனிமேல் பாவம் செய்யாது ஒரு மன திரும்புதலை இயேசு கொடுக்கிறார். அன்பின் மூலமாக அந்த மகளை நேசிப்பதன் மூலமாக நீ அறியாமல் செய்த காலத்தை போல தொடர்ந்து வாழாது. இன்றிலிருந்து இயேசு உன்னிடத்துல வந்துவிட்டார். ஒவ்வொரு மகனும் இன்றிலிருந்து பாவத்தை விடும்படியாக இயேசு அழைக்கிறார். எப்படி மரணத்துக்கும் வாழ்வுக்கும் ஒரு கல்லறியில் பழைய பாட்டில கல்லறிந்து கொன்று விடுகிற மரணமாக இருந்தது. இயேசு அந்த மரணத்தை அந்த மகளை நேசிப்பதன் மூலமாக அன்பாத அன்பை காண்பிப்பதன் மூலமாக உயிர்ப்பிச்சை கொடுத்து மனம் திரும்பி அந்த பரலோக வாழ்வில வாழுகிற வாழ்வை இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ நியாய பிரமாணம் செய் கட்டளையிடுகிறது, இதை செய்தால் இது நடக்கும், இது செய்தால் இது நடக்கும், அவர்கள் தீமைகள் செய்தால் தீமைதான் கிடைக்கும். இப்படியாக இருந்த நியாய பிரமாணத்தை அந்த கட்டளைகளை அன்பில உணர்ந்து தேவனை நேசிக்கும்படியாக, நன்றான அமைத்தவரை நேசிக்கும்படியாக, பிறரை நேசிக்கும்படியாக அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பிறருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம், அவர்களை நேசிப்போம். இதுதான் இயேசுவுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. இது ஒரு பாரமான கட்டளை அல்ல. நாங்கள் பாவத்துல பிறந்தோம், பாவ சரீரத்தோடு பிறந்தோம். பரிசுத்த ஆவியங்களுக்குள்ள வரும்பொழுது அந்த பாவ சரீரம் படிப்படியாக பரிசுத்த சரீரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்தமாக இயேசுவை போன்ற பரிசுத்தத்தை அவர் வரும் பொழுது எங்களுக்கு தந்து எங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறவராக, அவருடைய ராஜ்யத்தில் அவர் வாழ்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவர்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்களை நம்பி, இந்த தவறான ஆவிகளை நம்பி, துரத்தின ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் ஜெயித்து வாழும்படியாக இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூட பாருங்கள், பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவராக நடந்தார், வசனத்தின்படி கீழ்ப்படந்தார். பாருங்கள், பிசாசு இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்று பிசாசு செயற்பட்டது, ஆனால் இயேசு தேவனுடைய வசனத்தினால வெற்றி சிறந்தார். பாருங்கள், நீங்கள் உணவுக்காக இன்றைக்கு மதங்களில் உலக மக்கள் உணவுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருப்பார்கள், தங்களுடைய உணவு வீடு. அப்படி அல்ல, தேவனுடையது தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனாக இருக்கிறார், அவரை நம்ப வேண்டும். பாருங்கள், எபிரேயர் 11 முதலாவது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம்பப்படுகிறவர்கள், இந்த வேதாகமத்தை நீங்கள் நம்ப வேண்டும், 100% நம்ப வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது, எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது பரலோகத்திலே. அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ருசித்து விட்டோம். அவர் அன்பின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், சந்தோஷத்தின் ஆவியானவர், இச்சை அடக்கத்தின் ஆவியானவர். இப்படியாக ஒன்பது விதமான நல்ல கனிகளையும் இயேசு எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், மனிதன் கொடுக்கிற கனிகள் அன்பாக, சமாதானமாக, சந்தோஷமாக, இச்சை அடக்கமாக, விசுவாசமாக, தயவாக, நற்குணமாக, சாந்தமாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, இப்படியாக இயேசு வாழ்ந்து காட்டினால் அதே போலதான் நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாங்கள் எப்பொழுதும் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி வாழ வேண்டும். இயேசு எங்களில் புற ஜாதிகள், புற மனிதர்கள், மக்கள் இயேசுவை காண வேண்டும். எங்களில் இயேசு இருக்கிறார்கள். பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்போடு அவனுடைய வாழ்க்கை வளமானது. எந்த நேரத்திலையும் அவனை பிடித்து ஜெயிலில் போடும் பொழுது கூட, சகோதரர்களால் துன்பப்படுத்தப்பட்ட போது கூட தேவன் கூட இருந்தார். பாவம் செய்கிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு அவன் வாழ்ந்ததன் நிமித்தம் அவன் உயர்த்தப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல நாங்கள் எங்களுடைய குடியிருப்பு, நாங்கள் எதிர்காலத்தில் இருக்க போற குடியிருப்பை எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளிலே இருந்து இப்படியான ஒரு அன்பான ராஜ்யத்தில, சமாதானமான ராஜ்யத்தில, பிசாசு கட்டப்பட்ட ராஜ்யத்தில, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில 1000 வருடம் அவருடைய புதிய வானம் புதிய பூமியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதத்தை நம்பி, மனிதர்களை நம்பி, இந்த மனிதனுடைய சுவாசத்தை கொடுத்தவர் தேவன், மனிதனை உருவாக்கினவர் எங்களுடைய ஒன்றானமை தேவன். அவருடைய ஆத்துமாக்களை பிசாசு திருடி நரகத்துக்கு செல்ல அவன் முனைந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், தேவன் எங்களை மனித குலத்தை தான் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார். தூதர்களை அப்படி படைக்கவில்லை. இதனால்தான் தேவன் எங்களை நேசிக்கிறார், இயேசு எங்களை நேசிக்கிறார். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பிசாசினால திருடி விடக்கூடாது, ஆத்மாவை திருடி விடக்கூடாது என்பதற்காக. ஆதாம் ஏவாளின் பாவத்துக்கு பின்பாகத்தான் இந்த சரீரம் வந்தது. நாங்கள் வாழப்போற இடம் பிலிப்பியர் 3 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எங்களுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். வலது பாரசத்தில் இன்றைக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது எங்களுடைய ஜபத்திற்கு அவர் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். வாக்கு தத்துவத்தின்படி வசனத்தின்படி நாங்கள் ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு ஆம் என்றும், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமீனம் என்றும் இருக்கிறது. நோ என்று எங்களுடைய இயேசு எல்லாவற்றையும் தாங்கி விட்டார். வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமீன் என்றும் எங்களுக்கு தருகிறார். நாங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய அபிஷேகத்தை பெற்ற எங்களுக்கு எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமீன் இருக்கிறது. நோ சொல்ல முடியாது. என்றால் எனக்காக இயேசு அந்த சிலுவையில மரித்து விட்டார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கூட எங்களை பார்க்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு எங்களை பார்க்கிறார். பரிசுத்தமான மனிதனாக எங்களை பார்க்கிறார். இதுதான் இயேசு எங்களுக்காக அந்த சிலுவையில செய்து முடித்தது. அதை நீங்களும் இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசத்தோடு எனக்காகவும் நீர் மரித்தீர், 3 உயிர்த்தெழுந்தீர், இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிற தெய்வம், உண்மை நான் இன்றைக்கு இரட்சகராகிட்டுக் கொள்ளும், என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும், என்னோடு தங்கியிடும். பாருங்கள், அவர் எல்லாருடைய இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் 3:20 வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் வாரும், என்னோடு தங்கியிடும், எனக்கு இந்த பாவ பழக்கங்கள் வேண்டாம், ஒன்றிலிருந்து விட்டு விடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து இந்த பாவ பழக்கங்களை எடுத்து போடும், என்னுடைய மனதை உம்மிடத்துல தருகிறேன், என்னுடைய இதயத்துல உமக்கிடம் தருகிறேன். நீர் தங்கீரும், என்னிலே இருக்கிற பாவ சாபங்கள் அகன்று போகும்படியாக கட்டளையிட வேண்டும். நீங்கள் எனக்கு இந்த குடிப்பழக்கம் பாவ பழக்கம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. நான் இரட்சகராக அவருக்கு மட்டும்தான் இனி என்னுடைய சரீரத்தில் அவருக்கு இடம் என்று நீங்கள் அவரிடத்துல கூப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், யோகா 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாக இயேசுவாக வந்தார். யோவான் 14 வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் இயேசுவாக வாழ்ந்து காட்டினார், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இன்றைக்கு உலக மக்களை பார்த்தால், அவர்களுடைய இன்னைக்கு மதங்களில பார்த்தால், அவர்கள் உணவுக்காகவும் உடை உறையுள் இப்படியானவைகள் தேவைகள் தான். ஆனால் இதை அந்த ஒன்றான மெய்த்தவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கிற தேவன். நாங்கள் பிலிப்பியர் 3:19 வசனத்தில் அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சியே, அவர்கள் பூவை கடத்த அவைகளை சிந்திக்கிறார்கள். பாருங்கள், எங்களுக்கு தேவன் வேதாகமத்துல சொல்லுகிறார். 1 நாங்கள் 6:33 சொல்லப்படுகிறது, 1 தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பொய்யறியாத தேவன் அவரை தேட தேட அநீதியாக வாழ வேண்டும், தவறு செய்து வாழக்கூடாது, பாவம் செய்து சம்பாதிக்க கூடாது. பாவம் செய்யும் பொழுது அந்த இடத்துல பாவ பணமாக பிசாசு அந்த இடத்துல வந்து உங்களுடைய பணங்களை நஷ்டப்படுத்துவான், துன்பப்படுத்துவான். இயேசுவை நம்பி வாழ வேண்டும். இந்த உலகத்தின் சொந்தக்காரன் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், உலக மக்களை போல நாங்கள் வாழுவதில்லை, உலக மக்கள் இப்படித்தான் வாழுகிறார்கள். அவர்களை இயேசு அழைக்கிறார். அந்த மெய்யான தேவனிடத்துல வந்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவரை தேடும் பொழுது, ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரிடத்துல வர வேண்டும். உம்முடைய வசனமை படி சொல்லுகிறது, நான் உம்மிடத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லி வசனத்தின்படி நீங்கள் ஜெபிக்க சொல்லி சொல்லி அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், உலக மக்கள் இன்றைக்கு என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று இயேசு எங்களுக்கு சொல்கிறார். என்னத்தை குடிப்போம், என்னத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எங்களுடைய தேவன் அன்பானவர். என்னுடைய தேவைகள், உங்களுடைய தேவைகள், நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை அறிந்தவர் தான் எங்களுடைய தேவன். உள்ள கையில இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அவர் அறிந்தவராக உள்ளங்கரையில் வரைந்து வைத்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய தேவன் தான் இந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர். நாங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 20-21 வசனத்தில பறக்கும் பறவைகளை, இந்த கோழி பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுடைய தேவன். இன்னைக்கு உலக மக்கள் முட்டையா கோழியா முதலில் வந்தது என்று ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். வேதாகமத்தில படைப்பு தான், தேவன் தான் பறவைகளை படைத்தார், அதன் பின்புதான் முட்டை வந்தது. பாருங்கள், இன்றைக்கு உலகம் தானாக தோன்றியது என்று சொல்லி உலக விஞ்ஞானிகள் சொல்வார்கள். கூர்ப்பு கொள்கை பாருங்கள், இப்படியாக பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என்று தவறான ஒரு ப்ரூஃப் இல்லாத கொள்கைகளை, கூர்ப்பு கொள்கையாக சில விஞ்ஞானிகள் அறிவித்ததன் மூலமாக பார்கள் இன்றைக்கு மக்கள் தவறான வழிகளில போய்கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, தோன்றினவைகளால் அல்ல, இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினால சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது. இதற்கு இதனாலதான் எங்களுக்கும் அவரை போல நாங்கள் பரிசுத்தமாகி அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு உருவாக்கி தருகிறது ஆசீர்வாதங்களை. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், யோவான் 10:10 சொல்கிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எங்களுக்கு ஒரு ஜீவனை, உயிரை தந்து நித்தியமாக வாழுகிற நித்திய ஜீவனை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காகத்தான் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்கள், எங்களுக்காக அந்த ஜீவனை அந்த சிலுவையில கொடுத்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதின தாவீது கூட ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் அந்த ஆடுகளை பீறிட்ட பொழுது தேவனுடைய பலத்தினால அவர்களோடு போராடி அந்த ஆடுகளை மீட்டு கொண்டதை வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஒரு இயற்கையிலேயும் தாவீதுக்கு அந்த பலத்தை கொடுத்தார். மெய்யாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆடுகளாகிய இந்த உலகத்து மக்களுக்காக தன்னுயிரை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டார். அதே போல நீங்கள் அவருடைய சிலுவை மரணத்தில விசுவாசம் வைக்கும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் 1 கொரிந்தியர் 2:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, எங்களுக்கோ அது தேவனுடைய பெலனாக இருக்கிறது. அது ஒரு பெலனை தருகிறது. நாங்கள் பேசி பேசி வாழுகிறவர்கள் அல்ல, அவருடைய பரிசுத்த ஆவி பெலத்தில வாழுகிறவர்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பெலம் எங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை பேச வைக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்துக்கு உரியவைகளை தேடக்கூடாது. இந்த உலகத்துக்கு பின்பு வாழ்வுகிற பரலோகம் வாழ்வுதான் மேலான வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், கொலோசியர் 3:1 பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஜீவன் வலது பார்சத்துல தேவனிடத்துல இருக்கிறது. பாருங்கள், இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் ஒழிந்து போகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. மத்தேயு 24:35 சொல்லப்படுகிறது, இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது. இந்த வார்த்தைகளை நீங்கள் வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்வு இந்த வார்த்தையாக மாறிவிட வேண்டும். பாருங்கள், இந்த வானத்தை பூமியை சிதைத்த தேவன் ஒரு நாள் இந்த வானத்தை பூமியையும் அகற்றி விட்டு புதிய வானம் புதிய பூமியாக அமைக்க இருக்கிறார். இதுதான் இனி நடக்க போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 சொல்லுகிறது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாம போயிட்டு. பாருங்க, இப்படியாக இந்த சமுத்திரத்தை அகற்றி புதிய வானத்தை புதிய பூமியை, ஒரு அழியாத வானம் அழியாத பூமி, இந்த சமுத்திரத்தை அழித்து தேவனுடைய ஜீவ தண்ணீர் ஊற்ற ஊற்றில நாங்கள் வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், மீண்டுமாக அவர் வரப்போகிறார். 1 Thessalonians 4:17 பார்க்கும் பொழுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்களின் மேல் அவர்களோட கூட எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த வாழ்வை நீங்க இழந்து விடக்கூடாது. அந்த மெய்யான தேவனோடு, எங்களை படைத்த தேவனோடு அவருக்கு பிரியமாக வாழ்ந்து, அன்பாக வாழ்ந்து வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திலே அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத அந்த ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படியாக அவரை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், உலகத்தில் உபத்திரமும் உண்டு, இயேசு உலகத்தை ஜெயித்தார். எங்களையும் இந்த உலகத்திலே உலகத்தை ஜெயிக்க வைக்கிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மிருகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், பாவத்தை தள்ளிவிட வேண்டும். தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். பாருங்கள், இந்த ஓட்டத்துல நாங்கள் ஒரு ஓட்ட போட்டியில ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்துல அப்போஸ்தலர்கள் ஓடினார்கள். இயேசு கற்று தந்தார் எப்படி ஓடும்படியாக. இயேசு மனம் திரும்புங்கள், பல்லோராட்சியம் சமீபத்திருக்கிறது என்று எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், இயேசு இடத்துல வர வேண்டும். இப்படியாக யோவான் ஸ்நானகர் இயேசுக்கு முன்பாக மனம் திரும்புங்கள், பல்லோராட்சி. இப்படியாக அப்போஸ்தலர்கள் மனம் திரும்புதல்கள், பல்லோராட்சியம். இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த 2026 ஆண்டுகளாக நாங்கள் இந்த இறுதி காலத்தில மனம் திரும்புங்கள், பல்லோராட்சி. அந்த பாவத்தை வெறுத்து தள்ளிவிட்டு நாங்கள் ஓட வேண்டும், அவரை நோக்கி அவரை நம்பி நாங்கள் ஓட வேண்டும். அவர் உலகத்தை ஜெயித்தவர், எங்களையும் ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தரும்படியாக நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் அவரிடத்துல கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய இதயத்தை வந்த ஒரு சமாதானத்தை தருவார். பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். உம்மை நம்பும்

நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்பும்பே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும்

0: இல்லை ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஒரு மனிதர் கூட குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் உம்மை நம்பி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்திலே கொடுக்கும்படியாக, அவர்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக, உம்முடைய வசனத்தின்படி அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்திலே கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். பரிசுத்த ஆவியை கேட்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை நீர் அனுப்பும்படியாக இந்த நேரத்தில் ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் உடைய அபிஷேகத்தின் அளவை கொடுத்து ஊழியத்தில் உயர்த்தும்படியாக, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், இப்படியாக நீர் ஒவ்வொருவரை நிரப்புகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை நிரப்பி பரவசப்படுத்தி அந்த 9 விதமான அன்பின் கனிகளை தந்து எங்களை நடத்துகிறது போல அறியாமல் வாழ்கிறார்கள். அவருடைய பாவத்தை இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாக, அறியாமையிலே வாழ்ந்த காலங்களிலே செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் இருளில வாழ்ந்தோம், இருளின் ராஜ்யத்தில வாழ்ந்தோம், பிசாசின் அடிமைத்தனத்தில வாழ்ந்தோம். எங்களை அந்த ஒளியான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையிலே நிறுத்தின எங்கள் அன்பு தகப்பனே இயேசுவே, இப்படியாக அடிமைத்தனத்துல பாவத்துல சாபத்துல மத அடிமைத்தனம் பாவ அடிமைத்தனம் சாப அடிமைத்தனம் பொல்லாத ஆவிகளின் துக்கங்கள் தோல்விகளின் இவர்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி உம்முடைய அன்பின் கரத்தில இவர்களுடைய பேர்களையும் அவர்கள் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில எழும்பி அவர்கள் மனம் திரும்பி வாழ உம்மை அறிகிற அறிவை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அகமதை வாசித்து நேசித்து உம்மை நேசித்து இப்படி ஒரு அற்புத தெய்வம், அன்புள்ள தெய்வம், அதிசயமுள்ள தேவன், தெய்வம் நீர்தான் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள விஷயமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உடைய அன்பை ருசிக்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிறோம். ஒரு உணவை ருசிப்பது போல உம்மை ருசிக்க, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்படியாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளுடைய கஷ்டங்களை துன்பங்களை வரும் இந்த காலங்களிலே நீக்கி இந்த நாடுகளில் இருந்தாலும் ஏசி இருக்கும் பொழுது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் காத்து கொள்ளும்படியாக, உண்மையாக முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள். இப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூடேனும் தொடர்ந்து நீர் வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர்கள் கேட்டு உம்முடைய ரட்சிப்பை பெற்று இந்த பரலோக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட்டு வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்ய பிரஜைகளாக ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே,
1: நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கேட்டுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம், வெளிச்சத்தில வெளிச்சம் பெற்றுக் கொண்டோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி, ஆனால் தேவனோ எங்களுக்கு ஜீவன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்த அந்த தேவன் தான் நம்மை அழைச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்துல நாங்கள் தட்டி எழுப்போம், விசுவாசமா நம்பப்படுறது உதயம் காணப்பட நிச்சயமா இருக்கிறது. நாங்கள் விசுவாசிப்போம், ஆபிரகாம் விசுவாசித்த

0: Amen.
1: Amen. God bless you too, Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். நிச்சயமாக இந்த திருடன் திருடாதபடிக்கு நாங்கள் விசுவாசத்துல பலப்படணும், விசுவாசத்துல ரத்திக்கப்படணும். சுவாசம் வரங்கள் எங்களுக்குள்ள கிரிய செய்யணும். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தா எங்கள் ஜீவன் பரிபூர்ணப்படும். விசுவாசம் நமக்கு இல்லையன்னு சொன்னா திருடன் லேசாக நுழைஞ்சு அவன் திருடி விடுவான். எங்களுடைய சிந்திய சொல்ல செயலை எங்களுடைய எல்லா காரியங்களும் அவன் திருடிவான். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவன் திருடுறதில்ல, அவர் தேவனை விட்டு நம்மை விலக்குவது அவனுடைய நோக்கம். அந்த திருடன் திருடாத படிக்கு அவன் கண்ணமிடாத படிக்கு நோக்காத படிக்கு தேவன் வேலி போட்டு காத்த ரத்த கோட்டைக்குள்ள எங்களை சுற்றி, எங்க குடும்பத்தை சுற்றி, எங்களுடைய ஆசீர்வாதங்களை சுற்றி நாங்கள் வேலி அடைத்து ஒவ்வொரு நாளும் இவன் பாதுகாக்கும்படியா கிரிய செய்யும்படியா அவருடைய பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் இந்த ஒன்றாட மெய் தேவை. நம்மை ரட்சிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார். அவருடைய விசுவாசத்துல நாங்கள் இன்னும் பலப்படுவோம், விசுவாசத்துல வர்த்திக்க பண்ணுவார். அந்த விசுவாசத்தை உறுதியாயிருப்போம். மற்றவர்களும் அந்த விசுவாசத்துல பலப்படவும் வர்த்திக்க பண்ணவும் அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், விசுவாசத்தை பலப்படட்டும். புதிய வானத்தை புதிய மூலம் படைக்க போற தேவன், அந்த தேவன் வரையை எதிர்கொண்டு செல்வோம். நாமே அந்த வார்த்தையை அப்படியாக அனுப்பி கொடுத்து அவர்களின் சக்தி ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம். இதுவே நமக்கு விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆமேன். இதே நாள் இந்த வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது நான் கற்றுக்க விசுவாசிக்கிறேன். வாய் தேவனை மட்டுமாய் மூன்று விதமான ஊழியர்களோடு, மூன்று விதமான வார்த்தைகளோடு வார்த்தைகள் அவர் மகிமைப்பட்டார், வார்த்தையானவர் அவர் மகிமைப்பட்டார். அந்த வார்த்தையின் தேவன் இந்த நாள் மூன்று விதமான ஊழியர்களோடு எங்களோடு பேசினார். நிச்சயமாக அந்த அபிஷேகம் அனல் மற்றும் ஆவியானோ இந்த இரண்டும் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். நாங்கள் அபிஷேகப்படப்படும் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அந்த வரங்கள் செயல்பட வேண்டும், இறியல் நடப்பிக்க வேண்டும், நாங்கள் ஜெயிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய தேவன் திட்டம், நோக்கமாய் சித்தமாய் அதற்காகவே நம்மை அழைச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோம். பெரிய காரியங்களை உண்மை கொண்டு செய்வார். அவர் பெருகணும் நாசர்கள் அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆசீர்வாதம் அமைந்தது. இத்தனை அற்றொன்று நேரம் 9:37 கத்திர பல நெல்லா கிருவையின் தருணங்களுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் முடிவு ஜபத்தை நன்றி ஜபமாக ஏறெடுப்போம். கத்தர் பெரியவர். ஆமேன். நேரம் போனதே தெரியவில்லை, அவ்வளவுக்கு நடத்தினார். கத்தருக்கு சோஸ்திரம். ஆமேன். ஜபிப்போம், நன்றி செலுத்துவோம். என்னோடு சேர்ந்து இணைந்து செல்வீங்க. கர்த்த நாமத்தை நன்றி சொல்லும் சோஸ்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபியாய் தந்த நல்ல தரத்துக்காக சோஸ்திரம். நீர் பாராட்டே தயவு கொஞ்சம் இல்ல கத்தாவே, அவ்வளவேனும் தகுதி இல்லாத உங்களுக்கு நீர் பாராட்ட தயவு தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறேன். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அழைத்திருக்கிறீர், இவர்களை அழைத்திரோ, அவர்களை ஐயா இந்த சமூகத்துல கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்கிறீர். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீதி விருட்சங்களாக நிலைநிறுத்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாள் நிகழ்ச்சிகள் யாவும் தொடக்கம் முடிவு வரைக்கும் இம்மட்டு நடத்தினை வினேசரி உமக்கு கோடி கோடி கோடி சோஸ்திரங்கள் செலுத்துகிறோம். உதடுகளின் வழிகள் செலுத்துகிறோம் ஆண்டு, சோத்திரத்தோடு செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு. நீர் இவ்வளவு நேர்ந்த நேசர், உளவாயங்களை நேசிக்கிறீர் கத்தாவே, அதுக்காக நன்றி. இந்த நாள் இந்த சங்க வானொலி கூடாக இந்த நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பை நீர் ஆசிரித்த அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தரம் நீட்டப்பட்டிருக்காய், நன்றி. இந்த சலத்துல செய்யப்படுற எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கண்கள் கண்ணோக்குறதுக்காய், உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்பா இந்த ஸ்தலத்தை நீர் பிரியம் வைத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவர். நீர் இங்கே வாசம் பண்ணுகிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்ரம் இந்த நாளிலும் கத்தாவ இந்த நித்திய வெளிச்சத்தை ஆசிரித்த கிருபைக்காய் நன்றி. அப்பா இந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் உங்கள் நேரடி ஒளிபரப்பு ஆரம்பமாயிச்சு. துதி பாடல் செபங்கள் வார்த்தையின் வெளிச்சங்கள் அவற்றுக்கூடாக நீங்க வழி நடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் ஆரம்ப செபம் பாடலை எடுக்க அடையாளம் செய்தீரை தொகுத்து வழங்க சத்துவத்தையும் வல்லமையும் தந்தீரே. அதுக்காக நன்றி செலுத்தி குடும்பத்தை ஊழியங்களையும் ஆயா இல்லைகளையும் ஆசிர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக துதி பாடல் பாடின சகோதரி கிரேஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். சௌரியமலை உயர்த்தினார்களே, துதித்தார்களே ஆண்டவரே. அந்த சௌரிய குடும்பத்தை வாழ்க்கையை ஊழியங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி போல ஜெபிக்கிறேன். அதே போல கர்த்தாவே.

இவர் காணச்சபோ ஜபத்து இவரெடுத்து அப்பாவுமே துதித்து தகப்பனே கண்கள் இவரெடுப்போ வென்று பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் இணைந்து பாரப்பட்டு தேசத்துக்கு அச்சபித்தார்களே. அவரு டோலிக்காக நன்றி செலுத்தும் மட்டுமனைப்பில் இருக்கிறார்கள் தொடக்கம். அப்பா நீர் பாதத்தில் இந்த நல்ல தருணத்துக்கு அசோசம் யாருக்கு எந்த சலாக்கியம் கிடைக்கும்? அம்மை தும்மை அறிந்த பிள்ளைகளுக்கு தானே, நீ தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு தானே அந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவர். நீ பாக்கியவதி என்று சொல்லி மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தும் புலவருடைய பல பிள்ளை துள்ளி கேட்கத்தான் அந்த மகிழ்ச்சியால் நிறைந்தது போல நாங்கள் ஒருவருக்கு ஒரு வாழ்த்தும் போல அப்பா எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும் எங்கள் உள்ளங்கள் மகிழ்ச்சி படும் ஐயா. அப்பா அப்படியாக நீர் ஆசீர்வித்து மங்களை வைக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். சௌரிய ஆசிரியர் குடும்பத்தை ஆசிரியர் எங்கள் ஆசிரியர்களை விசால வழி நடத்தும் பாதுகாத்து இயேசுவி நாமத்தை நன்றி செலுத்தி உங்களுக்கு செபிக்க. அதே போல கத்தாவே வானொலி ஆசிரியத்து நீர்களுக்கான செபத்தை ஏறெடுத்தாக வேண்டுமா கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியிலும் இணைந்து கத்தாவே உள்ள ஜபித்தார்கள். கத்தா ரட்சிப்புக்காக அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு எல்லாரும் கிடைக்க வேண்டும். வியாதி வேதனையோடு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் பார்த்ததை ஏந்த வேண்டும் விடுதலை பெற்றுண்டு. அப்பா விளைவினப்பட்ட ஒவ்வொருதலுக்காக பாடப்பட்டார்களே. அதே போல கூலியர் செய்த ஊழியர்களுக்கு அந்த டீம் ஒர்க்குக்காக செபித்தார்களே. சங்கம் வானொலித்திய வெளிச்சத்தின் ஊழியர்களுக்காக அதுக்கெல்லாம் பாடப்பட்டு செபித்த சோதர் ரஞ்சனிக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இம்மற்ற நேரம் தொடக்கம் முதல் ஆண்டவரே தொடக்கத்து முன்னமே ஆண்டவரே அவர்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்களையா. இம்மற்ற நேர இணைப்பில் இருக்கிறார்களே அந்த சலாக்கியத்துக்காக நீ கொடுத்த அனுகூல தருணத்துக்காக சோஸ்திரம் ஆண்டவர் நன்றி ஆண்டவர். அவையானவர் நீர் சௌரி கூட செபாவி ஊற்றி நிற்கிறீர். ஆவியான வழி நடத்துறீர் அப்பா. நெருக்கி வந்து நெருங்கி வந்து நிற்கிறீர் அப்பா. நெருப்பாய் நிற்கிறீர் அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவர். நக்கினி அபிஷேகத்துக்காக சோஸ்திரம் ஆண்டவர். இன்னும் வல்லமை எடுத்த சௌரிய பயன்படுத்துங்க ஆண்டவர். எங்கெல்லாம் ஆத்துவம் பாரத்தோடு நிற்கிறார் அந்த இடத்துல ஒரு விட்டுதலை வெளிச்சம் சுகவாழ் குளிர்கட்டும் அந்த ஆத்துமாவுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாத இயேசுவி நாமத்துல கட்டவிருக்க அந்த சௌரி அப்பாவோட வல்லமை நிறைவேற்றினால் வல்லமை எடுத்து அந்த தேசத்துல பயன்படுத்த மாட்டாங்க. மலைமல்ல பட்டினம் மறைந்திருக்க மாட்டான்னு சொன்னி அப்படி அந்த சகோதரி மீது இந்த ஆசிரியம் தங்குவாதான் அதிகாரம் தங்குவாதாக அந்த நாமத்தின கையை நேற்று அந்த இடத்துல ஒரு விடுதலை வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தின ஊற்றப்பட்ட செப ஆவிக்க நன்றி ஸ்தலத்துல நான் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க இயேசுவின் நாமம். அப்பா நீர் பெருகணும் சொல்லி கூட அப்பா அவருடைய நாமம் பெருகணும் மகிமை அடியணும் ஆண்டாங்க இயேசுவி நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய குடும்பத்தை வெளியெடுத்து பாதுகாத்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எல்லா காவலோடு அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீங்க இயேசுவி நாமம். அந்த ஸ்தலத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதே போல கத்தாவே கண்கள் ஏறெடுப்போ தாசரும் பகுதி ஆசிரித்து தந்தீரே மக்கள் நன்றி ஆண்டவர். தரப்பின் வாசல் நின்றோம் சோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினோம். இராம் என்றும் ஆமேன் என்றும் பல்தரப்புற கிருபைக்காய் நன்றி. கடந்த நாட்கள் ஜெபித்த சிவங்களுக்கு பல்தந்ததுக்காய் நன்றி. மழை தராம இருப்பதற்காக நன்றி ஆண்டவர். அது தாமதித்தால் அது நன்மைக்கு ஏதுவா நீங்க செய்து முடிக்க போறீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவர். நன்மையானது நீங்க தருவீங்க உருவாக்கி தருவீங்க இன்னும் அநேகர் எழுப்பித்தாங்க ஆத்துவ பாரத்தோடு செபிக்கிற செவ வீரர் இல்லும் மட்டும் தகப்பனே இல்லையா போல அக்கினி இறங்குற செவங்கள் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட அசைவல் தேசத்துல பட்டணத்தில் ஆண்டவர் எங்கெல்லாம் நாங்கள் இருந்து செபிக்கிறோம் அங்கெல்லாம் ஒரு அசைவை காணணும் ஆண்டவர். இனி காலம் செல்லான்னு சொன்னீங்களே மாம்சவனை சாவருமே நாவி ஊற்றுவேன் பின்மாறி மழைக்காம் வேண்டிக்கொள்ளன்னு சொன்னீர். அந்த பின்மாறி மழை ஊற்றப்படட்டு மாட்டேன் அது வல்லமைய செயல்படட்டு மாட்டேன். அசைவல் பட்டணத்துல குடும்பங்களுக்குள்ள அப்பா உறவுகள் மத்தியில் உண்டாட்டும் என்று நாட்கள் மாம்சவனை சாவும் ஏவகமாய் காணும் என்று சொன்னீங்களே. கத்தருடைய மகிமை வெளியரங்கமாக சொன்னீங்களப்பா. அப்படியா வெளியரங்க மாட்டும் ஆண்டவர். கண்கள் ஏறெடுக்க ஒத்தாசரும் பருவத்தில் ஒத்தாச கிட்டைப்பதாக அப்பா அந்த பெருமாளை பொழிவதா இயேசுவின் நாமத்தினார். அப்படியாக அந்த தரப்பின் வாசல் ஆசிரியர் தர கிருமிகளுக்கு நன்றி. அவனது வழி நடத்தும் ஆசிரியர்
இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்த போய் ஜெபிக்கிறாண்டவரே. நாலு வார்த்தை வெளிச்சத்தை பாவி ஆசை தந்தி வந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். அப்பா வெளிச்சத்துல வெளிச்சம் கண்டோம் ஆண்டவர், வழிபாடுகளை பெற்றுக் கொண்டோம் ஆண்டவர். சத்தியத்தை சத்தியத்தை அறிவிய சத்தியம் உங்களை விடுதலையாக்க வசன சத்தியம் என்ற வார்த்தை கிடங்க அப்பா. சத்தியத்தை போய் தங்களை கத்தாழ்ந்தான் அப்பா. அங்கெல்லாம் இருந்து யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் விடுதலை உண்டாட்டும். வாழ்க்கை வெளிச்சமாட்டும் ஆண்ட சாட்சியின் வாழ்க்கையா மாறட்டும். உம்மோடு கூட நடக்கிற அனுபவங்கள் பெருகட்டும் ஆண்டவர். நற்று கொடுங்க அப்பா. மறுவழிப்பை கேட்க போற ஒவ்வொரு உள்ளங்களையும் அப்பா நீங்க தொட்டுங்க அந்த வார்த்தை கூட. அப்பா அவருடைய கரணத்தில் நன்றி செலுத்தி ஒவ்வொரு செபிக்கிறது. அவர் பிறந்தாக்கா நன்றி செலுத்துற நாவி உற்சாகம் மாசம் பலவீனம் உள்ளது அப்பா. இந்த பலவீனங்களை முறியடித்து செபித்தார்களே கத்தாவே. அவியானியஸ்தர்கள் கட்டுகளை கட்டவிழ்க்கும்படியா செபித்தார்கள் அதிகாரப்பூர்வம். அப்படியாக நீங்க வார்த்தையை கொடுத்தீங்க சோதரி, அதுக்காக நன்றியாண்டு. நாலு அவர்கள் குடும்ப ஊழியத்தை ஆசிர்வாத இல்லையில விசாலப்படும். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்த கூட செபிக்கிறது. அதே போல இரண்டாவது வார்த்தை வெளிச்சத்தை வசதி எடுத்த பாஸ்டர் வெங்கட்டுக்கா நன்றி செலுத்துருவாண்டு. தகப்பனே நீ பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்பா எங்களுடைய நினைவுகள் நீ உங்களுடைய நினைவுகள் அல்ல ஆண்டவர். உடைய வழிகள் எங்கள் வழிகளும் அல்ல, உங்களுடைய வழிகள் உன்னதத்தில் இருக்கிறோம். உன்னதமான வழிகள் அப்ப உயர்ந்த வழிகள் ஆண்டவர். எங்களை உன்னதத்துல உட்கார வைக்க, உயர்த்தி பார்க்க, அழகுபடுத்தி பார்க்க நீங்க நினைச்சிருக்கிறீங்க ஆண்டவர். நீங்க எங்களுக்கு இறங்கி வந்தீங்களா ஆண்டவர். அப்பா எங்களுக்காக இறங்கி வர யாரும் வரல ஆண்டவர். தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறீங்களே ஆண்டவர். தாழ்வில் எல்லாம் நம்மை நினைத்திருக்கிறீங்க. அந்த நினைக்கும்படி உள்ளங்கையில எல்லாம் வரைந்து வைத்து நினைக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவர். நீங்க மலையா இறங்கி வந்து சீஷர்களை கற்றுக் கொடுத்தீங்களப்பா. அதிசயம் ஆராய முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யறீங்களப்பா, செய்து கொண்டிருக்கிறீங்களேப்பா. அருமையான வார்த்தையும் வெளிச்சம் வெளிப்பாடோடு வந்தது. அந்த வெளிச்சத்துக்காக நன்றி. அந்த கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் ஊழியத்தை குடும்பத்தை ஆசிர்வதி எல்லைகளை விசாலப்படும் பள்ளி நடத்துங்க, பாதுகாத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் அன்பு செலுத்தும் கரத்துல போய் செபிக்க. ஒன்றாவது வார்த்தை வெளிச்சத்தை செய்தியை கொண்டு வந்த பாச தாசனத்துக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டு. அந்த ஒன்றாடமைத்தவரத்துல விசுவாசத்துல வர்த்திக பண்ண முடியும் அப்பா. நீச்சம் திருடன் திருடாத படிக்கு எங்களை விசுவாசம் வர்த்திக்க பண்ண காலையில் சோசத்துல பெருக பண்ணுங்க ஆண்டவர். எப்படி ஆபிரகாம் விசுவாசித்து நடந்தாரோ நாங்க தரிசித்து நடக்கிறவர்களா இல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்களாய் காணும்படியாக உங்களுடைய நாம எப்படி பாத்திரம் விளங்கும்படியாக படைக்கப்பட்ட புதிய வாழ்ந்த புதிய பூமியை நாங்க காணத்துக்கு அனுபவிக்கத்தக்க உங்களோடு சேர்ந்து அந்த உறவில் ஐக்கியத்துல இருக்கத்தக்கதா இதைய செய்யுங்க ஆண்டு. கிருபையை அழியுங்க ஆண்ட. கற்றுக்கொண்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்த திருடன் திருடாத படிக்கு அழிக்காத படிக்கு அவனுக்கு இங்க இடமே இல்லை. அவனுடைய செயலாம் நிர்மூலமாய் போவலில் என்று கட்டளை கொடு என்று கரம் நீட்டப்பட்டிருக்கிறதா. உடைய கரத்தின் கிரிய எண்ணங்களை விடாது இருப்பீராக அப்பா. நீங்க ஜீவன் அந்த ஜீவன் பறை ஊனப்படம் வந்தேன்னு சொன்னீங்களப்பா. அந்த ஜீவன் ஒவ்வொரு ஜீவனும் உடையதப்பா, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் என்னுடையதுன்னு சொன்னீங்க. எல்லாம் ரட்சிக்கப்படும், எல்லாம் சத்தியத்தை அறிகிறார்கள். அடியவனும் ஒன்று சித்தமாக சித்தம் நிறைவுறட்டும். திருடன் அழித்து விடாத படிக்க வேலி போட்டு காத்துக்கணும். யான வார்த்தையும் வெளிச்சம் ஆண்டார். இந்த வெளிச்சத்தை தான் நன்றி கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் ஊழியத்தை அவருடைய சபை ஊழியங்களை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து எல்லா காலோடும் பாதுகாத்து இனிமே நான் ஏந்திவேன், நான் சுமப்பேன், தாப்பு வைப்பேன்னு சொன்னீங்களேப்பா. அப்படியாக இணைந்து சுமந்து தாப்பு வைப்பீங்க எல்லா காலோடும் பாதம். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்த போய் செபிக்கிறேன். இதனால் இந்த இடத்துல கத்தாவே அவியானவரே இவரீங்க கத்தாவே ஞான பாஸ்டருக்கா செபிக்கிறேன் கத்தாவே. அப்பா அந்த வயது இந்த பாஸ்டர் ஒரு வயசு கண்ணோக்கிப்பாள், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவோட அவனை கனப்படுத்துவார்னு சொன்னீங்களே. அப்பா அவருடைய ஊழியத்தை செய்த அந்த பாஸ்டர் கண்ணோக்கிப்பாள். என்னது குழம்பு தேசத்துல இருந்து அப்பா அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஐயா அதிகாலையில இவ்வளவு வார்த்தைகளை தொகுத்து ஆவி நீங்க எங்களோட பேசுறீங்க ஐயா. அந்த ஊழிய ஊழியத்தை கனப்படுத்த இந்த முதிர் வயதுல சுகபல நாளை கொடுங்க.
வெள்ளன் கொடுங்க ஆண்டவரே, வெள்ளம் போல நின்னமுள்ளதா ஆக்குங்க ஆண்டவரே, அப்பா பலவீனங்க மேற்கொள்ள பாருங்க ஆண்டவர், எடுக்க ட்ரீட்மெண்டோட கூட இருங்க, பாக்குற டாக்டர் நர்ஸ்மாரோட கூட இருங்க, அங்கெல்லாம் தயவு உண்டு பண்ணு, நடத்த சுற்றுல அக்கினி மதலா இருக்கிறீங்க ஆண்டவர், அப்பா அவருடைய தாசன் உமக்குள்ள இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிற கத்தா, அந்த இளைப்பாறுதல் நீங்க கொடுத்திருக்கிறீங்க இந்த நாட்கள்ல, அப்பா நீ ஆளுக செய்வீராக, வழி நடத்துவீராக, உமக்கு சித்தமாய் வேண்டுமா இந்த இடத்துல அந்த தேவ செய்திய கொடுக்க, நீங்க இன்னைக்கு செய்ய கிருபி அளிக்கும்படி நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கும், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நல்ல சித்தம் அல்ல ஆண்டவர், நம்முடைய சித்தம் உறவுகளில் சுற்றி இருக்கிற எல்லாரையும் தலை மூடி பாதுகாத்து ஆறுதல் கொடுங்க, சமாதம் கொடுங்க, தேவையை சந்திங்க, எங்க வயிறு எல்லாமே பார்த்து கொள்கிறார், இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி கூடி ஜெபிக்கிறேன்ப்பா, தகப்பனே மறுவழைப்பு ஒப்பு கொடுக்கும், மறைமா இருந்து ஒளி எங்களை செய்கிற செய்வதற்கு குடும்பங்கள் பிள்ளைகள் பிற பிள்ளைகள் அமரத்திற்கு தருவோம், மறைமான ஊழியத்தை நீ கனப்படுத்துவீரான், ஒளிப்பதிவு செய்த ஐயா மறு ஒளிப்பில் ஒளிபரப்பாக வேண்டும், எல்லாரும் கேட்க வேண்டும் என ஆத்ம பாரத்தோடு செய்கிற இந்த கனமான ஊழியத்தை நீ கனப்படுத்துவீரான், கொடுத்தவரை சந்திக்கிறாங்க, பொருளாதார ஆசிரியத்தை கொடுங்க, இன்னும் இன்னும் உமக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அப்பா நீர் அவர்கள் மூலமாய் சித்தம் கொண்டிருக்கிறோம், அந்த சித்தம் நிறைவேறும், அவர்களை எடுத்து நீ கருவியாக பயன்படுத்துங்க, எல்லா கவலைகளோட பாதுகாத்துருங்க, இயேசுவின் நாமத்தில் கொடுக்கும், உடைய ஊழியர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் உருவாக்காதே போ, இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்க, என் தகப்பன் நீங்க கரம் பிடித்து நடத்துவீரா, இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்க, மறு ஒழிப்பை ஆசிர்வதி தாங்க, ஒளிப்பதிவு செய்த எல்லாம் ஒளிபரப்பாகும்போது எந்த தடைகளும் இல்லாத படித்து நேர்த்தியாய் செம்மையாய் ஒளிபரப்பாக இங்க செய்வீரா, எந்தெந்த தேசத்திலே இந்த நேரத்திலே இந்த சூழ்நிலையில யாரெல்லாம் இந்த பாடலை கேட்கிறாங்க, ஜெபங்களை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தொடட்டும் தொடட்டும், விடுதலை உண்டாட்டும், வெளிச்சம் உண்டாட்டும், அப்பனே அவர்கள் ஒரு ஆசிரியத்தை சுதந்திரிக்கத்தக்க உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்ளத்தக்க புரிந்து கொள்ளத்தக்க உருவாடி வாழத்தக்கது வாசல் வழிகளை திறந்து கொடுத்தோட வழி நடத்தும் ஜெபிக்கிற அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்க, அப்பா நீர் அவர்களுக்குள்ள சங்கமிக்க, இரிய கிருபியாளி நாமத்துக்கு ஜெபிக்கிற நன்றி செலுத்துற, நாளை ஒளிபரப்பு யாவை முடத்திருக்கிறதுல தருகிற, காலை முதல் விடுதல் வெளிச்ச நேரங்களை ஆசிர்வதிங்க, மாலை நிறைய வெளிச்சத்தை ஆசிர்வாங்க, அப்பா உடைய கிருபை சூழ்ந்து கொள்ள, உங்களுடைய வழிகள் பெரிதான் ஆராய முடியாத கத்தாவது, அந்த ஆராய முடியாத வழிகளுக்குல அப்பாங்களை நடத்தி செல்லுங்க, புதிய நாளுக்குள்ள எங்களை நடத்தி செல்லுங்க, புதிய கிருபை தந்து நடத்தி செல்லுங்க, புதிய பலன் தந்து நடத்தி செல்லுங்க, புதிய ஆசுவான் தந்து நடத்தி செல்லுங்க, உங்களுடைய கரங்களை முற்றுமாய் ஒப்புக்கொள்ள, இனி விசேஷமா இந்த நாட்கள் அப்பா தகப்பனே ஐயா ஒரே சுமோக்கு இந்த சுமல் தாப்பனே, அப்பா இங்கெல்லாம் ஒரே இருட்டு ஒரே வித்தியாசமான சூழ்நிலையா இருக்கிறது கத்தாள், ஆனால் நீ காண்கிற தேவன் இந்த தேசத்தை காக்க வல்ல வந்த வாய்ப்பு வேற, அப்பா நீரே அழித்து போ, அதை அணைத்து போ, ஜனங்களை பாதுகாக்கும் செவிக்கும் சுவாசத்துல ஐயா இந்த பிரச்சனைகளும் ஏற்படாத படிக்கு, சுவாசத்துல பிரச்சனை வேதனை ஒரு பிள்ளைகளுக்கு அவிசேஷமா செவிக்கிறோம், அவர்கள் தெய்விய பாதுகாப்ப கொடுங்க, அப்பா எந்த ப்ராப்ளங்களும் வராத படிக்கு, அப்பா மூச்சு திணற மூச்சடை போல எதுவும் மேற்கொள்ள விட்டாதுங்க, விசேஷம் வைத்தியசாலைகளை வேலி போட்டு பாதுகாத்துருங்க, அப்பா ரத்தத்தால மூடுங்க கத்தாவே, அப்பா இந்த தீயணைப்பு கருவிகள் ஐயாலாம் தீயணைத்து கொண்டிருக்கேன், ஐயா அது ஒன்றும் இல்லாத படிக்கு நிர்மூலமாக உம்மாலாகும் சீர்படுத்தும் ஐயா, நாளைகளை சீர்படுத்தும் பரிசுத்தப்படுத்துங்க, காலங்களை சீர்படுத்தி ஐயா நிலைப்படுத்த வேண்டுமா, சீரான காலை தரும்படியாய் ஜெபிக்கிற இயேசுவி நாமத்தினால் எங்கும் பொப்பல தாக்கங்கள் வறட்சிகள் எல்லாவற்றிலும் விடு பாதுகாக்க வேண்டுமா, ஜெபிக்கும் விசேஷமா போக்குவரத்தை பாதுகாத்து எங்கு பார்த்தாலும் மோட்டர் சைக்கிள் கிராஷ் தாவுப்பேன் ஐயா, அந்த ஸ்பாட்டில் இறந்து விடுகிறார்களே, இவ்வளவாய் விபத்தை குற்றங்களை கத்தாது மிகமல்ல விவேகமாய் நடந்த ஞானத்தோடு கூடிய நடக்கைய கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தி தெளிவை கொடுங்க, சட்டத்தங்களை கீழ்படிவை கொடுங்கப்பா, இயேசுவின் நாமத்து இந்த போக்குவரத்தை பாதுகாக்கும் நல்ல மெய்ப்பன் ஓரம் தடியும் ஆட்சி தேற்ற வேணுமா, செவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தை நல்ல கருத்துக்களா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்,
ஈ மட்டும் இயேசுக்கு நன்றி சொல்லுது. இனிமேல் நடத்த இனிமேல் நம்ம கூடவே இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி அப்பா. சமத்தோடு படுத்து கொண்டு செய்வேன், தவறி நீர் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீரன்னு சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் நம்மளெல்லாம் கருத்துல ஒப்பு கொடுத்து சுபங்கிறேன். இயேசு நாமத்தை சபத்துக்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜெபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜெபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜெப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்த ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் வளர ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மந்தாட்டுக்களை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒலி நாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லையில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ, அவர் செய்த

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாணவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் பார்த்திருக்கிறோம் ஐயா. அந்தவரை அவமானத்தோட நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேளையில அந்தவரே தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும்.

இருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலும் முடிவுமான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை வரவேற்று பாடுகிறார் நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் சாம் சுதாகர் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்களாகி ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 படி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. துதிகளோடும் பாடல்களோடும் தேவ செய்திகளோடும் நற்சிந்தனைகளோடும் தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் கொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று எசையா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காண போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாய் இறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாயிருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை கேட்டு பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

வியாதிக்கு மருந்து உண்டு, மருந்து தரும் மருத்துவரும் உண்டு. கண்ணீர் கவலைக்கு மருந்து உண்டா? மாமருந்தாம் இயேசு இருக்கையில் எனக்கு கண்ணீர் எதற்கு?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

115 மூன்றில் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும்

0: இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக காணப்படுவதாக, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா.

அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களையும் உயர்த்துவார்.

அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள்நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவம் மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: முதலாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்குக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள். ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கேன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொண்டு போடு. என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொண்டு போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவன் இடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொண்டு போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொண்டு போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிட்டு என்றான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும், விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கழிகூறாதபடிக்கும், அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிணத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள்.
1: எரேமியா 7 அதிகாரம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும்

0: பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்தி என் நாமம் விளங்கப்பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்ராயும் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மன மடிவுண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பி செய்கிறார்கள். அவர்கள் எனக்க மடிவுண்டாக்குகிறார்கள். தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மன மடிவுண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும். அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடும் கூட்டி இறைச்சியை சாப்பிடுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அன்னைக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனதென்றும் அவர்களுக்கு சொல். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்துவிட்டு உயர் தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழவிட்டார். யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைத்தார்கள். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமல் போகும் மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். இந்த ஜனத்தின் பிணங்கள் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை வெறுட்டுவாரும் இல்லாதிருப்பார்கள். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் தடுப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும்.
1: மத்தேயு 18 அதிகாரம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில்

0: எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ இரண்டு கை உடையவனாய் அல்லது இரண்டு கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய் எரி நகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டு ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிகொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும்
1: Recording stopped. Recording in progress.
2: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் இன்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஜூலை மாதம் 16 2026. இன்றைக்குரிய தலைப்பு, ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். ஆரம்ப வசனமாக 1 Corinthians 2:4 பார்ப்போம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. நீங்கள் எப்போதாவது யாரிடமாவது இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று விரும்பியிருக்கிறீர்களா? அது மிகவும் அருமையான காரியம். ஆனால் அவர்களிடம் பேசுவதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அதுதான் ஜெபிப்பது. பரிசுத்த ஆவியானவர் மக்களை சத்தியத்துக்குள் வழிநடத்துகிறார் என்று யோவான் 16:13 வேதாகமம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறவர் அவரே. நீங்கள் எவ்வளவு தெளிவாக சொன்னாலும் அவர்களுடைய இருதயத்தை திறக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர்தான். நீங்கள் ஒருவரிடம் சுவிசேஷத்தை பகிர்வதற்கு முன் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் அவர்களுக்கு தமது அன்பை புரிந்து கொள்ளவும் விசுவாசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் உதவும்படி கேட்கிறீர்கள். எனவே நீங்கள் இயேசுவை பற்றி பேசும் ஒவ்வொருவருக்காகவும் எப்போதும் ஜெபியுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயங்களில் கிரியை செய்வார். தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல கனியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 3:14-19. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிற்று. அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்குள்ளே தம்முடைய ஆவியினால் வல்லமையாய் உங்கள் உள்ளாந்த மனுஷனில் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றியவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடனும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் எத்தன்மையுள்ளதென்று உணர்ந்து அறிந்து கொள்ளவும், அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகி தேவனுடைய சகல பரிபூர்ணத்திலுமாய் நிரப்பப்படவும் அவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, இன்று நான் நற்செய்தியை பகிரப்போகும் ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்முடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதை நேசிக்கும்படி நீர் அவர்களுக்கு உதவுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 16th of July 2026, and the topic for today is Pray for Souls. The opening scripture is taken from 1 Corinthians 2:4. And my speech and my preaching were not with persuasive words of human wisdom, but in demonstration of the Spirit and of power. Have you ever wanted to tell someone about Jesus? That's a wonderful thing to do. But before you speak, there's something very important you should do. Pray. The Bible teaches that the Holy Spirit guides people into truth in John 16:13. He is the one who helps them understand God's word. No matter how clearly you explain it, He is the one who opens their hearts. When you pray for someone before sharing the gospel with them, you are asking God to help them understand, believe, and receive His love. Hallelujah. So always pray for the people you talk to about Jesus. As you do, the Holy Spirit will work in their hearts and God's word will produce fruit in them. Glory to God. Let's look into another scripture from Ephesians 3 verses 14 to 19. For this cause I bow my knees unto the Father of our Lord Jesus Christ, of whom the whole family in heaven and earth is named, that He would grant you according to the riches of His glory to be strengthened with might by His Spirit in the inner man, that Christ may dwell in your hearts by faith, that ye, being rooted and grounded in love, may be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height, and to know the love of Christ which passeth knowledge, that ye might be filled with all the fullness of God. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear loving Father, I pray for every man and woman I meet today to share the good news. I declare that You help them to understand and love Your word. In Jesus' name we pray. Amen.
1: Recording stopped.
3: Blessed, happy, spiritual.

0: Recording in progress.
1: சிந்தனைக்காக
0: recording in progress.
1: குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளிலும் தெளிவு செய்யப்பட்ட காரியம் மகா சிவராத்திரி என்று நாங்கள் அழைக்கப்படுகின்ற அந்த நாள் ஏன் கொண்டாடுகிறோம், அப்படி கொண்டாடுகிறோம், சிந்திப்போம், செயல்படுவோம்.

0: ஆமீன். இன்று 16ஆம் தேதி 7ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையும் இன்றைய நாளுக்கான வசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசாயா 60:22 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 31, 6 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தேயு 17வது அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொள்ளுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் ஆரம்பிப்போம். அந்த வேளை எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவீத திருச்சபையில் இணைந்திருக்கிறார்கள். அவர் வழி நடத்துவார். எங்களுடன் சௌரிய டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கார். கால வேளையிலே எங்களுடன் சௌதரி, மாலை வேளையிலே எங்களுடன் சௌதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் கால வேளையிலே இணைந்திருக்கிறது ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை புறப்படுப்பார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க.
1: எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா ராஜா. சூத்திரம் தகப்பனே, உடைய கிருபை உள்ள கரத்துக்குள்ள எங்களை தாக்கி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. தகப்பனே கல்லூர் ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா சொல்லி நம்முடைய வார்த்தை சொல்லப்படுதோ தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் கதம் ஆண்டவே இந்த டொரண்டோ பட்டணத்திலும் இந்த கனடா தேசத்திலும் இந்த நார்த் வெஸ்டர்ன் பகுதிகளிலும் ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய கரம் கூட இருந்த ராஜா தேவனே, எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படி சேவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா இந்த நாளில அணைக்கும்படி சேவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகி தகப்பனி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகி தகப்பனே உங்களுடைய கரத்துல ஐயா ராஜா தேவனே பாருக்கின் காலத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா பூமியங்கள் அழகங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா இப்போ யுத்தத்தை நடத்துறது சொல்லப்படுகிறது ராஜா. வானத்திலிருந்தும் ஆண்டவரே மழை இந்த நாளிலே பெய்ய பண்ணவிடமா செபிக்கிறோம். உலகத்து மனுஷர்கள் விதர்களை குறித்து என்ன கதை சொன்னாலும் கூட தேவரே ஆண்டவரோட யோசுவா மூலம் ஆண்டவரே தேவனே தகப்பனே வானத்தை அசைத்தவரே, சந்திரனை அசைத்தவரே, சூரியனை அசைத்தவரே தகப்பனே. இந்த நாளிலே நல்ல மழை ஆண்டவரே தேவனே அப்பா அந்த ஃபயர் நடக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அந்த மழை பெய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா. நேற்று நாளுக்கு இந்த வேளையில ஆண்டவரே கொஞ்ச நேரம் வந்தாலும் அந்த மழையை பெய்ய பண்ண தேவன் ராஜா. அதே போல தகப்பன் இந்த நாளிலும் ஆண்டவரே சம மழை நீர் பெய்ய பண்ணுகிறோம்க்கு சூத்திரம் இல்லையா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவராகி கத்தாவே சூத்திரிக்கிறேன் ஐயா. சகல அதிகாரங்களுடைய இயேசையா தகப்பனே உடைய அதிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே துதிக்கிறோம். இயேசுங்கிற நாமத்துக்குரிய அந்த அதிகாரத்தை எடுத்து ஆண்டவரே இந்த நாளிலே மழை பெய்யும்படி கட்டளை கொடுக்கிறோம். மழை பெய்வதாக இயேசுவின் நாமத்தினால் மழை பெய்வதாக ஆண்டவரே சூத்திரம். அன்றைக்கு எலியா ஆண்டவரே ஜெபித்த வேளையிலும் மழை பெய்ததாண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா அவருடைய கரத்திலே ஐயா ராஜா தேவனே இந்த தொண்டோ தேசத்தை அவருடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எல்லா பகுதிகளிலும் வெஸ்டர்ன் பகுதிகளா எல்லாவற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. மெல்கன் பகுதிகள், கிங்ஸ்டன் பகுதிகள் ஆண்டவரே, நியூ மார்க்கெட் பகுதிகளா அப்பா ராஜா ஆண்டவர் நேகரா போர்ஸ் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சீனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே ஒரு காற்றடித்த ஐயா ராஜா ஆண்டவரே காலங்களை கொண்டு வந்து இஸ்ரேல் ஆண்டவரே ஜனங்கள் இருக்கின்ற பாலத்துக்கு அருகிலே ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரை போட்டதப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இயேசுவின் நாமத்தினால் அந்த காற்றுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. காற்று இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா தேவனே அப்பா குளிர்ந்த காற்றாய் மாறும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்ட எங்கள் நல்ல ஆண்டவர் நேற்றைய நாளும் வார்த்தை கொடுத்தீர் ஐயா ராஜா. சமுத்திரத்தின் ஆண்டவரே அப்பா பெருமைகளை அலைகளின் பெருமைகளும் ஆண்டவரே மும்முரத்தை ஆண்டவரே தேவனை அமர பண்ணுகிற கர்த்தரப்பா ராஜா. ஆண்டவரே இந்த நெடுப்பு இயேசு அதுவாரங்களை நாமத்தை நான் அமரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் நெருப்பு இயேசுவின் நாமத்தினால் தேவனுடைய நாமத்துக்கு முன்பாக எம்மாத்திரம்னு சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. நீ உயிரோ இருக்கிறீரப்பா ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நல்லவரே. உங்க தரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தொடர்ந்து உண்மை நாங்கள் துதிப்பாட ஆராதிக்க இவங்களுக்கு கிருபை பாராட்டுகிறபடியா நமக்கு சூத்திரமையா இயேசு நாமத்தினால் ஆமேன் ஆமேன். உயரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் சேவனின் அதிபரே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் சீவனின் அதிபரே உம்மை ஆராதனை

பாடுங்கள். உமையாதனை செய்கிறோம் என்ற பாவங்கள் சுமந்தவரே

Allah'a emanet.

Bye.

அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவரே இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் உடைய சீசர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அந்த இடத்திலே பூர்ண கிருபை உண்டாயிருந்ததப்பா. ஜோபு ஆண்டவரே தெரியும் அங்கலாய்ப்புகள் மத்தியிலே வியாதிகள் மத்தியிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவரே வெளிப்பாடு பெற்று அதை அறிவித்தான் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே அவன் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனியான பலனை தருவேன்னு சொல்லி வாக்களித்த கர்த்தர் அப்பாராச்சா. ஆண்டவராகிய தேவனே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த வெக்கத்தையும் அவமானத்தையும் மாற்றின தேவன். ஆண்டவரே அன்னாளுடைய வாழ்க்கையில இருந்த வெக்கத்தையும் ஆண்டவரே அவமானத்தை மாற்றின தேவன். ஆண்டவரே தேவனே எஸ்தர் மூலமாய் ஆண்டவரே அந்த தேசத்துக்கு வந்த எத்தனையோ கொடுமைகளையும் வேதனைகளையும் மாற்றின ஆண்டவர். அதே ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா. நாங்கள் ஒரு செத்த தெய்வத்தை கும்பிடவில்லையப்பா. ஆண்டவரே மறித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் அப்பா எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே வருகின்ற புயல்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே முறியடிக்கக்கூடிய தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. அன்றைக்கு ஆண்டவரே சீசர்கள் ஆண்டவரே படகிலே நீர் நித்திர கொண்டு கொண்டிருந்த வேளையிலே அப்பா ராஜா காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தார்கள் அப்பா ராஜா. காற்றையும் கடலையும் அடக்கி ஆண்டவரே தேவனே சீசர்களுக்கு ஆண்டவரே பயத்தை போக்கின அதே ஆண்டவர் ஆண்டவரே அன்றைக்கு சீசருடைய படகிலே இருந்த அதே ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீரப்பா. ஹாலேலூயா. நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் சொல்லி இருக்கிறீரப்பா ராஜா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவரே தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீரப்பா ராஜா. தகப்பனேமுக்கு சூத்திரம் ஐயா. என் தகப்பனேம துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. அப்பாமே சோத்திரிக்கிறோம் ஐயா. உம் சமூகமே என் பாக்கியமே, உம்

ஓடி வந்தேன், ஓடி வந்தேன் உமை நோக்கிட.

அசைவாடும் சமூகமே.

0: ஹாலேலூயா. தேவனே காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறோம். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவனீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்காகவும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம். நீரே எங்களுடைய ஆண்டவரப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்தது இல்லையப்பா ராஜா. அந்நிய தேவர்களுடைய நாமங்கள் எங்கள் நாவிலும் உதடுகளிலும் இல்லையப்பா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவனீர் காப்பாற்றுகிறீர். ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. உம்மையே ஆண்டிக் கொண்டிருக்கிறோம் ஐயா ராஜா. உம்மை நம்புகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதப்பா ராஜா. எங்கள் சுதந்திரத்தை ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே, எங்கள் பேர பிள்ளைகளை, எங்களோடு கூட இருக்கிறவர்களை ஆண்டவரே காப்பாற்றுகிறதற்காக சூத்திரம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தகப்பினியமுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. இம்மட்டும் ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே உம்முடைய சபையிலே வைத்திருக்கிறீர், அதற்காக சூத்திரம். உம்முடைய ஊழியங்களை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறீர்க்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூப்பா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்களில் உணர்த்தும் தகப்பினியமுக்கு சூத்திரம். அப்பா ஆண்டவரே, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன்னு சொன்ன தேவனே ராஜா. ஆலோசனை இல்லாத இடத்திலே ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா தேவனே, தகப்பனே, வேதனைகளும் துன்பங்களும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே துதிக்கிறோம் ஐயா. அநேகருடைய ஆலோசனையினால் ஆண்டவரே எங்கள் எண்ணங்கள் ஸ்திரப்படுகிற தகப்பனே, உறுதிப்படுத்தப்படுகிறதற்காக சூத்திரம். ஆண்டவரே கர்த்தரங்களுக்கு சகாயர் ஆண்டவரே. அப்பாவுடைய பரிசுத்தவான்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் உம்முடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்க எங்களுக்கு கிருபதாரம் தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. கர்த்தரே எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே, சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமுள்ளவர் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு சொன்ன ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிவுந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவு காண விட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹாலேலூயா. ஆண்டவரே, எப்பொழுதுமே ஆண்டவரே உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க உண்மை நினைவாயிருக்க ஆண்டவரே நிறங்களுக்கு கிருபியாயிருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா.
1: மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் சுவையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், எங்கள் பாதையெல்லாம் சுவையாக்குவார். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய

எங்களுக்கு முன்பாக சமபூமியாவாய் பெரிய பர்வதமே எம்மாத்திர பெரும்

பூமி கடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார் ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே இல்லை உடைத்திடுவார் வீட்டியை முறித்திடுவார் இல்லை உடைத்திடுவார் வீட்டியை முறித்திடுவார் ரதங்களை அக்கினியா சுட்டரிப்பாரே ரதங்களை அக்கினியா சுட்டரிப்பாரே ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்

0: ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் உங்கள் பாதை எல்லாம் சுமையாக்குவார் ஹல்லேலூயா bless you brother
1: அருமையான
2: சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபவழி கூட கடந்து செல்ல இருக்கிறோம், ஆயத்தமாகவும். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்று 16ஆம் தேதி, 7ஆம் மாதம், 16ஆம் தேதி.
3: Recording in progress.
2: ஆமென். இன்று 16ஆம் தேதி, 7ஆம் மாதம், 16ஆம் தேதி, ஜூலை மாதம், 16ஆம் தேதி, ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு, வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்கள் கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தரி கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 31, எரேமியா 6 பழைய ஏற்பாடுலேருந்தும், புதிய ஏற்பாடுலேருந்தும், மத்தேயு 17ஆவது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நோயிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இன்றைய நாளுக்கான வசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுக்கு ஒரு ஜெபக்குறிப்பு ஒன்று வந்திருக்கிறது. அந்த ஜெபக்குறிப்பை உங்கள் முன் வைக்கிறேன், நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு அவசரமான ஜெபமாக இருக்கிறது. அந்த வகையிலே கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த ஜெபக்குறிப்பை கேளுங்கள், அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அந்த ஜெபக்குறிப்பை கேளுங்கள்.
4: பாஸ்டர் பிரைஸ்லார், நான் ரொமானா பேசுகிறேன். எனக்கு தேவன் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். என் மன விருப்பத்தின்படி ஒரு 3 மாதம் நல்லா போய்கிட்டு இருந்தது. 6 மாதம் தான் கான்ட்ராக்ட். செப்டம்பரில் தான் இந்த வேலை முடியணும். அதுக்கு பிறகு அவங்க என்னைய திருப்பி அந்த கான்ட்ராக்டர் ரினியூ பண்ணி இன்னொரு 6 மாதமோ 1 இயரோ வச்சுருக்கணும். அப்போ தான் எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நான் 2 பிள்ளைங்களோட கஷ்டப்பட்டு கொண்டு தனியாக வாழ்கிறவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எனக்காக நீங்களும் உங்களோட ஜெபத்தில் இருக்கிற சபை உறுப்பினரும் தயவு செஞ்சு எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியுமா? ஜெபிச்சு எனக்கு சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் நாங்களும் இங்கே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய பைத்தான் உண்டு. நாங்கள் ரெவலேஷனில் பார்க்குறோம், ஒரு பெரிய மலை பாம்பு. எனக்கு விரோதமாக நான் வேலை செய்கிற அரசாங்க இடத்துக்கு விரோதமாக அங்கே இருக்கிற தலைவர்கள், எனக்கு உயர்வாக இருக்கிற அதிகாரிகள் மூலம் எனக்கு சாத்தானால் அட்டாக் வந்து கொண்டிருக்குன்னு நாங்கள் அதை தேவன் எங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ அதுக்காகத்தான் நான் இப்படி கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்காக உங்களோட சகோதரியாக கர்த்தருக்குள்ள எனக்காக ஸ்பெஷலாக உபவாசம் பண்ணி எனக்காக மட்டும் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக நீங்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து தயவு செஞ்சு ஜெபிங்க. இது உங்களுக்கு நான் வைக்கிற அன்பான வேண்டுகோள். கருத்திற்குள்ள ஒரு சகோதரியாக கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண முடியுமா எனக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர் பிரதர், நீங்க ஆமாண்டு சொல்றதுக்கு தேங்க்ஸ். பட் எனக்கு சொல்லுங்க, உங்களோட கூட்டங்கள்ல நீங்க வைக்கிற இந்த மீட்டிங்ஸ், இந்த எனக்கு நெடுகளும் போடுறீங்கல்ல, சாட்டர்டேஸ்ல வீக் டேஸ்ல எல்லா நாட்களையும் உபவாச கூட்டம் எல்லாமே இருக்குண்டு, தயவு செய்து அந்த கூட்டங்களுக்கு இந்த மெசேஜை போட்டு விட்டுறீங்களா? உண்மையா உத்தமமா உபவாசம் இருந்து எனக்கு யாராவது ஜெபிச்சாகணும். இது நான் என்னுடைய ஒரு சகோதரமா உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கொள்றோம். ஏனென்றா இந்த விஷயத்திலிருந்து நான் வெளியே வரணும். சிஸ்டர் பிரதர், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இத்தனை வருஷமா உங்களோட பழகி இருக்கிறோம். நாங்கள் நேரில் கதை கேட்டிங் கூட அந்த ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ், மோர் தென் 10 இயர்ஸ் நான் உங்களோட நான் பதவி கழிச்சு கொண்டு இருக்கிறேன். 2010 உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ தயவு செய்து எனக்காக இந்த சபைகளில் இருக்கிற மக்கள், ஊழியக்காரர்கள், வேறு நாட்டிலேருந்து வாரவங்க இது வைக்கும்போது அவங்க உபவாசம் இருந்தாலும் சரி, உபவாசம் இல்லாட்டும் என்ற பேரை சொல்லி ரொமானாக்கு அரசாங்க வேலையில் நிலைவரமாக இருக்கணும், அதில் இருக்கிற அட்டாக்ஸ் எல்லாம் இல்லாமல் போகணும்ண்டு இந்த 2-3 வரியில் சொன்னால் கூட போதும் சிஸ்டர். எனக்கு அப்படி அவங்க ஜெபிக்கும் போது அந்த நேரத்தையும் டைமையும் தாங்க, நானும் அது அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. இவ்வளோ காலம் நீங்கள் எனக்கு செஞ்ச ஹெல்ப்புகளுக்கு சரியான தேவன் வந்து உங்களுக்கு அளவில்லாத அளவு ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.
2: ஆமீன், ஆமீன். இந்த சகோதரிக்காக நாங்கள் கடந்த வாரத்திலும் ஜெபித்திருந்தோம். கத்தர் தாமே அவருக்கு ஊடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் அரசாங்க வேலையிலே இணைந்திருந்தார், அவருக்கு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்லே கொடுத்திருந்தார்கள். ஆனாலும் போகும் இடமெல்லாம் அவர்கள் அந்த நிற வேறுபாடு காரணமாக அவருக்கு ப்ரெஷர் அந்த வேலையை. அவருக்காக ஜெபிப்போம். இந்த வேலையில் நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனை அவர்கள் கால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌதி சிசிலியா மாற்றோ லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதி டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். வெற்றிலாம் தொகுத்து வழங்க சௌதி ஜனட் அவர்கள் யமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த சகோதரியை நாங்கள் இணைப்போம், இணைக்க முயற்சிப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. அவருக்கு வேலை நிறமோ தெரியவில்லை. ஆமீன். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சம். வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா
0: டோட்டனா?
2: ஆமே, இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் ஜேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நடத்தி செல்வாராக. இன்றைய நாளே நாங்கள் ஓய்வு நாளை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஓய்வு நாள் என்றால் அங்கு பாவ பரிகார நாளண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:7 வசனத்திலே வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட்டு வேணுமென்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இதிலே வாரத்தின் முதல் நாளிலே அங்கு இயேசுவானவர் வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே ஏதேன் தோட்டத்திலே ஏற்பட்ட ஓய்வு நாள் பிந்திய நாட்களிலே இஸ்ரவேலின் உடம்படிக்கையின் அடையாளமானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு யாத்திராமன் 31:13 நாங்கள் வாசிப்போம். ஆனால் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்களே ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் அங்கு எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இஷ்டவேலர்களை தேவன் தெரிவு செய்து ஒரு உடன்படிக்கையை அது வாரந்தோறும் நினைப்பூட்டும் ஒரு ஓய்வு நாளாய் அவர் அன்றையில இருந்து ஏதேன் தோட்டம் தொடங்கின நாளில இருந்து அவர் செய்யும் அந்த ஓய்வு நாளை குறித்து அந்த நியாய பிரமாணத்திலும் சொல்லி கொண்டே வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அதோடு சிருஷ்டிப்பின் ஓய்வு நாள் ஆதி முதல் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் அது சிருஷ்டிக்கப்பட்டதன் நினைவு நாள், சிருஷ்டிப்பு பூர்த்தியாய் நிறைவேறின நாள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எசேக்கியேல் 20:12 சொல்லப்படுகிறது, நான் தங்களை பரிசுத்தம் பண்ற கர்த்தர் என்று அவர் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதாக, என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன், என் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி அவைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்குது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், ஓய்வு நாள் வாரத்திலே முதன் நாள் ஓய்வு நாள், அங்கு அந்த ஓய்வு நாள் எப்படி எப்படியெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து வந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இங்கு முதல் நாள் மீட்பின் ஓய்வு நாளாய் இருக்கிறது. ஓய்வு நாள் என்றால் சனிக்கிழமைதான் 7வது நாள். தேவன் ஓய்ந்திருந்தார் அந்த நாட்கள்ல, நாங்களும் ஓய்ந்திருக்க வேண்டிய அந்த சனிக்கிழமையா இருக்கிறது. ஆனால் நாங்கள் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைதான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த நாள் அங்கு ஓய்வு நாள் முடிந்து அந்த நாளை நாங்கள் தேவனுக்கு எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம், நன்றி சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் அந்த முதன் நாள் மீட்பின் பின்பு சபை தொடக்கமும் தினந்தோறும் அப்பம் விட்டு ஆராதித்து வந்த தேவ பிள்ளைகளாய் அன்றைக்கு இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே மீட்பின் பிறகு அங்கு அவர்கள் நாள்தோறும் அப்பம் விட்டு அங்கு ஆராதித்து வந்த தேவ பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த இடத்திலே ஒரு மனம் முக்கியமாய் இருக்கிறது. அவர்கள் அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கடவம் இல்லாத இருதயத்தோடும் அங்கு தேவனை துதித்து வந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எங்கே பிழை இருக்குதென்றா இந்த ஓய்வு நாளை நாங்கள் சரியாக அனுசரிக்க வேண்டும். இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், அந்த கர்த்தருடைய நாளிலே தானே நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அனுதினம் வாரந்தோறும் அங்கு அவர்கள் கடைப்பிடித்தார்கள், அதே போல நாங்களும் அங்கு தேவனுடைய அந்த ஓய்வு நாளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் வாரத்தின் முதன் நாள் அங்கு 1 கொரிந்தியர் 16:2 சொல்லுகிறார், நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடி உங்களில் அவனவன் வாரத்தில் முதன் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதியாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவுள் எழுதி இருக்கிறது. பாருங்கள், இந்த வாரத்தின் முதல் நாளில் ஏன் ஆராதனை செய்ய வேண்டும், அந்த நாள் என்னத்துக்காக என்று சொல்லி கண்டால், இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த அந்த நாள் அங்கு ஓய்வு நாளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்திலே முதலாம் நாள் விடிந்து வருகையில் அங்கு மகதேனா மரியாள் அங்கு கல்லறைக்கு போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சனிக்கிழமை அவர்கள் போகவில்லை, ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளிலே அவர்கள் எல்லா ஆயத்தத்தோடும் கூட அந்த கல்லறைக்கு புறப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். 2 அப்போஸ்தலர் 2:1 ஆவியானவர் இறங்கி வந்து திருச்சபைகள் உருவான நாள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனண்டா பெந்திக்கோசே என்ன நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த இடத்திலே என்ன பரிசுத்த ஆவியானவர் அந்த வந்த நாள் ஓய்வு நாள் அதில் என்னென்ன நடந்ததுண்டா, ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வைத்தார்கள், அறுவடை ஆரம்பமானது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த சிறப்பான நாள் இந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே புதிய ஆரம்பம், புதிய காலம், புதிய கிருபை, பரிசுத்தாவியின் தொடக்கம், கிறிஸ்துவின் நற்செய்தி பூமி எங்கும் கடைசி பரியந்தம் அங்கு பிரசங்கிக்கும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாளிலே தான் அங்கு வெளிப்படுத்தல் 1:10 சொல்லப்படுகிறது,

0: ஆண்டவர் எங்களுக்கு மிகவும் மிகவும் இந்த ஓய்வு நாளின் காரியங்களை எல்லாம் அங்கு நிறைவேற்றினார். பழி ஏற்பாட்டு ஓய்வு நாள் கட்டளைகளை அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவேற்றி முடிச்சார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு அவரை நாங்கள் துதித்து, அவர் தான் எங்களுக்கு மத்தியஸ்தர், எங்களுக்கு தலைவராய் இருக்கிறார், எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், எல்லாமே எங்கள் இயேசு கிறிஸ்துவாலே இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. ஆகவே அந்த நாள் தான் திருவிருந்து எடுக்கிற நாளாய் நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் இந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தருடைய நாள் சனிக்கிழமை, ஆனா வாரத்தின் முதல் நாள் தான் தேவனை துதிக்கிற நாள். அவர் எங்களுக்காக சிருஷித்த சகலத்துக்கு நன்றி சொல்லும் நாள். அந்த நாளை நாங்கள் அனுசரிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் தவறிக்கொண்டு இருக்கிறார்கள், தப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய அனுக்கிரகம், அனுகூலமான கதவுகள் திறக்கப்படாததுக்கு காரணம் சில காரணம் இந்த ஓய்வு நாளை சரியாக நேர்த்தியாக உண்மையாக நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. அதுக்கு நாங்கள் கவனம் செலுத்தி கர்த்தருடைய பாதத்திலே அதை கொடுப்போம். நாங்கள் இந்த வேளையிலே ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஓய்வு நாள் முக்கியமான நாள். ஓய்வு நாளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி கர்த்தருக்குள்ளே நாங்கள் அங்கு எப்போ ஓய்ந்திருக்க வேண்டும், எப்போ தேவனை துதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மகதலீனா மரியாள் வாரத்தின் முதல் நாள் தான் அவள் அங்கு ஆண்டவரை பார்க்கும்படி கடந்து சென்றாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சனிக்கிழமை அங்கு இயேசுவானவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தார். மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த ஓய்வு நாளை எல்லா மக்களும் அதன் அருமையை, அதன் பெருமையை அறிந்து கொள்ள, பழைய ஏற்பாட்டிலே அது அறுவடை நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அறுவடை இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. வாருங்கள், விக்கிராதனைகள் கூடிக்கொண்டு போகுது, எங்களுடைய அறுவடை நாட்கள் குறைந்து கொண்டு போகிறது. இதுக்கு காரணம் நாங்கள் ஓய்வு நாளை சரியாக பயன்படுத்தாம இருக்கிறோம். சரியான தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கூட நாங்கள் பயன்படுத்த முடியாதவர்களாய், தெரியாதவர்களாய், அறியாதவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அநேக காரியங்கள்ல நாம் வேறு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும் போது சொன்னேன், அவர்கள் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். முதலாவது எங்கட பிரச்சனைக்காக அன்றி உங்கள்கிட்ட வந்தோம், ரெண்டாவது நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்தோம், மூன்றாவது இப்பதான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் ஏன் வேதத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும் என்று இப்பதான் புரிகிதண்டு. அவ்வளவு நாளும் அவர்கள் அறியவில்லை. ஆனால் ஆலயத்திலேதான் இருக்கிறார்கள், வேத வசனங்களை அவர்கள் அறியாததினால அவர்கள் அவங்க ஆண்டவரை துதிக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது சபை போதகர்களும் தங்களுக்கு கீழாக இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்க விருப்பம் இல்லை. அவர்கள் அஞ்ஞானத்தில் தேறினால் அவர்களை விட இவர்கள் வந்துடுவார்கள் என்று அந்த அர்த்தமோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி அறியாத காலத்தை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்பி இந்த வேதம் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் ஃபர்ஸ்ட் அவர்கள் நீங்கள் ஓய்வு நாளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை எல்லா மக்களும், எல்லா விசுவாச பிள்ளைகளும், எல்லா நாடுகளில் இருக்கிறவர்களும் அறிந்து உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில நீர் எப்படி ஓய்ந்திருந்தீரோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஓய்ந்திருந்து உம்முடைய வசனங்களை தியானித்து உம்முடைய உம்முடைய நாளில நாங்கள் துதித்து ஆராதித்து உமக்காக அந்த நாளை முற்று முழுதாக ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்வை இந்த கடைசி காலத்தில வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக உம்மை உயர்த்துற நாளாக நீர் ஆறு நாள் எல்லாவற்றையும் படைத்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தீரே, அந்த ஓய்ந்திருந்த நாளை நாங்கள் ஒவ்வொரு கிழமைகளிலேயும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமாக வாழ நீர் ஒருவர் எங்களை உருவாக்கின தேவனுக்கு நன்றி சொல்லுகிற நாளாக, எங்களை உயர்த்தாதபடி உம்மை உயர்த்துற நாளாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆறு நாள் வேலை செய்து உமக்காக ஒரு நாளை

0: கொண்டு அந்த நாளில 24 மணி தியாலங்களும் உமக்கென்று வாழ ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்வீராக. நாங்கள் குறைந்த நேரங்களை உமக்கு செலவிடாதபடிக்கு நேரங்களுக்கு தந்த நாளை உமக்காக பயன்படுத்தி உம்முடைய உம்மை மகிமைப்படுத்த இருங்கள். ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. ஒவ்வொரு சபைகளும் ஒரு நீண்ட நேர ஓய்வு நாளாக சபைகளில சபைகளை நடத்த அந்த நாளை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஜன சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களோடு கூட இருந்து நீர் கொடுத்த ஞானத்திற்காக, அறிவிற்காக தொடர்ந்து நீர் ஞான வழிபாடுகளை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் வாழ ஓய்வு நாளை உமக்காக பயன்படுத்த நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். அந்த குமாரனா சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தயவு அந்த மகள் மேல கிடைக்கும்படியாக, தேவ நீர் அந்த மகளுக்கு முன்பாக போகும்படியாக, குழல் ஆண்மைகளை நேராக்கி நீர் உருவாக்கி அந்த வேலைகளை கொடுக்கும்படியாக முடிய இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம், தயவை வேண்டி நிற்கிறோம். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். காட் bless you sister, God bless you everybody.
1: ஆமென், ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா,
2: பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெம்மண்ணுங்கள். கத்ததாமே எங்க தேசத்தை பொறுப்பேற்று அவர்கள் மன திரும்ப ரட்சிக்கப்பட கத்ததாமே உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தவே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே லங்கு தேசம் உமது கரங்களில் இருக்கிறதப்பா. அன்பான தகப்பனே உமது நாடப்பா, நீர் படைத்த நாடப்பா. அப்பா பிதாவே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே அங்கே எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ராஜாக்கள் மந்திரிமார்களை உமது போர்வைக்குள் மறைத்து வைத்து காப்பாற்றும் தகப்பனே. அன்பான தகப்பனே அவர்களுக்கு எந்தொரு கெடுதியும் இல்லாம உமது தொட்டைக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்தரே உமது நாமம் அங்கு எங்கு சென்றாலும் ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. உமது நாமம் ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. அப்பா எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. உம்மை நோக்கி ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே இங்கு நடக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா இந்த நுழம்புக்கடிகள் அப்பா எல்லாவற்றிலிருந்து நீர் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே ஜனத்தை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே மக்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அங்கே எவ்வளவோ வருத்தங்கள் துன்பங்கள் நோய்களால் வாடுகிறார்களே தகப்பனே. அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்க நீரே ரட்சிக்கிறார். அங்கே உதிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே அங்கு ஒரு அமைதியே மாறுதலையும் உண்டாக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே லங்கை தேசம் உதகரங்கள் இருக்குதப்பா. அப்பா இந்த லங்கை தேசத்தை உதகரங்களால் மூடி மறைத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு சோத்திரம் அப்பா. எவ்வளவு இடைஞ்சல்கள் துன்பங்கள் வந்த போதிலும் நீர் காப்பாற்றி அப்பா இந்த மக்களை பாதுகாத்து கொண்டு வர்றதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமது கரங்களால் எல்லோரையும் தொடுந்தகப்பனே, உமது ரத்தத்தாலும் உமது ஆவியாலும் அவர்களை தொழ நீர் வல்லவராயிருக்கிறீ தகப்பனே. உமது தழும்புகளால் அப்பா அவர்களை மூடி மறைத்து அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. அப்பா தகப்பனே இந்த மகள் ஒன்று வேலைக்கு பிரச்சனையாக கேட்டுக்கொண்டா தகப்பனே, அவன்ட வேலை நல்ல மாறி நடக்க நீர் உதவி செய்யும் அப்பா. அப்பா அவவோடு கூட இருந்து அந்த வேலையை நீரே அவனுக்கு நல்ல முறையில் நடத்துறதுக்கு உதவியாயிருந்தகப்பனே. அப்பா பிதாவே இந்த மகளோடு கூட இருந்தகப்பனே. அப்பா எந்த சாத்தானும் அவர்கள் கிட்ட நெருங்காதபடி அவ பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே அப்பா தகப்பனே, என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் அப்பா அவர் மூலம் இந்த சங்கம வானொலியை நாங்கள் ஜபிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே அந்த மகனே எந்த ஒரு நோயும் இல்லாமல் அவர் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவருங்களுக்காக ஜபிக்கவும் இந்த சங்கம வானொலி தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ மகளை மகனை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே வினோத் சிஸ்டருக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே. அவ தனிமையில் நின்று இங்கி தவிப்புகள் எல்லாத்தையும் காண்கிற தெய்வம் அப்பா. அன்பான தகப்பனே அவோவின் கல்யாண நாள் மகளின் நாளை கல்யாண நாளை நீரே நீட்டியா அப்பா சந்தோஷமா செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீ தகப்பனே. அப்பா தகப்பனே அவளுக்கு எந்த இடையூறு வந்தாலும் அதை தகர்த்து நீரே அவளுக்கு நல்ல ஒரு வழியாயிருந்து மகளின் காரியங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே உண்மைக்கு கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே, அவக்கு ஒரு நல்ல உதவி செய்யும்படியாக உண்மைக்கு இறந்து மன்றாடி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: உம்மோடு இருப்பாராக.
1: ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்க இந்த நாட்கள்ல இந்த யுத்த நாடுகள் எல்லா நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இந்த இயற்கை அழிவுகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படியான காரியங்கள் இலங்கை தேசத்திலே, அங்கு டொங்கு காய்ச்சல், ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா, அங்கு ஜெர்மன் தேசத்துல கூட அங்கு அந்த நாட்டிலே இருந்து வந்தவர்களுக்குள்ளே அங்கு ஏகோலா இருந்து அவர்கள் புறம்பாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படியாய் தேசங்கள்ல இந்த நோய்கள் பரவாதபடி கத்ததாமே காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு விசேஷவன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
3: அன்பும் கிருபையும் இந்த ஓடைமுடி பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா, நீங்கள் மன்னிக்கிற தேவனப்பா, மன உருக்கத்தின் தேவனப்பா பிதாவே. பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், செத்த பழிகளை மன்னியுங்க இயேசு ராஜா. எல்லா சீர்கேடுகள், கொடுமைகளை மன்னியுங்க தேவனே பிதாவே. சந்ததி சந்ததியாய் சந்தானமாய் சந்தானமாய் செய்து வந்த பாவ சாப அக்கிரமங்களப்பா, ரத்த பழிகள், சீர்கேடுகள், கொடுமைகளை என் தேவனே மன்னியுங்கப்பா பிதாவே, மன்னியுங்க. உடைய பரிசுத்த ரத்தத்தாலே கழுவுங்கப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா, ஒரு புதிய ஆவிய கொடுங்கள் அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்திரத்தால் மூடுங்கப்பா, எந்த நோய் வியாதிகள் அணுகாதபடி உம்முடைய பரிசுத்திரத்தால் மூடுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்திரம் ஐயா, மன்னியுங்க அப்பா என் தேவனே. தேவனே இலங்கை மக்களை மன்னியுங்க இயேசு ராஜாவே என் தேவனே பிதாவே. அங்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை மன்னியுங்க இயேசு ராஜாவே என் தேவனே. உம்முடைய வார்த்தைக்கு எதிராக கிரிய சிற எல்லா கிரிகளையும் மன்னியுங்க என்றவனே பிதாவே. தேவனே இந்த சகல நோய் வியாதிகளை தேவனே இந்த மக்களை விட்டு விலக்குங்க அப்பா இயேசு ராஜா. நீங்க சொல்லி இருக்கீங்களாப்பா, நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், உன்னுடைய வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன் சொல்லி இருக்கிறீங்களாப்பா பிதாவே. உன்னுடைய ஆயுசு நாட்களை பரிபூர்ணப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறீங்களே தேவனே. நீங்கள் வாக்கு மாறாத தேவன் அப்பா, வாக்கு தத்தத்தின் தேவன் அப்பா. உண்மை அறிந்த அறிவை தேவனே இந்த மக்களுக்கு கொடுங்கள் அப்பா இயேசு ராஜா. இந்த மக்களுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே.
4: மனதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல உம்முடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் பிழைப்பான் சொன்ன தேவனே, உம்முடைய மருந்தாக எம்முடைய வார்த்தை அனுப்பி அப்பா சுகப்படுத்துங்கள் அப்பா இயேசு ராஜா. என்னுடைய தளம்போலாலே நீங்கள் குணமானீர்கள் என்ற வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இந்த மக்களை இயேசு ராஜா. தேவனே பட்சபாதம் இல்லாத தேவனே ஒவ்வொரு தேசத்திலே மக்களை பொறுப்படுங்கப்பா, நோய்களை சுகப்படுத்துங்கப்பா இயேசு ராஜா. எபோலா நோய் கிருமிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, நமக்குடைய பாவச அக்கிரமங்களை மன்னிங்க தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, தேவனே நன்றி அப்பா. தேவனே இந்த மக்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, உம்முடைய ஆவியை இந்த மக்கள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. புறப்படும் ஐயா தேவன், தேவனே இந்த எபோலா நோய் கிருமிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, தேவனே அந்த டெங்கு காய்ச்சல் நோய் கிருமிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. திருடையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் மக்களை விட்டு வெளியேறுவதாக, நோய்களை கொடுக்கிற ஆவியல் மக்களை விட்டு வெளியேறுவதாக, நோய்க்கு காரணமா இருக்கிற பாவ சப அக்கிரமங்களை மன்னியுங்க தேவனே, கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. நன்றி என் தேவனே, சோஸ்தம் ஐயா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, ஜபிக்கிற ஜபங்களுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனப்பா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனே ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனப்பா. கட்டுண்ட மக்களை கட்ட ஒருத்தருங்க ஐயா, சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க, நொறுங்கண்டோடு மக்களை காயங்கட்டுங்கப்பா பிதா. நோய்கள் வியாதிகளோடு கண்ணீரோடு இருக்கிற ஒரு மக்களை தேவனே சுகப்படுத்துங்க, கண்ணீரை துடையுங்க ராஜாவே. ஓ கிருப செய்யுங்கப்பா தேவனே, கிருப செய்யுங்க. வேறு அறிவில்லாமல் சங்காரமாற இந்த மக்களை மீட்டு ரச்சியுங்கப்பா பிதா. தேவனே இந்த தேசத்த மக்கள் இந்த மக்களுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா தேவன். அறுப்பு மீதி வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்க தேவனே. தேவனே வேத அறிவில்லாமல் சங்காரம் அவர மக்களுக்கு தேவனே சத்திய வார்த்தையை அறிவிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி நன்றி நன்றி என் தேவனே சோசனம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. எல்லா அழிவில் நின்று இந்த மக்களை மூட்டு ரச்சியுங்களப்பா, எல்லா யுத்தங்களில் நின்று இந்த மக்களை ரச்சியுங்களப்பா பிதாவே. திருளையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் தேசங்களை விட்டு மக்களை விட்டு தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருப செய்யுங்க. எல்லா மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக, எல்லா எரிக்கோ மதுகள் தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, மனதம் கட்டுகிற தேவனே இது பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இடிந்து விழுவதாக, உம்முடைய சத்திய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒரு தேசத்தையும் கொடுங்க என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவனே, உம்முடைய ஆவிய ஊற்றுங்க. அக்னியை போட வந்தேன் சொன்ன தேவனே, உம்முடைய பரிசுத்த அக்னியை போடுங்கப்பா, பற்றி எரிவதாக என் தேவனே. ஒரு இருதயங்களையும் தேவனே உம்முடைய வார்த்தை என்னும் அக்னி பற்றி எரிவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. கிருப செய்யுங்க தேவனே, இந்த தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க. தேசங்கள் உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுப்பட கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி. தேச தலைவர ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறதவனப்பா, ராஜாக்களுடைய இருதயங்கள் சிந்திகளை நீங்கள் உம்முடைய சித்தத்தின்படி திருப்புறதவனப்பா பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே, ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்கு. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. இதற்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க, நீதியின் தேவனே நீங்கள் வழக்காடுங்கப்பா பிதாவே, நீங்கள் பரிந்து பேசுங்கப்பா தேவன். ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி என்றே. ஓ நன்றி பிதாவின் வல்லுபாச இருந்து பருந்து பேசிக் கொண்டிருப்பதுக்காய் நன்றி ஆவியானவரே. நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடப்பா, இந்த தேவனே அழிந்து போற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்காய் நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. உம்முடைய ராஜ்யம் பூமி எங்கும் வருவதாக, உம்முடைய ஆளுகை பூமி எங்கும் வருவதாக என் தேவனே. உம்முடைய சித்தம் ஒவ்வொரு தேசங்களிலே நிறைவேறுவதாக என் தேவன். ஈரான் தேசத்தை புறப்படும், இஸ்ரேல் தேசத்தை புறப்படும் ஐயா, அமெரிக்கா தேசத்தை புறப்படும் ஐயா. இந்த யுத்தங்களுக்கு முடிவை கொண்டு வாருங்க இயேசு ராஜாவே. நீதியை சரி கட்டுங்கப்பா பிதாவே. பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சிறந்து போவதாக, மதங்களுக்கு பின்னா இந்த கிரியசர் ஆவியல் எல்லாம் சிறந்து போவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே. ரஷ்யாவிலே ரட்சிப்பு உண்டாவதாக, யுக்ரைனிலே ரட்சிப்பு உண்டாவதாக என் தேவனே. தேவனே கிருப செய்யுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் ஆதி முதல் அந்தம் வரையும் செய்கிற காரியங்களை மனிதன் ஒருவனும் கண்டுபிடியான்னு சொன்னீங்களப்பா பிதா. தேவனே இந்த மக்களுடைய மனக்கண்களை திறவுங்கப்பா பிதாவே, அழிவில் நின்று பாதுகாத்துக் கொள்ளுங்க என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சுவாசமையா கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கத்திரன்று அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. பூமி எங்கும் உள்ள மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. ஓ நன்றி, உம்முடைய அக்கினியை போடுங்க. ஓ நன்றி என் தேவனே. சுவாசமையா நன்றி அப்பா பிதா. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் என் தேவனே. அப்பா பதில்தாருங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, உம்முடைய சித்தத்தின்படி எடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனப்பா. நன்றி என் தேவனே. சுவாசமையா திறப்பெண் வாசலே நின்று தேவனே இந்த தேசங்களை அழிக்காதபடி ஒருவனை தேடுகிறேன் என்று கேட்டீங்களப்பா, ஒருவனை காணையில் என்று சொன்னீங்களப்பா பிதா. தேசமே தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று சொன்னீங்களப்பா பிதா. தேவனே இந்த தேசத்து மக்களுடைய காதுகளை தூங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. சுவாசம் ஐயா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய மக்களப்பா தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு தேவனே பிதாவே உம்மை நோக்கி தேசங்களுக்காக ஜபம் பண்ணும் பொழுதப்பா அந்த தேசங்களுக்கு நீங்கள் அவருடைய பாவத்தை மன்னித்து தேசங்களுக்கு நீங்கள் சுயமத்தை கொடுப்பதற்காக நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவே. தேவனே பொறுப்படுங்களப்பா அந்த ஊழியத்தில் இடத்துல பிரதரே ஆசீர்வதிங்கப்பா. ஊழிய பருகி பெருகுவதாக, எல்லைகளை பெரிதாக்கம், அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி ராஜா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியே ஆசீர்வாதத்தை மூற்றுங்கப்பா அளவில்லாமல். அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படும் அப்பா, கணவனை பொறுப்படும், ரெண்டு பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும், தேவனே இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதியும் ஐயா, கைட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியும் அப்பா பிதாவி. உம்முடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் கைட்டு சேர எல்லா காரியங்களையும் நீங்கள் வாய்க்கப்படுகிறதுவனப்பா, அதற்காக நன்றி என் தேவனே. சோஷம் தேவனே அந்த மகளொரு தேவனின் ஒரு தாயார் வேறு இடத்திலே பிரச்சனை என்று சொன்னாங்கள் அப்பா பிதாவி. தேவனே அந்த மகளை பொறுப்படும் அப்பா பிதாவி. தேவனே இந்த மகளுக்கு எதிராக வருகிறவோ ஒரு வழியாய் வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள் சொன்னீங்களப்பா. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவோம் சொன்னீங்க தேவனே பிதாவி. உம்முடைய பிள்ளைகள் ஒன்றின் நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையா அப்பா பிதாவி. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் திருத்துவான் சொன்னீங்கள். தேவனே இந்த மகளுக்கு நல்ல உறுதியான விசுவாசத்தை கொடுங்கள் அப்பா பிதாவி. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொன்னீங்களப்பா. தேவனே யாக்கோப்பு 4:7 சொன்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதாக, இந்த மகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு சகல கிரியைகளும் சிறந்து போவதாக. மத்தேயு லூக்கா 10:19 சொல்றீங்களப்பா, சத்துருடைய சகல வல்லமே மேற்கொள்ள, ஓ சர்ப்பத்தின் மேலும் தேவனே உனக்கு அதிகாரம் தந்தேன், ஒன்று முன்னே சேதப்படுத்தாதன். நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோசமையா நம்ம மகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. வார்த்தை அனுப்பி யுத்தம் பண்ணுங்கப்பா, வார்த்தை அனுப்பி தேவனே அழிவு என்று மீட்டுக் கொள்ளுங்க, வார்த்தை அனுப்பி அற்புதம் செய்யுங்க தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோசம் ஐயா முந்தினவர்கள் பிந்தினவராயும், பிந்தினர் முந்தினவராய் மாறுவார்களாக இயேசப்பா. ஓ நன்றி என் தேவனே. சோசம் ஐயா நம்மளுக்கு எதிராக உருவாக்கப்படுற சகல கிரிகளும் அப்பா வேறு இடத்துல சகல கிரிகளும் சிறந்து போவதாக. அதிகாரிகள் மத்தியிலே தயையும் இரக்கத்தையும் கொடுங்களப்பா. அந்த வேலை இடத்தை சுற்றி உடைய அக்கினி மதுராய் சூழ்ந்து கொள்ளும், உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேனப்பா பிதாவே. அந்த இடத்திலே எல்லா மாறுதல் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக தேவனே இந்த ஜபங்களை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதுக்காக நன்றி. நன்றி என் தேவனே. சோசம் அப்பா எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோசனங்கள் அனைவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: மீனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர் கத்தர், உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வைக்க பண்ணுவாராக. ஆமேன்.
4: அதே போல் அனைவருடைய கரத்திலும் இருந்து தேவனுக்கு அனைத்து காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
5: பிரைஸ் லார்ட் அக்கா.
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தேவ பலம், மகிமை இந்த தேவ புள்ளிகளுக்குள்ளே வர வேணும். அந்த ரோமானான்ற அந்த சகோதரிக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த சகோதரிக்கு இருக்கிற பிரச்சனையை கர்த்த தன்னுடைய வல்லமினாலும் தேவ பலத்தினாலும் மகிமையினாலும் மாற்றி அமைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் தேசங்கள் மக்கள் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவர வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விதித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாயிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சோதனிக்கிறோம். ஆண்டவர இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே விண்ணப்பத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தவரே உம்மை சோதிக்கிறோம். ஆண்டவர அவர் பரலோகத்துக்கு ஏறி தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர ஆண்டவரே இந்த வேளையிலும் ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் அவர்களுக்காக வரங்களை வாங்கிக் கொண்டீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற மனக்கண்களை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களுக்கு செய்து முடித்த அந்த கிருபைகள் எங்களுக்கு தந்த ஆண்டவரே அந்த பாக்கியம் எங்களுக்கு தந்த அந்த உறவு எங்களுக்கு தந்த அந்த கிருபைகள் ஈவுகளுக்கு கர்த்தாவே புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களினாலே ஆண்டவரே ஜெயம் கொள்ளத்தக்கதான அந்த ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. நீர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொண்டு எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டு கர்த்தாவே உமக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. நாங்கள் செய்கிறது இன்னதென்று புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியானவர்களை உணர்த்துகிற பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பொழுது கர்த்தாவை இதை கேட்டு மனம் திரும்பி உமக்கு நேராக நாங்கள் நின்று கர்த்தாவை உம்முடைய வல்லமைகளை கிருபைகளை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்துல கர்த்தாவை உமக்கு சாட்சிகளாகவும் அடையாளங்களாகவும் ஆண்டவரே நிருபங்களாகவும் ஆண்டவரே சபைக்கு தூணாகவும் நாங்கள் காணப்பட தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே தங்களுடைய மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்மை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே நீர் உணர்ந்து கொண்ட கிருப செய்வீராக. நானே என்னை தவிர வேறே தேவையில்லை என்பதை கர்த்தாவே அந்த மக்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் பூமியிலே கட்டளையிடப்படவில்லை என்று சொன்ன அந்த வண்ணமுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை கர்த்தாவே நாங்கள் அறிக்கை பண்ணவும் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே தகப்பனே புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினவர் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி ரட்சிப்பின் வழியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தாவே இந்த வழியை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே தேசத்து மக்கள் யாவரும் ஆண்டவரே இதை அறிந்து கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கோபாய்க்கினைகளுக்கு விலக்கப்பட்டு ஆய்க்கினை தீர்ப்புகளை விலக்கி ஆண்டவரே இதோ என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னவரும் ஆண்டவரே இரக்கத்தை புறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையையும் தைரியமாக கிருபி அடையும்படிக்கு தைரியமாக கிருபாசனத்தன்னைக்கு வர சொன்னவரே, இதோ உங்களுடைய கிருபாசனத்தன்னை வருகிற பாக்கியத்தை தந்திருக்கிறீங்க என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொள்ள கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நான் மூத்த சகோதரன் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூத்த சகோதரராகவும் மனவாளராகவும் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் இதோ எங்களோடு கூட எங்கள் மத்தியில வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவரே நல்ல சிநேகிதனாக இருக்கிறார் என்பதை ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை தந்த மக்கள் உம்மண்டையில ஓடுகிற உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சகோதரிக்காக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே தொட முடியாதவர்களை பார்த்து ஆண்டவரே தொடுகிறதற்கு கிருபை கொடுத்தவர் தேவன் நீர் ஆண்டவரே. 12 வருஷம் பெரும்பாலுள்ள இஸ்திரியே ஆண்டவரே உமை தொட வேண்டும் என்று ஆண்டவரே அவங்க ட்ரை பண்ணின பொழுது நீர் தொடுமதற்கு அனுமதி கொடுத்த தேவன் ஐயா. இதோ தொட முடியாதவர்கள் தொட அனுமதித்த கொடுத்து ஆண்டவரே தகப்படி அவர்களுடைய சரீரத்தின் உதிரல்கள் நின்று போக பண்ணின தேவனாகிய கத்தர் நீங்க ஆண்டவரே. இதோ இந்த முறை சகோதரிக்காக நாங்கள் செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சகோதரியை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ரத்தம் பரிசுத்தம் என அறிக்கை பண்ணுகிறேன் ஐயா. இதோ தகப்பனே அந்த மகள் மீது கர்த்தாவே உம்முடைய கரம் இறங்கி வருவதாக, ஆணி பாய்ந்த கரம் இறங்கி வருவதாக ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினால் குணமாக்கப்பட்டோம் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படியும் இதோ எந்த பலவீனமாய் இருந்தாலும் இத்திரிய உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன வசனத்தின்படியும் இதோ அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வீழ ஜனங்கள் மத்தியில் நீ சாட்சி கொடுக்க பண்ணினது போல இதோ இந்த மகளும் கர்த்தாவே நீர் விடுவித்தீர் என்று சொல்லத்தக்கதாக எழும்பி வந்து உமக்கு முன்பாக நின்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக இதோ உம்முடைய ஆணிப்பா இந்த கரம் தொட்டு சுகமாக்கட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது எப்படிப்பட்ட வியாதிகளாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்களாய் இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பலவீனங்களாய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாற்றப்படுவதாக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊடகத்தை கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்தி வழிநடத்துகிறதற்காயுமே சோதரிக்கிறோம். எண்ணம் அநேக இடங்களுக்குள்ளே பிரவேசிப்பதாக, எண்ணம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வீடுகளுக்குள்ளே ஆண்டவரே காண செய்வீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. இதோ லெஸ்லி அண்ணனாகவும் அவருடைய குடும்பத்தை உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து பயணிக்க கிருபைகளையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்து வீராக செவிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு வேண்டிய கர்த்தாவே பக்க பலம் உள்ளவர்கள் சூழ்ந்து கொள்ள உதவி செய்வீராக. ஊழிய காரியங்களில் தேவையானவர்கள் கர்த்தாவே இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே சகோதரி ஜேனட் சிஸ்டருக்காகவும் ஆண்டவரே அவங்க குடும்பத்துக்காகவும் நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. பலம் கொண்டு திடமனதாய் என்று சொல்லுகிறவரே, நீ பயப்படாது என்று சொல்லுகிறவரே, இதோ தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என நான் செவிக்கிறேன் ஐயா. தேவ ஞானத்தினாலும் கல்வி ஞானத்தினாலும் நிரப்பி அநேகர் கர்த்தாவே உம்மண்டையில விண்ணப்பங்களை கொண்டு வரத்தக்கதாக, அநேக விண்ணப்பங்களை உம்மண்டையில செலுத்தத்தக்கதாக, சூழல்களை பார்க்காம விசுவாசத்தோடு தைரியமாக நின்று ஆண்டவரே அநேகரை நடத்துகிற வல்லமைகள் என்ன காணப்படட்டும் என நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, தேவ குடும்பங்களுக்காக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுக செய்வீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுக செய்வீராக. உன்னுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானமும் சந்தோஷமும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் இணைந்து உம்முடைய சமூகத்துல உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
7: ஆமே எனக்கு ஆமா தேங்க்யூ அக்கா. அப்படியே உங்களை ஒவ்வொருவரும்
1: நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
8: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: எங்கள் நீங்க இலங்கை தேசத்துக்காக ஜெபமண்ணுங்கள். இலங்கை தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இலங்கை தேசம் தேவனுடைய வல்லமினால் மூடப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். எங்கள் தேசம் இன்றைக்கு பயப்படுகிற தேசமாய் அங்கு தேவ பயமாற்று அங்கு அநீதிகள் பொல்லாப்பல் நிறைந்ததா இருக்கிறது. அதுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, நன்றி தகப்பனே. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. அதிகாலையத்தி மட்டு நேரம் நீங்க நடத்தி பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தை திருப்பாதத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே அப்பா தந்தையப்பா, இலங்கை தேசம் முழுவதும் அப்பா 25 மாவட்டங்களிலும் அப்பா, காடுகள் வேடுகள் எல்லா இடத்திலையும் இருக்கிற அனைத்து ஒவ்வொருதரையும் அப்பா நீங்கள் அப்பா தொடும்படியாக சொவிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தந்தையே பாவங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறதப்பா. தகப்பனேப்பா வெளியாக்களினாலேப்பா எந்த பிரச்சனையும் இல்லையப்பா. தகப்பனேப்பா குடும்பத்திலேயப்பா குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனையாகலப்பா. அப்பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என் தந்தையப்பா. ஆண்டவரையப்பா இவர்கள் சத்தியத்தை அறிவார்கள், சத்திய அவர்களை விடுதலை ஆக்கட்டும் என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா உங்கள் வார்த்தை அவர்களுக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் அப்பா இவர்கள் மனித வாழ முடியும் என் தந்தையப்பா. உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு சென்றடையணும் அப்பா. ஆண்டவரையப்பா சுவிசேஷம் அப்பா தகப்பனையப்பா ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களும் அப்பா அதிகரிக்கணும் அப்பா. சுவிசேஷம் சொல்லுகின்றது அவர்களுக்கு வார்த்தைகள் சென்றடையப்பா இன்னும் இன்னும் அதிகரிக்கணும் என் தந்தையப்பா. பிதாவையப்பா தகப்பனையப்பா ஒவ்வொரு மாவட்டங்களும் கிராமம் அப்பா ஓய்வின்றி அப்பா சுவிசேஷம் சொல்லுகின்றவர்கள் அப்பா அணிதிரண்டு திரளாக இதையப்பா சென்றப்பா சுவிசேஷம் அறிவிக்க கிருப செய்யுங்க என் தந்தையப்பா. ஆண்டவரேப்பா உலக காரியங்களுக்கு ஓடாத படிக்கு ஒரு ஆத்மாவுடி நரகத்துக்கு செல்லாத படிக்கப்பா என் தந்தையின் பாதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் அப்பா நீங்கள் ஆவிய ஊற்றுங்க அப்பா. சுவிசேஷ தாகத்தை ஊற்றுங்க என் தந்தையப்பா. ஆத்மா தாகத்தை ஊற்றுங்க என் தந்தையப்பா. கண்ணுக்கு முன்னாக அப்பா அழிந்து கொண்டிருக்கிறது என் தந்தையப்பா. இதாவே அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா இன்றைக்கு அப்பா குடும்பங்களுக்குள்ளாக பிரச்சனை அப்பா. அப்பாவால பிரச்சனை, அண்ணனால பிரச்சனை, தம்பியால பிரச்சனை அப்பா. இந்த பாவங்கள்ல விட்டப்பா தகப்பினேயப்பா விடுதலை ஆக்குங்கப்பா. என் தேசத்துல என் ஜனம் எல்லாம் மீறும் அப்பா. ரட்சிப்பின் ஆவிய ஊற்றுங்க என் தந்தையப்பா. இலங்கை தேசம் ரட்சிப்புக்குள் வரணும் அப்பா. என் தேசம் அப்பா அழிந்து போகவே கூடாதப்பா. ரட்சிப்பின் ஆவிய நீங்கள் ஊற்றுகின்றதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மேலேயப்பா இவர்களின் பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா விட்டு விட்டு தந்தையப்பாவின் பாதத்துக்கு வர கிருபசி இங்கப்பா. ஆண்டவரே அப்பா சுகங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள், விசுவாசிக்கின்றார்கள். ஆனாலும் அப்பா அடுத்த நொடிப்பொழுதிலே விலகி போறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா என்றைக்கும் என் தந்தையின் பாதத்தை பற்றி பிடிக்கிற இனமாக மாற்றுங்கப்பா. இதாவே அப்பா தகப்பனே நன்மையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் விலகி போறார்கள் அப்பா. நன்மை பெறாவிட்டால் தகப்பனே அப்பா எப்பொழுதும் அப்பாவின் பாதத்திலே இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. எல்லா பாவங்களையும் விட்டப்பா இந்த இனங்கள் மீதப்பா அன்பான ஆவிய ஊற்றுங்க, வச்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா இஷ்டவேளை காக்கின்றவர் அப்பா. உறங்குவதும் இல்லையப்பா, தூங்குவதும் இல்லை ஆண்டவரே அப்பா. இந்த இலங்கை தேசம் அப்பா தகப்பரே வாலிப பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகள் அப்பா தகப்பரே அப்பா ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தந்தையப்பா. பாவங்கள் பெருகினதாலேயப்பா இவர்கள் மீது அப்பா உங்கள் வார்த்தை அனுப்புங்க அப்பா. தந்தையே அப்பா வார்த்தைகள் சென்றடையணும் அப்பா. சுவிசேஷ பணியில இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா விரைந்து செல்லணும் அப்பா. நமக்கு உயிர் பேதில்லை அப்பா, அந்த பணியை நாங்கள் சரியாக செய்ய வேணும். ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி அப்பா விரைந்து செல்ல கிருப செய்யுங்கப்பா. தந்தையப்பா அப்பா தகப்பனே வேதனையா இருக்குதப்பா. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு செல்லும் போதப்பா சிலர் அதிகாக்களுக்கு தெரியலையப்பா அவர்களுக்கு அப்பா இருக்க அப்பா அப்பா என்ற வார்த்தையே தெரியலையப்பா. இப்படி ஒரு இருக்குன்னே தெரியாத கிராமங்கள் எல்லாம் மறைந்திருக்குதப்பா. அப்பா நீங்கள் வெளிக்கொண்டு வர்றதற்காக நன்றி தந்தையப்பா. இப்படியான இடங்களுக்கு அப்பா நீங்கள் அதிகமான தேவ பிள்ளைகளை அனுப்பியப்பா. அவர்களை அப்பா நீங்கள் மீட்டெடுக்கிறீங்களப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. தேசம் முழுவதிலும் அப்பாவின் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. அப்பா உங்களை சித்தம் மாத்திரம் செய்யப்படணும் அப்பா. எல்லா இனங்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்புக்கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். அங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு சூத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். வந்தா கொடுப்போம், எல்லாவிட்டால் முடிப்போம். அல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வீடுகளையும், குடும்பங்களையும் சந்ததியாய் ஆசீர்வதியின் தலைமுறை தலைமுறைக்கு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தலைமுறையை காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் ஆண்டவரே. கர்த்தாவே, சங்கமவானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கு ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ரோமானாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய ரத்தத்தினா மூடிக்கொண்டு ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நிரம்பல் இரும்பல் தசையாவில் உடைய வல்ல மரங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு எல்லா சத்ருவின் திட்டங்களும் ஆண்டவரே அதுக்கு பிள்ளைக்கு எதிராக எல்லா சத்ருவின் முறையட்டிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த தலைவர்கள், எந்தெந்த வேலை செய்யற இடத்திலே, எந்தெந்த மனுஷர், எந்தெந்த பேர் வழி குடும்பம் சொந்ததி ஆண்டவரே இருக்கிறார்களோ, கர்த்தாவே தீமைக்கும் தீங்குக்கும் ஆண்டவரே விளைவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்தவனே அவைகளை எல்லாம் நீர் அறிவி கர்த்தாவே ஆண்டவரே. நாங்கள் நீ சொல்லாக நீர் கட்டளட நீக்கும் ஆண்டவரே. எங்கள் சொல் நாவிலே சொல் புறவதற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அந்த பிள்ளைக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழிகளை காண்கிற தேவன், பாதைகளை காண்கிற தேவன் அப்பா. ஜீவனை ஆண்டு கத்தாவே ஆண்டவரே. இந்த ஜீவனுக்கு விரோதமா நிக்கிற எல்லா பொல்லாத சக்திகள், மனுஷனுக்கு பின்னால கிரிய செய்யற வல்லமைகள் கத்தாவே எல்லாம் கட்டிந்து போடுவீராக. இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும்படி கத்தாவே ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே கத்தாவே எந்தெந்த காரியமோ திவேசங்களோ இருக்குதோ கத்தாவே எல்லாவற்றையும் நீர்மோ ஆண்டவரே முறியடிக்க வல்லவரையா, மடங்கடிக்க வல்லவரையா. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் ஒன்றும் வாய்க்காதே போவதாக. அந்த பிள்ளைக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினம் வாய்க்காமே போவதாக கத்தா. எந்த நாமே நீ குற்றப்படுத்துவீராண்டவரே. மறைவிடங்கள்ல இருந்து கிரிய செய்யற ஆவிகள் இயேசுவின் அக்னினால் சுட்டெரிக்கப்பட்டுவதாக கத்தாவே. நீர் ஆவியினாலும் அக்னினாலும் அபிஷேகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பாவுடைய அக்னியானது கத்தாவே எந்த தீமையோ தீங்கோ கத்தாவே நாங்கள் அறியோ, நீங்கள் அறிகிற தேவன் அவைகளை எல்லாம் சுட்டடிக்கப்பட கத்தாவே. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறுதலின் சமாதானத்தை நீ கடலிடும். அது பரத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அந்த சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, வேதனைகளை காண்கிற தேவன் ஆண்டவரே, இருதயங்கள் சிந்தைகளை கத்தாவே சேதப்படுத்துற பொல்லாத ஆவி இயேசுவின் அக்கினால் சுட்டரிக்கப்படுவதா ஆண்டவரே. நாங்கள் சாட்சிகளை கேட்கக்கூடியதா. நீர் மாற்றங்களை மாறுதலையும் பெரிய மாறுதலையும் உருவாக்க கத்தாவே நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தினால் பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த அவனே இன்றைக்கே அதன் முடிவுகள் கத்தாவே நல்ல முடிவுகள் அவர்கள் காணக்கூடியதா. வேலையில இருக்கிற சகல பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே குணமாகும்படி கத்தாவே. காயங்களை கட்டுற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நுகங்களை காயங்களை கட்டி நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகனமாகியுமே உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
9: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கி உங்களை இங்கத்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இரவு வேளையில இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த ஜெபங்களை கேட்டார் என்ற விசேதமாக சௌரி ரொமானாக்க ஆக ஜபித்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தர் தாமே அவருக்கூடாக அவருடைய வேலை தளத்திலே என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கு கத்தர் தாமே முடிவு கொடுத்து அவரை சந்தோஷம் சமாதானத்துடன் குடும்பத்தை நடத்த கத்தர் உதவி செய்ய வேண்டும். தன்னுடைய எல்லா காரியங்களையும் கத்தர் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரை ஒப்புவித்துக் கொண்டு அதே வழியில் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் வாஞ்சியோடு ஜபித்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜானட், காட் பிளஸ் யூ பிரதர் குணா. கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
10: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
9: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
11: Good morning, sir. Please, sir, I have a question, sir. Please, நான் வந்து 3 மணிக்கு ஜாயின் பண்ணலாமா? எங்க டைம் 3 மணிக்கு. 3 மணிக்கு இவங்களோட கஸ்டமர் சொன்னால் நாளே 6:30 ஜாயின் பண்ணலாம். உனக்கு என்ன 3 மணிக்கு அப்புறம் ஹேரஸ் வரணும்னு சொன்னே நான் ஹெல்ப் பண்ணுறாங்க. 3 மணிக்கு என்றால் ஓகே பிரதர், எனக்கு ஓகேயாக இருக்கும். இதுக்கு உங்களோட வசதி எப்படி நாங்கள் அடிக்கிறீங்களா? ப்ளீஸ் மோஸ்ட் மெசேஜ் தாங்கவா ப்ளீஸ். 3 மணி தான் அப்படின்னா நான் 3:30 பிரதர் வச்ச சொல்லிக்கொண்டேன். டைம் இருந்தாவது வரைய வேண்டாக்காண்டு திருக்கி வர எனி டைம் வரைவினா 3:30 நோம்னா டைம் 4:00 அண்ட் 3:30 வர வேணும் சொல்லிக்கிறேன். இப்போ சொல்லிடலாம் பிரதர், என்ன மற்ற கிளைண்ட்டை போயிட்டு வரை தான் வரைவினா வேண்டாட்டு. அதான் பிரதர், எதுக்கும் இருக்கா வாய்ஸ் மெசேஜ் தாங்க அப்படியா ப்ளீஸ். காட் பிளஸ் யூ ஆல்.
10: Recording in progress.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67 மூன்றாவது வசனம், தேவனே ஜனங்கள் உமை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உமை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக. துதி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து பாடுவது இல்லைங்களா, புகழ்ந்து பேசுவது, அதான் துதி. அவரை வந்து புகழ்ந்து நம்ம சொல்கிறது தான் துதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷனை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்கள அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்கிறத விட்டுட்டு, தேவாதி தேவனை வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோகாதிபதியை நம்ம துதிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக அப்படின்னா யாருங்க? இந்த இடத்துல ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஜனங்கள் அவங்க தான், அவருடைய ஜனங்கள். ஏன் ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கினார்? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்போ ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாங்கல்ல, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இன்னைக்கு நீங்களும் நானும் துதிக்க முடியுமா? அப்படி ஒரு நிலைமையில இருந்தோமா? இல்லவே இல்லை பாருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மெஸ்ஸியா அவர் வெளிப்பட்டார், அவங்களுக்காக தான் அவர் பிறந்தார், அவங்களுக்காக தான் நியாயப்பிரமாணம். அவர்களை அவங்க அவங்கனா யாருங்க? அது யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்காக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டு சகலமும் சரியாய் செய்யப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவர்கள் மெஸ்ஸியாவை மறுதளித்தார்கள். எங்களுக்கு வேண்டாம் சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால் நாம என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க? கர்த்தரை தொழுது கொண்டிருக்க முடியாது. ஆனா அவர்கள் கண்கள் கட்டப்பட்டதுனால இன்றைக்கு நீங்கள் நானும் கண்கள் கட்ட விழுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமேன். அவரை தரிசிக்கிற கண்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதுக்காக நீங்க துதிக்கலாம்ல, நித்தமும் துதிங்க. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கான காரியங்களை சொல்லி சொல்லி துதிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நல்ல பரிசுத்தாவினை எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்கள் என்ற வார்த்தையில அடங்கியிருந்த ரகசியத்தை எங்க கூட பேசுனீங்க ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் உலர்ந்து போன சூழ்நிலைகளை துளிர்க்கும்படி செய்து ஆசீர்வதிக்கும்படி வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் சோதனைகள், ஊழியத்தில், குடும்பத்தில், உறவுகளின் மத்தியில் என்று அவைகளினால் சோர்ந்து போய் ஆத்துமாவிலே விடாய்த்து நன்மை செய்தும் தீமையே விளைகின்றதே என்றும், போட்டிகளும் பொறாமையினாலும் நெருக்கப்பட்டு ஆசீர்வாதங்களும் முன்னேற்றங்களும் தடைப்படுகிறதே என்றும், வறண்டு போன நிலையில் எழும்பி நிற்க முடியாதபடி இருக்கின்றவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று. ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் தம் பிள்ளைகளின் வாழ்வில் சுக வாழ்வை தந்து ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். முதலாவதாக உலர்ந்து போனதை துளிர்க்கச் செய்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17 நாம் வாசிக்கையில், அங்கே ஆசாரிய ஊழியம் செய்வதில் போட்டிகள் பொறாமைகள் எழும்புகின்றது. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கையில் உள்ள கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். யாருடைய கோல் துளிர் விடுகிறதோ அவரை தெரிந்து கொள்ளும்படி உத்தரவு இடுகிறார். அப்படியாக அங்கே உலர்ந்து போயிருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டது. அது மாத்திரமல்லாமல் அது பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இடையூறாக சத்ரு உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்பினாலும் என்ன கண்ணிகளை சூழ்ச்சிகளை செய்தாலும் அவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், தப்புவித்து உங்களை கனப்படுத்துகின்றார். ஆரோனிடம் இருந்தது சாதாரண உலர்ந்து போன ஒரு கோல்தான். ஆனால் அதில் கர்த்தர் தம் வல்லமையை மகிமையை விளங்க பண்ணி தம் சித்தத்தை நிறைவேற்றி கனம் பண்ணினார். அப்படியாகவே இன்றைக்கு உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகள் ஆகிய சரீர பலவீனத்தில், வியாதியில், பொருளாதாரத்தில், பணியிடங்களில், ஊழியத்தில், குடும்ப உறவுகளில், ஆசீர்வாதங்களில் துளிர்க்கச் செய்கிறார். துளிர்ப்பதோடு மாத்திரமல்ல, கனிதரும்படியாக மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் செய்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அவர் உங்களை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக, மரித்து போனதை உயிர்ப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால் அவள் வயது சென்றவளாயும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்றவளாயும் காணப்படுகின்றாள். அப்பொழுது கர்த்த தூதன் மூலமாய் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று வாக்கு பண்ணுகிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி அவளும் சாட்சி கொடுக்கிறதை வாசித்தறிகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் கர்த்தர் கூறிய வார்த்தைகளை விசுவாசியாதபடி சூழ்நிலைகளையே பார்த்த வண்ணம் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்ளாது போய்விடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வார்த்தை விசுவாசிப்பீர்களானால் எவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போய் காணப்படுகிறதோ, எந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் முடியாது என்றும் முடிந்து போயிற்று என்றும் சொல்லுகிறார்களோ, அவைகளை கர்த்தர் இன்றைக்கு உயிர் பெறச் செய்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை எல்லா பாவ சாபங்களிலிருந்து விடுவித்து நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் சூழ்நிலைகளை மாற்றி உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்கச் செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கே ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. பிரியமானவர்களே, நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் சில நேரங்களில் எம்மை கலங்க செய்யலாம். ஆனால் தேவன் நம்மை தனியாக விடுவதில்லை. எமது வாழ்க்கை, குடும்பம், ஊழியம், எதிர்காலம் அனைத்தையும் அவருடைய கரங்களில் ஒப்படைக்கும் போது அவர் தமது வேலைகளில் உங்களுக்கு சிறந்ததை செய்வதோடு உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்று உங்கள் கவலைகள் தேவனிடத்தில் ஒப்புவியுங்கள். மனிதர்களின் உதவி குறையலாம், ஆனால் தேவனின் கிருபையும் வழி நடத்துதலும் ஒருபோதும் குறையாது. அவர் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்கள் பாதையை செவ்வப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவனிடம் ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you.

குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம் 14 2026. இன்றைக்குரிய தலைப்பு மகிழ்ச்சியாயிருங்கள். ஆரம்ப வசனமாக யோவான் 16:33 பார்ப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நீங்கள் திட்டமிட்டபடி ஏதாவது நடக்காத போது கவலைப்பட்டதுண்டா? இயேசு அதை நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். மேலும் உங்களுக்காக இன்னும் ஒரு சிறந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அதனால் தான் மகிழ்ச்சியாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். ஏனெனில் அவர் ஏற்கனவே நமக்காக உலகத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் உள்ள யோசேப்பை நினைவு கூறுங்கள். அவரை பற்றி ஆதியாகமம் 37:50 நாங்கள் வாசிக்கலாம். அவர் அநியாயமாக நடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதும் தேவனை நம்பினார், மனம் தளரவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் அவனோடு இருந்தார். இறுதியில் நடந்த அனைத்தையும் தேவன் அவருடைய நன்மைக்காக மாற்றினார். எனவே எல்லாம் சரியாக இல்லை என்று தோன்றும் நேரங்களில் உங்கள் மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள். சந்தோஷமாக இருந்து தேவனை நம்புங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர். உங்கள் எதிர்காலம் பிரகாசமானது, மகிழ்ச்சியானது, நம்பிக்கையால் நிறைந்தது. ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். இதற்கொத்ததாக சங்கீதம் 31:24 பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். என்னுள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். ஆகையால் நான் வெற்றியோடு வாழ்கிறேன். நோய், பிசாசு மற்றும் வியாதிகளுக்கு மேலாக வாழ்க்கையில் நான் ஆளுகை செய்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்று தந்த இந்த வசனத்துக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களோடு எப்பொழுதும் நீங்கள் இருப்பதற்காக நன்றி. எங்களை தேற்றி ஆற்றி திடன் கொள்ளுங்கள் என்று மீண்டுமாய் மீண்டுமாய் நீங்கள் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்துவதற்காக நன்றி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே அப்பா தேவ பலம் ராஜா. அந்த தேவ பலத்தை அப்பா அந்த கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. இன்றைய நாளையும் இந்த கிழமையையும் மேற்கொள்ள என் இயேசு ராஜாவை உங்கள் நாமத்தினால் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதற்காக நன்றி. இயேசு ராஜாவே, அவர்களை காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா கிருபையாலும் அவரை தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.

0: நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே முதலாவது நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர் முதலாவது. வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களை பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் இந்த நாட்களிலே எப்படியாக வாழ்ந்தார் என்றால், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பகுதியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற அழகான காரியம் என்னவென்றால், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அவருக்கு விரோதமாக இந்த நாட்களை நடந்து விட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வில்லை என்ற ரீதிக்காக அவர் இந்த நாட்களை நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக எப்படிப்பட்ட நாங்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு இந்த நாட்களில் தேவன் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துவானவனும் நமக்கு தீமை செய்து நம்மை கொல்லவும் அழிக்கவும் வல்லவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த தேவனுடைய அன்பு எப்படியாக இருக்கிறது என்றால், அவர் முதலாவதாக அங்கே நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். இரண்டாவதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் நன்மை செய்கிற தேவனுடைய அந்த நன்மையான பிரமாணங்களை அடியேனுக்கு இந்த நாட்களை போதிக்கிற வழியிலே தான் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே அவரை பற்றுகிற ஒரு அன்பும் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவும் இந்த நாட்களை உருவாகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் இந்த இடத்திலே இந்த சங்கீதக்காரர் இந்த நாட்களை எப்படியாக இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நல்லவரும் நன்மை செய்கிறவரும் இருக்கிறார் மட்டுமல்ல, அதே வேளையிலே அவருடைய பிரமாணங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். வேதத்திலே ஆண்டவருடைய பிரமாணங்கள் இந்த நாட்களில் ஒரு மனுஷனை பாவ பாதையிலே இருந்து அவனை நீக்கி இந்த நாட்களிலே பரிசுத்தமான வழிக்கு இந்த நாட்களை திருப்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த பாவ வழிகளில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா இருந்தால், இந்த நாட்களிலே அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற காரியத்திலே இந்த ரெண்டு பகுதிகளும் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நன்மை செய்கிற தேவனையும் நல்லவருமாக இருக்கிற தேவனையும் நாங்கள் அறிகிற அறிவின் நிமித்தம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் இந்த நாட்களே வருகிறது. எப்படியானால் இந்த இரண்டாவதாக அவருடைய பிரமாணங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அந்த பிரமாணங்களை அறிந்து கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக தலைகீழாக அந்த நாட்களை மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானமும் இந்த நாட்களில் உண்டாகிறது. ஏனென்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு தம்முடைய பிரமாணங்களை இந்த நாட்களை போதித்து நல்ல வழியிலே இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் தெளிவாக திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளும் இந்த நன்மை செய்கிற தேவனை முதலாவது கண்டுகொள்ளுங்கள், இரண்டாவதாக அவருடைய பிரமாணங்களை இந்த நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே மாபெரும் திருப்பம் இந்த நாட்களில் உண்டாகிறது நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய பாதைகள் நம்முடைய வழிகள் எல்லாம் இந்த நாட்களில் நாங்கள் அங்கே சீர்படுத்துகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அதனாலே அந்த ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவை இந்த நாட்களில் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தர்தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனவும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன்.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்று 16 ஏழாம் மாதம், 16 ஆடி மாதம், 16 ஜூலை மாதம், 2026 ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் செவ ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலிருந்து ஜபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் நாங்கள் சௌரன் பாலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். ஜபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம்.
2: நன்றி பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே தங்கம் மாநிலத்தை நடத்துகின்ற நமது அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களுடன் ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர்கள் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் பாணியை கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உலக ரச்சகருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு தகப்பனே, ராஜா பிரியாண மார்க்கமா ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கொடான கோடி நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. அர்த்தம் தகப்பனே, உலகம் ரீதியில் தகப்பனே, நிரந்தரமான சமாதானத்தை கொண்டவனு ஜெபிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்தந்த நாடுகளில் போர் நடக்குது ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க, பேசி நிரந்தரமான சமாதானத்தை கொண்டவனு ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த சமாதானத்துக்கு வந்து உங்கள் பிள்ளைகளை வாழ வைங்க ராஜா, சந்தோஷமாக வாழ வைங்க ராஜா. கூடவே இருந்து எல்லோரையும் ஆசிர்வதிங்க, அவன் எடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், பதிலை தாண்டிடுவேன், பதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், பதிலை தாண்டிடுவேன், பதிலை

நீர் ராஜா இருளை ஒளியாக்கி நீர் அப்பா ஸ்தோத்திரம் எசையா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம்.

சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், ராஜா உயர அமர செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர்,

உம்மாலே நாம் ஒரு சேனைக்குள் பாய்வோம், மதிலை தாண்டிடுவோம் ராஜா, மதிலை தாண்டிடுவோம். ரட்சிப்பின் கேடயம் எமக்கு தந்தீர், என்னாலும் தாங்கி கொண்டீர் ராஜா, என்னாலும் தாங்கி கொண்டீர். ரட்சிப்பின் கேடயம் எமக்கு தந்தீர், என்னாலும் தாங்கி கொண்டீர் ராஜா, உமை என்னாலும் தாங்கி கொண்டீர் ராஜா, உமை என்னாலும் தா

0: சேனைக்குள்பாய்வோம், மதிலை தாண்டிடுவோம், ராஜா மதிலை தாண்டிடுவோம். ரட்சிப்பின் கேடயம் எமக்கு தந்தீர், என்னாலும் தாங்கி கொண்டீர், ராஜா உமை என்னாலும் தாங்கி கொண்டீர், ராஜா உமை என்னாலும் தாங்கி கொண்டீர். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து கத்தரண்டை பாடல்களுக்கூடாக ஜபங்களுக்கூடாக கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் நுகர்ந்து பார்த்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு பிரதர் அப்படி நில்லுங்கள். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து மாலை வேளையிலே ஜபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழிநடத்தி கத்தருடைய நாமத்தை உயர்த்தினார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: பிரதர்
3: ஹலோ பிரதர்.
1: நான் அடுத்த ரெண்டு கிழமை நான் வீட்டில் நிற்க மாட்டேன். நான் வெக்கேஷன், நானால் நான் வீட்டில் நின்றா உங்களுக்கு கால் பண்றேன். சரியா?
3: ஓகே சார், தேங்க்ஸ் பிரதர்.
1: ஓகே பிரதர், காட் பிளஸ் யூ. ஆமே
3: காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ.
1: ஆமே. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் ஜப வேலைக்காக எங்களுடன் ஒரு விசேட ஜபம் ஒன்று இருக்கிறதம்மா, அந்த ஜபத்தை நான் போடுகிறேன், நீங்கள் கேளுங்கள், அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். இந்த வேளையிலும் இந்த ஜபத்தை உங்களுக்காக தருகிறேன், கேளுங்கள், அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வேலை உள்ள பிரச்சனை, அவர் எங்களுடைய இனமாக இருப்பதனாலே பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்கிறார். அது கவர்மெண்ட் வேலை, அவர்கள் தங்களுடைய ஆட்களை போடுவோம் என்று பிளான் பண்ணுறார்கள். அதற்காக இந்த பிள்ளைக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள், கேளுங்கள், அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கம்மா. இதோ
4: எனக்கு தேவன் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். என் மன விருப்பத்தின்படி ஒரு 3 மாசம் நல்லா போய்கிட்டு இருந்தது. 6 மாசம் தான் கான்ட்ராக்ட். செப்டம்பர்ல தான் இந்த வேலை முடியணும். அதுக்கு பிறகு அவங்க என்னைய திருப்பி அந்த கான்ட்ராக்டர் ரினியூ பண்ணி இன்னொரு 6 மாசமோ 1 இயரோ வச்சிருக்கணும். அப்பதான் எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நான் ரெண்டு பிள்ளைங்களோட கஷ்டப்பட்டு கொண்டு தனியாக வாழ்றவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எனக்காக நீங்களும் உங்களோட ஜெபத்தில் இருக்கிற சபை உறுப்பினரும் தயவு செஞ்சு எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியுமா? ஜெபிச்சு எனக்கு சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் நாங்களும் இங்கே ஜெபி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய பைத்தான் உண்டு. நாங்கள் ரெவலேஷனில் பார்க்குறோம், ஒரு பெரிய மலை பாம்பு. எனக்கு விரோதமாக நான் வேலை செய்கிற அரசாங்க இடத்துக்கு விரோதமாக அங்கே இருக்கிற தலைவர்கள், எனக்கு உயர்வாக இருக்கிற அதிகாரிகள் மூலம் எனக்கு சாத்தானால் அட்டாக் வந்து கொண்டிருக்குண்டு நாங்கள் அதை தேவன் எங்களை வெளிப்படுத்திருக்கிறோம். ஸோ அதுக்காகத்தான் நான் இப்படி கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்காக உங்களோட சகோதரியாக கர்த்தருக்குள்ள எனக்காக ஸ்பெஷலாக உபவாசம் பண்ணி எனக்காக மட்டும் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக நீங்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து தயவு செஞ்சு ஜெபிங்க. இது உங்களுக்கு நான் வைக்கிற அன்பான வேண்டுகோள். கர்த்தருக்குள்ள ஒரு சகோதரியாக கேட்குறேன், தயவு செய்து எனக்கு உதவி பண்ண முடியுமா எனக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர் பிரதர். நீங்க ஆமாண்டு சொல்றதுக்கு தேங்க்ஸ், பட் எனக்கு சொல்லுங்க உங்களோட கூட்டங்கள்ல நீங்க வைக்கிற இந்த மீட்டிங்ஸ், இந்த எனக்கு நெடுகளும் போடுறீங்கல்ல, சாட்டர்டேஸ்ல வீக் டேஸ்ல எல்லா நாட்களையும் உபவாச கூட்டம் எல்லாம் இருக்குண்டு. தயவு செய்து அந்த கூட்டங்களுக்கு இந்த மெசேஜை போட்டு விட்டுறீங்களா? உண்மையா உத்தமமா உபவாசம் இருந்து எனக்கு யாராவது ஜெபிச்சு ஆகணும். இது நான் என்னுடைய ஒரு சகோதரமா உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கொள்றோம். ஏனென்றா இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியே வரணும். சிஸ்டர் பிரதர், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இத்தனை வருஷமா உங்களோட பழகி இருக்கிறோம். நாங்கள் நேரில் கதை கேட்டிங் கூட அந்த ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ், மோர் தேன் 10 இயர்ஸ் நான் உங்களோட எல்லாம் பதவி கழிச்சு கொண்டிருக்கிறேன். 2010 உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ தயவு செய்து எனக்காக இந்த சபைகளில் இருக்கிற மக்கள், ஊழியக்காரர்கள், வேறு நாட்டிலேருந்து வரவங்க இது வைக்கும்போது அவங்க உபவாசம் இருந்தாலும் சரி, உபவாசம் இல்லாட்டும் என்ற பேரை சொல்லி ரொமானாக்கு அரசாங்க வேலையில் நிலைவரமாக இருக்கணும், அதில் இருக்கிற அட்டாக்ஸ் எல்லாம் இல்லாமல் போகணும்னு இந்த 2-3 வரியில் சொன்னால் கூட போதும் சிஸ்டர். எனக்கு அப்படி அவங்க ஜெபிக்கும் போது அந்த நேரத்தையும் டைமையும் தாங்க, நானும் அது அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. உலகால நீங்கள் எனக்கு செஞ்ச ஹெல்ப்புகளுக்கு சரியான தேவன் வந்து உங்களுக்கு அளவில்லாத அளவு ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.
1: கேட்டதாமா?
2: காலை வேளைக்கா ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தெய்வ வேளைக்கா ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடாத கோடி நன்றி. 1000 கோடி நாவுகள் போதாதப்பா, அவங்களோட மகிமையும் ஐயா இளமையை மாத்துவோம் சொல்ல முடியாது ஐயா, முடியாது ஐயா. நாங்கள் மாத்திரம் அப்பா, மனுஷர்களா இருக்கிற நாங்களும் மாத்திரம் ஆண்டாள், நாங்கள் மாத்திரங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்பாங்களை தரை மட்டும் தாழ்த்து உங்களோட பாதகளிலிருந்து ஜபிக்கிறோம், கண்ணீரோடு ஜபிக்கிறோம் சுவாமி, தாகத்தோடு ஜபிக்கிறோம் சுவாமி. ஜபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுவோம். ஹிமட்டுமாய் நடத்தினது உங்களுக்கு கிருபை அப்பா, உங்களோட வேலை நல்லா ஆண்டவரே அப்பா, உங்களோட கிருபை சௌதியற்ற எங்களுக்கு உங்களோட கிருபை ஹிமட்டுமாய் தாங்கி வருகிறோம் சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி மட்டும்தானப்பா சொல்ல முடியும், துதிக்கத்தானப்பா முடியும். அப்பா கிரிய செய்கிற தேவன் நீங்க, எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கிற தேவன் நீங்க. எங்க பெரியவர் அப்பா, பெரியவர் அப்பா, பெரியவர் அந்த சராசரங்களை எல்லாம் ஆண்டு எல்லாவற்றையும் கூட நீதியும் கரத்தினா தாங்குற தேவன் நீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோஸ்திரம், சோத்திரம். தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே ஐயா, அந்த சகோதரனுடைய காரியத்துக்காக வருகிறேன் சுவாமி. தகப்பனே அந்த சகோதரின் காரியம் ஆண்டவரே, அந்த உபஜபத்தை ஆண்டவரே உட சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தாமே ஆண்டவரை ஜெயத்தை கொடுக்கிற தேவன், உங்களை உண்மையாய் கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க ஜெயத்தை கொடுக்கிற தேவன், கேட்கிறவனம் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிற தேவன் நீங்க. அந்த சவரிக்காக வேண்டி கொள்ளுகிறோம், சவரிக்காக வேண்டி கொள்ள. அந்த வேலையில் இருக்கிற ஆண்டவரை எல்லா பிசாசின் போராட்டங்களும், எல்லா மனுஷிக போராட்டங்களும், அந்த சவரிக்கையா எழும்பி இருக்கிற எல்லா போராட்டங்களும் தாப்பனே இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்க முடியும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தினாலே நீங்கள் வந்த அதிகாரத்தினாலே, உங்களுடைய நாமத்தினாலே, உங்களுடைய நாமத்தினாலே, உங்களுடைய நாமத்தினால முறியடிக்கிறோம் சுவாமி, முறியடிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே ஏத்தை கட்டளையிடுங்க சுவாமி, ஏத்தை கட்டளையிடுங்க, ஏத்தை கட்டுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கத்தவே உண்மையும் உதாரத்துவமாய் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவரே சுவாமி நீங்க இந்த காரியத்தை செய்கிறபடியினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா கிருபை, கிருபை, கிருபை அந்த மாலோடு கூட இருந்து அப்பா ஆண்டவரை இங்க சொல்லுறீங்க நாங்க. அப்பா உங்க கருத்துக்கு பதிலாக நான் உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த கால நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக, ஜனங்களின் இந்த காரியங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். சூழ்நிலைகளை காண்கிற தேவன், சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரை அக்கினைகள், அக்கிரமங்களினாலும், அறியணை அநீதியினாலும், ஆண்டவரை பாவங்களினாலும் அறிந்திருக்கிற சூழ்நிலை அப்பா. அப்பா அந்த சூழ்நிலைகள் வாழ்ற மக்களுக்காக வேண்டிக்கிறோம் அப்பா. நீங்க பாவத்தை வருக்கிறீங்க, ஜனங்களை வருக்கிற தேவன் இல்லை அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கருவை செய்யுங்கப்பா அப்பா, மனம் திரும்புதல் உண்டாக வேணும், மனம் திரும்புதல் உண்டாக வேணும் சுவாமி. ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேணும் சுவாமி. அப்பா அந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கருவை செய்யுங்கப்பா, கருவை செய்யுங்கப்பா, கருவை செய்யுங்கப்பா, கருவை செய்யுங்கப்பா. நாட்களில் யுத்தங்கள் எல்லாம் நடக்கிறது சுவாமி. தகப்பனே யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்கள் தகப்பனே தங்களுடைய வழிகளை எல்லாம் விட்டு சுவாமி தகப்பனே இந்த யுத்தத்திலேயாவது ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உங்களை தேடி ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும். மனம் எங்கெல்லாம் அல்லப்படுகிறாள், எங்கெல்லாம் தவிக்கிறார்கள், எங்கெல்லாம் கிராய்க்கிறார்கள் தகப்பனே அந்த இடத்தை ஒரு விஷயம் மன்னித்து மன்னித்து மன்னித்து அப்பா அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உதவி செய்ய முடியாத மன்னிப்பது தயவிருத்தேவன் சுவாமி. அப்பா எங்களுடைய பாவங்களை பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவரே யாருப்பா நில நிற்க முடியும் இல்லையாப்பா ஆண்டவரே. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, மன்னிங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கிருவையப்பா, கிருவை கிருவை கிருவை கிருவை கிருவை சகப்பனே. இந்த விலையிலும் தகப்பனே வியாதி படுக்கையில் ஆண்டவரே ஜனங்கள் எத்தனையோ கோடி மக்கள் ஆண்ட வியாதி படுக்கை ஒரு வியாதிக்கு படுக்கைக்கு காணமைக்க சாபங்கள் பாவங்கள் இவர்களை விட்டு நீங்கி ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை சுகம் பெற்று ஆண்டவரை தெய்வ ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த வியாதி படுக்கைக்கு ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனே இவர்கள் கண்ணீர்களை துடிங்கப்பா, குக்குரல்கள் எல்லாம் மாட்டுங்கப்பா. இவரோட கையாண்டவர் உங்களோட பக்கமாய் திரும்பட்டும். பரிகாரியாய கத்தன் நீங்க, குணம் படுத்துற தேவன் நீங்க. ஆண்டவரே சிலுவையை நோக்கி பார்க்கிறவளாய் சிலுவையிலே ஆண்டவரே அவருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மறிக்கப்பட்டது. அவர்களை நோக்கி பார்த்து விசுவாசித்து ஆண்டவரே அப்பா கத்தாவே சுவத்தையை பரவே நம்ம வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வயோதிபர்களையா முதியோர்களையா அநாதரவா இருக்கிறார்கள் ஆண்டவரே. வியாதி படுக்கை வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிற சுவாமி. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு நீங்க சுவாமி, அநாதைகளுக்கு நீங்க காப்பனே. இவர்களை காண்கிற தேவனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். நீங்க ஒருவரையும் காணாதவர் போல் இருப்பதில்லை சுவாமி, எல்லாரையும் காண்கிற தேவன். இவர்களை நீங்க காண்கிறீங்க சுவாமி, காண்கிறீங்க சுவாமி. தகப்பனேரக்கம் செய்யறீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்ப. தேவைகளோடு ஆண்டவரை உதவிகளோடு உதவி உதவியோடு இருப்பவர்களுக்கு உதவிகளை எல்லாம் கட்டறிவிடுங்க சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளதென்று துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே யாருக்கு சத்திரவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், யார் இஸ்திரவர்களுக்காக வேண்டி. தகப்பனே இந்த உள்ளிலும் ஆண்டவரே அப்பா தேசத்தை ஆண்டவர்களுக்கு தலைவர்கள் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும், ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரே நீதி நியாயமும் ஆண்டவரே ஆளுகள் இருக்கட்டும் சுவாமி, ஆளுகையில் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே தலைமைத்துவம் எல்லாம் ஆண்டவர் அதிகாரங்கள் எல்லாம் நீங்க கொடுத்த அதிகாரங்கள் அப்பா ஆளுகை அப்பா எல்லா நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். இவர்களுடைய ஆண்டவர் ஆளுகையிலே தேவப்பாயம் தேவ நீதி விசேஷமாக ஆண்டவர வேதம் ஆண்டவரே இவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது ஆண்டவரே. அதன்படி ஆண்டவர தேசங்களை ஆண்டவர ஆளுகளாய் ஒரு தலைவர்களும் மாறட்டும் சுவாமி, தலைவர்களும் மாறட்டும் சுவாமி. ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மாறட்டும் சுவாமி. அப்பா தேசங்களில் எல்லா மக்கள் ஆண்டவரே அநீதிகள் புரட்டப்ப என்றைய நாட்கள் கத்தாவே நீதிகள் புரட்டப்பட்ட ஆண்டவர் எத்தனையோ மக்கள் ஆண்டவர் எத்தனையோ மக்கள் எல்லா இடங்களிலும் ஆண்ட வேலை தலங்களிலும் நியாய நியாய ஸ்தலங்களிலும் அதிகாரங்கள் எல்லாம் புரட்டப்பட்டு தகப்பனே நீதியெல்லாம் புரட்டப்பட்டு ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவப்பயம் தேவநீதி இவர்களை ஆளுகை செய்யட்டு சுவாமி, ஆளுகை செய்யட்டு சுவாமி. ஆளுகை ஜனங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு யாரெல்லாம் உங்களை நோக்கி உங்களை மாத்தை தேடி நீதிக்காக நியாயத்துக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ சுவாமி அவருடைய கண்ணீரையெல்லாம் காண்கிற தேவன் சுவாமி, நீதிக்கு பதிவு காண்டவர் காரியங்களுக்கு பதில் செய்கிற தேவன் நீங்க சுவாமி, உதவி செய்யுங்கப்பா. அந்த அதிகாரிகளுக்கு தயவை உண்டு பண்ணுங்கப்பா, உண்டு பண்ணுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா. தேசத்தை காத்து கொண்டு வரான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா. அவருடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி, அவருடைய வழிகள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி. அப்பனே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆயத்தப்பவர்களாய் எப்பொழுதும் ஆண்டவரே அந்த நிலைகளில் நிற்கத்தக்கலாய் கருவை செய்யப்பா. இவருடைய அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், குடும்பங்களுக்காக குடும்பங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்க பார்த்துக் கொள்ளுற அப்படின்னா நன்றி சொல்லுவோம். பார்த்துக் கொள்ளுற தேவன் நீங்க ஆண்டவரே, வழி நலத்துல தெரிவிச்சோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நீளும் ஆண்டவரே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்கா ஊழியங்களுக்காக சகாப்பனை பொல்லாங்கனைக்குள் ஆண்டவரே, இடக்கிற காலத்தில் ஆண்டவரே, இந்த காலத்தில் ஆண்டவரே ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கெல்லாம் ஊழியர்கள் நிற்கிறார்களோ வெலப்படட்டும் சுவாமி, வெலப்படத்து ஊழியத்தை ஆண்டவரே வசதியாக செய்யாதபடி எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாய், ஆண்டவரே உற்சாகம் உள்ளவர்களாய், ஆண்டவரே நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவரே நிற்கத்தக்க பலனை கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக நீங்கள்லாம் நிற்கிற அந்த இடங்களில் ஆண்டவர் உங்களுடைய கரம் அவர்கள் மேலிருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம், தாங்கும்படியாய் வேண்டிக் அபிஷேகம் ஆண்டவரே. பிசாசின் போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம், ஜனங்களின் போராட்டம் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் நின்று ஆண்டவரே பலப்பட்டு ஆண்டவரே ஊழியத்தை செய்த பலனை கொடுங்கு சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டி கத்தாவே. என்ன நாட்களில் இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சபைகள் தானப்பா நீங்க எடுத்துக்கொள்ள போற சபைகள். ஆண்டவரே பணவாட்டியாக பரிசுத்தமுள்ள சபையாகும் அப்பா, அவங்களோட வரியில் எடுத்துக்கொள்ளப்பட போற சபைகளாக ஆண்டவரே. சபைகள் எல்லாம் நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் நாளுக்கு சபைகள் பரிசுத்தப்படட்டு, ஆயத்தமுள்ளவர்களாக எப்பொழுதும் ஆயத்தோடு நிக்கட்டும் சுவாமி அப்பா. சபைகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டு ஒன்று சேர்ந்து ஆண்டவரே அப்பா, அவையோடு உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவர்களாய், உங்களை வார்த்தைகளை கேட்கிறவர்களாய், கீழ்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் வழி நடத்துங்க சுவாமி. பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் அந்த நாட்களில் கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சபைகளில் வந்து ஆண்டவரே உங்களை ஆராதிக்கட்டும் சுவாமி, உங்களோட வார்த்தைகளை கேட்கட்டும் சுவாமி, வசனங்களை கேட்கட்டும் சுவாமி அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, அவர்களுக்காக சபைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே. காங்கிரஸ் இவனே சபைக்கு தலைவராய் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. ரத்தத்தினால் ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சொல் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக்கொள்ளோ, வேண்டிக்கொள்ளோ, வேண்டிக்கொள்ளோ. சபைகள் நிற்கிற போதவர் மாறுதவி ஊழியர்கள் அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளோம் சபையை ஆண்டவரே நடத்தக்கூடிய ஆண்டவர் பலத்தை சுகத்தை ஆசீர்வாதத்தை கட்டுக் கொடுக்க சாட்சியுள்ள ஜீவியம் பரிசுத்தவர்கள் மேல் இருக்கட்டும் சுவாமி, இவர்கள் குடும்பங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே நன்றி அப்பா. தேசங்கள் எல்லாம் காண்கிறீங்க, எங்கும் போராட்டம் யுத்தம் ஆண்டவரே அப்பா. அவையில இல்லையா ஆண்டவரே ஜனங்களுடைய கூக்குற தகப்பனே, காண்கிறீங்க சுவாமி, காண்கிறீங்க சுவாமி, காண்கிறீங்க சுவாமி அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிற சுவாமி அப்பா. அந்த போராட்டங்கள் இந்த கூக்குரல்கள் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுவார்களா, அந்த கூக்குரல் உங்களை நோக்கி கூப்பிடுவார்களா தகப்பனே. மனசீகம் வேணா சுவாமி, மாமிச போராட்டம் ஆயுபேனா சுவாமி அப்பா, உங்களை நோக்கி கூப்பிடுவார்களா அப்பா. அவர்கள் இருக்கட்டும், தேசத்துக்கு சுகத்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவன் நீங்க கொடுப்பீங்கப்பா. இவர்கள் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்கள் முகத்தை தேடி சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், பெற்றுக் கொள்ளட்டும், பெற்றுக் கொள்ளட்டும். ஒரு நேரம் நோ இல்லாம தவிக்கிற மக்களும் உண்டு சுவாமி. சாப்பனே பசியை போக்கு வல்ல தேவன் நீங்க ஒருவர் இவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டு தங்களுடைய பசிக்கு உணவை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தங்களை தாழ்த்துவார்களா, வேதத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களா. இந்த நாட்களில் ஆண்டவர் எங்கும் வேதம் சத்தியம் வசனம் உண்டு சுவாமி, கேட்டு கீழ்படிந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களா, போயிப்பை போஷிப்பை பெற்றுக் கொள்வார்களா. அப்பா நீங்கதான் அப்பா தேவன், சகலத்துக்கும் நீங்கதான், சகல மக்களையும் போஷிக்கிற தேவன் நீங்கதான் அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. பசியின் கொடுமை ஆண்டவரே, பசியின் தாக்கம் ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்கப்பா. எல்லா குறைகளையும் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. அவர்களுக்கு மன்னிப்பு வேணும் சுவாமி. பஞ்சத்துக்கு காரணமாய், பசிக்கு காரணமாய், சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, இவர்கள் போஷிப்பை பெற்றுக் கொள்ள வேணும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகாப்பனையே, வேண்டிக் கொள்ளப்பா. அந்த நாட்களில் ஆண்டவரை விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரை, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். புரட்சி பிளந்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, சகாப்பனைகளை ஆண்டவரே திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் மகத்துவம் ஆண்டவரே இவர்கள் உணரத்தக்கதாய், இவர்கள் ஆண்டவரே திரும்பவுமாய் ஆண்டவரே அப்பா அவங்களோட மாசேரும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம். மகிமையான ரட்சிப்பை பிளந்து விடாதபடி இவர்கள் காத்துக்கொள்ளப்பட வேணும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் ஆண்டவர் உழந்து போய் கொண்டிருக்கிறோம். ஊழியர்கள் தங்களுடைய மாமிசத்தினால், தங்களுடைய சுயத்தினால், எது எல்லாம் ஆண்டவரை இச்சித்து கத்தாவே போய்கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, இவர்களுக்கு அப்பா அவர் உணர்வு வரட்டும் சுவாமி. என்னுடைய ஊழியம், கத்தருடைய ஊழியம் அப்பா, உங்களுடைய மகிமையான நாமம் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஆண்டவரே இவர்களுடைய உள்ளத்தில் வரட்டும் சுவாமி. இப்படியான ஊழியர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவருடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. இறக்கமாய் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். திரும்ப மகளும் பட்டு சுவாமி, சத்துருவானவன் கொள்ளை கொண்டு அவன் சந்தோஷப்படாதபடி ஆண்டவரே இவர்களை எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. உங்களோட வார்த்தை என்பது ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலையாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நடந்து போன்ற காலங்களுக்காக நன்றி, அறிவிக்கப்படுகிற காலங்களுக்காக நன்றி. அதுக்குரிய காலங்களில் எல்லாம் நீங்க இந்த நாட்களில் அப்பாரெக்னாலஜிகள் எல்லாம் விளைந்து அதன் மூலம் வேகமாக எங்களுடைய வார்த்தைகள் செல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லக்கூடிய காலங்களெல்லாம் மக்களுக்கு தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு நல்லவர் அப்பா, ஒருவர் தானும் கெட்டுப்போக கூடாதுன்னு உங்களை சித்த எல்லா மக்களும், எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தமாண்டவரே. உங்களோட வருகைக்கு முன்பாக ஆண்டவரே ஜனங்கள் கேட்டு ஆண்டவரே கீழ்படிகளாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இந்த ஊழியத்தை நடத்துகிற ரேடியோ ஊழியம், டெலிவிஷனோட மீடியா கலந்து இன்னமா எவ்வளவு வழிகளில் ஆண்டவரே டெலிபோன்கள் ஆண்டவரே ஊழியம் செய்யப்படுகிறத்தனை ஊழியங்களும் மகிமைப்படுவதா. இவர்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே ஐயா மிகவும் தாழ்மையோடும் ஆண்டவரே ஒருவரே நேசித்து அப்பா தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி ஒருவரே ஒருவர் அன்பாக ஆண்டவரே கட்டுமையாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா மகிமையும் உங்களுக்கு சுவாமி அப்பா, எங்களுக்கு எல்லாம் கத்தாது, எங்களுக்கே மகிமை ஆண்டவரே உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஊழியங்கள் எல்லாம் நடக்கட்டும் சுவாமி, இந்த ஊழியங்கள் எல்லாம் நடக்கட்டும் சுவாமி. இவருடைய தேவைகள் குடும்பங்கள் எல்லாம் நீங்க நடத்துவீங்க சுவாமி, பார்த்து கொள்ளுங்க. யாரெல்லாம் கத்தாவே உங்களோட ஊழியத்தை செய்கிறார்களோ சுவாமி, உங்களோட ஊழியத்தை செய்கிற அவருடைய குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து கொள்ள நடத்துறதவன் நீங்க ஆண்டவரே. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நடத்துறதவன் நீங்க, ஒருவரையும் தள்ளி கைவிடுவதில்லை ஆண்டவரே. அவர்களும் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய காரியங்களையும் சொல்லி சொல்லி ஆண்டவரே நீங்க அவர்களை மாய்மைப்படுத்துற சுவாமி. ஒருவன் என கூடியன் செய்தால் நான் அவரை கனப்படுத்துவேன், மாய்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்படியான தேவன் ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னமாய் ஆண்டவரே அப்பா கடைசி நாட்கள் நெருங்கி அப்பா ஆண்டவரை கூட வருகையின் காலம் சமீபித்துக் கொண்டே இருக்கிறது சுவாமி, சமீபித்துக் கொண்டே இருக்கிறது காலங்களோ சொல்லி கொண்டுட்டு இருக்கிறது சுவாமி. அப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பை சொல்லுகிறவராய் மாறட்டும், ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பை சொல்லுகிறவர்களாய் மாறட்டும். பாடிக்கிற பிள்ளைகள், பாடசாலை பிள்ளைகள், ஆண்ட வேலைத்தளத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எங்கெல்லாம் தங்களுடைய ஜனங்களை காண்கிறார்களோ சுவாமி, நம்முடைய ஆண்டு ஒரு வார்த்தையாவது ஆண்டவரே சொல்லட்டும், சொல்லட்டும் ஆண்டவரே அப்பா சொல்லட்டும். அவருடைய பயங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே, அவருடைய தாழ்மை நினைப்பெல்லாம் நீங்கி ஆண்டவரே கத்தர் நல்லவர், கத்தர் நல்ல கேள்வி என்றும் உள்ளதென்றும் ஆண்டவரே அவரே சோழத்தை வாழுகிறவர் என்றும் அவரே நீதி உள்ளவர் என்றும் சொல்லட்டும் சுவாமி, சொல்லட்டும் ஒரு வார்த்தையாவது சொல்லட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கணும், வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட இரண்டு கிராமங்கள் பட்டணங்கள் உண்டு, இந்த இடங்களில் எல்லாம் நிற்கிற ஊழியக்காரர்கள் மிசலர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இவ்வளவு தேவைகளோடும் இவ்வளவு கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனி தாங்குங்கப்பா, தாங்குங்க, தாங்குற தேவன் நீங்க, ஆண்டவரே நீங்க தானப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தவிகளோடு நிற்பார்கள், தவிகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. அப்பா ஜனங்கள் எல்லாம் ஒழியத்துக்கு கொடுக்கிறவர்கள் அவர்களும் பட்டும் சுவாமி. பூமிக்கெல்லாம் ஆண்டவரே இங்கு சேர்த்து வைத்தது ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அலைந்து போகிற காலம் பரலோகத்தில் சேர்க்கிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே யாரெல்லாம் குறைவுகளோடு ஊழியத்துக்கு வந்து தேவையன்று நிற்கிறார்களோ சுவாமி அவர்களுக்கு விஷயம்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவர்களுக்கு அவன் இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்டும் இவர்களுக்கு வேண்டிக் கொள்ளும் தாப்பனே நன்றி சொல்லுவோம் அப்பா. இந்த காலனால இந்த காலங்களின் கிரியனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அன்று சுணிந்து போன காலம் ஆண்டவர், பயங்கரமான காலம் ஆண்டவர் ஆண்டவரே, மனுஷருக்கு மனுஷர் பயப்படுகிற காலமும் ஆண்டவரே தகப்பனே, அப்படியான பொல்லாங்கான காலமா இருக்கிற சுவாமி. இந்த காலத்துல ஆண்டவரே இருக்கிற மக்களுக்கா அணிகிடுவோம் ஆண்டவரே, அன்பு சரிந்து போன காலம் ஆண்டவர், அன்பில்லையப்பா உங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே, எங்களோட பரலோக அன்பினால் நிரப்புங்கப்பா அப்பா, உங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா இருளை நிரப்புங்கப்பா, பின்மாரியாக ஆண்டவரே உங்களோட அன்பினால் இவர்கள் ஊற்றுங்கப்பா குடும்பங்கள் அப்பா, பிரிந்து பிரிந்து பிரிந்து அன்பில்லை அன்பில்லை அன்பு கொண்டே போற பிள்ளைகள் தகப்பனே, இவ்வளவு கொடுமையான காரம் அப்பா, கண்ணீரப்பா அப்பனே, பிள்ளைகளுடைய தவிப்பாப்பா, கணவனுடைய தவிப்பு, மனைவியுடைய தவிப்பு, இப்படியாக ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாதபடி, கீழ்படிய முடியாதபடி, தேவையனுக்கு பயப்படாதபடி ஆண்டவரை போய் கொண்டிருக்கிறோம். குடும்பங்கள் குடும்பங்கள் குடும்பங்கள் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, அவங்களோட அன்பை ஊற்றுங்கப்பா, அவங்களோட வருகைக்கு முன்பாக ஒரு விசை இறக்கம் செய்து மன்னிப்பு ஆண்டவரே இவர்கள் உண்டாகி உங்களுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா, பெண் மாறியாக ஊற்றுங்கப்பா, ஜனங்கள் மனந்திரும் பட்டும் அன்பினால் நிறைய புரட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் சுவாமி, பெற்றோர்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே, அவருடைய இறுதிய கடினங்கள் எல்லாம் மாறட்டும் இவர்களுக்காக வேண்டிக்கோ. சேஷமாக ஆண்டவரை வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும், பாலிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே, பாலிய பிள்ளையுடைய வாழ்க்கை ஆண்டவரே, இந்த வாலிப வயதில் ஆண்டவரே, வாலிப வயது சந்தோஷமும் சமாதானமும் தேவனுக்கு பிரியமாயும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த வாலிய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ காண்கிறீங்களோ தகப்பனே, இரக்கம் செய்யப்பா. இந்த நாட்களில், இந்த புலங்கான காலத்தில் ஆண்டவரே, இந்த ரத்னத்தில் இந்த நாகரிகம் ஆயிரியம் என்று சொல்லி தங்களுடைய நாகரிக போக்கிலே ஆண்டவரே பாவங்கள், விபச்சாரங்கள், போதிகள் ஆண்டவரே போய் கொண்டிருக்கிற வாலிபு சிறப்பி கொண்டு வாரம் சத்துருவான வரையில் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே விடுவிக்கிறதே நீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி உங்க பிள்ளைகளை போல பிற பிள்ளைகளை போல குடத்தில் வேண்டி கொள்கிறோம் சுவாமி. ஐயா அந்த பாதிய பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, விரும்ப முடியாமல் இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த நாட்களில் அப்பா உங்கள் வேதம் உண்டு சுவாமி, கரங்களில் இருக்கிற டெலிபோன்களில் உண்டு சுவாமி, வீடுகளில் இருக்கிற டெலிவிஷன்களில் உண்டு சுவாமி, சபைகளில் உண்டு சுவாமி, காதுகளில் கேட்டு கண்கள் திறக்கப்பட்டு அப்பா தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆண்டவரை கேள்படுகிறவர்களாய் மாறட்டும். ஆறட்டும் பொல்லாங்கான காரியங்கள் எல்லாம் இவர்களுடைய கண்களுக்கு மறைக்கப்படட்டும் சுவாமி. நன்மையானதை கண்டு நன்மையானதை செய்யக்கூடிய வழிகள் இவர்களை நடத்துங்க சுவாமி. இந்த வாழைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளோ, வேண்டிக் கொள்ளோ, வேண்டிக் தகப்பனே வேண்டிக் கொள்ளோ, தகப்பனே கண்டாதேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கடாதேசத்தை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. பாவங்களும் சிக்கிற ஆராதனைகளும் ஆண்டவரே களியாட்டுகளும் ஆண்டவரே பொய்களும் பிரட்டுகளும் ஏமாற்றுகளும் ஆண்டவரே அநீதிகளும் நிறைந்த கன்னடாவேசமாய் மாறிவிட்டது சுவாமி. தகப்பனே மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. நீங்க மாற்ற முடியும், தேசத்தை ஆளுகிற தலைவர்களை நடத்த முடியும் சுவாமி, முடியும் சுவாமி. உட வல்லமை பெரியது சுவாமி, உட வல்லமை பெரிய நிற்க முடியாது சுவாமி. உட வல்லமைக்கு முன்பாக யாரும் ஆண்டவரை நிற்க முடியாது சுவாமி. ஆண்டவரே எப்படியான தேவன், எப்படியான தேவன், மாற்றுங்கப்பா. இந்த தேசம் உங்களுடையதா மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே இந்த தேசத்துல வந்து ஆண்டவரே இருக்கிற உறவுகள் எல்லாரும் வச்சிக்கப்பட்டு எல்லாரும் உங்களுடைய வாழ்வுகளில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக மாறட்டும் சுவாமி. எல்லாம் உறவுகள் இருக்கிறார்களோ அவர்களும் இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்பட்டும், திரும்பட்டும். நன்றி சொல்லுறோம். சங்கை தேசத்துக்காக வேண்டி கொள்ளுறோம், எங்களுடைய தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா மிக உருக்கமாய் வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய தேசம் ஆண்டவர், எங்களுடைய மூதாதையர் வாழ்ந்த தேசம், எங்களுடைய உறவுகள் இருக்கிற தேசம், இன்னும் இன்னும் இன்னும் தகப்பனே பாவத்துக்குள் போகாதபடி, விக்கிரக ஆராதனைக்குள் போகாதபடி ஆண்டவரே தேசம் கழுவப்பட வேண்டும். அடிக்கொள்ளத்தஞ்சயம் தானப்பா தேசத்தை கழுவ முடியும். ஒரு சொல்லி ரத்தம் ஆண்டவரே அந்த தேசத்தை கழுவ முடியாத வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. வேண்டிக்கொள்ளப்பனே ஜனாதிபதியையும் ஆண்டவரே அவரோடு இருக்கிற மந்திரிமாரோட பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீதி நியாயம் அவருடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி, வரட்டும் சாங்களுக்கு அவனுக்கு. எப்படியாக ஆண்டவர் இரண்ட தேசங்கள் அநேகம் ஆண்டவர், இரண்ட தேசங்கள் அநேகம் ஆண்டவர், எல்லா தேசங்களுக்கும் உடைய வெளிச்சம் உண்டாகும்படியாக அதன் காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி, வைத்திருக்கிறீங்க. அதன் காலத்தில் நேர்த்தியாய் நடத்தி நீதி செய்யற தேவன் சுவாமி, அதுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். இந்த மக்கள் அந்த இரண்ட தேசங்களுக்கு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கூறிய சீக்கிரத்தில் அப்பா அந்த தேசம் எல்லாம் வெளிச்சத்தை காண வேண்டும். ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நன்றி சொல்றோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா அந்த பனே சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். அவர் உணர்ந்த ஊழியஞ்சிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அவர்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நடக்கிறதா இருக்கட்டும் சுவாமி. யார் யாரெல்லாம் தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறவளா இருக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, நடத்துங்கப்பா. அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் இந்த காலங்களிலும் தப்பானே போக்கிலும் வரத்திலும் அப்பானே அவர்களோய் நீங்க தாங்கி ஆண்டவரே சொத்தை நல்ல மறைத்து காக்கிறபடினால் நன்றி ஆண்டவர். சமாதானத்தை கட்டளை விட்டுருக்கீங்க சுவாமி அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லா கனமும் துதியுமே உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமீன். தொடர்ந்து ஆமீன். தொடர்ந்து சௌரி ரொமானாக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். வேலையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடவிருக்கிறோம். காட் பிளஸ் அம்மா.
2: ஆமீன்.
1: ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன். நாங்கள் அடுத்து நேரிப்பது வேதாக மக்கள் இப்பதில் நிகழ்ச்சி ஊழியர்கள் ஆயத்தமாறு விசுவாசிக்கிறோம்.
5: ஆதியாம் 3:14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேட்போம். ஆதியாம் 3:14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சவிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் என் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து நாம் போதித்து வருகிறோம். முதல்ல நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்கிறது குறித்து போதித்தேன். சில காரண காரியங்களை வேதவாசனத்திலிருந்து எடுத்து காண்பித்தேன். இரண்டாவது பகுதியாக இப்பொழுது வேலை ஏன் இப்பொழுது கடினமாக இருக்கிறது நமக்கு என்பதை குறித்து போதித்து வருகிறேன். பல காரணங்கள் இதற்கு இருக்கிறது. அது எல்லாம் வந்து மனுஷனுடைய அந்த பாவத்தில் விழுந்தபோது அவன் மேல் வந்த தண்டனைக்கும் இதோடு பெரிய சம்பந்தமாக இருக்கிறது. அதனால தான் இந்த 3 இந்த பகுதியை இன்றைக்கு வாசித்தேன். இன்னும் முழு பகுதியை வாசிக்கணும்னா 14:15 நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து 16, 17, 18, 19 என்று அத்தனை வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்பத்தின் மீது மட்டுமல்ல, பிறகு மனுஷன் மீது வந்த விளைவுகள், பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் அத்தனையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேலை ஏன் கடினமாக இருக்கிறது என்றால், அந்த பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகளுக்கும் இந்த வேலை கடினமாக இருக்கிறதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை காண்பித்து வருகிறேன். அதில் முதல் காரணம் சொன்னேன், ஏன் வேலை கடினமாக இருக்கிறது. ஒன்று, பாவம் வேலையை ஒரு கடும் பிரயாசமாக மாற்றிவிட்டது. வேலை இன்றைக்கு வேலையாக இல்லை, ரத்தம் சிந்திர வேலையாயிடுச்சு, வேர்வை சிந்திர வேலையாயிடுச்சு. வேலை கடவுளுடைய சித்தம், வேலை அற்புதமான ஒரு காரியம், வேலை நல்ல காரியம். ஆனால் அதில் இப்பொழுது உண்டாயிருக்கிற அந்த கடும் பிரயாசம் இருக்கு பாருங்க, அது கடவுள் கொடுத்த ஒன்று அல்ல, அது பாவத்தின் மூலமாக வந்த சாபம். அது கடும் பிரயாசம்ங்கிறது. வேலை சந்தோஷத்துக்காக கொடுத்தார் கர்த்தர். இன்றைக்கு எத்தனை பேர் சந்தோஷத்தோட வேலைக்கு போறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சியோட வேலைக்கு போறாங்க? அந்த வேலையில் இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி எடுத்து போடுகிறது என்ன? வேலை கடினமாயிடுது, கடும் பிரயாசமாயிடுது. அதனால வேலை ஒரு வெறுப்பை தருகிறது, சலிப்பை தருகிறது, விரக்தியை தருகிறது. ஏன்னா வேலையில் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், நம்முடைய முயற்சிகள் குலைக்கப்படுகிறது, கெடுக்கப்படுகிறது. இது நமக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அப்போ பாவத்தின் மூலமாக வேலை இன்றைக்கு கடினமாகிவிட்டது, வேலை இன்றைக்கு கடும் பிரயாசமாகிவிட்டது. அதனால தான் வேலை நீ கடினமாக இருக்குது, பாவம் அப்படி பண்ணிடுச்சு. நெத்தி வேர்வினால் ஆகாரம் புசிப்பாயின் கர்த்தர் அன்னைக்கே சொல்லிட்டார். பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதனால தான் இன்றைக்கி வேலை கடினமாக இருக்குது. ரெண்டாவது காரணம் சொன்னேன், மரணம் வேலையை அர்த்தமற்றதாக்கிடுது. நம்ம என்றைக்குமே வாழ்ந்து என்றைக்குமே இருக்க போகிறோம்னா வேலையில் ஒரு புது தெம்பு இருக்கும். நம்ம போய் செய்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் வீட்டை கட்டுறதுக்கும் காரியங்களை செய்கிறதுக்கும் ஒரு நல்ல தெம்பு இருக்கும். இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, செஞ்சு என்ன பிரயோஜனம்? சாவு எப்போ வருமோ, இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ, போன பிறகு யார் இதெல்லாம் எடுத்துக்கொள்வான், நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதுக்கு பிறகு இதெல்லாம் யாருக்கு போய் சேருமோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. எதுக்குமே அர்த்தம் இல்லைங்கிற ஒரு இது உண்டாயிடுது. அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறான், வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி, அதாவது மாயை மாயை மாயைன்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதே இங்கிலீஷ் பைபிள்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லி இருக்குது, என்ஐவின்ற டிரான்ஸ்லேஷன்ல எப்படி மொழிபெயர்த்துக்கலாம், மீனிங்லெஸ், மீனிங்லெஸ், மீனிங்லெஸ், அர்த்தமற்றது, அர்த்தமற்றது, அர்த்தமற்றது, எதுலையுமே அர்த்தமே இல்லைன்றான். ஏன் அப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவது வாழ்க்கை அர்த்தமற்றதா இல்ல, அர்த்தம் இருக்குது, ஆனா அவனுக்கு அர்த்தமே விளங்கல. ஏதோ அவனை அர்த்தமற்ற வாழ்க்கை அர்த்தமற்றது ஆக்குனது எது? அதை வாஸ்து பாத்தீங்கன்னா, பிரசங்க புத்தகத்த மரணத்தை பற்றி நிறைய சொல்றான் பாருங்க, சாக போறோம், அதனால எல்லாமே அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது என்கிறான். சாவு வந்து இந்த ஈக்குவேஷனையே மாத்திருச்சு, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையுமே மாத்திருச்சு. வாழ்க்கையே ஒரு அர்த்தமற்றதாக அநேகருக்கு இன்றைக்கு தோன்றுகிறது என்று சொன்னா, அவங்க வந்து சாவோட எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை, நமக்கு அர்த்தம் இருக்குது, ஏன்னா சாவோட எல்லாம் முடியுதுன்னு நம்ம நினைக்கல. சாவுக்கு பிறகு மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, நித்திய வாழ்வு இருக்கிறது, தேவனத்தில் போய் நிற்போம், நம்முடைய கிரியைகள் நம்மளோட கூட போகும், அதற்குரிய பலன், அதற்குரிய அதற்குரிய ரிவார்ட்ஸ், பிரதிபலன்கள்லாம் நமக்கு நித்திய நித்தியமாக உண்டாயிருக்குன்றெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோம். அதனால எல்லாம் அர்த்தமுள்ள விதத்தில் இருக்குது நமக்கு. ஆமா, சாக போறோம்னு தெரியும், இருந்தா கூட நல்லா வேலை செய்யறோம், காரியங்களை நல்லா.
6: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 16ஆம் தேதி, 7ஆம் மாதம், 16ஆம் தேதி, ஜூலை மாதம், 16ஆம் தேதி, ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வேதாகம கேள்விப்பதில் நேரம், கேள்விப்பதில் நிகழ்ச்சி நேரம், பைபிள் குயிஸ் டைம். ஆமேன், ஆமேன். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள், மீதியான ஊழியர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். எங்களுடன் சௌதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சௌதரி மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் மாணவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவர்களிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கேள்விகளை எடுத்து வருகின்ற பொழுதும், அதே வழியிலே பதில்களை எடுத்து வருகின்ற பொழுதும் கவனமாக கேளுங்கள். அது மட்டுமல்ல, மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக கர்த்தர் வழி நடத்துவாராக. வானொலிக்கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்திருக்கிறவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களோடு வேதாக மக்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்போம். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட் சௌரம் மைந்தனையா, ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட், உங்கள் இருவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
7: மைந்திரமன் அவர்கள் எங்களுக்காக ஜபத்திலே வழி நடத்துவாராக.
8: ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை இரவிலே சங்கம நிலையத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர், கேட்டுக்கொண்டிருக்கிறது, அந்த கிருபைக்கா நன்றி. இன்றைய நாளே இந்த கேள் பதில் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செவிக்கு, கேட்கிற பிள்ளைகள் கலந்து கொண்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, இந்த கேள் பதிலை தொகுத்து கொண்ட சிசு ஜனத்தையும் ஆசீர்வதித்து, இந்த கேள்வி நிகழ்ச்சி எங்களுக்கு தந்த சங்கம வானொலி நிலையத்தையும் ஆசீர்வதித்து, மறு உழைப்பை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன்,
7: ஆமேன், ஆமேன். கர்த்தாமே உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. முதலாவது கேள்வி, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்றீர் உண்டாக்க செய்வேன் என்று இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
8: பழைய ஏற்பாட்டில்.
7: எந்த புத்தகத்தில் இருக்கிறது
8: உங்களுக்கு தெரியாம இருக்கு?
7: எங்களுக்கும் தெரியாம இருக்குது, ஆனா இது தெரியும்.
8: பழைய ஏற்பாட்டில் அந்த என்ன அதிகாரம், சொல்லுவோம் சொல்லுவோம்.
7: Mm-hmm.

0: എബ്രിയേൽ 13:22
1: ഇല്ലേ?
0: பள்ளி ஏற்பாட்டுலாம் வந்துருக்கோம்.
2: பள்ளி ஏற்பாடு எப்படி சொல்றீங்க ஐயா? பள்ளி ஏற்பாடு எப்படி ஏறன்றீங்க?
0: சும்மா விட்டு பார்த்த நம்ப.
2: அது திரும்பி வந்துட்டது, பூமராங் போல திரும்பி வந்துட்டது. பூமராங் கண்டா என்னண்டு தெரியுமா ஐயா? பூமராங் கண்டா என்னண்டு தெரியுமோ?
0: விளங்கையில்
2: பூமராங் கண்டா என்னண்டு தெரியுமோன்னு
0: கேட்குறேன். அதே அர்த்தம் இருக்கு, உங்களுடைய அர்த்தத்தை சொல்லுங்க.
2: தெரியலன்னு சொல்லுங்க.
0: தெரியாம இருக்கு எங்களுக்கு.
2: பூமராங் கண்டா ஐயா
0: அர்த்தங்கள் இருக்கு, உங்களுடைய அர்த்தத்துக்கு ஆசைப்படுறோம்.
2: பூமராங் ஐயா அந்த ஆஸ்திரேலியாவில் வச்சுக்கிறாங்க, அதை நீங்கள் எறிஞ்சா அது திரும்பி உங்கள்கிட்டே வந்துடும். நட்சி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், பொருந்து அதான கேள்வியா? ஏகசந்தி ஆயிருங்கள். 2 கொரிந்தியர் 13:11 இருக்கு.
1: இல்லையே, நான் வேற இடத்துல
0: 9:8
2: ஆ
1: இல்லை.
2: என்ன கேள்வியம்மா?
1: உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வீர் என வாசிப்பது எங்கே அல்லது அந்த வசனம் எங்கே இருக்குது?
0: நற்சீர் பழைய
2: 36:11
1: யா, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
0: எங்கே இருக்கு?
2: எசேக்கியேல் 36:11 ஐயா.
0: சின்ன பழைய ஏற்பாடு.

0: എഴുതിക്കിടക്കയ്യാ. புத்தியும் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலே அதன் நற்சீர் நீடித்திருக்குமா? நச்சீரம் இல்லையா நற்சீர்.
1: அடுத்த கேள்வி.
2: ஓகே, அடுத்த கேள்வி. சவுல் ராஜாவின் கொலைவெறி தாக்குதலில் இருந்து எவ்வித ஆயுதமின்றி தப்பியோடிய தாவீதுக்கு தேவாலயத்தில்

0: நாங்கள் கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன்.
1: ஆமே, நாம் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியால் திருவுளம் பற்றினது. யார் யாரை?
2: அப்போஸ்தலர்கள் பவுலும் பவுலையும் சீலாவை
1: இல்லை
0: தீமைத்தேயுவ
1: இல்லை.
2: அப்போஸ்தலர் இருக்கையா? அப்போஸ்தலர் பிரித்து விடுங்கள்.
0: கர்ணபாவு
1: பர்ணவா பர்ணவாவும் பவுலும்
2: ஏதோ ஒரு பாவு தான்.
1: தூரா என்ற சமபூமியிலே நிறுத்தியது என்ன?
0: ஒரு சிலை.
1: அது என்ன சிலை?
0: அதுதான் கேள்விக்குரிய என்ன சிலையே.
2: அது வந்து டானியல் 2 அதிகாரம்
0: ஆமான் நிறுத்தினதா? ஆமான் நிறுத்தின அந்த மரம்
1: நேபுகாத்நேச்சார் நிறுத்தினது. தானியல் 3:1 இருக்குது.
2: தானியல்லாம் இருக்காது 3:1.
1: நற்செய்தி தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் யார்?
0: பவுலும் சீலாவும்
1: இல்லை.
2: யோவான்
1: இல்லை. அதிலே 3 பேர்
0: ஆக்கில்லாவா
1: இல்லை.
2: என்ன கேள்வி?
1: நற்செய்தி தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் யார்?
2: நற்செய்தி தூண்களாக மாறு ஞாபகம் இருக்கு.

0: பழைய ஏற்பாடு இல்ல,
1: புதிய ஏற்பாடையா?
0: இல்லை புதிய ஏற்பாடு.
1: புதிய ஏற்பாடையா?
0: நற்செய்தி தூண்களுள்ள புதிய ஏற்பாடு. கலாத்தியர் 2:9. கதாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உறைந்த மலைய போல் வெண்மையாயிருந்த வஸ்திரம் யாருடையது?
1: தேவனுடையது.
0: இல்லை,
1: குறைந்த வாசம் மத்தியில் இருக்கிறது, மலையில்
0: இல்லை.
1: என்ன பெயர்? ஐயா, உப்பு தூணா போனாக்கள்.
0: அவளை அவளை இல்லை, இந்த அவள புத்தூனா, அவளுக்கு என்ன பேர்? பெண்களோட பேர் லேசில் வராது. கோழி திருப்பி சொல்லுங்கோ.
2: உறைந்த மலைய போல் வெண்மையாயிருந்த வஸ்திரம் யாருடையது?
1: கிதியோன்றியா அல்லது
0: கிதியோண்ட உத்த வஸ்திரம் இல்லையா?
1: இல்லையா, அந்த இது பார்க்கறதுக்கு போட்டாரு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு.

0: நீதிமொழிகளா? நீதிமொழிகள் இருக்கா?
1: இல்லை,
0: ரெண்டு நாளா?
1: வெளிப்படுத்தல் 1:14 இருக்குது. இயேசு கிறிஸ்து மாற்கு 9:3 அது இருக்கு.
0: புதிய ஏற்பாடு.
2: அதான் அந்த மலையில
1: யா, அது மாற்கு 9:3.
2: சொன்னேன்,
0: மலையில 9:3. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல பூமியில எந்த வண்ணாலும் விளக்கக்கூடியதா வெண்மையா இருந்தேன்னு மகேந்திரையா சொன்னதுதானே? இயேசு கிறிஸ்து.
1: சாரி, என்ன பண்ண, நான் கவனிக்கல, மன்னிச்சு கொடுங்க.
2: கவனிக்காத பெரிய குற்றமே என்ன? வேற சிந்தனை இருந்தீங்க போல இருக்கு.
0: கவனிக்காத ஆக்சிடென்ட் வரது.
1: கர்த்தருடைய கண்கள் குறிப்பாக பார்ப்பது யாரை?
0: பூமியெங்கும்
1: இல்லை,
0: பூமியங்கள் உள்ள நீதிவான்களையா?
1: இல்லை,
2: கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி பார்க்கிறது.
1: அது நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் குறிப்பாய் பார்ப்பது.
0: குறிப்பாய்
2: சாதா குறிப்போ
0: அதுதான். அவங்களுக்கு குறிப்பை கொண்டு தெரியுறாங்க. குறிப்பா பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு தானே?
1: இல்லை,
0: பழைய ஏற்பாடா?
1: யா, நேற்று தான் இது நான் சொன்னேன்.
0: நேற்று சொன்னீங்க.
2: கேள்விக்கா திருப்பி சொல்லுங்க.
1: கர்த்தருடைய கண்கள் குறிப்பாய் பார்ப்பது யாரை?
2: கர்த்தருடைய கண்கள் குறிப்பாக பார்க்கறது

0: अच्छा नहीं आता ही।
1: इलाय मानव उत्तर रे का नौकरी रस
0: मानो
1: துன்மாக்கன் எதனால் கட்டப்படுவான்?
2: துன்வாக்கன் வஞ்சனையால் கட்டப்படுவான்.
1: இல்லை.

0: துன்மார்க்கு எதெல்லாம் கட்டப்படும் சொல்லுங்க. பாவ கயிற்றினால் கட்டப்படுவான். ஜா நீதிமன்றத்தில் 4:22 யாமே சொல்லுங்க.
1: ஆப்பிரிக்கால வந்திருக்கிற நோய்க்கு என்ன பேர்?
0: எகோலாவோ எகோலா எகோலா
1: இல்ல ஈபோ, அதுக்கு பேர் ஈபோலா. அம்மா ஈபோலா
0: நாங்க வாசிக்கிறோம். நாங்க
1: துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவக்கயிறுகளால் கட்டப்படுவான்
0: சொல்லி ஆசீர்வாதம் பெற்றுட்டா நீங்க திருப்பி
1: வாசிச்சு
0: சொல்றேன். அடுத்தது, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன இருவர் யார்? எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள்
1: என்ன கல்யமா?
0: எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன இருவர். கண்கள்

0: ஒன்று பர்க் பர்க்ஸ்மன் பாஸ்டர்,
1: அழியற்காடா?
0: ஒன்று பர்க்ஸ்மன் பாஸ்டர். கேட்டதா? ஒன்று பர்க்ஸ்மன் பாஸ்டர். உண்டு
2: நோக்கி
0: பார்க்கல. எங்கள் தேவனே, அவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறதென்றான். ஆமேன்.
1: தன் நடைகளை கவனித்திருக்கிறவன் எதை காக்கிறார்?
0: கேள்வி
1: மறந்துடும்.
0: நடைகளை காக்கிறவன் பூமியில வருமா? நீதிமொழி எல்லாம் வர வேணுமே.
3: குட்
0: மார்னிங்.
3: குட் மார்னிங் ஐயா, சொல்லுங்க.
0: தன் நடைகளை காக்கிறவன் எதை கவனிக்கிறானாம்?
3: தன்
0: நடைகளை காக்கிறவன்
3: நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும். சரியா?
1: இல்ல, தன் நடைகளை கவனிக்கிறவன் எதை காக்கிறான்?
3: நடைகளை கவனிக்கிறவனா? நடைகள் மாதிரி. ஓகே.
2: நம்பிக்கை மேல் கவனமா
1: இருக்கிறான். நீதிமொழிகள் 16:17 இருக்கு.
0: 16:17.
2: சமான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான்.
1: என்
2: பொருண்டையும் காக்க மாட்டானோ?
1: இல்லை, ஆத்மாவைத்தான் காக்க முடியும்.
3: நீதிமொழி வருது. நீங்க கேளுங்க. பயங்கர வெயில், நினைச்சு பாக்கல. வெயில் இப்ப மழையும் பெய்யுது.
1: சரியான இதா இருக்குதோ.
3: கலாய்க்குது மனுஷருக்கு. என்னென்றால் மழை பெய்யுது. இப்போ அந்த மழை வந்து நல்ல மழையும் பெய்யல வந்து எல்லாம் வீட்டுக்கே இருக்க அவ்வளவு இதா இருக்கு, வேர்க்குது மனுஷன்.
1: வெளியால சும்மா தூர இங்க உள்ளுக்குள்ள சரியான வெக்கையாயிரு.
3: அதான் இப்ப வந்து இப்ப குளிக்கிற பச்சை தான் இல்ல, பிரச்சனை இல்ல, குளிக்கிற இல்ல, பச்சை குளிச்சதான் நல்லா இருக்கும்.
1: அச்ச தண்ணியில குடிஞ்சு போட்டு இன்னும் கொஞ்ச நாளையால அது உடம்பு வேலாம போயிடும்.
3: நல்லா
1: ஐயா
3: இருக்கு, காலையில வேலை போயிட்டு.
0: ஐயா, எங்களுக்கு நேற்று முழுக்க, நேற்று பகல் முழுக்க இரவு
3: ஆ மப்பா இருந்தா மந்தாரமா
0: சி ஃபயர் எங்கே ஃபயர்,
3: ஆஹா
0: அப்போ மேகமும் வந்து எல்லாம் மூடிட்டுது. இரவு இரவு மேலேருந்து பகல் ஹோல் டே.
3: ஐயா எங்களுக்கு எங்கட இதை கேட்டால் சிரிப்பீங்களா ஐயா? எங்களுக்கு நாங்கள் இரவு 12 மணி தான் நானும் வைஃபும் பலிக்கிட்டு நடக்கிற ரோட்டால் அப்படியே நடந்து போய் ஐயா அப்படியே போய் நல்லது. இந்த என்ன கிச்சிலி மரம் சொல்லுவாங்க, சின்ன ஒரு பழம் ஒன்று இருக்கு, டேஸ்டா இருக்கும். அந்த மரம் ஒன்று அப்படி ரோட்ல இருக்கு, அப்படியே புடுங்கிருந்து சாப்பிடணும் போவோம். அப்படியே கேப்பாரோட தரும் இல்லையா ஐயா?
2: அடுத்தது
1: நீதியின் பாதையிலே என்ன உண்டு?
3: வெளிச்சம்
1: இல்லை.
3: நீதியின் பாதையிலே அதாவது ஜீவன் உண்டோ? ஜீவன் உண்டா?
1: ஜீவன் உண்டு. நீதிமொழிகள் 12:28.
3: இல்லையா உங்களுக்கு? அடுத்த வாங்க.
1: தாவீது எந்த பறவைக்கு ஒப்பானேன் என்கிறார்?
3: தாவீது
0: கழுகுக்கா?
2: நாரைக்கு.
0: நாரைக்கு
1: நாரைக்கு வனாந்தர நாரைக்கு.
2: வனாந்தர நாரைக்கு ஒப்பாக. அது என்ன வனாந்தர நாரை?
1: அது வனாந்தரத்துல எப்படி இருக்கு நாரை?
2: அப்படித்தான் நாரை. அங்க எப்படி நாரை இருக்கும்? பூச்சி புழு இல்லை, ஒரே மண்.
1: ஐயா
2: எப்படி வனாந்திரத்து நேரம் இருக்கும் சொல்லுங்க.
1: தெரியாண்ணா பைபிள்ல கிடக்குது.
2: பைபிள்ல கூட விளக்கம் சொல்லுங்க. வனாந்திர நேரையெல்லாம் எங்க கடற்கரையெல்லாம் மீனத்துக்காக ஊத்தோடங்களா நிற்கும். வனாந்திரத்து நேரேன்னு அர்த்தம் என்ன? அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு.
1: அது வந்து அந்த என்ன பலன் இல்லாத இடம் இடத்துல இருக்குது. செழிப்பில்லாத இடத்துல இருக்குது.
2: வேதாந்தத்துல இல்ல இது இருக்கு. நாரையன் வனாந்திரத்துக்கு போச்சு.
3: பசி எடுத்து ஐயா போச்சு. ஐயா பசி எடுத்து போச்சு.
1: வனாந்திரத்துக்கு பசி இல்ல.
2: வனாந்திரத்துல ஒன்றும் இல்லையா? நாருக்கு தெரியாம இருக்கு.
3: அது சரியோ?
2: வனாந்திர நாரேண்டா என்ன? அதுக்கு அது நாரே இல்ல, அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு.
3: அது வேற என்னத்தையும் சொல்லிக்கணும் உங்களுக்கு? சரி உண்மைதான். நீ என்ன சொல்லி சொன்னால் இப்ப
2: வரும் அதுக்கு பதில் எடுக்க.
0: ஐயா ஐயா நாரை வந்து கொக்கு மாதிரி கடல்ல மீனுக்காக ஒரு கால காத்து கொண்டே இருக்கும் வனாந்தரத்துல. இவர் ஒரு காலில் நிக்கிறாரு போல அவருக்கு ஒன்றும் இல்லை, அங்கே சாப்பிடவும் ஒன்றும் இல்லை. அதான் அந்த இது போல ஹோல் ஒன்று வருது. யாருடைய ஹோல்
2: வரா நிப்படா? என்ன என்ன நீங்க என்ன சொல்றீங்க லட்சுமி?
0: நேர வந்த ஐயா நேரையும் கொக்கும் ஒரு காலில் மீனுக்கு தெரியும்.
2: வனாந்தரத்து வேற என்ன என்ன?
0: அதான் ஐயா தாவீது அந்த அதே மாதிரி
3: வனாந்தரத்தில்
0: சாப்பாடும் இல்லாம ஒன்றும் இல்லாம காத்து கொண்டிருக்கிறார்.
2: நல்ல மரம். இதுதான் கோபுரத்துக்கு வாங்கணும் சொல்றது. அடுத்த கேள்வி.
1: என்னத்துக்கு வாரதுன்னு சொல்றீங்க அண்ணா?
3: என்னதுங்க? நாரே நாரே ஏன
1: யா
3: அவங்க சொன்னாங்க நாரையே தான் சொன்னாங்க. நாரைக்கு நாரை தெரியும் தானே?
1: எனக்கு நாரையும் கொக்கும் தெரியாது, ரெண்டும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது.
3: கொஞ்சம் என்னன்னு கிட்டத்தட்ட கொக்கு மாதிரி தான் நாரை வந்து, ஆனா நாரைக்கு இந்த இது பெருசு. என்னன்னு சொல்லி சொன்னா இந்த தொண்டை என்ற தந்தம் இதோ பெருசு, அதுல ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. கொக்கு அப்படி இல்ல,
0: கொக்கு
3: வந்து கொஞ்சம்
0: கடலுக்கு ஏமா, கடலுக்கு அல்லது தண்ணிக்கு நிக்கும் வெள்ளியா உயரமா நிக்கும்
3: இதுல வந்து உன்னத பாட்டு 1:15 எடுத்து சொல்லப்படுது வந்து, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள். புறா கண்கள் என்றா அதனுடைய அர்த்தம் என்ன?
0: அதாவது ஜெபிக்கிறவைய ஜெபிக்கிறவைக்கு உதாரணமா சொல்றது.
3: மற்றது வந்து ரெண்டாவது வந்து ஆண்டவற்ற கண்களுக்கும் புறா கண்களுக்கும் ஒப்புடைய கண்ணீர் நிறைந்த என்று சொல்ல, அதுல பாட்டிலே வருது கண்ணீர் நிறைந்த புறாக்களின் கண்களை போட்டுதான் வருது. அதான் அந்த புறாவினுடைய கண்கள். இனி வந்து புதா புறாவுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன ஒரு அவயவம் இல்லை, என்ன சொல்லுங்க? உள்ள அவயத்துல ஒன்று இல்ல, பித்தப்பை இல்லையா?
1: பித்தப்பை இல்ல.
3: அவ பித்தப்பை இல்லாட்டி போய் சொல்லாதயா புறா?
2: பித்தப்பை இல்லன்னா
3: பித்தப்பை வேறையா நெஞ்சு வேறையா? நெஞ்சு கவர கவ பண்றது இல்ல. பித்தப்பை என்று சொல்றையா இப்ப பாருங்க, இப்ப சதயம் பித்தப்பை என்று சதயத்தோட சேர்ந்து வருது, அது கீழே வந்து லிவர் ஈரல் வருது, கல்லீரல் வருது, மற்றது வந்து அப்படியே வந்து அப்படி இதெல்லாம் வந்துங்க அந்த இறப்பை சம்பந்தமாத ஒரு சேர்ந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வருது. ஒழியா நான் வந்து செப்பரேட் செப்பரேட்டா இருக்கு. இவ்வளவு கவ பண்றதா நெஞ்சு ஐயா?
2: அர்த்த கல்வி
3: சொல்லுங்க, கேளுங்க
2: நீங்க கேளுங்க.
3: நாங்க கேவா அடுத்தது ஐயா. புறாவை போல் இருக்கிறான் அவன் யார்?
2: நீங்க இந்த டேஷ் விளையாடுறீங்க எங்களுக்கு
3: ஈஸி ஐயா. நீங்க ஃபில் இன் தி பிளாங்க் செய்யோ, நீங்க ஃபில் இன் தி பிளாங்க் கேள்வி வந்தா நீங்க செய்ய மாட்டீங்களே, செய்வீங்க தானே? டேஷ் புறாவை போல் இருக்கிறான் அவன் யார்? அந்த பேரை சொன்னீங்கன்னா சரி.
0: தாவீது
3: இல்லை.
2: யுவான் சானன்.
3: அரு
2: ஸ்டானே யுவான் சானன்.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல, யுவான் சானன் பெறாது. இது பழைய ஏற்பாட்டுல இருக்குது.
2: ஓ
1: எப்ராஹிம். எப்ராஹிம்
3: சரியான பதில். எங்க வருது? இப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. சரி அடுத்தது, அடுத்த கேள்வி சொல்லுங்க ஐயா.
2: இவர் சொல்ல நான் சொல்லி போட்டேன்.
3: அடுத்த கேள்வி, அரண்டு கேள்வி எடுப்பாரு. நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க, நான் கேள்வி எடுத்துட்டு வரேன். ஐயா மகேந்திரம் ஐயா
2: என்ன டேஷ்ல போய் இப்ப டெல்லியில
3: புத்தகத்தில் எடுத்துட்டு வரேன். டேஷ்ல கேட்கிறனா கேட்கலாமா? நான் வந்து உங்களுக்கு குழப்பம்.
2: பெருவயிற்று நாய்கள் யார்?
3: அரு
2: பெருவயிற்று நாய்கள். பெருவயிற்று நாய்கள் யார்
0: சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் பெருவயிற்று நாய்கள் என்று சொல்லுது ஒரு இடத்தை.
2: பெருவயிற்று நாய்கள் யார்?
3: பெருவயிற்று நாவல் என்று சொல்லி சொன்னால் திருப்தி அடையாமல் இருக்கிற சனங்கள்.
2: தவறான விடை.
3: ஏசாயா 56:11 ஐயா, திருப்தி அடையாமலும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தந்தன் வழியையும் அவனவன் தந்தன் மூளையிலே இருந்து தந்தன் பொழிவையும் நோக்கி கொள்ளுகிறான். சரியோ? சரியா ஐயா?
0: எங்கடக்கு ஐயா?
3: ஏசாயா 56:11 வாசிங்க. திருப்தி அடையாம இருக்கணும், மற்றது பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பரும் பெருவயத்து நாகல் என்று போட்டா அது ஆச்சரிய குறி போட்டு அங்க போட்டிருக்கா செப்பரேட்டா வருது தெரியாது. அதான் நான் சொன்னேன்
2: தவறான விடை. நான் கேட்ட கேள்வி என்ன?
3: பெருவயத்து யாருன்னு கேட்டீங்க?
2: பெருவயத்து நாய்கள் யார்?
3: அதான் சொன்ன பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர்.
0: சரியா?
3: எங்க போட்டிருக்கு?
0: காவற்காரர் ஐயா. சரியா? காவற்காரர்
2: தவறான விடை.
3: பௌத்தறிவில்லாத பாசமேர் ஐயா. பௌத்தறிவில்லாத பாசமேர் அதான் மேய்ப்பர் தமிழ்நாடு மகேந்திரம் ஐயா.
0: இல்ல இங்க எழுதியிருக்கு ஐயா.
2: கொஞ்சம் போட்டிருக்க
0: வந்துட்டேன். அவனுடைய காவற்காரர் அவனுடைய ஒரு இடம் இல்லையே. இஸ்ரவேல் இஸ்ரவேல்
3: குலைக்க மாட்டாத ஊமை நாயும் தூக்க மற்றவாய் புலம்புகிறவர்கள் படுத்துக் கொள்ளுகிறவர் நித்திரை பிரிய
0: இல்ல. இங்க ஒரு இடம் இஸ்ரவேலர் தான் மருதொழிய வேறு ஒன்றும் வரையில.
3: இஸ்ரேல் தான் சொன்னார் ஐயா.
0: இஸ்மவேல் சொன்னார்.
3: ஓகே, அடுத்த வழி வாங்க ஐயா.
2: அந்த நாய்களுக்கு போட்டு விடுங்கள் என்றவர் யார்?
3: அது இந்த என்ன என்ன சரி என்ன நாய்களுக்கு போடுற ஏதாச்சும் அப்படின்னு சொன்னா அந்த என்ன சொல்றது காணானிய சிரியா ஐயா?
2: இல்லை, அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள்.
3: அது மட்டும் வசனம் வந்த ஐயா நாய்களுக்கு போட்டுடுங்க. ரெண்டு ஓகே
2: பழைய ஏற்பாடு யாத்ராம் யாத்ராம் 21:31
3: யாத்ராம் 21:31 வருதோ. நீங்கள் எனக்கு பரிசுத்தமான மனுஷராக இராவிட்டால் வெளியிலே பூருண்ட மாமிசத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள்.
2: நாய்களுக்கு போட்டு விடுங்கள் சொன்னது யார்? கத்தர். அடுத்த கேள்வி, தன் தாய் கொடுத்த வெள்ளிக்காசில் சுரூபத்தையும் விக்கிரத்தையும் செய்தவன் யார்?
0: பேர் தெரியல.
2: தன் தாய் கொடுத்த வெள்ளிக்காசில் சுரூபத்தையும் விக்கிரத்தையும் செய்தவன் யார்? செய்தவன்
0: அவருடைய பேர் தெரியலையா?
2: வராது. எப்படி வரும்? ஞாபகம் இருந்தால வரும். நியாயாதிபதியில் வருது. விட நியாயபதி 17:4 நியாயாதிபதி 17:4 நீகா என்ன சத்தத்தை காண இல்ல. ஹலோ
3: சொல்லுங்க.
2: நீகா
3: நீகா
0: அவருக்கு பேர் வந்து மீகா. ஓ மீகா மீகா
2: மீகா நீங்களும் விட மாட்டீங்க. சரி, அடுத்த கேள்வி. வேலைக்காரன் ஓடி வருவதை கண்டு இரதத்தை நிறுத்தி சுயசரிதி விசாரித்த படைத்தலைவன் யார்?
3: எத்தியோப்பியா மந்திரியா? ஐயா
2: இல்லை,
0: சொல்ற நாகமான் இல்லை என்று. நாகமான் தான்.
2: மூவராய் மலையில் ஏறி ஒருவர் மதிக்க இருவராய் திரும்பி வந்தது எப்போது? மூவராய் மலையில் ஏறி ஒருவன் மதிக்க ஒருத்தர் மண்டையை போட்டுட்ட இருவராய் திரும்பி வந்தது எப்போது?
0: இவர் இவர் ஐயா எங்கட ஆபிரகாம்.
2: இல்லை, தவறான விடை.
0: ரெண்டு பேர் தானே
2: மலையில ஏறி ஒருவர் மண்டையை போட்டுட்ட இதுவரை தான் திரும்பி வந்துட்டான். வந்தது எப்போது?
1: மோசே அந்த மலையில ஏறி இதான் நேக்கல ஊரும் ஆரோனும் திரும்பி வந்த.
2: என்னது
1: என்ன?
0: மோசே இறந்தவர் இறந்துட்டார், ஊரும் ஆரோனும் திரும்பி வந்துட்டாராம்.
2: கேள்வி: மூவராய் மலையில் ஏறி ஒருவன் மரிக்க இருவராய் திரும்பி வந்தபோது எப்போது? மலையில் மூன்று பேர் ஏறிச்சினம், ஒருத்தர் மண்டையை போட்டுட்டார், ரெண்டு பேர் திரும்பி வந்தனம், எப்போது? எப்போது திரும்பி வந்தது எப்போது?
1: தெரியலையே.
2: ஆரோன் மறித்த போது என்னாகும்? 20, 25, 28 ஆரோன் மறித்த போது
1: ஆரம்பிச்ச ரெண்டு பேர் என்ன இறங்கி வந்தது
2: என்னாகும்? 20 அதிகாரம் 25 வாசிங்கோ. என்னாகமும் 20 அதிகாரம் 25
1: ஆரோனையும் அவன் குமாரனாக எலியேசரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாக எலியேசருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தரோடே சேர்க்கப்படுவான் என்றார்.
2: ஆரோன் மரித்த போது
1: ஆமே.
2: மதிப்பதற்காக தனியே மலையில் ஏறினவன் யார்?
3: மோசே.
2: சரியானவரே. அந்நிய தேசத்திலே ஆசாரின் மகளை திருமணம் செய்த இருவர் யார்?
1: யோசேப்பு. மோசே.
2: சரியான விடை. இராக்காலம் இல்லாத நகரம் எது?
3: என்ன காலம் இல்லாத நகரம்?
2: இராக்காலம் இல்லாத நகரம்.
0: சியோன்.
2: இல்லை,
1: இராக்காலம் அங்கு இல்லையே, அங்கு இல்லை என்று சொல்லி பாடல் ஒன்று இருக்கலாம்னா
3: அது பரலோகம் ஐயா.
2: இராக்காலம் இல்லாத நகரம்.
3: நகரமா? விக்டோரியான்னு வச்சிரு.
2: இராக்காலம் இல்லாத நகரம். நரகம் இல்ல, நகரம். வேதாபத்தில் கடைசி அதிகாரத்தில் இருக்கு விட.
3: வேதாபத்தில் வெளிப்படுத்தல்
2: கடைசியாது யாரும் வெளிப்படுத்த கங்கால் இது கையில்
3: இருக்கு ஐயா. ரெண்டு
2: வெளிப்படுத்தல் 21:2 வாசிங்கோ.
0: வெளிப்படுத்தல்
2: 21:2
1: யோவனாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்.
2: புதிய எருசலேம் மகாராஜா யார்?
1: இயேசு கிறிஸ்து.
0: இயேசு கிறிஸ்து
2: அவரான் விட
1: தாவீது. தாவீது
2: எந்த கேள்வி? மகாராஜா யாருந்தான் கேக்குறான்.
3: கர்த்தர்.
2: அதான் விட
3: கர்த்தர்.
1: சரியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான்.
2: சங்கீதம் 95:3 கர்த்தர் என்றான் இருக்கு. விளங்கச்சோ அடுத்தது ஓய்வு நாளில் வர்த்தகங்கள் வியாபாரம் செய்யாதபடிக்கு பட்டணத்து வாசல மூட கட்டளை இட்டது யார்?
1: எனக்கு தெரியும், மறந்து போனேன்.
2: தவறான விடை.
0: கம்பீரம் சொன்னாக்கு.
2: ஓய்வு நாளில் வர்த்தகங்கள் வியாபாரம் செய்யாதபடிக்கு பட்டணத்து வாசலை மூட கட்டளை கிட்டது யார்?
3: பட்டணத்து வாசல் குலத்தின் வாசல்
2: நீ கண்டுபிடிக்க மாட்டீங்க.
1: வியாபாரம் செய்யாதபடி
3: பிடிக்கலாவையா?
2: ஓய்வு நாளில் வர்த்தகங்கள் வியாபாரம் செய்யாதபடிக்கு பட்டணத்து வாசலை மூட கட்டளையிட்டது யார்?
3: பாத்ரூம்
2: கதவை மூடடா, வர்த்தகங்கள் செய்யக்கூடாது சொன்னவர் யார்? அந்த அதிகாரி சொன்னா அதான் அவன் பேர்.
3: பட்டணத்து வாசல் என்ன?
2: அதிகாரத்தை சொன்னா அதான் விட, அதான் சொல்ல.
3: மத்திய புருங்கையா.

0: நான் அதிகாரத்தை சொல்ல
1: இஸ்ராவாயா? இஸ்ராவா
0: இல்லை
2: இஷ்டவே இல்ல
0: இல்லை
1: நெகேமியா
0: நெகேமியா நெகேமியா 13:19 இருக்கு. வெரி குட், வெரி குட். ஆச்சாரியா இருந்த நியாயாதிபதியார்,
1: ஆச்சாரியா இருந்த நியாயாதிபதி ஐயா ஏலியா இருக்கணும். ஏலியா
0: என்ன?
1: ஏலியா, ஏலியா,
0: ஏலியா தவறானவள்.
3: அந்த பொம்பளை ஐயா
1: டெபோரா சொல்றீங்க.
0: ஆச்சாரியனா இருந்து நியாயபதி,
1: ஆச்சாரியனா இருந்த நியாயாதிபதி,
0: நியாயபதியா வந்தவர்.

0: என்ன பதில் சொன்னீங்க?
1: ஆறு ஏலி என்று சொன்னான் ஐயா, அல்லது தீபராவா?
0: ஏலி சரியானது, ஏலி தான். ஏலி
1: ஏலியா தான் சொன்ன, ஏலி தான் சொன்ன, அது என்று தெரியல.
0: அது கூட
1: பார்த்த ஞாபகம் இருந்தது என்ன சொன்ன? ஓகே,
0: கொஞ்சம் எடுத்துட்டீங்க.
1: மன்னிச்சு மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா, மன்னிச்சு கொள்ளுங்க.
2: ஸ்ரீலங்காவில நீங்கள் என்ன வேலை செய்த நீங்கள் நீங்க இருந்திருந்தா அந்த புள்ளி அழிந்த பாடு சரி.
1: புள்ளியெல்லாம் காலியாகும் சொல்ல பள்ளி. நான் நீங்க மகேந்திரம் ஐயா மாஸ்டரா இருந்த காலத்துல புள்ளியல் வகுப்புக்கு வார இல்ல பொருள். ஒவ்வொருவரும் சொல்லுவேன், எனக்கு வைத்தாலடி எனக்கு காய்ச்சல் நின்றுவாங்க பொருள். என்ன மகேந்திரம் ஐயா?
0: சரி, பேதுருவின் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டது யார்?
1: அனனியாஸ். அனனியா சப்பிரா?
3: அனனியா,
1: அனனியா சப்பிரால்.
3: அனனியா
1: சப்பிரால் அவளும் வந்து விழுதென்றாள் தானே பாதத்தில் விழ இல்ல. அவளும் மறிக்கிறாள்,
3: அவள் மறிக்கிறா, அவன் வாதத்துல விழே இல்ல.
1: அனனியாவை தான் இருக்கணும் அப்படின்னா மறுபடியும் சொல்லுங்க ஐயா.
0: பேதுருவின் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டது யார்?
1: அனனியா.
0: தவறான விடை.
1: சப்பிரால்.
0: சப்பிரால் சரியான விடை.
1: பாத்தீங்களா சரியான விடை.
0: செத்தவனை போல இயேசுன் பார்த்து விழுந்தது யார்?
1: செத்தவனை போல இயேசுன் பார்த்து விழுந்து வாரம் பொருங்க தெரியும் ஐயா, வாரம் பொருங்க.
0: செத்தவனை போல இயேசுவின் பாதத்தை இயேசுட பாதத்தில் விழுந்துருக்கான்.
1: அது ஜோவான் ஐயா, ஜோவான் வெளிப்படுத்தல. அவரை கண்டோன செத்தவனை போல அப்படியே விழுந்தார் அவருக்கு முன்னால பாதத்தில்.
0: என்கிட்ட கேள்விய கேட்ட நீ கேள்வி, செத்தவனை போல இயேசுவின் பாதத்தில் விழுந்தது யாருன்றான் கேள்வி.
1: ஜோவான், ஜோவான், யோவான்.
0: தவறான விடை.
1: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சகோதரன்.
0: தவறு. சரியான விடை அப்போஸ்தலனாகிய யோவான். யோவான் இல்ல, அப்போஸ்தலனாகிய யோவான்.
1: அப்போஸ்தலனாகிய யோவான்
0: விடிய கவனிக்கிற விடிய டக்குன்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியில விழப்பண்ணி அவைகளை மிதித்தது எது?
1: அவைகளை மிதித்ததா?
3: சர்ப்பம். ஐயா சர்ப்பமா?
0: தவறான விடை. நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளியது எது?
1: அதான் ஐயா வலு சர்ப்பம்.
2: வலு சர்ப்பம் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து விழுத்தினது வாளால.
0: தவறான விடை. நீ கேள்வியை கேட்காம டக்குனு விட சொல்றான். இங்க நட்சத்திரங்கள் மூன்று பங்கு இழுத்து
2: நட்சத்திரத்துக்கு எட்டி ஒன்று பேரதான்.
0: நட்சத்திரங்கள் மூன்று பங்கு இழுத்து அவைகளை பூமி விழ தள்ளியது எது?
2: வலு சர்ப்பம்.
0: தவறான விடை.
3: அந்த வலு சர்ப்பத்துக்கு முன்னால இன்னும் ஒன்று கிடக்காமா? அதுதான் பிரச்சனை. பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பம். பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பம்.
0: இல்ல தவறான விடை.
2: ஏதோ ஒரு சின்ன இது.
1: வாரம் பொறுமையா வாதி சொல்றேன்.
0: நட்சத்திரங்களில் மூன்று
2: பாம்பாகிய வலு சர்ப்பம்.

0: நட்சத்திரங்கள் மூன்றொரு பங்கு இழுத்து அவைகளை பூமி விழ தள்ளியது எது?
1: சாத்தான் ஐயா.
0: ஆயோ கணவரே, அங்கேயே போயிட்டீங்க. சரியான விடை சிவப்பான பெரிய வலு சர்ப்பம்.
1: அது என்ன சிவப்பான பெரிய வலு சர்ப்பம்?
0: வலு சர்ப்பம் விட சரியில்லை. சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். அடுத்த கேள்வி. ஆறுகளில் மூன்றொரு பங்கின் மேலும் நீதிட்டுகளின் மேலும் இருந்த நட்சத்திரம் இது?
1: எட்டி. எட்டி எட்டி ஐயா.
0: பன்னிரண்டு நட்சத்திரம் குள்ள கிரீடத்தை தரித்திருந்தது யார்?
2: அந்த இஸ்திரி.
0: தவறான விட. பன்னெண்டு நட்சத்திரங்களுள்ள கிரீடத்தை தரித்திருந்தது யார்?

0: என்ன வாங்கறியா?
1: சொல்லுங்க.
0: என்ன சத்தியத்தை காணு இல்ல
1: நான் என்ன சொன்னா நீங்க புளியனு சொல்றீங்கன்னா அதான் ஜோஜோ நீங்க என்ன வேணும் சொல்லுவோம்னு சொல்லி
0: கடைசியா யோசிக்காங்க, தட்டி விட்டுரும்.
2: பனிமெடுத்தல் 12 வண்டியில இருக்கான்னா அண்டியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதத்தின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன.
0: தவறான விடை.
1: ஒரு ஸ்திரீ ஐயா
0: தவறான விடை சேர்ந்து
1: அதுல போடுங்க.
2: அணிந்திருந்த ஒரு ஸ்திரீ
1: ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்தாள் அவள் பாதத்துக்கு கீழே சந்திரன் இதெல்லாம் இருந்தது. அவள் சிராசின் மேல் 12 நட்சத்திரம் இருந்தது. அவள் கற்பதியாக அவளுக்கு பேருடையாளம் கொடுக்கப்பட்டது. ஆமாம், அது வேறு அதங்கால வேறு போகுது. அது
2: இதுல தான் 12 எழுதி இருக்குது. 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் இருந்தன.
0: சரியான விட வானத்திலே சூரியனை அணிந்திருந்த ஸ்ரீ.
2: நான் வந்து வசனமே வாசிச்சு காட்டினான், நீங்க சொல்லக்கூடாது.
0: தவறு, வசனத்தை வாசிச்சுக்காக நான் கேட்க இல்லையே. நான் கேட்டவர்களுக்கு
2: இருக்கின்றது அர்த்தம்.
0: இப்ப நான் இந்த வசனத்தை வாசிக்கொண்ட உங்களோட சரி, நான் கேட்டவர்களுக்கு பதில் இல்லை. நீங்க வந்த வேலையே செய்யலை. அடுத்தது, வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தது யார்?
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
2: பிதா
3: கர்த்தர்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
0: தவறானவளே.
3: கர்த்தர்.
2: எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கு மத்தி உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது.
0: கேட்ட கேள்விக்கு நீங்க இந்த கேள்வி அடையா கேட்கிறாரு, நீங்க வர பெரிய புள்ள. நான் என்ன கேட்டான்? வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தது யார்?
2: பிதா.
0: தவறான விடை.
2: இயேசு கிறிஸ்து.
0: தவறான விடை.
2: எபேசு
0: இயேசு. சரி,
1: அப்ப மிச்ச பேர் என்ன? கிறிஸ்து பேர் என்ன செய்யறது?
0: கேட்ட கேள்வி மாத்த சொல்லுங்க, யாருங்க சமாளிக்காதீங்க. அர்த்த கேள்வி
1: இல்ல இல்ல.
0: ரெம்பான் என்ன நட்சத்திர சுருவத்தை சுமந்தது யார்?
1: சுமந்ததா?
0: ரெம்பான் ரேனா ரெம்பான் என்னும் நட்சத்திர சுருவத்தை சுமந்தது யார்? விடுங்கிறது கேள்வி. ரெம்பான் என்னும் நட்சத்திரத்தின் சுருவத்தை சுமந்தது யார்? அப்போஸ்தலர்ல இருக்கு, அப்போஸ்தலர்ல. இஸ்ரவேலர் அப்போஸ்தலர் 7:42 இஸ்ரவேலர். அடுத்த கேள்வி. தன்னை பிரகாசமல்ல விடிவழி நட்சத்திரம் என்றது யார்?
2: இயேசு கிறிஸ்து.
0: தன்னை பிரகாசமல்ல விடிவழி நட்சத்திரம் என்றது யார்? வெளிப்படுத்த 22 பயனா இயேசு. மருமகனால் தேவ ஆசீர்வாதம் பெற்ற மாமன் யார்? மருமகனால் தேவ ஆசீர்வாதம் பெற்ற மாமன் யார்?
3: யாக்கோபு. லாபா.
0: லாபான் சரியா விட இந்த கேள்வியை கேட்டான். இது பொல்லாத ஜனம் என்று கூறுகிறது யார்? இது பொல்லாத ஜனம் என்று கூறுகிறது யார்?

0: Aaron.
1: ¿Qué, Jado?
0: Arta Galvi. ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது?
1: பெத்தேல்
0: ராகேல் கல்லறை எந்த ஊரில் உள்ளது?
1: பெத்தேல்
0: இல்லை, தவறான விடை. ராகேல்
2: இந்த ஒரு குகையில் இருக்கு ஐயா,
0: எந்த ஊரில் உள்ளது?
2: ஏதோ ஒரு குகை.
0: தவறான விடை.
2: ஓகே, அவள் இறந்தபடியே அவைய வழியில் தண்டு ஓட்டு போன குகைக்குள்ள.
3: மக்பேலாண்ட குகை
2: ஆ,
3: இல்லையா ஐயா?
2: மக்பேலா. ஆ,
1: இல்ல, அது ஆமிராமின்ற மனசியை தானே.
0: ராபிராண்ட வேணவி இல்லை. நீங்கள்
3: இல்ல,
0: ஆக்கிர மாற்றி கொலை செய்கிறீங்க.
3: சேரா இல்ல, சேரா சேரா ஐயா, சேரா. ராகேலின் கல்லறை,
0: ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது?
3: அவள் கல்லறை போய் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தி, அது வந்து யாதையாம் ஆதியாம் 35 அதிகாரத்தில் வருது. அதில் வந்து கல்லறை அந்த திருகையிலே
0: ஒன்று சாமுவேல் வருது. ஒன்று சாமுவேல் 10 அதிகாரத்தில் இருக்கு.
3: ஒன்று சாமுவேல் 10 அதிகாரத்தில் இல்லையா?
0: ரெண்டாம் வசனம்.
3: ராகேலின் கல்லறை அணியிலே இரு மனுஷர்களை என்ன செல் செல் சாகில், சரியா? பெஞ்சமின் எல்லையாகிய செல் செல்காசியில் ராகேலின் கல்லறை, சரியா?
0: பெஞ்சமீனின் எல்லையாக செல் சாக்கல் அதான் விட.
3: ஓகே, ஏன் ஐயா பெஞ்சமின் எல்லை எந்த எந்த நாட்டுக்கு வருது ஐயா?
0: நீங்க வாசிக்காதீங்க, அப்போ
3: நீ சொல்லணும் ஐயா, கேள்வி கேட்டா அது கேள்விக்கு மறுபடியும் சொல்லணும் ஐயா. பெஞ்சமின் எந்த நாடு ஐயா? பெஞ்சமின் என்ற நாடு எந்த நாடு? லெபனானா, ஈரானா, ஈராக்கா?
0: ஐயா அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும்.
3: இல்ல ஐயா, நீங்க கேள்வி கேக்குறீங்க, உங்கள்கிட்ட தான் இருக்கோம் நாங்கள்.
0: கேட்ட கேள்வி என்ன? ராகேல கலர் எங்க இருக்கு? அதான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, சின்ன பிள்ளைகள் மாதிரி விட சொல்றது. ஆயாவின் குமாரதி யார்?
3: அவருடைய குமாரதி
0: ஆயா அவன் யாவன் ஆயாவின் குமாரதி யார்? ஆயாவின் குமாரதி யார்? சின்ன கேள்வி.
3: ஆயாவின் குமாரதி ஆகிய ரிஸ்பால் ஐயா. ரிஸ்பால் சவுலுக்கு ஆயாளின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் என்னும் பெயர் உள்ள ஒரு மறுமணமாடி இருந்தாள். ஆயாளின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் என்னும் மறுமணமாடி இருந்தாள். அப்ப சவுலுக்கு, சவுளுடைய பொஞ்சாதி ஐயா, வைஃப்.
0: தவறான விடை.
3: அப்படிதான் வேதம் சொல்லுது ஐயா, 2 சாமுவேல் 3 சொல்லப்படுது.
0: கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டான்?
3: ஆயாள் குமாரதி ரிஸ்பால் என்னும் பேர் உள்ள ஒரு பரமாட்டி, ஆயாளும் குமாரதி சவுளுடைய மனைவி.
0: கேட்டவளுக்கு விட ரிஸ்பால் அதான் விட.
3: இல்லையா,
0: எனக்கு தேவையில்லை.
3: இல்ல இல்லையா, இதுல சொல்ல போட்டு ஐயா, ஆயாவின் குமாரதி ஆகிய ரிஸ்பால் என்னும் பேர் உள்ள மறுமனை மாட்டி, அதான் நான் சொன்னேன் முதல்ல. இந்த யார் யார் யாருன்னு கேட்டீங்க? ஆயாவின் குமாரதியா ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற 2 குமாரர்கள். ஆமே சொல்லுங்க.
0: மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொள்ள சொன்னது யார்?
3: புதிய ஏற்பாட்டில் வருது ஐயா.
0: தவறான விடை. மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொள்ள சொன்னது
1: யாக்கோபு.
0: தவறான விடை. சும்மா சொல்றது வாஜா வாய்க்கட்டும் என்ன யாக்கோபு?
1: என்னன்னா கேள்வி?
0: அப்படி கேளுங்க. மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொள்ள சொன்னது யார்? மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளை தெரித்து கொள்ள சொன்னது யார்?
3: பவுலடிகளா இருக்கணும் ஐயா, புதிய ஏற்பாடுல
0: சரியா சொல்லும்
3: எல்லாம் வருது ஐயா. அந்த வசனம் மனத்து ஆழ்மை
0: அப்போஸ்தலர் பவுல்,
3: பவுலடியார்
0: இல்ல, பவுலடியார் இல்ல,
3: அப்போஸ்தலர் ஆகிய பவுலையா ஐயா, நீங்கள் உழவுறீங்க அப்போ சிலர் ஆகிய பவுல் ஐயா,
0: கேளுக்கும்.
3: சரி ஓகே, நான் ஒரு கேள்வி ஐயா,
0: இந்த தேசம் விட்டு கேளுங்க.
3: ஓகே, நண்பனை போல் நடித்து யோசுவாவை ஏமாற்றி அவனுடைய உடன்படிக்கை செய்து கொண்டவர் செய்து கொண்டவர்கள் யார்? அடுத்தது, இரவு பகல் ஏழு நாட்கள் யோபுடனே கூட தரையிலே உட்கார்ந்து காத்திருந்த யோபின் நண்பர்கள் யார்?
1: எலிபாஸ், சேபா,
0: எலிபாஸ்,
3: எலிபாஸ் சொல்லிட்டாங்களே, எலிபாஸ்
0: சொல்லிட்டாங்க
3: இல்ல, எலிபாவும் சேபாரும் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு ஆள்
0: செந்தெழுத்து யார்த்த பேர்
3: இல்ல, ரெண்டு எழுத்து இல்ல, கொஞ்சம் கூட வருமா சொல்லுங்க.
0: அதப்படி கூட வரும்
3: பேர் அப்படி பெருசா போட்டிருக்கேன் ஒண்ணு செய்ய.

0: யோபு
1: ரெண்டு,
0: மூன்று,
1: யோபு 2 அதிகாரம் 11வது வசனம், 11, 11
0: யோபு
1: வசனம்.
0: உடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியான எலிப்பாசும், சுனியான பில்தானும், நாகமாத்தியான சோப்பாரும்.
1: சோப்பார், சரி, அவ்வளவுதான், அவ்வளவுதான். பில்தா தான் அதை அவங்க சொல்லல, மற்ற ரெண்டு, மற்ற பேர் ரெண்டு சொல்லிட்டார். ஆமீன், நன்றி. அடுத்தது, அடுத்த கேள்வி.
0: எலியும் இப்படி சொல்லலாம், எலியும் சோப்பும்
1: அப்படிதான்.
0: புத்தாம்.
1: ஆணையிட்டு கொண்ட இருவரும் நண்பர்களாகிய ரெண்டு நபர்களின் பெயர் என்ன?
0: தாவீதும் யோவானும்.
1: தாவீதும் யோவானுமா?
0: என்னன்னா
1: அதில் மகேந்திரமய சாவிதும் ஜோவானுமா? மதன் ஆணையிட்டு கொண்ட ரெண்டு நண்பர்களின் பெயர் என்னன்னு?
0: ஜோனதானும் தாவீதும்.
1: ஜோனத்தான், ஜோவான் இல்லையா? ஜோனத்தான். நாம எங்க கத்திருக்க மாதிரி ஒன்றாதான். ஓகே, இயேசு கிறிஸ்துவினுடைய மிக நெருங்கிய நண்பர்களாக மாறிய மூன்று பேருடைய பெயர்கள் என்ன?
2: பேதுரு ஒன்று,
1: இல்லை ஐயா, வசனத்தை கேள்வி வழியா
2: பாருங்க. சகேயு
1: இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய மிக நெருங்கிய நண்பர்களாக மாறிய மூன்று பேர்களுடைய பெயர் என்ன?
2: ஒன்று மரியாள், மரியாள், சகேயு, மற்ற சகேயு, சகேயு, மரியாள், இவன் லாசரஸ்.
1: இல்லையா, நீங்க தள்ளி போறீங்க. கலங்கால கிட்ட நிக்கிறீங்க, ஆனா தள்ளி போறீங்க. சொன்ன சரியா பிள்ளைகிட்ட, சரியா நான் தள்ளி போட்டீங்க. சிம்பிள் மரமில்லையா? மகேந்திரம் ஐயா.
0: அதான் ஐயா, மரியாளம் மற்ற கல்லறையில நிரம்பி வந்தானே.
1: இல்லையா ஐயா, நீங்க வழிவா சொல்லுவோம், நீங்க வழியா பாருங்க. யோவான் 11:5 வாசிங்க.
0: மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருடத்திலும் அன்பாயிருந்தார்.
1: அவதான், அவன் மூன்று இருந்தான் ஐயா. லாசரு, மரியாள், மாத்தாள், மூன்று பேர் இருந்தான் ஐயா. யோவான் 11:5, சரியா? அவதான் நெருங்கிய நண்பர் ஐயா. இயேசு கிறிஸ்துடைய மிக நெருங்கிய நண்பர்களாக இந்த நாட்கள் இருந்து அதுதானே சொல்லப்படுது ஐயா. அவங்க வந்து
0: கேட்கிறாங்க, நண்பர் இல்லையோ?
1: அரு அரு மகேந்திரம் ஐயா,
0: யோவான் ஆண்டவோட மார்பில் சார்ந்து இருந்தான் போட்டிருக்கல்லோ.
1: அது நண்பன் இல்லையே ஐயா, அன்பானவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு வேற பெயரெல்லாம் கொடுக்கப்பட்டது. அன்பான யோவான் தானே கொடுக்கப்பட்டிருக்கு. மரியாள், மாத்தாள், லாசரு, மூண்டு இருந்தாங்க.
2: மரியாள், மாத்தாள்,
1: லாசரு, மூண்டு இருந்தா. லாசரு, மரியாள், மாத்தாள், மூண்டு இருந்தானே நண்பர். நண்பன் சொல்லப்படுது, அவங்க நண்பன் இப்படி தண்டு போச்சு, அதிகமா நேசிச்சார். அடுத்தவர்கள், எந்த அரசனும் ஆளுநரும் முற்காலத்திலே பகைவர்களாய் இருந்து பிறகு நியாயம் விசாரணையின் போது நண்பர்களாக மாறினார்கள்?
2: மற்றவரும் என்ன பேர்? மற்றவர்
1: ஆர்? மற்றவர்
0: ஆண்டவரை கேட்க பிரிப்பா பிரிப்பனும்
1: ஆண்டவரை தூக்குக்கு அனுமதிச்சதார் ஐயா?
0: இவன் தான்
1: பிலாத்து, பிலாத்து அதான் ஐயா. ரெண்டு பேரும் தான் அந்த, அவர் ரெண்டு பேரும் அதாவது இதா இருந்தானே அந்த ஆண்டவர காரியத்தினா, அவர் ரெண்டு பேரும் நண்பர்களாக வந்தவர். ஆமீன், கர்த்தருக்கு சோத்திரம். எந்த மனிதனும் அவனுடைய மனைவியும் பவுலுக்கு நண்பர்களா இருந்தார்கள்?
0: அந்த ஆற்றங்கரையில போய்க்கல நடந்த சம்பவம்
1: சொல்லுங்க நீங்க.

0: அங்கிருக்கிற கேள்வி, பவுலுக்கு நண்பர்களா இருந்த எந்த மனிதன் சொல்லி கேள்வப்பட்டிருக்கு ஐயா? எந்த மனிதனும் அவனுடைய மனைவியும் பவுலுக்கு நண்பர்களா இருந்தார்கள். ஒரு குடும்பம்
1: அகிஸ்டாலும் பிரிஸ்கில்லாலும்.
0: சரியான பதில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 16 அதிகாரத்தில் வருது. ஆமே, 3 நாள். அடுத்ததாக, பல வருடங்கள் எந்த ஒரு ராஜா ஒரு தகப்பனுடனே மகனுடனே நண்பராகவும் வியாபார கூட்டாளியாகவும் இருந்தான்?
1: விளங்கலையா அந்த கேள்வி? என்ன
0: இந்த கேள்வி வந்து, பல வருஷங்கள் எந்த ஒரு ராஜா ஒரு தகப்பனுடனும் மகனுடனும் நண்பர்களாகவும் வியாபார கூட்டாளியுமாக இருந்தான்?
1: ஈரான்.
0: சரியான பதில். கத்திரங்களை நிறைய வாசிப்பு. அடுத்ததாக, யார் தேவனுடைய நண்பன் என்று கருதப்பட்டான்?
2: யூதாசா.
0: யூதாசா கேட்டு அடிக்க விடுவாங்களையா?
1: என்ன கேள்வி?
0: யார் தேவனுடைய நண்பன் என்று கருதப்பட்டார்?
2: தாவீது.
1: தாவீது
0: இல்லையா?
2: மோசேயா?
0: இல்ல. தாவீதை குறித்து என்ன வேதம் சொல்லுது?
1: மோசே.
0: இல்ல.
2: யோவான். யோவான்
0: இல்ல.
1: நாத்தான் வேலா?
0: இல்லை. கனதுரம் போறீங்க? என்ன கனதுரம் சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட கிடக்கு?
2: என்ன கேள்வி?
0: யார் தேவனுடைய நண்பன் என்று கருதப்பட்டார்? லெசியே சொல்லுங்க. அப்ப
3: பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து.
0: நண்பன் என்று கருதப்பட்டது ஐயா? நண்பன் பரிசுத்தாவியானவர் செப்பரேட் ஐயா, அது ஆவியானவருடைய காரியம். நண்பன் என்று கருதப்பட்டது.
3: தேவனுடைய நண்பனா?
0: ரகசியங்களை மறைப்பனுடைய சொல்லப்படுது. ஆமென். நன்றி. தனது ராஜாவிடம் இருந்து தனக்கு மேல் பதவிக்கு உயர்வு வந்த போது தன்னுடைய 3 சிநேகிதர்களையும் உயர்த்த வேண்டும் என்று ராஜாவிடம் கேட்டுக்கொண்ட தானியேல். சரியான பதில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக, அந்நிய மனிதனுக்கு குடிக்க தண்ணீரும் அவன் ஒட்டகங்களுக்கு குடிக்க தீரும் அளவுக்கும் தண்ணீரும் பார்த்து கப்பல் தேசத்திலே இருந்து மெலித்தா தீவின் கரையை அடைந்த அந்நியர்களை அத்தீவில் உள்ள யார் ஏற்றுக்கொண்டு
1: உபசரித்தான்?
0: யார் அந்த? அவருக்கு ஒரு பேர் இருக்குது.
3: தலைவன் கிளியோனா?
0: இல்ல. வடையா சொல்லுங்க. நீங்க வடையா சொல்லுங்க. நீங்க
2: கிபிலியோ? கிபிலியோ
0: இல்ல. இல்ல இல்ல.
3: அந்த நாட்டு தலைவர்
2: சோப்பட்ட அவர் தானே?
0: இல்ல. நீங்க அப்போது நடவடிக்கை 27 அதிகாரத்தில் 44 வசனத்தில் வருது ஐயா.
3: அப்போஸ்தலர்
0: 27:44.
2: மற்றொரு சிலர் பலகையில் மேலும் சில
1: கப்பல் துண்டுகள் மேலும்.
2: இல்லையா?
0: 27:44
2: தீவுக்கு முதலாளியாக யூபிலியூ.
1: அவன்
0: கொஞ்சம் கஷ்டமான பேர் தான். அடுத்ததாக, பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிப்போக்கன் என் வாசல்களை திறந்தேன் என்று சொன்னவன் யார்? பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் என்று சொன்னவன் யார்?
2: அந்த அந்த ஈராக் ஈராக்கான மந்தோன படுத்து தூங்கினவர் ரோட்ல கேக்க
1: அந்த ஆசாரியன் ஒரு தான்
0: ரோட்ல நீங்க நீங்க கணக்க யோசிக்கிறீங்க நீங்க அங்க அங்க வாழுங்க ஒரு பிரபலியமான ஆளுங்க நான் அதிகாரத்தை சொன்னா நீங்க ஆளை பிடிச்சிருவீங்க
3: ஆபிரகாம் தான்
0: இல்ல இல்ல இல்ல பழைய ஏற்பாடுதான் பழைய ஏற்பாடுதான் எந்த விதமான இதுவும் இல்லை பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை வழிப்போக்கன் என் வாசல்களை வழிப்போக்கனுக்காக என் வாசல்களை திறந்தேன் என்று சொன்னவன் யார் இல்லை அவற்ற பேருடையா ஒரு அதிகாரமே இருக்கு ஐயா இல்லை இல்லை நீங்க கணக்க தூரம் எடுத்துக்க போறீங்க இல்லையா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னவர்
1: யோபுதான்
0: யோபுதான் இப்பதான் தெரியும் யோபு 31-32 வருது
3: சொன்னீங்களா 31-32 இருக்கு பரதேசி வீதியிலே தாத்தங்கனவில வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன்
0: நீங்க முதல் சொன்னீங்களா கேட்கலையா அடுத்ததாக தங்கள் கால்களை இல்ல ஒரு தகப்பன் தகப்பனுக்கும் ஒரு தகப்பன் தனக்கு இருந்த நட்புறவினாலே அவனுடைய மகளை மகனை தன் வீட்டிலே வைத்து உபசரித்த மனிதன் யார்
3: தகப்பன்
0: ஒரு தகப்பன் ஒரு தகப்பனுக்கும் ஒரு தகப்பனுக்கும் தனக்கும் இருந்த நட்புறவினாலே அவனுடைய மகனை தன் வீட்டிலே வைத்து உபசரித்த மனிதன் யார்
3: தாவீது அந்த அந்த காலையில்லாத
0: மேலிபோசேத்தை வச்சுதான் ஆமே கத்திர ஆசீர்வை பெற அடுத்தது
2: மகன் தானே
0: ஓமையா அடுத்தது வந்து அவ்வப்போது வந்து போய்கொண்டிருந்த தீர்க்கதரிசிக்கு உபசரணையை செய்த மிகவும் பிரசித்தி பெற்ற பெண்மணியின் பேர்
1: என்ன
0: சுமேனி ஸ்திரீ ஒன்று ராஜா
2: பொருந்தினேமியா
1: அதுல கணம் பொருந்தினவளண்டு இருக்கு
0: அடுத்தது வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீட்டிலே தங்கி வருவோர் போவோரை ஏற்றுக்கொண்ட மனிதன் யார்
2: இது ஆபிரகாம்
0: இல்லை புதிய பாடல வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீட்டிலே தங்கி வருவோர்களுக்கு
2: பவுல்
0: சரியான பதில் அப்போ சில 28-30
3: ஜெர்மனியில டைம் போயிட்டு
1: அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்று என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே சிந்தைகளையும் கத்தாவே நீர் ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா பங்கு கொண்ட மகேந்திரம் அண்ணாவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே வானர் அண்ணாக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே லேசி அண்ணாவுக்காய் எங்களுக்காய் உம்முடைய சகலதையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில எல்லாரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் நாங்கள் இதுவரை நேரமும் வீதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம் கடந்த 1.5 மணித்தியாலமாக ஊழியர் சௌரம் மகேந்திரனையா அதிகால வேளையில் இணைந்தார் மாலை வேளையிலே சௌரி ஜெனட் அவர்கள் ஜியோமன் தேசத்தில் இணைந்தார்கள் அதே வேளையிலே சுசிசரப்பின் வானரவர்கள் ஜியோமன் தேசத்தில் இணைந்து கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே வானொலி அலங்கரித்தார்கள் வானொலி கூட கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் சௌரன் மகேந்திரனையா சுசிசரப்பின் வானரவர்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்காக கடந்து செல்ல இருக்கிறோம் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசரின் வின்வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் வீத
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
0: நீங்கள்
3: அம்மா வேற, அம்மா 12:30 வருவா, அதுவரையும் நீங்கள் எடுத்து வாருங்கள்.
0: அவ 30க்கு
3: வருவா.
0: அருமையானவர்களே, இந்த இடத்துல வந்து உங்களை நாமத்தை மையப்படுத்தி ஆண்டவர் கேள்விப்பது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள தந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதனமையா. தொடர்ந்தும் ஆண்டவரே வேதத்துள்ள காரியங்களை காணும்படியாக அந்த நாட்களில் எங்களுக்கு எங்களுடைய கண்களை நீங்கள் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிற என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருவோம். இன்றைய நாட்களிலே 5வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்வோம். இப்படியாக துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்ற சில காரியங்களை பாருங்கள். உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்களுக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள். உண்மையாக தொழுது கொள்ளுதல் நடைபெறும் போது தேவன் தமது மக்களை அங்கே இந்த நாட்களை மக்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்க சித்தமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அந்த வாக்கு தத்தங்கள் எப்படி என்று பார்க்கிற வேளையிலே, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களோடு தேவன் இருப்பார் என்பதைத்தான் மத்தேயு 18:20 பார்ப்போம். அவர்களோடு இந்த நெருங்கிய உறவை கொள்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்தில் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:20 பார்க்கிற வேளையிலே, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு தமது கிருபையையும் இந்த நாட்களே மூடுவார், கிருபையினாலே மூடுவார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப வேதத்தில இருந்து நாங்கள் இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே நாங்கள் வாசிப்போம் இந்த நாட்களிலே யாத்ராமம் 40 பழைய ஏற்பாட்டிலே யாத்ராமம் 40 இந்த நாட்களை கடந்து செல்வோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. யாத்ராமம் 40 அங்கே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவரை எப்படியாக அந்த நாட்களை அவர்கள் தொழுது கொண்டார்கள், எப்படியான காரியத்தை ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்டார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கணும். 40 யாத்ராமத்திலே அங்கே 35வது வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே மேகம் அதன் மேலே தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த மேகம் என்ன செய்கிறதாம், அங்கே அவர்களிடத்தில் அந்த அவர்கள் நின்ற இடத்துல அந்த நாட்களை இறங்குகிறவர்களிலே அங்கே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஏனென்றால் வாசஸ்தலத்திலே இருந்து என்ன காரியம் நடக்கிறது என்றால், மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கே புத்திரர் பிரயாணம் பண்ண அங்கு புறப்படுவார்கள் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னார், அங்கே பிரயாணம் பண்ணுவதற்காக அந்த நாட்களே அவர்கள் புறப்படுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோமா. அருமையான கர்த்தருடையவர்களே, மேகம் அதாவது எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பார்கள் என்பதுதான் சொல்லப்படுறது. இதனால் இங்க பாருங்கள், அந்த தேவனுடைய அபிஷேகம் வல்லமை அந்த இடத்திலே இந்த நாட்களை இறங்குகிற வழியிலே அங்கே அவர்கள் நாட்களை இப்படியான காரியத்தை இந்த நாட்களை செய்து கொள்ளுவதை இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்னோடு கூட இந்த நாட்களை 2வதாக திருப்பிக் கொள்ளுங்கள். 2 புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 2:7 அங்கே 1வது சொல்லுகிறது எப்படி என்றால், அங்கே பாருங்கள், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலே இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம், அந்த எப்படியாக இந்த நாட்களில் இந்த ஆராதிக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான தொழுது கொள்ளுகிற வேளையிலே கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களிலே இறங்குறதை பார்க்கும். அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் தனியா இருந்து நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே என்றாலும் சரி, அல்லது ஒரு கூட்டங்களை சேர்ந்து இந்த நாட்களை ஆராதிக்கிற இருந்தாலும் சரி, தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் இருவர் அங்கே எந்த இடத்திலே கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல இருப்பேன் என்று சொன்னது அவன் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆனா தனிப்பட்ட இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே உண்மையோடும் அதாவது உத்தமத்தோடும் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே பாவங்களை அறிக்க செய்து அந்த இடத்திலே நாங்கள் ஜபங்களை அதாவது துதிகளை ஏறெடுத்து வருகிற வழியிலே தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இறங்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த அப்படியாக இறங்குகிற வழியிலே என்ன காரியம் நடக்கும் சொன்னால், நம்முடைய அந்த டெஸ்டினி லைஃப் அதாவது எப்படி என்று பார்க்கிற வழியிலே வனாந்தர வாழ்க்கை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்யும் சொல்லி சொன்னால், அங்கே முறிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்தோடு அதுதான் தேவனுடைய பிரசன்னம் என்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப அதே குறித்த இந்த நாட்களில் இந்த இடத்துல யாத்ரா புஸ்தகத்திலையும் ரெண்டு நாளாகத்திலையும் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளும் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே எப்படியாக இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது என்று பார்ப்போமா இருந்தால், ஒன்று பேதுருவின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களில் திருப்புவோமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், ஒன்று பேதுருவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான்காம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். நான்காம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்லு, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர், ரொம்ப கவனமாக கேளுங்கள், தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர் என்ன செய்கிறாராம், உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே இந்த நாட்களில் தூசிக்கப்படுகிறார், ஆனால் உங்களாலே என்ன செய்யப்படுகிறார், மகிமைப்படுகிறார் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகள், அப்படி ஆனால் இந்த தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்குள்ளே இருந்து இந்த நாட்களில் என்ன செய்கிறார், அங்கே இந்த காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இதைத்தான் இங்கே பார்க்கணும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிந்திக்கப்பட்டால், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்து கொண்டு வருகிற வேளையிலே, அப்ப சரியான முறையில நாங்கள் செய்து கொண்டு வருகிற வேளையிலே நம்மை இந்த நாட்களிலே நிந்தித்து, நம்மை இந்த நாட்களை ஒடுக்கி, நம்மை திரத்தி, இப்படியான காரியங்களை இந்த நாட்கள் செய்கிற வேளையிலே பாருங்கள், அந்த இடத்திலே நமக்குள்ளே இருக்கிற கத்தர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், அவர்களால தூசிக்கப்பட்டாலும் நம்மாலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அங்கே மகிமைப்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தர். அதை குறித்து தான் பேதுரு இந்த இடத்திலே இப்படியாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாட்கள் அடுத்ததாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி பாருங்கள். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாத மழையை இந்த நாட்களிலே பொழிந்து தமது மக்களை இந்த நாட்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாத மழை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே எதை குறித்து இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெரியப்படுத்துறது என்பதை பார்ப்போம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த ஊழியர்கள், ஆண்டவருடைய அதாவது பாருங்கள் ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள், இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த ஆசீர்வாதத்துக்குரிய மலையை இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் சுதந்திரித்துக் கொண்டார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பாருங்கள், இந்த நாட்களில் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்வது 26வது வசனத்தை பார்க்கிற வேளை, நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலேயும், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேலோடு இந்த நாட்கள் இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அந்த தேவன் அந்த காரியத்தை சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொன்னால், நான் அவர்கள் என் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கும். முதலாவது நான் வந்து அவர்களை கொண்டு வந்து ஒரு பிளஸிங் என்று சொல்லப்படுற ஆசீர்வாதத்துக்குரிய காரியத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருவேன். இரண்டாவதாக அவர்களுக்கு அந்த ஏற்ற காலத்திலே தான் மழையை கொடுப்பேன். பாருங்க, அப்ப ஆண்டவுடைய காரியத்தை பாருங்கள், இப்ப ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்த உடனே அந்த மழை பெய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ற அளவுக்கு இல்லை. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே அவர்கள் அங்கே வருகிற வேளையிலே, அருமையான கர்த்தர் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வேளையிலே, அதற்கு பின்பாக அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் இந்த நாட்களே ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அந்த ஆசீர்வாத மழையை பெய்வதற்கு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்துட்டார், நல்லது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தோம், சத்தியத்தில் ஆனால் விடுதலை பெற்றோம், இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை போயிட்டு அடுத்த நாள் போயிட்டு நாங்கள் இந்த நாட்களே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. நமக்கு அந்த சரியான அந்த நாட்களில் விளக்கம் இருக்காது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் முதல் இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை இந்த நாட்களை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் எப்படியாக சொல்லுகிறது, எப்படியாக அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், எப்படியாக அந்த சுவிசேஷத்தை இந்த நாட்களை பேச வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை வரங்களை இந்த நாட்களை நாங்கள் அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படியாக தேவன சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ண வேண்டும், இந்த நாட்களை ஆவியானவரிடத்திலிருந்து எப்படியாக அந்த காரியத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களை குறித்து நாங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே இந்த நாட்களை வர வேண்டும். அப்ப அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே வருவதுன்னு சொல்லி சொன்னால் அது சும்மா உடனே வருகிற காரியம் அல்ல. தேவனுடைய பாதத்திலிருந்து நாங்கள் ஜெபம் பண்ணி அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் அனுதினமும் ஜெபம் பண்ணி ஜெபத்தினாலே கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அங்கே நாங்கள் அப்பத்தை கேட்கிற வேளையிலே அவர் கல்லை கொடுக்கிற தேவன் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் அவருடைய ராட்சிய காரியமாக அந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவன் அந்த கிரிகளை நடப்பிக்கிறார். அப்ப தேவன் அந்த கிரிகளை நடப்பித்தது பின்பு நாங்கள் தைரியப்பட்டு கொண்ட நாட்களை இருக்கிற வழியில தான் அங்கே தேவனுடைய ஆவியானவர் இன்னுமாய் நமக்குள்ள அசைவாட்டத்தையும் காரியத்தையும் கொண்டு வரும். அதைத்தான் சொல்லப்படுகிறது ஏற்ற காலம் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அவர் சொல்லுகிற காரியம், நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலும், ஆண்டவருடைய மேடு எங்கே இருக்கிறது, அவருடைய பிரசனத்தை தான் குறிக்கிறது. அருமையான கத்துட்டு பிள்ளை, ஆண்டவரை சூழ்ந்திருக்கிற அந்த மேடு எப்படி என்று பார்ப்போம் என்றால், அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம். அருமையான கத்துட்டு நீங்க பாருங்கள், நீங்க ஏசாய தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே அவர் அங்கே ஆவிக்குள்ளாகி அங்கே தேவனுடைய காரியத்தை காண்கிறார். அப்ப சிங்காசத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை இந்த நாட்களை பாருங்கள், கேருபின்கள் சேருபின்கள், அதாவது ரெண்டு சிறகுகளினாலே கண்களை மூடி, ரெண்டு சிறகுகளினால் கால்களை மூடி, இந்த நாட்களை என்ன செய்யும், அவரை சுற்றி பறந்து கொண்டு, பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலேதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த இசைக்கியா தீர்க்கதரிசிக்கு தேவன் காட்டுகிற காரியம், என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவது. அப்படியானால் அந்த மேட்டில் உள்ள சுற்றுப்புறங்களுக்கு இந்த நாட்களை அவரே இந்த நாட்களை ஆவிக்குள்ளே அழைத்து செல்கிறதை பார்க்கணும். அருமையான கத்துறோம், யார் அழைத்து செல்லுகிறார், ஆண்டவர் இந்த நாட்களை வருது. ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்படியாக பாருங்கள் இந்த நாட்களை, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே அவரே சொல்லுகிறார் இந்த நாட்களை, நான் என்னுடைய ஜனங்களை அவர்களை என்ன செய்வேன் என்று சொல்லி சொன்னால், என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் அங்கே அவர் என்ன செய்வார் சொன்னால் பாருங்கள், அங்கே ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே அவர் அங்கு மழையை அங்கே அவர்களுக்கு பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது ஆசீர்வாதம் மழை என்று சொல்லப்படுது. அப்ப அந்த காலங்கள் பாருங்கள், அந்த இடத்துக்குள்ளே, அந்த சொல்லப்பட்ட இடத்துக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இந்த நாட்களே அந்த ஆசீர்வாதத்துக்குரிய மழையை நாங்கள் இந்த நாட்களே காணலாம். வருமான கத்துடப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய அந்த சன்னிதானத்திலே, தேவனுடைய சமூகத்திலே, அங்கே ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்தாலே ஒழிய மற்றும்படி வேறு எந்த காரியங்களும் இந்த நாட்களே பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான கத்துடப்படுகளை, அப்ப அபிஷேகத்துக்குள்ளே நுழைந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே, அபிஷேகம் என்ன செய்யுமா, நுகங்களை உடைக்குமா என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கும். அப்ப அபிஷேகத்தினால் என்ன நடக்கும் சொன்னால், நுகங்கள் நொறுங்கி போகும், நுகங்கள் உடைந்து போகும் என்பதைத்தான் அங்கே கத்துடைய வார்த்தை அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாகவும் நமக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால், முதலாவது அந்த காரியங்களை நாங்கள் விட்டு அந்த அதாவது அந்த பவுண்டரி, அந்த எல்லைக்குள்ளே இருந்து நாங்கள் வெளியால் வரணும் ஐயா. இன்றைக்கு அநேகர் அப்படி இல்லை. எனக்கு தெரியும் ஒரு சிலர் அவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஐயா, ஞானஸ்தானம் எல்லாம் பெற்றுட்டாங்க, நல்லது, அந்த நாட்களில் பாருங்கள், ஆனால் ரகசியமாக போய் பிடிக்கிற காரியங்கள். அப்ப அந்த இடத்துல வந்து அவளை போய் ஏனையா அந்த காரியம் செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால், உடனே சொல்லுவாங்க, நீங்க என்னையா வந்து எங்களை என்ன நீங்க நியாயம் தீர்க்கிறீங்களா என்று கேட்பாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது நியாயம் தீர்க்கிறது அல்ல, அறுவுரை சொல்லுகிறது. சரீரத்தை கெடுத்தான்னு சொன்னாலும் உன்னை கத்தர் கெடுப்ப, வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் முக்கியமான காரியம். எனக்கு அதைத்தான் பார்க்க வேண்டும். அப்ப ஒருவனை எந்த பாவ சேட்டில இருந்தான், எந்த உளியான பாவத்தில இருந்தான் என்பதை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பாவத்தில இருந்த நாட்களே, விழுந்தவன் நாட்களே, மறுபடியும் அந்த பாவத்தை நாடி போகக்கூடாது. இன்றைய பாருங்கள் ஒரு காரியத்தை, இன்றைய பாருங்கள், விபச்சாரத்திலிருந்து விழுந்தவன் நாட்களை என்ன செய்யணும்னு சொன்னா, பிசாசானவன் டைம் பார்த்து கொண்டு இருப்பான், இன்னொரு விபச்சார காரியத்துக்குள்ள பார்த்து கொண்டே இருப்பான், இவரை கொண்டே மாட்டி விடுவதற்கா. அப்ப அந்த பெண்ணினுடைய காரியங்களுக்குள்ளே கொண்டு போய் இந்த நாட்கள் என்ன செய்வார், அவரை மறுபடியும் அந்த காரியத்துக்குள்ளே மாட்டி, இந்த நாட்கள் அவரை மறுபடியும் இந்த நாட்களை தன்னுடைய பக்கமாக அந்த நாட்களை வஞ்சிக்கிறதுக்கு அவன் வயது எடுத்துடுவார். பண ஆசையில இருந்தான்னு சொல்லி சொன்னால் அவன் என்ன செய்வான், அந்த பண ஆசைக்குள்ளே மறுபடியும் இந்த நாட்களை கொண்டு போவான். இப்ப ஒரு சூதுலே சூது அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க பணக்காரன் இருப்பாங்க, அருமையான கத்துல ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்தந்த நேரத்திலே எவ்வளவு காசு வருவன்னு தெரியாது, அந்தந்த நேரத்துல வரவங்களுக்கு தொகையா காசுகள் வரும். அப்ப அவங்களுக்கு நாட்களை பார்க்கவில்லை, ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக அங்கு வேதம் சொல்லுகிறபடி அவங்க அந்த காரியத்துக்குள்ளே போகக்கூடாது. என்ன காரியம், சூது கேம்பிளின் இந்த காரியங்களுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. அப்படியாக சொல்லப்பட்ட வேளையிலே அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த காரியத்தை வைத்து இந்த நாட்களை அவன் என்ன செய்வான் சொல்லி சொன்னால், அங்கே மறுபடியுமாய் இந்த நாட்களிலே அவனை இந்த நாட்களை என்ன செய்வான் சொல்லி சொன்னால், அந்த சூழ்நிலைக்குள்ள தான் எடுத்துக்கொண்டே போவானே ஒழிய வேறு ஒரு காரியம் இல்லை. அப்ப எந்த பாவத்திலே இருந்து நாங்கள் விடுபட்டு வந்தோமோ அந்த காரியத்துக்குள்ளே இந்த நாட்களை மறுபடியும் இந்த நாட்களை அவன் கொண்டு போறது தயார்படுவான். ஆனால் அப்படியான பாவ காரியங்கள் எல்லாம் மேற்கொள்ளுகிற வேளையிலே தான் இந்த வேத வார்த்தையில இன்றைக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை சொல்ல பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அந்த இடத்திலே செய்வார் என்பதை கத்துறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்படியானால் அந்த காரியங்களுக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் சொல்லுகிற வார்த்தை, மரியாள் பாருங்கள், அந்த திருமண வீட்டிலே ரசம் முடிந்த வேளையிலே எல்லாரும் போய் சொன்னாங்க மரியாள்கிட்ட. மரியாள் வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே மகனே, இந்த நாட்கள் ரசம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், இஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன, ஏற்ற நேரம் வரவில்லை. அப்ப அந்த ஏற்ற காலங்கள், ஏற்ற நேரம் வருகிற வழியில தான் தண்ணீர் ரசமாக மாற்றப்படும். இது அருமையான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும், தேவன் எங்கள் மூலமா இந்த நாட்களை அதிசயங்களை நடப்பிக்க வேண்டும், எங்கள் மூலமாய் தேவன் கொண்டு பலத்த காரியங்களை இந்த நாட்களை செய்ய வேண்டுமா இருந்தால் அந்த ஏற்ற காலத்துக்கு காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலாய நடவடிக்கைகளை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அந்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு இடம் போக கூடாது, நீங்க முதலாவது காத்திருங்க, யோமனை கொண்டே காத்திருங்க, அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே இல்லை. அப்ப அவர்கள் காத்திருந்தார்கள். பெந்தேகோசு என்ற நாள் ஒன்று வந்தது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அக்னிமயமான நாவுகள் இந்த நாட்களில் அதிலே நூற்றி அதில் இருந்த அந்த வீட்டில் இருந்து அவ்வளவு 120 பேர் மேலே இந்த நாட்களில் இறங்கினது. அதை காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த இடத்திலே பற்பல பாசைகளை பேசுகிறார்கள். அபிஷேகத்தினால் நிறைந்த இந்த நாட்களிலே அந்த இருக்கிற ஜனங்களுக்குள்ளே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு கலக்கத்தை இந்த நாட்களை கொண்டு வருகிறார்கள். இவர்கள் என்னென்னு நம்முடைய பாசையை பேசுகிறார்கள் சொல்லி இந்த நாட்கள் ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிறார். ஆனால் பாருங்கள், இதற்கு பின்பாக பேதுரு என்ன செய்கிறார், எழுந்து அங்கே பாருங்க. அப்ப ஏற்ற காலத்திலே என்ன நடந்திருக்கு, அந்த ஆசீர்வாதமான மழை அந்த இடத்துல பொழியப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:22 சொல்லப்பட்ட காரியம் அப்போஸ்தலர் 3:17 இந்த நாட்களில் நிறைவேறுது பாருங்கள். அப்ப அந்த கடைசி காலத்துல பாருங்கள், ஆண்டவருடைய காலத்திலே அங்கே அந்த இடத்துல பாருங்கள், சீசர்களுக்கு அந்த காரியத்தை தேவன் கொடுக்குறார். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த நாட்களே நான் போய் ஒரு தேற்றவாளர் உங்களுக்கு அனுப்புவேன், ஆனா அது மட்டும் நீங்க காத்திருங்கள். எருசலேமில என்ன செய்யுங்கள், காத்திருங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அந்த காத்திருந்த வேளையிலே ஆவியாருடைய அபிஷேகம் பொழியப்பட்டது. அடுத்த நாள் பேதுரு இந்த நாட்கள் எழுந்து அலங்கார வாசலண்டையில போய் கனகாலமா ஆலயத்துக்கு அவர் ஆண்டவரோடு திரிகிற காலத்திலேயே கூட அந்த பிரவேசப்பாடு இருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல அவனை விட்டு வச்சிருக்கிறார். யாருக்காக, பேதுருக்காள். அப்ப பேதுரு அந்த இடத்துல போய், என்னிடத்துல வெள்ளியும் இல்லையா பொண்ணும் இல்லையா, இயேசு கிறிஸ்து நாம் ஒன்றுதான் இருக்கிறது, ஒரு ரெண்டுமே இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான். அவனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணவும் இல்லை, அவனை போட்டு அப்படியான காரியம் ஒண்ணும் செய்யல. அவ்வளவுதான் இந்த நாட்கள். அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டு அவனை எழுந்து நடக்கிறான். அவனோட கரடுகள் எல்லாம் மாறி இந்த நாட்கள் அவன் எழுந்து நடக்கிறான். பாருங்க, இது முதலாவது அற்புதம் வறுமையான கத்துடைய பிள்ளைகளுக்கு. அப்ப ஏனென்றால் இந்த ஏற்ற காலம் வருகிற வழியிலே பேதுருவுக்குள்ளே ஒரு எழுச்சி இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். சாதாரணமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு இந்த நாட்களில், எழுத படிக்க வாசிக்க தெரியாமல் இந்த நாட்களில் இருந்த அந்த பேதுருவ இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நானலப்பா, நீ கற்பாறை அப்பா, நீ பேதுரு, நீ இப்படியாக இருக்கிறாய் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே அவரை வர்ணிச்சு இந்த காரியங்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களே போகிறார். ஆனா அந்த காலங்கள் வருகிற நேரங்கள் வருகிற வழியிலே பேதுருவை கொண்டு ஆண்டவர் அங்கே பயன்படுத்த வேண்டும், பேதுருவை கொண்டு இந்த நாட்களை காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிற வேளையிலேயே அங்கே வேதம் அந்த சொல்லுகிறபடி இந்த நாட்களே அந்த காலங்கள் வருகிற வேளையிலே பேதுரு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், தயார்பட்டிருந்தது நிமித்தம் அந்த காரியத்தை உடன் செய்யக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், முதலாவது அற்புதம் நடக்கிறது, இரண்டாவது பிரசங்கம், 3500 பேர் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் என்ன காரணம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்க வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், அந்த ஏற்ற காலம் வந்த உடனே பிரசங்கம் பண்ணுகிறதற்கு தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதே வேளையிலே அற்புதம் செய்வதற்கு தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்படியானால் கத்தருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, இங்கே நாங்கள் எப்படியாக அவரிடத்திலே தொழ வேண்டும், தொழுகிறது மட்டுமல்ல ஆசீர்வாதங்களை எப்படியாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த சிறப்பாக இந்த நாட்களிலே சமாதானம் அருள்வார் என்பதை அங்கே அறியக்கூடிய இருக்கு. சங்கீதம் 29 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோமா இருந்தால் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 29 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், 29 அதிகாரத்திலே இங்கே 11 வசனம் வாசிக்கின்றேன், சொல்லப்படுகிறது பாருங்கள், கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் முதலாவது என்ன செய்கிறார், ஜனத்துக்கு பலத்தை கொடுக்கிறார். அருமையான அன்புகளுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். சுயசத்தை பிரசங்கிக்கவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழியத்தை செய்கிறதா இருந்த ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, உபவாசம் இருக்கிறார், தேவன் முதலாவது பலத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அளிக்கிறார். அப்ப இருதயத்தில் இந்த நாட்களே ஒரு தெய்வீக சமாதானம் வருகிறது. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளே சமாதானம் இருந்தால்தான் அவன் அங்கே ஒரு ஆவியிலே நிறைந்த நாட்களிலே உருகி இந்த நாட்களை ஜெபிக்க முடியுமே ஒழிய, அவனுடைய இருதயத்திலே சஞ்சலம் இருக்குமா இருந்தால், அவனுடைய இருதயத்திலே பிரச்சனை இருக்குமா இருந்தால், அவன் அங்கே ஒரு மனுஷனுக்கு சரியாக இந்த நாட்களை ஜெபிக்க முடியாது. வார்த்தைகள் வராதையா, வாயிலிருந்து வார்த்தைகள் வராது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் நீங்க நாங்கள் பார்க்கணும். அப்ப தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிற வேளையிலே தான் அந்த ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலே தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன செய்வாராம், கடைசியாக ஆசீர்வதிப்பாராம் சொல்லப்படுது. உண்மையிலே அந்த ஆசீர்வாதம் வருகிற வேளையிலே ஒரு மனுஷனுக்குள்ள நோய் இருக்கிறது, அசுத்தாய் பிடிக்கப்பட்டிருக்கிறது, ஊழியர் வந்து ஜெபிக்கிறார், எனக்கு ஜெபிக்கிற வேளையிலே அவனுக்குள்ளே இருக்க அசுத்தாவி இந்த நாட்களே நீங்கிறது, நீங்களா என்ன காரணம்? இரண்டாவது, அவனுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வருகிறது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, எப்படி அவன் சொன்னார், அது தேவனுடைய காரியம். அப்ப அந்த பிடியிலே கட்டப்பட்டிருக்கிறவனுக்கு சமாதானம் கிடைக்கிறது. சமாதானத்தோடு சேர்ந்து இந்த நாட்களிலே ஆசீர்வாதம் இந்த நாட்களில் வருகிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் தேவனுடைய சமாதானம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவனுடைய சமாதானம் எப்படியாக இருக்கிறதா? இப்படியாக ஆராதிக்கிற வேளையில் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான்காவதாக அளவில்லாத மகிழ்ச்சியை இந்த நாட்களை தருகிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப தேவன் அளவில்லாத மகிழ்ச்சியை இந்த நாட்களிலே எப்படியாக அந்த நாட்களிலே தருவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சங்கீதம் 122 இந்த நாட்களில் எடுப்போமா இருந்தால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது. முதலாவது வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். அருமையான கர்த்தருடைய உள்ளர்கள், இதுதான் தேவனுடைய காரியம். அப்ப ஆலயத்துக்கு சேர்ச்சுக்கு போவோம்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிற வழியிலே உடனே என்ன செய்யணும்? மகிழ்ச்சி ஒன்று இருக்கும். இன்றைக்கு ஒரு சிலர் இந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆலயத்துக்கு போக விருப்பம் இல்லை, சேர்ச்சிக்கா போறீங்கன்னு கேட்டேன், என்னையா சேர்ச்சிக்கு வச்சுமா, சேர்ச்சி சேர்ச்சணும்னு தெரியுறீங்கன்னு சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போகணும்னு சொன்னால், இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் திராக்களை எப்படி என்றால், எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அவன் இந்த நாட்களில் எங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 122:7 சொல்லப்படுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இங்கே அலங்கம் என்று சொல்லப்படுகிறது எது, அரண்மனை என்று சொல்லப்படுகிறது எது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கம் என்று சொல்லப்படுவது மனுஷனுடைய சரீரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ ஒரு ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரம் மாதிரி ஒரு சரீரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அப்ப அலங்கத்துக்குள்ளே இந்த நாட்கள் என்ன இருக்க வேண்டும்? சமாதானம். அப்ப இந்த சரீரத்திலே ஒரு இதயத்திலே இந்த நாட்களை தெய்வீக சமாதானம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன் அரண்மனைக்குள்ளே அங்கே சுகம் இருக்க வேண்டும். அப்ப இந்த சரீரத்துக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் பார்க்கிற வழியிலே ஒரு சுகமான அனுபவம் இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கத்திரி வருத்தக்காரனா இருக்கக்கூடாது. எடுத்துக்கொண்டே விசுவாசியில பாருங்க, சேர்த்திக்கு வருவாங்க இந்த நாட்கள், ஒரே காரியத்தை தானே ஒவ்வொரு நாட்டுகளையும் வருவாங்க. ஐயா கையுக்கு நோவுது, ஐயா காலுக்கு நோவுது, யோகம் பண்ணுறதுல ஆண்டு சோமாக்கிட்டேன், கத்தி குளறிட்டு கையை ஊதி போட்டு தட்டிட்டு போவாங்க. அப்புறம் அடுத்த நாள் திரும்ப வரைக்கும் என்ன நடக்குன்னு சொல்லிச்சா, திரும்ப அதே காரியம் தான் வருவாங்க. அருமையான, ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னான், இந்த சமாதானத்தையும் அங்கே இந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அங்கே முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிக்கிறதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனை நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு இந்த நாட்களை அவரை ஆராதிப்போமா இருந்தால், நம்முடைய அலங்கத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும், நம்முடைய அரண்மனைக்குள்ளே ஒரு சுகத்தை தேவன் இந்த நாட்களே கட்டளையிடுவார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை, யோவானுக்குள்ள சுவிசேஷ புத்தகத்திலே 15 நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 11 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்றால், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது ஆண்டவுடைய சந்தோஷம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவுடைய கரத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்ட மண்ணான மனுஷனுக்குள்ளே அவருடைய சந்தோஷம் இந்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் சந்தோஷம் இந்த நாட்களை நிறைவா இருக்கும்படிக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நிறைவா இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் தேவ ஆவியானவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு அன்னுதினம் ஒவ்வொரு செக்கனும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்ப உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திலே இந்த நாட்களை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அங்கே இந்த நாட்களிலே அங்கே வேண்டுதல்களை அருள செய்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப உண்மையான விசுவாசத்தோடு இந்த நாட்களை வேண்டுகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படியாக இந்த நாட்களை வேண்டுகிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதப்போதி சொல்லுகிற இந்த நாட்களே, அப்படிப்பட்ட உண்மையான விசுவாசத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அங்கே தேவன் நாட்களிலே அவர்களுக்கு சமாதானத்தை இந்த நாட்களிலே அங்கே அருள்களார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், மார்க்கு 11:24 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று இந்த நாட்களிலே அங்கே விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்ப என்னத்தை நாங்கள் இந்த நாட்களை கேட்டுக்கொள்கிறோம் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இவைகளை எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அப்படியாக நாங்கள் இந்த நாட்களை கேட்டுக்கொள்ளுகிற வேளையிலே அதை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே ஒரு உருவாக்கப்பட வேண்டும், கிரியேட் பண்ணப்பட வேண்டும். வருமான கத்துட்ட பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு ஒரு நிலத்தில பாருங்கள், ஒரு பயிரை நடுகிறோம். அந்த பயிரை நடுகிற வேளையிலே அந்த பயிருக்கு இந்த நாட்களை என்ன காரியம்னு சொன்னால் பசலையை போடுகிறோம். அந்த நல்ல பசலையை போட்டு அந்த கண்டைய செடியையோ அல்லது கண்டையோ கொண்டே வைக்கிற வேளையிலே அந்த கண்டு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் சொல்லிப்பாக அந்த நாட்களை வருகிறது, அது ஏற்ற வழியில் அந்த கனியை கொடுக்கிறது. அதே விதமாக தான் இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், அங்கு வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை பெற்றுக்கொள்வோம் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அருமையான கத்துடைய, அப்ப அந்த மரத்தை நட்டுவிட்டு இந்த நாட்களே இந்த மரம் நடா முளைக்காது இந்த மரம் பூக்காதுன்னு சொல்லி இந்த நாட்களை நான் நினைத்துக் கொண்டிருப்பேனா இருந்தால் கடைசி வரையும் இந்த நாட்களில் இந்த மரம் இந்த நாட்களே அங்கே முளைக்காத அருமையான கத்துடைய, ஏனென்றால் எனக்குள்ள விசுவாசம் கிடையாது, அவ்விசுவாசத்தோட அந்த பூக்கள் நான் நடுறேன். அப்படின்னா அந்த மரம் எப்படி உழை அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நான் என்னுடைய தோட்டத்தில் சில வேலை இந்த சமருக்கு பயிரில் நடுறேன். அந்த பயிரில் நடுக்கிற வேலையில் நான் சொல்லி சொல்லுகிற வார்த்தை என்னென்றால் விதைக்கிறவனானும் அல்ல நீர்ப்பாய்ச்சிறவனும் அல்ல புளியை செய்கிற கத்திராலே ஆகும் என்று வசந்தம் சொல்லுவேன். சொல்லித்தான் இந்த நாட்கள் அந்த பயிரை வச்சுட்டு நான் இந்த வாழ்க்கை காரியத்தை செய்வேன். ஆனால் நம்முடைய தேவைக்கு உகந்தபடி இந்த நாட்கள் அந்த பயிர்கள் இந்த நாட்களை பலனை கொடுத்து கொண்டே இந்த நாட்களை இருக்குமாறு மேலே கத்துக்கொள்ள. ஏன்னு சொல்லி சொன்னால் நம்மளே ஒன்றும் இல்லையா, விதைக்கிறவனாலும் ஒன்றும் இல்லை நீர்ப்பாய்ச்சிறவனாலும் ஒன்றும் இல்லை, தண்ணீர் விட்டு கொண்டே இருக்க வேண்டியா, விதைக்கிறவன் விதைச்சிட்டு போயிடுவான், தண்ணீர் கூட தண்ணி விட்டு கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் அது மனம் வச்சாதான் அதை விளைய செய்வார், அதான் முக்கியமான காரியம். அப்ப கத்தராலேதான் எல்லாம் ஆகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு எப்படியாக இருக்கும், உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு பலன் தருகிற ஜெபத்தை இந்த நாட்களை செய்ய வேண்டும். அப்ப நாங்கள் ஆராதிக்கிறோம் நல்லது இல்லை என்று இல்லை, அருமையான கத்துடைய வேதம் சொல்லுகிறது, எப்படியாக ஆண்டவரை தொழுது கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த ஆராதிக்கிற வேளையிலே அதோடு சேர்ந்து ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிற வேளையிலே அந்த ஜெபங்கள் இந்த நாட்களில் ஒரு பலனுள்ள ஜெபமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். சும்மா ஜெபிக்கிறதுல பிரயோசனம் இல்லை ஐயா, நாங்கள் அதாவது சும்மா போய் சாதாரண யோசி போட்டு கத்திரா ஆசீர்வதி சொல்றோம். ஆனால் அந்த ஜெபத்திலே அருமையான கத்திர பிள்ளைகளே ஒரு பலன் இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களை பாருங்கள், சில பேர் வந்த நாட்களில் ஜெபங்களை ஜெபிக்க சொல்லுவார்கள், ஆனா அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த நாட்களை பாஸ்டர் ஜெபிப்பார்னு சொல்லி போட்டு இருந்துருவார்கள் அல்லது பிரதர் ஜெபிப்பார்னு சொல்லி போட்டு இருந்துருவார்கள். ஆனா அருமையான கத்திர பிள்ளைகள் இன்னும் ஒரு சில பேரை பாருங்க, அவர்கள் நிற்பார்கள் ஆலயத்துல வந்து இந்த பாஸ்டரான் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லி அருமையான ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த இடத்துல யாரை விசுவாசிக்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே ஆண்டவரை அல்ல அந்த ஊழியக்காரர் ஜெபித்து தன்னமையில கையை வச்சால் இந்த நாட்களே சோம்பரும் என்ற விசுவாசத்தை வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஏதோ காரியத்தில் அவர்களுக்கு அந்த படியே இந்த நாட்களை ஆகும்படியா செய்கிறார். இப்ப அருமையான கத்துடைய பிள்ளைகளே சிலர் பாருங்க, சில டாக்டர்கிட்ட போவாங்க, டாக்டர்கிட்ட போனா அந்த நாட்களை சொல்லுவாங்க, இந்த நாட்கள் இந்த டாக்டர் வெக்கேஷன் போயிருந்தா இவருக்கு இந்த நாட்களை இந்த மருந்து கொடுத்தால் அவருக்கு மருந்து சோப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லுவார், என்ன டாக்டர் இல்ல அவர் போயிட்டார் வெளியால, அவர் கைராசியான டாக்டர் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ஒரு ஏதாவது ஒரு இப்ப என்ன வருத்தமா இருந்தாலும் சின்ன ஒரு ஆஸ்பிரினை கொடுத்து விட்டாலும் ஏதாவது கொடுத்த அந்த ஆஸ்பிரின் மூலமா அவர்களுக்கு அந்த சுகம் கிடைக்கும். என்னன்னு சொல்லி சொன்னார், அவர்கள் அந்த கொடுக்கிற ஆளைத்தான் அந்த நாட்களை பார்க்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களை விசுவாசிப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான அற்புதங்களை இந்த நாட்களை செய்வார். அது மட்டுமல்ல பலன் தரும் ஜெபங்களை இந்த நாட்களில் நாங்கள் ஈரெடுக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தம்முடைய மக்கள் பரிசுத்த ஆவியினாலே புதிய அபிஷேகத்தையும் இந்த நாட்களிலே அங்கே தைரியமாய் தைரியத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தமது மக்களிடம் பரிசுத்தாவியின் அருளை இந்த நாட்களிலே அங்கே வரன்களை இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களில் செயல்படவும் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 1 கொரிந்தியர் 12 நான் வாசிக்கிற வேளையிலே 1-2 வாசிச்சு இந்த நாட்களை முடிப்போம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 12 அங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 7 வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய பிரயோசனத்துக்கு தக்கதாக அளிக்கப்படும் எப்படியெனில் என்று சொல்லிவிட்டு ஆவியானுடைய கிரியைகளை குறித்து சொல்லப்படுறது. ஊழியங்கள் எப்படியாக அந்த நாட்களை செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்கள் இந்த 12 அதிகாரத்தில் இந்த நாட்கள் 7 13 வசனம் வரைக்கும் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கும். அப்ப பாருங்கள், இப்படியாக சொல்லிவிட்டு இந்த நாட்களை பாருங்கள் சொல்லப்படுவது எப்படின்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை நடத்துகிறவர் ஒரே ஆவியானவர் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அவயவங்கள் என்னென்ன காரியத்தை சொன்ன அவயவங்கள் எதை குறிக்கிறது தான் ஊழியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இப்ப கையை குறித்து கண்ணை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுற அவயவங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியங்கள், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை மிஞ்சி இந்த நாட்களை நாங்கள் செய்யக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கவன் நம்முடைய அழைப்பை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் என்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விசுவாசியும் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும், கட்டாயம் ஆராதிக்க வேண்டும். அது தேவனால நியமிக்கப்பட்ட காரியம். ஆனால் ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியம் அது வேறு வகையாக இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அறிமையான வேறு விதத்தில் இந்த நாட்களை போகிறது. அப்படியானால் கவனமாக இருந்து நாங்களே கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறவளா இந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் இன்றைக்கு செய்து கொள்ளுவோமா இருந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த நாட்களை கட்டியெழுப்ப முடியும் என்பதை தான் இன்றைக்கு இந்த நாட்களில் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே எப்படியாக ஜெபிக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருவார் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கு நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், சத்தியத்துக்குள்ளே இந்த நாட்களை வழிநடத்த வேண்டும். அப்ப சத்தியத்துக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்பதை குறித்து யோவானுக்கள் சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், நான் வாசித்து முடிக்கிறேன். யோவான் 15 அதிகாரத்திலே பாருங்கள், அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 15 அதிகாரத்திலே அங்கே 6 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், அருமையான கர்த்தருடைய பிதாவிடத்திலே நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாய சத்திய ஆவியாகிய தேற்றவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் எப்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களை தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாட்களை பார்த்தோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வழியில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த கிழமை பூராக நீங்கள் கூட இந்த நாட்களை நடத்தி வந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. தேவரே, இந்த நாட்களே உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கணையா. தொடர்ந்தும் இந்த ஆண்டவர் இந்த நாட்களில் வருகிற அந்த விடுமுறை நாட்களில் உங்களுடைய கரந்தானே கூட இந்த நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. உங்களுடைய கருத்துக்களை முற்றுமுழுதாக எப்போ கொடுக்குறேன் அடிக்கிற மரத்தினர் வெளிப்பட்ட கிரிவிகளுக்காக சோதரம். இந்த வார்த்தைகளும் நல்ல இடத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரேசலோடையா.
3: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் வார்த்தைகள் கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உபயோகிக்கிறோம். கர்த்தரை சித்தமான சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
3: அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் வேத பாட நிகழ்ச்சியிலே சுவிசேஷர் எட்வின் வானரோகர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உபயோகிப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்.
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
3: ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் சுவிசேஷர் செல்வி ராமச்சந்திரன்
4: இணைகிறார்கள்,
3: கலையகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையோடு லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். பேசலோட்டமா?
5: பேசலாடுங்கிறது.
3: ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
5: ஆமீன். ஆமீன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியையும் நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கடந்த வாரத்திலே சொன்ன பகிர்ந்து கொண்ட அந்த செய்தி தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற பொழுது நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள் அநேகம். அவைகளை நாம் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அதாவது கடந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன் எப்படியாய் சாரிபாத் விதவை கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ததினால் அவர்களுடைய ஆசீர்வாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. மனித மூளைக்கோ ஒரு விஞ்ஞானமோ அதை விளக்க முடியாது. ஏனென்றால் அப்பமும் அவர்களுடைய வீட்டில் இருந்த மாவும் எண்ணெயும் குறையாமல் காணப்பட்டது என்றால் அது எப்படி, அதற்கு சாத்தியமே இல்லை. அது கர்த்தர் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். எனவே கட்டளைகளை நாம் கை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படியாக ஒரு சில அநேக உதாரணங்கள் இருக்கிறது வேதத்திலே. நான் ஒரு சில உதாரணங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த உதாரணங்களை கூறி இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாய் எப்படியாய் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நபர்களை குறித்து ஒரு பழைய ஏற்பாட்டிலே இரண்டு நபர்களையும் புதிய மூன்று நபர்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே நாம் அறிந்த தெரிந்த நமக்கு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படியாய் நமக்கு பெரிய வேதாகமம் 66 புத்தகங்களோடு தொகுக்கப்பட்டு வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை வாசித்து நாம் புரிந்து நாம் நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆனால் நோவா, ஆபிரகாம் இவர்கள் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நேரடியாய் தேவ தூதர்கள் மூலம் அவர்களுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். இப்படி வேதாகமம் தொகுக்கப்பட்டு எழுதப்பட்டு அவர்களிடத்திலே இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவ பக்தியாய் நடந்தது மாத்திரமல்ல, அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய தங்களை அப்படியே அர்ப்பணித்தார்கள் என்று நாம் பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. முதலாவது நோவாவை குறித்து நான் பகிர்ந்து கொண்டு பிறகு நான் ஆபிரகாமை குறித்து பார்க்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். நோவாவை குறித்து நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நோவாவை குறித்து அநேக நேரங்களிலே அவர் உதாரணமா எடுத்து கூறுகிறார். பாருங்கள், நோவாவினுடைய அந்த பேழைகளை கர்த்தரே மூடினார் என்று பார்க்கிறோம். இந்த நோவாவின் காலத்திலே காணப்பட்ட பாவங்கள் இந்த நாளிலும் பாவங்கள் பெருகி இந்த பூமியிலே காணப்படுகிறது. நோவா கர்த்தருடைய ஒரு சத்தத்தை கேட்ட அவருடைய சித்தத்தை அப்படியே செய்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். எப்படி மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது கர்த்தர் சொன்ன அந்த அளவுகளிலே மிகவும் சரியாக நுணுக்கமாக அந்த அளவுகளின்படி ஆசரிப்பு கூடாரத்தின் அனைத்து பொருள்களையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் நிர்ணயித்து அதை வகுத்து அதை உண்டாக்கினது போல நோவாவும் நோவாவின் பேழையை செய்வதற்கு அவர் கர்த்தருடைய அளவுகளின்படி சரியாக செய்ய அவர் அறிந்திருந்தார். பாருங்கள், ஒரு ஒரு கப்பல் நான் பார்த்திருக்கிறேன், யூடியூப்ல பார்த்தேன். ஒரு கப்பலை செய்து அந்த கப்பலை இறக்குகிறார்கள். ஒரு கடலுக்குள்ளாக இறக்கும் பொழுது மிகவும் அது கடினம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கப்பலை எப்படி கடலுக்குள் இறக்குவது என்றால் அது ஒரு ஒரு பேராபத்து நிறைந்த ஒரு ஒரு ப்ரொசீஜர் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அந்த கப்பலை செய்து முடித்து கட்டி அதை தண்ணிக்குள் இறக்கும் பொழுது அவ்வளவு கவனம் அவ்வளவு வேலைகள் பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் அது இறக்கி சரியான முறையிலே அது இருந்தவுடன் அது எவ்வளவு கடைசியில் அது கப்பல் கட்டுமானங்கள் ஏதாவது பழுதடையும் வரை அது தண்ணீருக்குள் மிதந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படியாக அந்த தண்ணீருக்குள் மிதக்க வேண்டும் என்ற அந்த அளவுகளின்படி செய்ய நோவா மிகவும் ஞானம் நிறைந்தவராய் அதிசயமான காரியங்களை செய்து இந்த மனித குலத்தையும் பறவைகள் விலங்குகளையும் காத்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வருகை ரகசிய வருகையிலும் நாம் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்வோமானால் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நோவாவின் காலத்திலே அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. ஆனால் நோவாவோ சரியான விதத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நான் நோவா ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே உள்ள ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இதயத்தின் நினைவுகள் பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் தாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியம் கிருபை, கிருபை, கிருபை, கிருபை, இந்த ஆசீர்வாதம். நான் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நோவாவுடைய நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது என்றால், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹலெலுயா. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததினால் கர்த்தர் நோவாவின் குணங்களை, சுவாபங்களை, நீதியை, உத்தமத்தை அவர் பார்த்தார். பார்த்து அந்த வருகிற பொல்லாத சந்ததி பெருகி, பாவத்தினால் பெருகி கொண்டிருக்கிற இந்த சந்ததியிலிருந்து இந்த குடும்பத்தை வேறு பிரித்து காப்பாற்றுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பை அந்த குடும்பத்திற்கு தருவதற்காக தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார். ஆமே. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த ரட்சிப்பு என்ற பேழைக்குள்ளாய் நாம் நடத்த நம்மை தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். ஆமேன். நாம் தான் நம்முடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களை, எப்படி நோவா தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேழைக்குள்ளே அழைத்து அவர்களை பாதுகாப்பாய் அவர் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் நாமும் கூட இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது நாம் நீதிமானாய் காணப்படுகிறோம். பாருங்கள், நோவா உடைய வாழ்க்கையை நாம் அனைவரும் அறிந்த தெரிந்த ஒரு வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், இந்த ஜலப்பிராயம் பூமியின் மேல் உண்டான பொழுது நோவாவுக்கு 600 வயது. அவ்வளவு பெரிய ஒரு, அந்த நாட்களிலே 969 வயது என்றிருக்கிற மெத்துசிலாவுக்கு அவர்தான் அதிகமான வயது உடையவராயிருந்தார். நோவாவுக்கு 5:27 மெத்துசிலாவினுடைய நாளெல்லாம் 969 வருஷம். மனுஷன் அதிகமாய் வாழ்ந்த நாட்கள் மெத்துசிலா தான் வேதாகமத்திலே அதிகமாய் வாழ்ந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அந்த நாட்களிலே தேவன் ஜனங்களுக்கு ஒரு அதிகமான ஆயுசு நாட்களை கொடுத்திருந்தார். ஆனால் அவருடைய இருதயம், மனிதனுடைய இருதயம் மிகவும் கேடு நிறைந்ததாய் இருந்ததினால் அவனுடைய ஆயுசு நாட்கள் 80 குறைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே கர்த்தர் நோவாவுக்கு ஒரு கிருபையை கொடுத்தது மாத்திரமல்ல, நோவாவின் குடும்பத்தையே அவர் காப்பாற்றுவதற்கு பல கட்டளைகளை கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார். அப்படி காப்பாற்றுவதற்கு மழை, அந்த நாட்களிலே மழை இப்படிப்பட்ட வெள்ளத்தையே பார்த்ததில்லை ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு வெள்ளம் அதற்கு முன்பதாக அந்த ஜனங்கள் பார்க்காததினால் இந்த பேழையை குறித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அவர்களால் அதை நேரடியாக பேழையை பார்த்தும் அதை உருவாக்குவதற்கு அதை கட்டுவதற்கு அவர்கள் வேலை செய்து கொடுத்தும் ஆனால் அதற்குள் வர முடியாதபடி அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அதிசயமான காரியம் கர்த்தருடைய வருகை. கர்த்தர் ரகசியமாய் அவர் வருவார், பிறகு சபை எடுத்துக்கொள்ள அவர் வருவார், பின்பு பகிரங்கமாய் அவர் வருவார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடக்கிறது. அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க, இதை இதற்கு முன்பதாய் ஜனங்கள் பார்க்காததினால் எப்படி நோவாவின் நாட்களிலே அவர்கள் மனிதர்கள் மனம் திரும்பாமல் இருந்தது போல கர்த்தருடைய வருகையிலும் அப்படி இருப்பார்கள் என்று நமக்கு வசனம் எடுத்து கூறுகிறது. எல்லா ஜனங்களும் இந்த நாட்களிலே, அந்த நோவா நாட்களிலே நடந்தது போலவே இருதயம் கடினப்பட்டு

0: இருதயம், அதாவது மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய இருதயங்கள் மிகவும் கடினப்பட்டு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்களுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, இந்த மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாத ஒரு இருதயமா இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். நீதிமொழிகளிலே ஒரு வசனம் இருக்குது, நம்முடைய இருதயத்தை அவர் நிறுத்து பார்க்கிறார் என்று. என்ன தராசுல வச்சு காய்கறி வாங்குறபோது போல கர்த்தர் நம்முடைய இருதயத்தையும் நிறுத்து, அது என்ன யோசிக்கிறது, இந்த இருதயம் உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி இந்த இருதயம் நடக்கிறதா என்பதையெல்லாம் அவர் இனோவாவை குறித்து அவர் பார்த்தார். நம்முடைய இருதயத்தையும் அவர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்களுக்கு நாம் எப்பொழுதும் மறைவானவர்கள் அல்ல, அவருடைய கண்களுக்கு நேராக நாம் இருக்கிறோம். நம்மை தேவன் ரட்சித்ததே ஒரு பெரிய அதிசயம். நான் துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நேற்றைய தினத்திலே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது
1: Recording stopped.

சோதரன் தகப்பனே, அப்படியாக நோவாவின் காலத்திலே தேவன் எப்படியா ஜனங்களை காப்பாற்றினது போல இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கு ரட்சிப்பு என்ற ஒரு பேழையை அவர் வைத்திருக்கிறார் குடும்பத்திற்கு முழுவதுமாக. அடுத்ததாக ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கலாம். ஆபிரகாமனுடைய கீழ்ப்படுதலை நாம் பார்க்கும் பொழுது

0: ஆதியாகமம்
1: Recording
0: பனிரெண்டாம்
1: stopped.
0: அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமனுடைய
1: Recording in
0: அழைப்பை குறித்து,
1: progress.
0: ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்,

0: Recording stopped.
1: ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் ஆபிரகாமை தெரிந்து
0: Recording in
1: கொள்கிறார்.
0: progress.
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு தெரியாது அந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள் ஆண்டவர் வந்து பிறக்க போகிறார். இன்று நாமும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் என்பதையெல்லாம் தேவன் முன்னறிந்தவராய் அந்த ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். எப்படி என்றால், காணாதவைகளை நம்புவது தான் விசுவாசம் என்று பார்க்கிறோம். அப்படியாக எந்த தேசத்துக்கு

0: கர்த்தர் அழைக்கிறார், என்ன செய்ய போகிறார், ஒன்றுமே அறியாத இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், எத்தனையோ ஆண்டுகள் ஆபிரகாம் அதற்காக காத்திருந்தார். அப்பொழுதெல்லாம் என்ன எண்ணம் வந்திருக்கும், அவிசுவாச எண்ணங்கள் வந்திருக்க கூடும். அவருடைய அந்த விசுவாச கப்பல் ஒருவேளை ஆட்டம் கண்டிருக்கும், அதாவது எப்படியான, அதனால்தான் ஆகாரோடு கூட அவர் ஒரு தவறுகளை செய்வதற்குரிய காரியங்கள் அங்கு நடைபெறுகிறது. ஆனால் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததினால் இன்று கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கும்படியாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தவர் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுடையவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று போடப்பட்டிருக்கு. உனக்குள் எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாக்கியம் பாருங்கள். ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை கொண்டு தேவன் இந்த உலகத்தையே, உலகத்தின் சந்ததிகளையே ஆசீர்வதிக்க அவருக்கு சித்தம் உண்டு. அவர் அப்படியே செய்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். மோசேயை குறித்தும் நாம் பார்க்கலாம்னா, மோசேயை குறித்து நான் இந்த நாளிலே நான் விளக்க விரும்பவில்லை. அடுத்ததாக சாமுவேலை குறித்து நான் பார்த்தேன். சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகனாய் அவர் காணப்படுகிறார். சிறு வயதிலேயே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு செவியை சாமுவேலுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 3:4. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவர், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்திலே ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது, கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்கிற காரியத்தை கூட இன்னும் சாமுவேலுக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய நோக்கம் சாமுவேல் மீது நேரடியாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதனாக, ஒரு உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மகனாக, அவர் அநேக வெளிப்பாடுகளை அறிந்தவராய் தேவன் சாமுவேலை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, புதிய ஏற்பாட்டில இரண்டு நபர்களை நான் எடுத்தேன், நாம் அனைவரும் அறிந்த மரியாளும் யோசேப்பும் தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க அது மிகவும் கடினம்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரடியாக கேட்கும் பொழுது அதை நாம் செய்வதற்கு தயங்காதபடி செய்வோமானால் 100% கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, அதாவது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். 1000 தலைமுறைக்கு அவர் ஆசீர்வதிக்க உண்மையுடையவர். உனக்குள் என் சந்ததிகளெல்லாம், பூமியில் உள்ள சந்ததிகளையெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். இந்த நாளிலே கூட இந்த வசனங்களை தான் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் இந்த வேதமே எங்களுக்கு நலம் என்று என் தேவன் சொல்லி கொடுத்த இந்த வசனங்களுக்காக, வேதத்துக்காக மக்கு நன்றி. ஆனால் அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி அப்பா, நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்க. உம்முடைய வருகை அதி சீக்கிரம் அப்பா. அந்த ரட்சிப்பு என்ற பேழைக்குள்ளாய் நோவாவை போல எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த பேழைக்குள் நாங்கள் சேர்க்க எங்களுக்கு சிலாக்கியம் பாக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மழையை பார்க்காத மனிதர்கள் அதை விசுவாசிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் நாங்களும் ரகசிய வருகையும் உம்முடைய வருகையும் அது எப்போ நடக்கும் என்று அவிசுவாசிகளைப் போல் இருக்காதபடி நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் விசுவாசத்தோடு உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த அப்பா, எங்கள் இருதயம் புத்தியுள்ள மனவாட்டிகளாய் காணப்பட என் தேவன் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை நீர் உருவாக்கும், வணைந்து கொள்ளும், உமக்கு ஏற்ற பாத்திரமாய் பயன்படுத்துங்க தகப்பனே. உடைய வார்த்தையின்படி கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய எங்களை எப்பொழுதும் நீர் வழி நடத்துங்க. வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும் அப்பா. பொறுப்பிடும் காத்துக்கொள்ளும் வானொலியை நடத்துகிற சங்கமம் வானொலியை நடத்துகிற சகோதரர் அவர்களையும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். கர்த்தர் எங்களுடைய ரட்சிப்பை காத்து வழிநடத்தி அதே வேளையிலே மற்றவர்களையும் கர்த்தரண்டை எடுத்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வாரத்திலே இதே நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், கணவனாரையும். அதே வேளையிலே உங்களுடைய ஊழிய காரியங்கள், ஜோவலுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் வேலையிலும் விடைபெறுவோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு உழைப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ். ஆமே,
0: ஆமே, நன்றி.
1: ஆமே. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. கத்திரதாமே அதிசயமான காரியங்களை யோயிலின் வாழ்க்கையிலும் வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் விடைபெறுவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். குட் பிளஸ். அம்மா, ஆமே, பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை இணைந்திருந்தோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்கள் ஜெப வேலை கூடாக வழி நடத்துவார். அவரை வரவேற்போமா. ஆமேன். மதிய நேரம், மாலை நேரம், நேரடி ஒலிபரப்பு இந்த வேளையிலும் உதவி செய்வாராக. ஒரு அவசர அவசிய ஜெபம் ஒன்று இருக்கிறது, அதுக்காக ஒரு அவசர அவசிய ஜெபம் ஒன்று இருக்கிறது, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முன்னதாகவும் ஜெபிப்பீர்கள். இந்த சகோதரி ரொமானாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு அரசாங்க இடத்துல வேலை செய்கிறார். அங்கே நெருக்கடிகள் கூடிக்கொண்டு வருகிறது என்று அவசரமாக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொண்டு மீதியான ஜெபங்களை கூட வழி நடத்துக்கலாமா. காட் பிளஸ்.
2: ஆமேன். என்ன எழுதி வச்சிருக்கிறேன்
1: முந்தியமா? ரொமானா.
2: அன்பன் கிருபையும் இறக்கமன் இருந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இதுவரையும் காத்த இம்மானு வேலையரே உங்களுக்கு நன்றி. இனிமேலும் காக்க வேலைவரே உங்களுக்கு நன்றி. யார் மறந்தாலும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை மறக்காது இருக்கிற நீங்க தேவனே, அதுக்காக நன்றி. யார் கைவிட்டாலும் நீங்கள் உங்களை நம்புற பிள்ளைகளை கைவிட மாட்டீங்கள். ஒவ்வொரு பாதைகளாலும் நடத்துற தேவன், உங்களை என்ன நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேணுமென்றதுக்காக ஆண்டவரே தண்ணீரை கடக்க செய்கிற தேவன் நீங்கள், வெப்பத்துக்களால் வழிநடத்த தேவன் நீங்கள், வழிநடத்துற தேவனே வழிநடத்த வல்ல நல்ல வழிகாட்டியானவரே, உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்திருந்து என்னென்ன வேண்டு வலதுபாரசத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேங்கள் இயேசுவே. உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களுக்கு நன்றி சொல்ல ஞாபகம் போதாயிரு ஐயா. எவ்வளவு அற்புதமாக ஆச்சரியமாக உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க வழிநடத்தி கொண்டு வாருங்க. உங்களோட சாயலாக சிரித்த நோக்கத்தை உங்களோட பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு வாருது இவனே. உங்களுக்கு நன்றி இயேசுவே. உங்களோட பிள்ளைகளின் உரிமையை கொடுத்து அதோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே, உங்களோட பிள்ளைகள் பாவங்களை செய்யாதபடி, பாவங்களை வெறுத்து நடக்கத்தக்கதாக, விலகி நடக்கத்தக்கதாக உணர்த்தி உணர்த்தி வழிநடத்தி கொண்டு வாருந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி அப்பா. நீங்க நல்லவர் தகப்பனே, வல்லவர் நீங்க, போதுமானவர் ராஜா. உங்களோட நித்தியபயம் உங்களோட நம்பின பிள்ளைகளுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சாத்திருக்கிறோம். யார் மறந்தாலும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை மறக்காது நேசிக்கிறதுக்காக, உள்ளங்கையில் திறந்து வைத்திருக்கிறதுக்காக, சிரசின் மயிறு எண்ணி வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள உயிருள்ள உண்மை உள்ள தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி. நீங்கள் உயிரோடு இருக்கிற தேவன் ஐயா. நாங்கள் கல்லையோ பொல்லையோ மண்ணையோ நம்பி வரவில்லை ஐயா, உயிருள்ள உண்மையுள்ள தேவனிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். எங்கள் நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலங்க ஐயா, ஏற்றுக்கொண்டு உங்களோட கிருபை நிறைந்த சித்தத்தின்படியும் நீதி உள்ள வழியிலும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்க ராஜா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். மட்டுக்கும் இத்தனையோ விதமான ஆண்டவரே பொல்லாங்களுக்கு விலக்கி உங்களோட பாதங்களோட ராதபடி உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூக்கி வழிநடத்துற கிருபைக்காக, விசேஷமாக இந்த இயற்கையினால் காட்டோ புயலோ வந்து வெப்பமோ எதுக்கும் வந்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை அணுகாதபடி இந்த தேசத்தில் நீங்கள் எங்களை காத்து கொண்டு வர கிருபைக்காக இன்றைக்கும் எழும்பி நின்று உங்களை துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த பெலனுக்காக, வழிநடத்தலுக்காக, எல்லாவற்றுக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்கிறோம். இதுக்கீடாக நாங்கள் என்ன ஐயா செய்ய வேண்டும்? எங்களை ஜீவ பலிகளாக உங்களோட பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொண்டிருங்களோ ஐயா, ஏற்றுக்கொண்டு இருக்கு நாளெல்லாம் நாங்கள் உங்களை துதித்து மகமப்படுத்தி உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழத்தக்கதாக, வெக்கப்பட்டு போகாதபடி, காட்சி அடையாதபடி, வயது சென்றாலும் வயது இளம் வாழ வயது போல எங்களை ஆக்கி வழிநடத்த உங்களால் முடியும். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த தேவனே, கேட்டு பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். கேட்க முதலே எதை கேட்க போறோம், எதை நினைக்க போறோம் என்று கூடி உங்கள் ஒருவருக்கு தான் தெரியும். எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே, உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரே, உங்களை சேவிக்கும் பிள்ளைகள், இந்த சங்கம ஒளியலையில் இணைந்திருக்கும் பிள்ளைகள், விண்ணப்பத்தை எடுத்த பிள்ளைகள், அங்கே என்னும் உங்களோட செய்திகளை கொடுக்க போற பிள்ளைகள், எங்கிருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எல்லாரையும் உட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்து கொடுங்க ராஜா. உலக ஆசீர்வாதம் பேர் பொருளுக்கு இடம் கொடுக்காதபடி உங்களோட நாமம் ஒன்று மகிமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்று வளர வேணும் என்ற நோக்கத்தோடு அவர்களோட வாழ்க்கை அவர்களுடைய பேச்சுக்கள் செய்கைகள் ஒவ்வொன்றும் இருக்கத்தக்கதாக, விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கும், வழிநடத்தி கொண்டு வாரதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா விசேஷமாக ஆண்டு அந்த பிள்ளைக்காக நாங்கள் பேரை உச்சரிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக அந்த சகோதரிக்காக உங்களிடம் வருகிறோம். அவ உங்களுக்காக எனக்காக வேண்ட சொல்லி வேண்டும் வேண்ட சொல்லி சொல்லும் பொழுதே, நினைக்கும் பொழுதே நீங்கள் அவளுடைய நிலவரம் உங்களுக்கு தெரியும் ஐயா. உங்களை நேசிக்கும் பிள்ளை, வெக்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. அந்த வேலை ஸ்தலத்தில் நல்ல சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. அவட வாழ்க்கையில் அவட செய்கை கூடாக, அவட நடத்தை கூடாக அந்த கோவக்கசம் உங்களை அறிந்து கொள்ள, உங்களை ஈவன் உள்ள தேவனை அறிந்து கொள்ள, சமாதானத்தின் பிறவு அறிந்து கொள்ள, சந்தோஷ விண்ணொழியை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. செய்ய வல்லவர் பெரியோர் அற்புதத்தை செய்து அவர் சாட்சி பகரத்தக்கதாக எத்தனையோ பேருக்கும் நாள் உங்களை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களுடைய கிருபையை ஊட்டி வழி நடத்துங்கோ. உங்கள் ஒருவருக்குத்தான் தெரியும் உங்களோட நம்ம பிள்ளைக்கு என்ன நல்லதுன்னு உங்கள் ஒருவருக்குத்தான் தெரியும். நீங்க கைவிடவே மாட்டீங்க ராஜா, கைவிடவே மாட்டீங்க. கலங்காதே தீகாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி வெற்ற போட்டு என்னத்தை செய்தாலும் எந்த பொறுப்பை நீங்க கொடுத்தாலும் உங்களோட பார்வையில் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் உண்மையாகவும் தாழ்மையாகவும் செய்யத்தக்கதாக அவங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்த வல்லவர், வழிநடத்தி கொண்டு வாரவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். உங்களோட நாமம் மகிமைப்படுத்தத்தக்கதாக, உங்களோட நாமத்தை உயர்த்திய சாட்சி சொல்லத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கையில் நீங்க செய்ய போற அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். அன்பு தேவனே, தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நேற்று நேற்றைய தினம் ஆண்டவரே மந்தாரமாக புகை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுது எத்தனை விதமான கஷ்டங்களை கூட பிள்ளைகள் அனுபவித்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மனுக்குலம் அனுபவித்தார்கள் ஐயா. ஆனால் இன்றைய தினத்தில் நல்ல சூரிய வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவரே பயப்படாதீங்கோ, நான் எல்லா கட்டுப்பாடுக்கும் சூரியனை ஒழிக்க பண்றேன் நான் என்று சொல்லி நீங்கள் நிரூபித்து கவல் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த நாளிலும் உங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள், விசேஷமாக வாழ்வ பிள்ளைகள், வாரசாலைக்கு யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், வேலைக்கு போகும் பிள்ளைகள், வயது வந்தவர்களோ வாழ்வ பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் கூட பரமகரத்தினால் தாங்கி ஆண்டவரே போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து உள்ள ஓடும் வாகனங்களையும் ஆண்டவரே பாதுகாத்து போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கடமையை செய்துட்டு உண்மையோடு செய்துட்டு வரத்தக்கதாக மற்றவர்கள் மத்தியில் சாட்சியாக நீங்கள் அவர்களை வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கத்தக்கதாக, இருள் சூழ்ந்த உலகத்தில் ஒளியாக எங்கைக்கப்பட்டாலும் எந்த வேலை இடத்திலும் இரவோ பகலோன்றில்லை ராஜா, ஒளியா இருக்கத்தக்கதாக உங்களால் செய்து வழிநடத்த முடியும். செய்து வழிநடத்தி கொண்டு வாரவரே அப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, கொடுக்குறோம் துதிக்கிறோம் சோத்திரிகம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நீங்க தான் ஐயா கொடுக்க முடியும். போராடி கொண்டிருக்கும் தேசங்களுக்காக விசேஷமாக உங்களை நேசித்து உங்களை ஆராய்த்து கொண்டு பிள்ளைகளுக்கு நடக்கும் ஆண்டவரே அநியாயங்கள் அக்கிரமங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறதை அறியாமல் சாத்தான் தலை நீட்டி கொண்டு நிற்கிறான், எழும்பி கம்பீரமாக நிற்கிறான். அவனை நசுக்க உங்களால் முடியும், உங்களால் முடியும் அப்பா. இதை கேள்வி இப்ப நாங்க கண்ணால காணவில்லையப்பா, காதால கேட்டுத்தான் நாங்கள் உங்களிடத்தில் ஓடி வருகிறோம். அந்த நைரிய மக்களை அன்பானவர்களை இழந்து தவிக்கும் அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்கிறோம், ஆறுதலை கொடுங்க. உங்களுக்குள் மறித்து உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டு வருகின்ற நாளும் நாங்கள் சந்திக்கலாம், சந்திக்க முடியும் என்று பிரிந்து இருந்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். என்ன இப்படிப்பட்ட அட்டூழியத்தை செய்யாதபடி பிசாசை உங்களோட காலுக்கு கீழே போட்டு நசுக்க முடியும் ஐயா, உங்களால் நசுக்க முடியும். ஆண்டவரே பிசாசுக்கு பகுத்தரன் ஆவி இல்லை, எங்கள் பரிசுத்த பகுத்தரன் ஆவி நிறைந்த பரிசுத்த ஆவியானவரே, என்னும் இப்படிப்பட்ட அநியாயங்களை உங்களோட பிள்ளைகளுக்கு செய்யாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். கலங்காதே தீகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு தந்த தேவனே, கலங்காமல் தீயாது தீகாமல் உங்களோட பிள்ளைகளை உங்களை சுதந்திரமாக ஆராதித்து உங்களை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக இந்த சுதந்திரத்தை அழிக்காதபடி நீங்கள் ஆண்டவரே காத்துக்கொள்ள முடியும். எங்கெங்கெல்லாம் நெருக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ராஜா, மரதலும் ஒளிப்படங்களிலும் இருந்து சீனா தேசத்தில் கொரியா தேசத்தில் இப்படி எல்லாம் உங்களை ஒளித்திருந்து ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய இருப்பிடத்தை கொடுத்து நீங்க வெளிச்சம் அல்லவா, ஐயான வெளிச்சம் அல்லவா, வெளிச்சமாக இருந்தவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி பலப்படுத்தி அவர்களை வழிநடத்துங்கோ ராஜா. உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் இந்த நேரத்தில் சங்கம மொழி அறிய இதுவே நேரம் நீங்க தடதாமதமின்றி இந்த நேரத்தை நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து வார்த்தைகள் வாசிக்க முடியாத பிள்ளைகளுக்கு இதில் நின்றிருந்தும் கூட வார்த்தைகளை பொன் போல இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளும் புறப்பட முடுங்கோ ராஜா. என்னமும் கூட வார்த்தைகள் எப்படி எப்படி எல்லாம் கீழ்ப்படிய வேணும் என்று நீங்க விரும்புறீங்கோ, கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக வார்த்தைய கேட்டுட்டு கேட்ட வண்ணத்தில் இருந்து விடாதபடி எழுந்து நடப்போட்டு உங்களோட அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்றதற்காக நல்ல செடியை சொல்றவர்களாக இருக்கத்தக்கதாக வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் இரகட்டி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிக்க வல்ல தேவனே, உங்களை ஆசீர்வாதத்துக்கு வாழ்ந்து வார தேவனே, உங்களுக்கு எல்லைகளை பெரிதாக்குறவரே, உங்களை துதிக்கிறோம். பங்கேறியில சரியானையாமல நெருந்த நானில முறியாமலும் இருக்கிற எங்கள் தேவன் அல்லவா, உங்களால் முடியும் எல்லாம், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். ஆண்டு தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ ஜெபத்துக்கூடாக இந்தந்த ஆத்மாக்களுக்கு ஆண்டவரை வழிய துறந்து கொடுத்து ஐக்கியப்பட்டார்களோ அவர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்புக்கு பாத்திரராக நீங்கள் அவர்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறதுக்காக உங்களோட அன்பை எப்படியோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க வாஞ்சி கொடுத்து இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்தத்தக்காக கிடைத்ததே என்று அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை அவங்களோட ஆயுதங்களாக பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மாத்தில் வாசம் கையில தூய தேவனே, துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம். துதியலை விரும்புற தேவன் ஐயா, அதுக்காக நன்றி. துதிக்க துதிக்க துதிக்க அப்பா, எவ்வளவு அற்புதங்களை நீங்க செய்த தேவன், தைரியம் அதில் உளுத்தின தேவன் அல்லவா. அதே போல் உங்களுக்கு முன் பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு முன்பாக என்னென்ன விதமான இருகம் அதில் இருந்தாலும் உங்களோட கிருமினவந்த சித்தத்தின்படி அவர்களை விளப்பண்ணி அவர்கள் உங்களை ஆராய்த்து உங்களுக்கு சாட்சிகளாக வாழத்தக்கதாக உங்களால் செய்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இத்தனை வருஷ காலமாக உங்களை அன்பரிசித்து உங்க ஜீவனுள்ள தேவன் நீங்கள் என்று கண்டுகொண்டு ஏற்றுக்கொண்டது கூட என் இனசனத்தார், என் சகோதரங்கள் ஆயிலார், அன்பானவர்கள் உங்களை அறியவன் உள்ள தேவனை அறிய வேணும் என்று வாஞ்சிய மனத்தில் போட்டு சங்கமம் என்ற பெயரையே நீங்க வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக கணவனும் மனைவியுமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரே தேர்ந்தெடுத்தீங்களே, அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீங்களே, வல்லமையாக நடத்தி கொண்டு வாரீங்களே ராஜா, அதுக்காக நன்றி நன்றி. அவர்கள் உங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி, விசுவாசத்துக்காக நன்றி, உறுதிக்காக நன்றி. உண்மையோடும் தாழ்மையோடும் சங்கம மொழி எளிய இத்தனை வருஷ காலமாக நீங்க நடத்துக்கத்தக்க பலன் நேரம் காலங்கள் உதவி ஒத்தாசை ஒவ்வொன்றையும் நீங்க தான் ஐயா கொடுக்குறீங்க, நீங்க தான் எல்லாமா இருந்து இதை வழிநடத்துறீங்கள் என்று நன்றுள்ளத்தோடு அவர்கள் சாட்சியாக வாழத்தக்கதாக அயலார் மத்தியில் அன்பான மத்தியில் இந்த சங்கம மொழியலையில் இதை நடத்துவர் தொடர்ந்து கலப்போர் மத்தியில் ஆண்டவரே உங்களை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருமைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. என்னும் உள்ளத்தின் வாஞ்சகளை நீங்க தான் ஐயா அறிவீங்கள், என்னென்ன விதமாக இன்னும் உங்களோட அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அந்த வாஞ்சையை நீங்க நிறைவேற்றுகிறார்கள். ஏற்ற நேரத்தில் அதற்கு வேண்டிய வழிகளை நீங்க தொடர்ந்து கொடுத்து காத்துக்கொள்ள முடியும். இரவோ பகலோ ஒன்று விடாமல் ஆண்டு உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து தொடர்பு உண்டாலும் அவர்களுக்கு அன்போடு தாழ்மையோடு உன்னோடும் பதில் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த பொறுமைக்காக தாழ்மைக்காக உண்மைக்காக உங்களுக்கு நான் சொல்லாததுக்கு மேலாக உங்களுடைய அன்புக்காக உங்களை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரே, உங்களால் முடியும், உங்களால் முடியும் என்ற சுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா எங்களை ஆண்டவரே மத்தியில் வாசம் பண்ணும் வாலிப சந்ததிக்காக எங்களோட குடும்பங்கள்லையோ எங்களுடைய இனசன மத்தியிலோ அயலார் மத்தியிலையோ உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய ஆராதிக்கும் பிள்ளையோட சம மத்தியிலோ இருக்கும் வாலிப பிள்ளைகளுக்காக உங்களண்டல் வருகிறோம் ராஜா. அப்பா படித்து பட்டம் பெற்று வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கி சோர்வோடு இருக்கும் பாத பிள்ளைகளுக்கு உங்களாலேயா ஒரு வழியை திறக்க முடியும். இந்த சோர்வினால் அவர்கள் பின்வாங்கி போய்விடாதபடி எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார், வழிநடத்துவார், வழிதுறப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் வெற்றி நடப்படத்தக்கதாக பின்வாங்கி போய்விடாதபடி முன்வைத்த கால இன்னும் முன்னுக்கு வைத்து சாட்சிகளாக உங்களோட பாலு சந்ததி இருக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவரே இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு அவருங்கால சந்ததிக்காக வருகிறோம். சந்ததி பெருகாமலே ஐயா ஆண்டவரே தினோ தடகளை இந்த நாடு உலகம் கொடுக்கிறது ஐயா என்றாலும் கூட அன்பின் நிமித்தம் நீங்க பெறுகிற இந்த சந்ததியை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. படித்து பட்டம் பெற்ற பிள்ளைகளை பொறுப்படுங்கோ. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஆண்டவரை கைவிடாதபடி காத்துக்கொள்ள உங்களால் முடியும், உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துடிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். என்ன வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என்று வாழ்க்கை துணைக்காக எங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளை

0: அந்த சாபம்.
1: ஜனங்களை பயமுறுத்தி அவங்களை திருத்துறதுக்கு கர்த்தர் அந்த உபதேசம்.
0: ஆனா சட்டத்தை ஏற்றின தேவனே அந்த சட்டத்தை மாத்தினார். அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையன் அவன் பெத்த பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன், சப்பு கொட்டுறவன் ஒருத்தன், இது என்ன நியாயம் இது? ஆகவேதான் தேவன் என்ன சொன்னாரு, அவனவனுடைய ஆத்மாவை அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு நான் புள்ளைய நான் தண்டிக்கணும்? நான் ஏன் ஏழு தலைமுறை வரைக்கும் வாதிக்கணும்? இது நியாயம் இல்லாத காரியம். மெச்சூரிட்டி ஆக ஆக ஆக தேவனுடைய சட்டத்திட்டங்களிலே மாற்றங்கள் வருகிறது. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்த உடனே பாருங்க சட்டம் எப்படி மாறுது. ஒருத்தன் ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காண்பி, பதிலுக்கு பதில் செய்யாதே, பழிக்கு பழி, அது என்னுடையது நீ அதை செய்யாதே. இன்னொரு கடினமான ஒரு உபதேசம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதுல என்ன பலன், உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். பைபிளிலேயே மிகவும் கடினமான ஒரு உபதேசம் ஒன்னு உண்டுன்னா அது இதுதான். உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிப்பீங்க, ஆனா உங்களை வெறுக்கிறவங்களை மனசு வராதே. பேசலாம், மூஞ்ச தூக்கிட்டு போனாக்கா ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டு நாள் பார்க்கலாம், அப்புறம் கூட்டிடுவோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். பழைய ஏற்பாட்டை பிடிச்சுக்கிட்டு அந்த உபதேசத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்ம எல்லாம் புதிய ஏற்பாட்டு திருச்சபையை சேர்ந்தவர்கள். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதோ அதன்படிதான் சபையை நடத்தணும், அதன்படிதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தை நம்ம செய்யணும். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பழைய காலத்தினுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டது. முன்னெல்லாம் மனுஷனுடைய பாவத்துக்கு மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது, தேவன் அதை மாற்றினார். மிருக பலியே நான் விரும்பல. அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாவத்துக்கு மிருகத்தை பலி செலுத்திட்டு இருந்தாங்கன்னா கடைசியில மிருகமே இல்லாம போயிடுமே. அதனால ஒரு ஏற்பாட்டை ஆண்டவர் செய்தார். லேவியர் ஆகமம் 17:11 ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அது ஆத்துமாக்களுக்காக சிந்தப்படுகிறது. ரத்தத்துல உயிர் இருக்குதுன்றத இப்போ ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள். ஆனா எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுக்களிலுமே ஆக்சிஜன் நிறைஞ்சது. அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு தான் சரீரம் முழுவதுக்கும் அந்த ரத்தம் சஞ்சரிக்குது. ரத்தத்தை சரீரம் முழுவதும் சுத்தப்படுத்தி அதை அழுக்காகி அந்த நுரையீரலுக்கு வந்து சுவாசம் வலிக்க அந்த அழுக்கு அந்த காற்று வெளியே போய் சுத்தமான ரத்தம் இருதயத்துக்குள்ள திரும்பவும் போகுது. இது அப்படியே ரொட்டீன் பண்ணுது. அந்த ஆக்சிஜன் நஷ்டப்பட்டு போனா நமக்கு உயிர் இருக்காது. அப்போ ரத்தத்தை பொதுவா வச்சிட்டார் ஆண்டவர். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதின 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப அந்த ரத்தம் எப்படி சிந்தணும், அதுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்தமான ரத்தம் சிந்தணும்னு வேதம் சொல்லுது. ஆனா எந்த ஆளை நம்ம பிடிச்சு வெட்டலாம்? ஒரு ஊழியக்காரனை பார்த்து வெட்டலாமா? அவன் ரட்சிக்கப்பட்டவன், ஆனா ஜென்ம பாவம் ஒன்னு இருக்குதே ஆதாம் ஏவாள் காலத்தில இருந்து. அதுவே மனுஷ ரத்தம் உலக மக்களின் பாவத்தை கழுவாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான், தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தவான் யாருமே இல்லை. அப்ப தேவனாகவே பார்த்து இந்த உலகத்தில வந்து ரத்தத்தை சிந்தினாதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவமும் கழுவப்படும். இந்த திட்டத்தின் அடிப்படையில தான் ஆண்டவர் மேசியாவை சாவதற்கென்றே கிறிஸ்துவாக உலகத்தில் அனுப்பினார். வந்தவர் சாவதற்கென்று திட்டமிட்டு வந்தவர். மற்ற மதத்தில் எல்லாம் நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு தெய்வங்கள் வானத்திலிருந்து வர்றாங்க, பொம்பளை தூக்கிட்டு போயிடுறாங்க, ஒரு மலைக்கு மேல போறாங்க, அந்த மலையில போறவங்க எல்லாம் நீங்க கருப்பு துணி போடுறதை பார்க்கலாம், அந்த தெய்வத்தினுடைய கால் கட்டி போட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன் இதை கட்டி போட்டிருக்குது? அந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்குது, இந்த தெய்வம் வாலிப பொண்ணுங்களை பார்த்தா பிடிச்சிக்கும். அதனால இன்னைக்கு வரைக்கும் எந்த பொட்ட பிள்ளைங்களையும் அந்த மலைக்கு கொண்டு போறதே கிடையாது. ஆம்பளைங்க மாத்திரம் போற மலை அந்த ஒரு மலை. தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்குதுன்னா அப்படின்னா பாத்துக்கேன். ஆனா நம்முடைய தேவன், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். வேற எந்த புராணமும் சொன்னதில்லை, எந்த இதிகாசங்களும் சொன்னதில்லை, ருக்வேதம் யஜுர்வேதம் சமர்வேதம் எந்த வேதமும் சொன்னதே கிடையாது. ஏ தேவன், நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான். பாவம், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல என்ன நேசிக்கிற நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். விபச்சாரம் பண்ணாதான் எல்லாருமே பொதுவா சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே யூ ஹவ் கமிட்டட் அடல்ட்ரி ஆல்ரெடி, நீ விபச்சாரம் செய்து ஆயிற்றுன்ற. சும்மா தவறான சிந்தையோடு பார்த்தாலே விபச்சாரத்துக்கு சமம்ன்ற. இப்போ எவ்வளவு பெரிய பரிசுத்தம் உள்ள தேவன் அல்லவா? இந்த தேவனை நமக்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னா நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் பிதா தன்னுடைய குமாரனை மேசியாவாக சாவதற்கென்று இந்த உலகத்தில் அனுப்பினார். அத மரியாள் கிட்ட தூதன் வந்து சொல்றாங்க, தேவனுடைய இந்த திட்டம் உன்னிலே நிறைவேற போகுது. ஏன்னா கன்னிகை கர்ப்பவதி ஆகணும்னு பைபிள்ல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 7:14. அப்போ இது உலகத்துல முக்கியமான அதிசயங்களிலே ஒன்று. அதனாலதான் ஆண்டவருடைய பேரே அதிசயமானவர். ஆணு பெண்ணுடைய உறவில பிறந்தவர் அல்ல அவர், அதிசயமானவர். இத சொன்ன போது மரியாள் நம்ப முடியல, இது எப்படிங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி நடக்கும்? அப்பதான் தூதனுடைய பதில் என்ன, தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்ப, அதுக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவர் ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவர் ரட்சிப்பார். அதுக்குனே அவர் திட்டமிட்டு வந்திருக்கிறார். ஆனா தீர்க்கதரிசியின் காலத்துல சொல்லியிருக்கிறே, அவருக்கு இம்மானுவேல் என்று பேர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட. ஒரு காலத்துல தேவன் பரமண்டலங்களில இருக்கிறாரு அப்படின்ற எண்ணங்கள் இருந்தது. அதனாலதான் 129 சங்கீதத்துல தாவீது சொல்றான், கர்த்தாவே நீர் என்னை தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்காருதலை என்னுடைய நடக்குதலை. அப்படிதான் அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனா பிதா என்ன பண்ணாரு, திட்டத்தை மாற்றி இம்மானுவேலாக நம்மோடு நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு திட்டமிட்டார். எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவங்க தெரியுமா நாம. இது எப்ப நடக்குது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:23-24 வாசிச்சு பாருங்க. ஒருவன் என் வசனத்தின் கீழ்ப்படிவானால் அவன் என்னில் அன்பா இருக்கிறான்னு அர்த்தம். நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றாக்கா நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு அந்த தகுதி. நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் நீ சொல்லணும் அப்படின்னா நீ கிறிஸ்துவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நீ மனம் திரும்புவ. மனம் திரும்பினா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் திரியங்க தெய்வம் உள்ள வந்துடுற. அப்ப பரிசுத்த ஆவியானவரும் உனக்குள்ள வந்துடுறாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:13 நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்களே, சீல் வைக்கப்படுது. வசனத்தை கேட்டு மனம் திரும்பும் போது அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வருவாங்க, கைய வேகமா அடிச்சா வந்துருவாரா, ஸ்தோத்திரத்தை வேகமா சொன்னா வந்துருவாரா, அல்லேலூயாவை வேக வேகமா சொன்னா வந்துருவாரா, துள்ளி துள்ளி குதிச்சாக்க வந்துருவாரா, வரமாட்டார். ஆவியானவரே வாரும் சொன்னா வந்துருவாரா, வரமாட்டார். பைபிள் ஒரு இடத்துலயும் ஆவியானவரே வாரும் யாரும் கூப்பிட்டதே கிடையாது. ஒரு இடத்துல எங்கேயாவது நீங்க காமிக்க முடியுமா, ஆவியானவரே எங்கள் மேல வாரும்? ஆனா இன்னைக்கு நிறைய பாட்டுகள்லாம் நிறைய இருக்குது, ஆனா அது பிழையான வார்த்தைகள் அடங்கின பாட்டு. ஆவியானவர் யாரும் கூப்பிட்டதே கிடையாது. சில சபைகள் எல்லாம் ஆராதனை தொடங்கின உடனே எல்லாரும் கை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம், யாரோ மந்திரி உள்ள நுழையிற மாதிரி. ஒரு நாளும் கிடையாது. யாரு அப்படி கூப்பிடுவா, யாருக்கு பரிசுத்த ஆவி இல்லையோ அவங்க தான் ஆவியானவரை கூப்பிடுவாங்க. யாருக்கு பரிசுத்த ஆவி இல்ல, மனம் திரும்பாதவனுக்கு பரிசுத்த ஆவி இல்ல. மனம் திரும்பினவனா இருந்தா ஆவியானவர் உனக்குள்ள வந்துருவாரு. அதுதான் அஸ்திபாரம். மனம் திரும்புதல் இல்லாம உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வராது. அதனால்தான் எபேசியர் 1:13 அப்படி தானே சொல்றாரு, நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையிடப்பட்டிருக்கேன். முத்திரைனா என்ன அர்த்தம்? பார்சல் ஆபீஸ்ல போய் எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குதுங்க, அது கொஞ்சம் கொடுங்க, இதா பாருங்க, இல்லைங்க இந்த சீல் எங்க கம்பெனி சீல் இல்ல, இத பாருங்க அங்க இருக்குது பாருங்க, அது எங்க கம்பெனி சீல். அவன் என்னுடைய பிள்ளை, அவன் என்னுடைய பையன், கர்த்தர் முத்திரை போட்டு உரிமை கொண்டாடுகிறார். இவன் ஏன் பிள்ளை, இவன் ஏன் பையன், என்ன அற்புதமான தேவன். அந்த முத்திரைக்குள்ள என்ன இருக்குது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இவங்க எப்ப வந்தாங்க? யோவான் 14:24 பாருங்க, 23 சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் பிதாவானவர் அவன் மேல் பிரியமாயிருப்பார். யார் மேல பிதா பிரியம் இருப்பாரா? யெகோவா சாட்சிகள் சொல்லப்படுகிற சபைபார் மேல பிரியமா இருக்கவே மாட்டார். யார் மேல பிரியமா இருப்பாரா? இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புறாங்களே அவங்க மேல பிதா பிரியமானவராயிருப்பார். சரி, அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. நாங்கள் அவனிடத்துல எங்கெங்கெல்லாம் நாம் நாங்கள்னு சொல்லப்படுதோ அது பன்மையில புளூரல், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். இந்த திரியேக தெய்வம் நமக்குள்ள கடந்து வர்றார். அடுத்த வசனம் சொல்லுது, நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, மனம் திரும்புதலே நீங்கள் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்துடுறார். முன்னாடி கிறிஸ்துவ மாத்திரம்தான் இம்மானுவேலா அனுப்புறதுக்கு தேவன் திட்டமிட்டார். ஆனா கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலே பரிசுத்த ஆவியானவர், பிதா, எல்லாமே உள்ள வந்துடுறாங்க. எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவங்க இல்லையா? அதனால்தான் பவுல் சொல்றாரு, கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் தேவன் இல்லை, நீங்களே ஆலயமாயிருக்கிறீர்கள். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுத்து போடுவேன். நம்ம குடிச்சு வெறிச்சு பாவம் செய்யறதுக்கு கர்த்தர் இந்த உடலை அனுமதிக்கல. நான் குடியிருக்கணும் இந்த வீட்டை. நீ குடிச்சு கெடுத்த அப்படின்னா நீ கெடுத்தது பாதி, நான் கெடுத்தது பாதி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். இந்த சரீரத்தை கெடுத்தா, இந்த ஆலயத்தை நீ கெடுத்து போட்டா, தேவனும் அதை மீதி உள்ளதையும் அவரே கெடுத்துருவாரு. நாமெல்லாம் நடமாடுகின்ற தேவாலயமாக இருக்கிறோம். அதனால்தான் பவுல் இன்னொன்னு சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், யாரு சொல்றாரு? பிசாசு சொல்றாரு, அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள் இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இவர் எப்ப வந்தாரு? நம்ம எப்ப மனம் திரும்பணுமோ அப்ப உள்ள வந்துடுறார். அதனால்தான் எபேசியர் 4:30 உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டு அவர் உள்ள இருக்கிறாருன்ற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் நம்ம பாவமே செய்ய மாட்டோம். இருட்டுல பாவம் செய்யறாங்க, சொந்தக்காரங்க பாக்குறதுக்கு முன்னாடி வேற இடத்துல போய் பாவம் செய்யறாங்க. மனைவிக்கு வீடு தெரியாதுன்னு சொல்லி புருஷன் பாவம் செய்யறான், புருஷனுக்கு தெரியாம மனைவி பாவம் செய்யறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு பிள்ளைகள் பாவம் செய்யறாங்க. அவங்களுடைய நினைப்பு என்ன? யாரும் நம்மளை பார்க்கலன்னு. தூரத்தில் இருக்கிற கர்த்தர், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்காருதலை, என்னுடைய நடக்குதலை எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கிட்ட வரணும்னே அவசியம் இல்லை. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் நமக்குள் வந்து விடுகிறார். அப்ப அவரை வச்சுக்கிட்டு உன்னால பாவம் செய்ய மாட்டேன் அந்த எண்ணம் உனக்குள்ள வரவே வராது. அவர் உள்ள இருந்து உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பார். அந்த அந்த செக்ஸ் ஃபீலிங் இருக்கு பத்தியா, அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதே, அதை அவர் கட்டுப்படுத்தி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்குன்னு ஒரு காலம் உண்டு, அது வரைக்கும் நீ இதை கட்டுப்படுத்து, அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை கட்டுப்படுத்துவார். உள்ள இருந்தாதான் அது முடியும், வெளியிருந்தா முடியாது. அப்ப அவரை உள்ள கொண்டு வர்றது எப்படி? மனம் திரும்புதல் ஒன்றின் மூலமாக தான். ஆண்டவர் வாக்களித்தார். அதே யோவான் 14:16 வாசிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். சீஷர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இயேசு மரிக்க போறாரு, 3வது நாள் உயிரோடு எழும்பிடுவாரு, அதுக்கப்புறம் பரமேறி போயிட போறாரு, அப்புறம் நமக்கு யாரு குரு, நம்மளை வழி நடத்துறது யாரு? இந்த எண்ணம் சீஷருடைய உள்ளத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு சொல்றாரு, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். மலையாள பைபிள்ல இப்படி சொல்லிருக்குது, நான் நீங்களை அனாதையாக விட மாட்டேன், அனாத மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன், நான் போவேன் வேறொரு தேற்றவாளன். அப்படின்னா முதல் தேற்றவாளன் இயேசு, இரண்டாவது தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். தமிழ் வேத புஸ்தத்துல அது தேற்றவாளன், ஆங்கில வேத புஸ்தத்துல ஹெல்பர்னு எழுதியிருக்கும். ஆனா அதுதான் நல்ல பொருத்தமானது. நீ துக்கத்தில் இருக்கும் போது அவர் உனக்கு உதவி செய்கிறவர், நீ சோர்ந்து போகும் போது அவர் உதவி செய்கிறவர், நீ கன்ஃபியூஷனா இருக்கிறிய, தீர்மானம் கூட எடுக்க முடியாம இருக்கிறிய, அப்ப உதவி செய்கிறவர். பேச தெரியாம பேசுறிய, அப்ப நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்நாட்டை நான் பேச போறேன், நான் உளறிடுவேன், பிரச்சனை விவகாரம் அதிகமாயிடும், நீர் எனக்கு பதிலா பேசும். ஆவியானவரே சொன்னாரே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களுக்கு பதிலாக பேசுவார். அவர் தான் ஹெல்பர், அவர் தான் உதவி செய்கிறவர், அவர் உள்ள வரணும். இப்போ என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படி, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி. ஏன் இந்த வார்த்தை வந்தது? பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போறவராய் இருப்பார். கிதியோன் மேல இறங்குவார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவார். சிம்சோன் மேல இறங்குவார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவார். வந்து வந்து போறவரா இருந்தார், சில ஊழியக்காலத்துல நிரந்தரமா தங்கி இருந்தார். ஆனா எல்லாத்துக்கிட்டையும் இல்ல, ஆனா கிறிஸ்துவுக்கு பின்னாடிதான் என்றென்றுமாய் நம்மோடு கூட இருக்க, திட்டமிட்டு உதவி செய்கிறவராக, தேற்றுகிறவராக நான் போய் அனுப்ப போறேன். அதுக்காக தான் நீங்க எருசலேமை விட்டு போக கூடாது, மேலறையிலேயே இருக்கணும், ஊழியத்துக்கு போகக்கூடாது, ஆவியானவர் வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போகக்கூடாது. சரி, இப்ப ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்றது, இவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க, அந்த அனுபவத்தை பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, ஆராதனை முடிஞ்ச உடனே இன்னொரு சபைக்கு, அங்க ஒரு சபைக்கு போறோம், வேக வேகமா போறாங்க, என்னங்க இது செத்த சபைங்க, இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க போனாக்கா வல்லமை இருக்குது, ஆவியின் அக்னி இருக்குது, அது ஊத்தப்படும். அப்பதான் கேக்குறது, ஆமா அங்க போனீங்களே, இப்ப தொடர்ந்து போறீங்களே, ஆவி பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிடைச்சதா? ஆ கிடைச்சதுங்க, வல்லமை கிடைச்சதுன்னு சொன்னீங்க, கிடைச்சது, எப்படி உனக்கு தெரியும்? ஆவியானவர் வந்தவன உளுந்துருவனே. அப்பதான் நான் சொன்னேன், நீ விழுந்தா பலனற்றவள்னு அர்த்தம். ஆவியானவர் வந்தாக்கா பைபிள் என்ன சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது பலப்பட்டு புறப்பட்டு சாட்சியா இருப்பீங்க, விழக்கூடாது. ஆனா இன்னைக்கு போறவங்க எல்லாம் கீழே உழுகுறாங்க, டிவியில நீங்க பார்க்கலாம், வெளியில நீங்க பார்க்கலாம், ஊதனா உழுகுறாங்க, கோட்டை தூக்கினா உழுகுறாங்க. இது இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் ஷோவா மாறி போயிடுச்சு, ஜனங்க அதை நம்புறாங்க. இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாம எப்படிங்க அந்த கூட்டமே அப்படியே சாயுது, பெனியின் செஞ்சாலும் சரி மற்றவங்க செஞ்சாலும் சரி. வேதம் அதை அனுமதிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ பலப்படணும். ஆனா உழுகிறவங்களெல்லாம் நீங்க பாருங்க, எல்லாம் பின்னாடிதான் போய் உழுவாங்க. ஆனா பைபிள் எப்படி சொல்லுது, பழைய ஏற்பாட்டில இருந்து நீங்க பாருங்க, தேவ பிரசன்னத்தினால ஒருத்தன் உழுகிறான்னா முகம் குப்புற விழுவான். ஆனா நம்ம ஆளுங்க அங்க போய் உழுகிறாங்க பின்னாடி, ஏன் முன்னாடி உழுந்தா மூக்கு போயிடும் தெரியும் அவங்களுக்கு, அதனாலதான் பின்னாடி சாஞ்ச மாதிரி உழுகிறாங்க. ரெண்டாவது நாலஞ்சு பேர் பிடிக்கிறதுக்கு இருந்தா ஜம்முன்னு உழுந்துட்டு போறது எத்தனை தடவை வேணாலும், உழுகிறதுக்குனே போற கேஸுங்க இருக்குதுங்க. அதை போய் வல்லமே நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 1964 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், 1.5 வருஷம் எனக்கு ஒரு நல்ல ஜப ஐக்கியம் இருந்தது. ஸ்கூல் கிரவுண்டில் கோல் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வியாழக்கிழமை நாங்கள் கூடி ஜபம் பண்ணுவோம். அதில் மூணு பேர் ஜபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆசை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இவ்வளோ நாள் ஊழியம் வேறு செய்கிறேன், ரேடியோவில் பேசுகிறேன், ஆனால் எனக்கு இந்த அனுபவம் இல்லையே அப்படின்னு ரொம்ப

எங்க வீட்டுக்கு அடிக்கடி அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் சிஸ்டர் மாதிரிலாம் அவங்க சபக்கார் பின்னாடி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சந்திச்சு ஜெபம் பண்ணிட்டு போற வழியில இதை இங்க ஒரு கிறிஸ்தவ டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாராமே, இவரை போய் பார்த்து இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ஜெபத்துக்காக உள்ள வருவாங்க. எங்க அம்மாவும் அவங்கள கூப்பிடுவாங்க ஊழியக்காரன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வர்றது நோக்கம் என்ன, டாக்டர் வீடுனா ரொக்கமா தசம பாகம் பெரிய அளவுல கிடைச்சிடும். இந்த தசம பாகத்துக்கு அலையிறவங்க நிறைய வெளியில இருக்கிற சபக்காரங்க, அந்த மாதிரி பணக்கார ஆளுங்களா கிடைச்சிச்சுனா போதும் லபக்குன்னு சாக்கு பையில மூட்டை கட்டி கூட்டிட்டே போயிடுவாங்க. அப்படி கிடைக்க மாட்டாங்களான்ற ஆசையில தான் வந்தாங்க. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன். சரி, இப்ப அந்த நண்பர் சொல்றாரு எங்க சபைக்கு வாங்க அப்படின்னாரு. சரி நானும் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்துகிட்டேன். ஆராதனை நடந்துகிட்டே இருந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் பார்த்தேன். பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், டாக்டர் வந்துட்டீங்களா, சரி இனிமே இங்கே வந்துருங்க அப்படின்னாரு. இல்ல இல்ல, நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்தேன், எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், நான் அந்நிய பாஷை பேசணும். அப்ப அவர் சொன்னாரு, அப்படின்னா நீங்க சனிக்கிழமை சாயந்தரம் தான் வரும். நான் சொன்னேன், ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாரா பரிசுத்தாவியன்னு. அப்ப அவர் சொன்னார், இல்லைங்க சனிக்கிழமை டேரி மீட்டிங் இருக்குது, காத்திருப்பு கூட்டம், அங்க உங்களுக்கு அந்நிய பாஷெல்லாம் கிடைக்கும். சரி வந்துதான் பாப்போமேன்னு சொல்லி சனிக்கிழமை ஆஃபடே அங்கிருந்து காடியாம்பட்டில இருந்து நேரா வந்துட்டேன். கிளினிக் போகாம நேரா போயிட்டேன். ரெண்டு வரிசையில ரெண்டு பக்கமும் எல்லாம் முட்டுக்கால் போட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் எக்ஸாமினேஷன் எழுதுனாக்கா வாத்தியாருங்க குறுக்கு முறுக்கும் நடப்பாங்களே, அந்த மாதிரி ரெண்டு பாஸ்டர் மாதிரி இப்படியும் அப்படியும். போதாது, இன்னும் ஸ்தோத்திரத்தை வேகமா சொல்லு, போதா இது ஸ்பீடு போதாது, இன்னும் கொஞ்சம் வேகம், இன்னும் கொஞ்சம் வேகம், அபிஷேகம் வந்துருச்சு, நீ இந்தாண்டவா, நீ அப்படியே இரு. மத்தவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க, மத்தவனை இந்த பக்கம் கொண்டாந்து அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. சரி, நீ ஸ்தோத்திரம் பண்ணி உனக்கு அபிஷேகம் கிடைக்கல, இனிமே நீ ஸ்தோத்திரம் சொல்லாத, இயேசுவின் ரத்தத்தை வேகமா சொல்லு, நிச்சயமா நாக்கு குளறதான் செய்யும். யோசனை பண்ணி பாருங்க, அந்நிய பாஷைய சொல்லி தர்றாங்க, இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அல்ல. தேவனோடு பேசுகிறவன் அந்நிய பாஷையில பேசுறவன் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம், ஆச்சு போச்சுன்னா அந்த வசனத்தை எடுத்துக்குவாங்க. 1 Corinthians 14:1-2 சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்துல ரகசியம் பேசுகிறபடினால் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். ஆனா கான்செப்ட் என்னன்னு யோசிக்க மாட்டாங்க, எந்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்டது. கொருந்து சபையில மாத்திரம்தான் இந்த பிரச்சனை, மத்த எந்த சபையிலும் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா 16 பாஷக்காரர்கள் கொருந்து சபையில இருந்தாங்க. அப்ப இந்த 16 பாஷக்காருக்கு என்ன பாஷையில பிரசங்கம் பண்ண முடியும்? பேதுரு பிரசங்கம் பண்றாரு, பவுல் பிரசங்கம் பண்றாரு, மொழிபெயர்ப்பு வைக்காதான் அந்நிய பாஷையில பேசணும்னு பவுல் சொல்லிட்டாரு. எத்தனை மொழிபெயர்ப்பு வைக்கணும்? 16 மொழிபெயர்ப்பு வச்சானா அன்பானவர்களே சொல்றதுக்குள்ளயே பிரசங்கம் எல்லாம் பண்ணவே முடியாது. அந்த காலத்துல காமன் லாங்குவேஜ் ஒன்னு இருந்துச்சு, பொது மொழி, அதான் கிரேக்க பாஷைன்னு பேரு. அந்த கிரேக்க பாஷை தெரிஞ்சா உலகம் முழுவதும் போய் நம்ம தொழில் செய்யலாம். தஞ்சாவூர் கல்வெட்டுல கூட கிரேக்க பாஷையில எழுதின எழுத்துக்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து கப்பல் வழியாக வியாபாரத்துக்கு கிரேக்க பாஷை படிச்சுட்டு போய் வியாபாரம் செஞ்சாங்க. பொதுமொழி, அந்த பொதுமொழியில பேதுரு பிரசங்கம் பண்ணாலும் அல்லது பவுல் பிரசங்கம் பண்ணாலும் எல்லாருக்கும் தெரியுது. பிரசங்கம் முடிஞ்சு போச்சு, இப்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அவங்கவுங்க ஜெபம் பண்றாங்க. இப்போ நான் கன்னடம் பேசுறேன், என் பக்கத்துல தமிழ் ஆள் ஒருத்தன், அவன் சொல்றான் இவன் ஜெபம் பண்றது எனக்கு புரியலன்றான். அப்பதான் பவுல் சொல்றாரு, ஏன் புரியணும், அவன் தேவனிடத்துல ரகசியம் பேசுறான், உனக்கு தெரியக்கூடாது, ஊரா மட்டும் விஷயத்தை நீயே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, அவன் எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது அது தேவனிடத்துல பேசுறான், அவன் சொந்த பாஷையில பேசுறான், உனக்கு அது அந்நிய பாஷை. தமிழனுக்கு கன்னடம் அந்நிய பாஷை, கன்னடக்காரனுக்கு தமிழ் அந்நிய பாஷை. அப்போ அந்நிய பாஷையில அவன் பேசுறான், நீ அதுக்கு விளக்கம் நீ கேட்க வேண்டாம், அவன் தேவனிடத்துல ரகசியம் பேசுறான். சோ இந்த சூழ்நிலையும் இந்த கான்செப்டையும் புரியாதவங்க இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு உடனே எல்லாரும் பாஷை பேசணும், அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க கூடாது, நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா பைபிள் அப்படி டீச் பண்ணலையே. அதே 1 Corinthians 14:8-10 வசனம் வாசிச்சு பாருங்க. எக்காலும் தெளிவில்லாதபடி ஊதப்பட்டா படைக்கு ராணுவத்துக்கு யார் அதுக்கு

0: அதுக்காக ஒதுங்குவாங்க, ஏறு அதுக்காக ஆயத்தப்படும். வாசிங்க, யாராவது எடுத்தவங்க வாசிங்க, ஒன்னு குறைஞர் 14:8-9 டக்குன்னு வாசிங்க, முடிச்சிடலாம் இல்லையா? அந்தபடியே எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணுவான்? அது போல நீங்களும் இருக்க வசனம் வாசிங்க. தெளிவான வார்த்தையினாலே உங்களை வாயில அந்த வசனையாவிட்டால் பேசப்பட்டது என்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுற மாதிரி இருப்பீங்களே என்றார். எவ்வளவு கிளியரா இருக்குது பாத்தீங்களா? நீ பேசுறதா இருந்தா தெளிவா பேசு. உன்னை நீங்க டோட்டலா புரிஞ்சீங்க. இதோட நான் இந்த அந்நிய பாஷை விட்டுறேன். நம்ம சொந்த பாஷையில பேசுறது ஈஸியா, நமக்கு புரியாத பாஷையை பேச சொல்லி ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவருக்கு தான் எல்லா பாஷையும் தெரியுமே, எதுக்கு நமக்கு தெரியாத ஒரு பாஷையை நமக்கு கொடுப்பாரு? ஏமாந்துராதீங்க. அந்நிய பாஷைக்காக அங்க போறேன் இங்க போறேன்னு நீங்க ஏமாந்து உங்க வாழ்க்கையும் நேரத்தையும் செலவு பண்ணாதீங்க. தெளிவான வாயினால ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆகவே தெளிவில்லாம கக்கர பக்கரன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா டைமும் வேஸ்ட், ஆண்டவருக்கும் அது போர் அடிச்சு போயிடும். ஆகவே தெளிவான வார்த்தையினால் அந்நிய பாஷை உண்டு. அது வரமாக கொடுக்கப்பட்டது, அடையாளமாக கொடுக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பைபிள் எழுதப்படாத காலத்துக்கு முன்பு இந்த பாஷை தேவைப்பட்டது வரமாக. ஆண்டவர் அதில் எச்சரிப்புகளை கொடுத்தார். ஆனா பைபிள் எழுதப்பட்டதுக்கு பிறகு இப்பொழுது அது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உண்டு, ஆனா வெளி அடையாளம் அல்ல. அதனால்தான் ஆண்டவர் கோவருது. யூதர்களுக்கு எப்பவுமே அடையாளம் இஷ்டப்படுவாங்க. இந்த விபச்சார சந்ததி அடையாளத்தை தேடுகிறார்கள். என்னன்னு சொல்லி திட்டுறாரு? அடையாளத்தை கேட்கிறவங்களுக்கு விபச்சார சந்ததி. பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் ஒண்ணு இருக்கு. ரோமர் 8:8 சொல்ற, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை நீங்களே அறிவீர்களே. அப்போ இந்த 9 கனிகள் இருக்குது பாருங்க, 9 சுபாவம் என்று அர்த்தம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்லியிருக்குது இல்லையா, 5:9 9 கனிகள். அந்த 9 சுபாவங்கள் நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, இச்சையடக்கம், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கடந்து வரும்போது அது கிடைக்குது. அப்ப எப்ப அது கடந்து வரும்? நீ மனம் திரும்பினாக்கா. அப்ப மனம் திரும்பி இருந்தா ஆவியானவரே வாழும்னு கூப்பிட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுறாரு. அப்படிதான் வேதம் நமக்கு டீச் பண்ணுது. உள்ள வந்தாச்சுன்னா என்ன நடக்குது? நீ பலப்படுற. பலம்னா சரீர பலம் இல்ல, ஆத்ம பலன். முன்னெல்லாம் சின்ன சின்ன காரியத்துக்கு ஓன்னு அழுவ, ஆனா இப்போ அந்த அழுகையும் துக்கத்தையும் நீ கட்டுப்படுத்த முடியும். முன்னெல்லாம் எகிரி எகிரி பேசணும், கோபப்படுவேன். இப்ப அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஆவியானவர் உள்ள வந்து கொடுத்துறார். இதுதான் ஆத்ம பலன். அடுத்தது புறப்படுவேன், நீ அனுபவிக்கிற சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக புறப்பட்டு போவே. இன்னைக்கு சிஎஸ்சி மற்ற சபைகளில இருந்து போற மிஷனரிகள் தான் இந்தியா முழுவதுமே இயேசுவே தேவன் என்று அறிவிக்கிறவர்களாக 6,000-7,000 மிஷினரிகள் புறப்பட்டு போய் எக்கச்சக்கமான சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. உலகத்திலேயே 8வது இடத்தை பெற்றிருக்குது தெரியுமா இந்தியா? கிறிஸ்துவ உலகத்திலே கிறிஸ்துவ நாடு என்பதற்கு 8வது இடத்தை இந்தியா பெற்றிருக்குது. ஆனா இந்திய அரசியல் கணக்கில் அது வரல. ஏன்னா நம்ம மதம் மாறிட்டோம்னா கவர்மெண்டினுடைய பிரிவிலேஜஸ் நிறைய நமக்கு கிடைக்காதுன்றதுக்காகவே பேரை மாத்துறதில்லை. ஆகவே பேர் மாற்றப்படாம இருக்கிற கணக்கை வச்சுதான் இன்னும் 2.5%-3%. ஆனா உலக கணக்குல முந்தா நேற்று பேப்பர்லயே போட்டிருக்குது, உலக கணக்குல 8வது இடத்தை பெற்றிருக்குது, மிகப்பெரிய கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லி இந்தியா. எக்கச்சக்கமான வட இந்தியா, குஜராத்ல, ராஜஸ்தான்ல, பஞ்சாப்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 6,000 பேர் ஜனவரியிலிருந்து இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. நண்பர் சுசேஷ ஜபக்குழு, பிஓஎம், ஐஎம், ரெவரன் தியோடர் வில்லியம்ஸ் அந்த மிஷனரி ஸ்தாபனம், இவங்க யாரும் அந்நிய பாஷை பேசல. இந்த வேத புத்தகத்தை மொழிபெயர்த்தாங்களே அவங்க யாரும் அந்நிய பாஷை பேசல. இரத்த சாட்சியாக மறிச்சாங்களே அவங்க யாரும் அந்நிய பாஷையை பேசல. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ புறப்பட்டு போங்கள் என்ற வார்த்தை பெந்தகோஸ் சபைகளுக்கு கிடையாதா? இவங்க தாங்களே இயேசுவை அனுபவிச்சுக்கிறாங்க, ஆனா புறப்பட்டு போற காரியம் அவங்களுக்கு கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்ல, ஆனா நமக்கு உண்டு. ஏன் சரியானபடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்குள் தேவ ஆவியானவர் உண்டு, நம்மை உந்து தழுகிறார். வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்கு கிளம்புறாங்க. ஐஎம்எல் மாத்திரமே 11 எம்டி டாக்டருங்க இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய படிப்பு, முன்னெல்லாம் படிப்பு இல்லாதவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வருவாங்க, ஆனா இன்னைக்கு 11 எம்டி டாக்டர்மார். மெடிக்கல் காலேஜ், திருவேன்ற மெடிக்கல் காலேஜ்ல நியூரோ சர்ஜன், 1 மணி நேரத்துக்கு 40,000 ரூபாய் வாங்குறவர், கன்சல்டிங் மாத்திரம். திடீர்னு ராஜினாமா பண்ணாரு, அவர் இப்பொழுது மெடிக்கல் கேம்ப் நடத்தி இயேசுவே தேவன் என்று அறிவிக்கிற ஐஎம்எல் போய் ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. ஏன் இதை நான் சொல்றேன், பெரிய பெரிய பட்டதாரிகள் எல்லாம் வேலையை துச்சமாக மதித்து சாதாரண கொஞ்சம் பணத்துல குடும்ப வாழ்க்கையை நடத்தி இயேசுவே தேவன் அறிவிக்கிறாங்களே, இவங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு சத்தம் போடுறவங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறாங்களா? அங்க வெறும் சத்தம் மாத்திரம் தான் இருக்கும், செயலில் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வரும்போது பலப்பட்டு புறப்பட்டு சாட்சியாக இருப்பீர்கள். அப்ப இன்னைக்கு ராத்திரி இதோட கூட நான் நிறுத்துறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உள்ளையா வெளியவா, நீங்களே தீர்மானிச்சுக்கங்க. அவர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார், வாசலை தட்டி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு திருந்துவே, நாளைக்கு திருந்துவே, கதவை திறக்கிறதும் திறக்காதும் உன் கையில தான் இருக்குது. எல்லா மனுஷனுக்கு கர்த்தர் ஃப்ரீ வில் கொடுத்துறார். நீயா திறந்து அவரை உள்ள விட்டனா, அவர் உள்ள வந்துட்டார்னா உன்னை ஆண்டு கொள்வார், உன் குடும்பத்தை ஆண்டு கொள்வார். அவர் வெளியே தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ளே வந்து அவனோடு போஜம் பண்ணுவேன், குடும்பத்துக்குள் ஒருவராக மாறிவிடுகிறார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அவர் செவத்துக்குள்ள பூந்து உள்ள போறார், ஆனா மனுஷன் இருதயத்துக்குள் மாத்திரம் நீயா கூப்பிட்டாதான் வருவார். அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார். உன்னத பாட்டு புத்தகத்துல சொல்றாரு, என் ரூபவதியே, என் பிரியமே, என் புறாவே, கதவை தர. அவர் சொல்றா, எனக்கு தூக்க தூக்கமா வருது, நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டேன், செருப்பை கழட்டி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு யோசிக்கிறா, தட்டி பார்த்தாரு திறக்கல, போயிட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து யோசிக்கிறா, என் மனவாளனுடைய சத்தமாச்சே, நான் ஏன் இப்படி தூங்கி தூங்கி போயிட்டேன், ஜெபம் பண்ற நேரத்துல எல்லாம் தூங்கி போயிடுறேன், பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் தூங்கி போயிடுறேன், பிரசங்கம் கேட்கும் போது சொல்லவே வேண்டாம் தூங்கி போயிடுறேன், இதனாலேயே ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர முடியல, என் மனவாளன் என்னை தேடி வந்தாரு. உடனே ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியே ஓடினாளாம், ஓடி போய் வீதிகளிலே அவ ஜனங்க கிட்ட கேட்கிறாளாம், என் மனவாளனை கண்டீரோ, என் மனவாளனை கண்டீங்களா, ஏன் இந்த அவதி, உன் வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்தாரு, கதவை தட்டி தட்டி பேசினாரு, சின்ன சின்ன விபத்தின் மூலமா உங்ககிட்ட பே.
1: Recording in progress.
2: வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே ஒவ்வொரு வார்த்தைகளையும் வழி நடத்துவாராக, கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்களாக கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அன்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும், மறு உலகப்பிலே போகின்ற பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக்கூடா, ட்விட்டர் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஒருவரோடும் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலும் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளுக்கூடாக தேவ ஊழியர் வழி நடத்துவார், அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென், காட் பிளஸ்.
3: ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நினைவு நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் கவனியுங்கள், யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். இன்றைய நாளிலும் நாங்கள் அதை விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய சபையிலே நிச்சயமாய் காண முடியும். ஆமேன். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் செய்து முடித்தீர். எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியினால் நாங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை எங்களுடைய இதயத்திலே விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணினால் நாங்கள் மீட்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்ற வார்த்தைக்காய் நான் இன்றைய நாளிலும் உயிர்த்தெழுதல் உண்டாயிருப்பதால் புதுப்பிக்கப்படுவார்களால் உயிர்ப்பிக்கப்படுவார்களால் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். மல்கியா 3:1 இருந்து வாசிக்கிறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்ப கவனியுங்கள், இது யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்ட வசனம். கவனியுங்கள், இது அவனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அது நிறைவேறினதை பார்க்கிறோம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அப்ப இது ஏதோ நடக்க போகிற காரியம் இல்ல, அநேகர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே நடந்த காரியம். யோவான் ஸ்நானன் என்ன செய்கிறான், தூதனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட தூதனாக வருகிறான். அதற்கு பிறகு நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார். அப்ப இப்படியான வசனங்களை அநேகர் வாசிக்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் என்ன நினைக்கிறார்கள், இது வருங்காலத்திலே நடக்க போகிற காரியம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு 1 காண்பித்து கொடுத்தேன், இது யோவான் ஸ்நானனை குறித்தும் அதற்கு பிறகு வருகிற யோவான் ஸ்நானனுக்கு பிறகு வருகிற இயேசுவை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அவருடைய நாளை, இன்னொரு விதத்திலே சொன்னால் அவருடைய நாளை சகிக்கிறவன் யார் என்றால் நீங்கள் பார்க்கலாம். வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இவர்களால் அவருடைய நாளை சகிக்க முடியவில்லை. அவர் வெளிப்படையிலே நிலை நிற்பவன் யார், அப்ப அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, நிலை நிற்க முடியவில்லை. அவருடைய டீச்சிங்கா இருக்கட்டும், அவருடைய போதகமா இருக்கட்டும், அல்லது அவருடைய வழிகளா இருக்கட்டும், இவை எதிலுமே அவர்களாய் நிலை நிற்க, அதை ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க அவர்களால் முடியவில்லை. அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும், கவனியுங்கள், அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய தவுட்காரத்தை போலவும் இருக்கிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு வசனம், அநேகர் புரிந்து கொள்ளாத ஒரு வசனம். கவனியுங்கள், புடமிடுகிற அக்கினியை போலவும் என்று சொன்ன உடனே நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், தேவன் வேதனை மூலமாய் துன்பம் மூலமாய் கடிங்களை என்ன செய்வார், நடத்துவார், அக்கினி கூடாக எங்களை நடத்துவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அக்கினுடைய செயல்பாடு என்ன என்று பார்ப்போமானால், அது பொன்னை இன்னும் சுத்திகரிக்கும். அக்கினியை பார்த்து பொன் என்ன செய்வதில்லை, பயந்து ஓடுகிறதில்லை. அது சோதனையாக பொண்ணுக்கு இருக்கிறதில்லை, மாறாக அதுக்கு அது சுத்திகரிப்பாய் இருக்கிறது. ஆமென். அப்ப தேவன் என்ன செய்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறவரார். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவராய் வந்தார். ஆமென். எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை விடுவிக்கிறவராய். எப்படி பொன்னிலே தவறான அழுக்குகள், தவறான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ பொன்னானது அதிலிருந்து தங்கத்தை வெள்ளியை வேறு பிரிக்கிறது, அவற்றை சுட்டெரித்து போடுகிறது. எவையெல்லாம் என்ன இல்லாமல் இருக்கிறதோ, அதாவதுக்கு பொண்ணுக்கும் பொண்ணுக்கு சம்பந்தம் இல்லாமல் எப்படிப்பட்ட அழுக்குகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, இந்த அக்கினியானது சுட்டெரித்து போடுகிறது. என்னத்தை? பொண்ணை அல்ல, கவனியுங்கள், பொண்ணை அல்ல, ஆனால் பொண்ணோடு இருந்து வேலை செய்கிற அழுக்கான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை இந்த அக்கினி சுத்தரிக்கிறது என்றால் இல்லாமல் பண்ணுகிறது. இன்னொரு விதத்தில் சொன்னால் சுத்திகரிக்கிறது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வந்து நம்ம என்ன செய்கிறார்? இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு வந்தார். ஆமென். நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும்படி, நமக்கு வேதனையை உண்டாக்கும்படி, நம்மை அக்கினி தணலிலே போட்டு சுட்டரிக்கும்படி வரவில்லை. கவனியுங்கள், அநேக வேளைகளிலே நம்மை சுட்டரிக்கிறார் என்று நினைக்கிறோம். இல்லை, அழுக்கை சுட்டரிக்கிறார். எங்களுடைய அழுக்குகள் தான் சுட்டரிக்கப்படுகிறது, ஆனால் நாங்களோ இன்னும் பொன்னாக மிளிருகிறோம். ஆமென். ஆமென். மாத்திரமல்ல, கவனியுங்கள், வண்ணாருடைய சவுட்காரத்தை போல இருக்கிறது. வண்ணாருடைய சவுக்கை போல அல்ல, சவுட்காரம் எப்படி இருக்கிறதாம்? சவர்க்காரம் என்று சொன்னால் சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. சவுக்காரத்தினுடைய தொழில் என்ன? அழுக்கில் இருந்து துணியை சுத்திகரிப்பது, அழுக்கை நீக்கி போடுவது. அப்ப தேவன் வந்து எங்களை நீக்கும்படி வரவில்லை, எங்களை வேதனைக்குள்ளாக, துன்பத்துக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக போடும்படி அவர் வரவில்லை. அவர் வந்ததின் நோக்கம் என்ன என்று சொன்னால், அழுக்கில் இருந்து நம்மை வேறு பிரிப்பது. வேதனைகள், துன்பங்கள், பிசாசின் கிரிகைகள், தடைகள், தாமதங்கள், இவைகள் எல்லாம் பிசாசின் கிரிகைகள். இவைகளில் இருந்து நம்மை சுத்திகரிப்பது. இருளின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவது, ஏற்றுக்கொள்வது, எங்களை தப்புவிப்பது. நமக்காக அவரே கிரியத்தை செலுத்தி, எங்களை கிரியத்தை செலுத்தும்படி சொல்லாமல் அவரே கிரியத்தை செலுத்தி. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் கிரியத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறபடியினால் பிசாசு இன்னும் என்ன செய்கிறான்? நிறைய பிரச்சனைகள், வேதனைகள், சிலுவைகள், இவைகளை கொண்டு வருகிறான், பாடுகள். ஆனால் இவற்றை நமக்கு கொடுக்கும்படி வரவில்லை, இவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு வந்தார். ஆமேன். அதற்குத்தான் பேர் மீட்பர். மீட்பர் என்றால் நம்மை விடுதலை ஆக்குறவர், அதிலிருந்து விடுதலை ஆக்குறவர். அதற்குள்ளே போட்டு உரலிலே போட்டு உலக்கையினால் இடிக்கிறவர் அல்ல, மாறாக அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கவனியுங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தவர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவர் அவர்களை விட்டு ஓடி போகவில்லை, மாறாக அவர்கள் அவரை விட்டு ஓடி போனார். அதுதான் அவர்கள் செய்த பெரிதான பாவம். அவர் என்னை பாவத்திலிருந்து மன்னிக்கிறவர், என்னை மீட்கிறவர் என்று எண்ணிக்கொள்ளாமல் அவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டு, இப்பொழுதும் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறது போல, அவர் கண்டிப்பார், அவர் கண்டிப்பார் என்ற எண்ணத்தினால் அவர்களும் என்ன செய்தார்கள்? தேவனை விட்டு ஓடி போனார்கள். அப்படியாகத்தான் இன்றைக்கு அநேகர் நாங்கள் இருக்கிறோம். கவனியுங்கள், அவன் பாவம் செய்து விட்டான், ஆனால் தேவன் அவர்களை விட்டு ஓடி போகவில்லை, மறுபடியும் தேவன் அவர்களை தேடி வருகிறார். ஆதாமே எங்கிருக்கிறார் என்று தேடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை, வேதனை, துன்பத்துக்குள் இருந்தாலும், எங்களை தேடி வருகிற தேவனாக அவர் இருக்கிறார், எங்களை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். இது அச்சிக்கு இது வந்து பச்சிக்கிற அக்கினி அல்ல, புடமிடுகிற என்று சொன்னால் எங்களை சுத்திகரிக்கிற அக்கினி. ஆமென். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் எப்படி நினைக்கிறோம், பச்சிக்கிற அக்கினியாய் அவர் இருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் புடமிடுகிறவர் என்றால் என்னை சூழ்ந்திருக்கிற அழுக்குகளை நீக்கி என்னை விடுதலை ஆக்குறவர் என்று அர்த்தம். கவனியங்கள், ஆதாமேவால் பாவம் செய்த பிறகு அவர்கள் என்னத்தை தெரிந்து கொண்டார்கள், இலை குலைகளை தங்களுடைய ஆடைகளாக தெரிந்து கொண்டார்கள். தேவனுக்கு தெரியும் இந்த ஆடைகள் இவர்களை காப்பாற்றாது, இவர்கள் குளிரிலே மரித்து போவார். வெயில் ஈவன் இந்த ஆடைகளை என்ன செய்துவிடும், காய பண்ணி உலர பண்ணிவிடும். அப்ப இது ஒரு நல்ல சொல்யூஷனும் அல்ல. அப்ப ஒவ்வொரு நாளும் புது புது இலை எடுத்து நான் என்ன செய்யணும், உருவாக்கி அதை என்னுடைய ஆடையாக உருவாக்கி உடுத்தி கொள்ள வேண்டும். மேபி ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் உடுத்தலாம், அதற்கு பிறகு மறுபடியும் அவைகள் உதிர்ந்து போய்விடும். அப்ப மறுபடியும் நான் என்ன செய்ய வேண்டும், இப்படியானவைகளை தேட வேண்டும். மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் இலை வந்து குளிரை தாங்க முடியாது. அப்ப நாய்ச்சிலே இரவிலே குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் இவன் உரைத்து கூட மறித்து போகலாம். அப்ப அவர்கள் பாவம் செய்த பிறகும் அவர்கள் மறிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. இன்றைக்கு அப்படியாக நினைக்கிறோம், மரணம் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் அவர்கள் மரிக்க வேண்டியது அவசியம் என்று நினைத்திருந்தால் அப்படியே விட்டிருப்பார். அவர்களுக்கு புதிய ஆடை, அதாவது தோலாடை அவர் அணிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோலாடை என்ன செய்யும் என்று சொன்னால், அது முதலாவது குளிரை ரொம்ப நல்லாக தாங்கக்கூடியதாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, ஈவன் உஷ்டமான நேரத்திலே, வெயில் அதிகமான நேரத்திலே நீங்கள் தோல் ஆடைகளை போடுவீர்களானால் அவைகள் உங்களுக்கு உள்ளே உங்களுடைய சரீரத்துக்கு கூலாக ரொம்ப குளிராக என்ன செய்யும் இருக்கு. அப்ப ஒரு பெஸ்டான ஆடையை தேவன் உடுத்தி வைக்கிறார். கவனியங்கள், அந்த ஆடை எங்கே இருந்து வருகிறது, ஒரு அனிம் கொல்லப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஆடை என்ன செய்கிறது, இவனுக்கு பாதுகாப்பாய் வாழக்கூடியதாய் அவனை வாழ வைக்கிறதாய் இருக்கிறது. அப்படியாகத்தான் எங்களுக்கு ரட்சிப்பின் ஆடையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு இந்த ரட்சிப்பு ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சாகும்படிக்கு அல்ல. நம்மை தேடி வருகிற எல்லாமே பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவரோ நாங்கள் அழிக்கப்படும்படி அல்ல, கொல்லப்படும்படி அல்ல, நாங்கள் அவர் மூலமாய் மீட்கப்படும்படிக்கே அவர் வந்தார். ஆம, பாதுகாக்கப்படும்படிக்கு மீட்கப்படும்படிக்கே தேவகுமாரன் நம்மத்தியிலே புறப்பட்டு வந்தார். எசேக்கியேல் 33:11 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இசவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொன்னார். அப்ப கவனியங்கள், எங்களுடைய பொல்லாத வழிகள் என்றால் முதலாவது வழி தேவனை விட்டு நாங்கள் பிரிந்து போவது, முதலாவது நம்முடைய பொல்லாத வழிகள். அவரிடத்திலே எல்லா விதமான சொல்யூஷனும் இருக்கத்தக்கதா, அவரிடத்திலே எல்லா விதமான ரிஸ்டரேஷனும், எங்களை புதிதாக்குற வல்லமை, எங்களை புதிதாய் உருவாக்குற வல்லமை, எங்களை மறுபடியும் பிறப்பிக்கிற வல்லமை அவரிடத்திலே உண்டு. அப்ப அவரை நம்பி நாங்கள் வராமல் அவரை விட்டு நாங்கள் ஓடி போகிறோம். அதுதான் நாங்கள் விடுகிற பெரிதான தவறு. ஏனென்றால் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளவில்லை. அவருடைய அன்பை உணர்ந்து கொள்வோமானால் அவரிடத்திலே ஓடி வந்திருப்போம். அவரை விட்டு ஓடுவதை பார்க்கிலும் அவரை நோக்கி ஓடி வந்திருப்போம். இன்றைக்கு அநேகர் அவரை விட்டு ஓடி போகிறார்கள். பிசாசானவன் சொல்லுகிறான், ஓடிப்போ என்று சொல்லுகிறான். அப்ப அவரை நோக்கி ஓடி வராமல், ஜபத்துக்கு வராமல், ஆலயத்துக்கு வராமல் அநேகர் என்ன செய்கிறார்கள்? அவரை விட்டு ஓடி போகிறார்கள். ஆனால் கவனியுங்கள், லூக்கா 15 நாங்கள் வாசிக்கிறோம், இளைய குமாரனோ அவருடைய அன்பை அறிந்தபடியினால், அன்பை நினைவு கூர்ந்தபடியினால் அவரை நோக்கி ஓடி வருகிறவனாய் இருந்தான். ஆமென். அவரை நோக்கி ஓடி வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை, முதலாவது. இரண்டாவது, எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோமோ அது அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை குறித்து கொண்டாடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இளைய குமாரனை குறித்து அவர் திண்டாடவில்லை, கொண்டாடினார். ஆமென். அவரிடத்திலே அவன் வரும் பொழுது அவர் என்ன செய்தார்? கொண்டாடினார், திண்டாடவில்லை. ஆமென். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவன் என்னுடைய குமாரன் மரித்திருந்தான், இப்பொழுதோ உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறான். ஆமென். அப்ப நாங்கள் தேவனிடத்திலே வரும் பொழுது அப்படியாக தேவன் பார்க்கிறார், சந்தோஷப்படுகிறார். ஆமென். ஒவ்வொரு விஷயம் நாங்கள் தேவன் அண்டையிலே வரும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார், பிரியப்படுகிறார். 1 ஜோவான் 4:1 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்திரேசியில் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள். அப்ப எல்லா சத்தத்தையும் நம்ப கூடாது, எல்லா உபதேசங்களையும் நம்ப கூடாது. மாறாக தேவனுடைய அன்பு சார்ந்த வார்த்தைகளை நம்ப வேண்டும். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவும் இருக்கிறார் அல்ல, அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அநேகர் நாங்கள் நினைக்கிறோம் அன்பாகவும் அவர் நீதிபதியாகவும் அன்பாகவும் தண்டிக்கிறவராகவும் எங்களை சோதிக்கிறவராகவும் இப்படியெல்லாம் ஆகவும் ஆகவும் ஆகவும் என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அன்பாகவும் அல்ல, அன்பாகவே இருக்கிறார் என்றால் அதுதான் அவர். ஆமென். அன்புதான் அவர், அதுக்கு மேல் எதுவும் கிடையாது. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாமிசத்திலே வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்ப நாங்களும் கூட மாமிசத்தில் வந்த கிறிஸ்துவை, இன்னொரு விதத்திலே சொன்னால் அவர் மாமிசத்திலே செய்து முடித்தவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இன்றைக்கு அநேகர் தேவன் நல்லவர், எங்களை ரட்சிக்க வந்தார் என்பது எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அவருடைய தழும்புகளினால் குணமாகி விட்டோம், பரிபூரண குணத்தை பெற்றுவிட்டோம் என்று விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். அதைத்தான் திருவேதத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய சரீரம் செய்து முடித்ததை நினைவு கூற வேண்டும், அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும். அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை. மாறாக அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்கள் அவருடைய சரீரம் இன்னதென்று அறியாமல் புசிக்கிறபடியினால் அந்த சரீரம் செய்து முடித்தவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அதுதான் அபாத்திரமாய் பானம் பண்ணும். அவர் செய்து முடித்ததை அறியாமல், அவருடைய சரீரத்தின் மூலமாய் அவர் செய்து முடித்ததை அறியாமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே இரத்தத்தை குறித்து எங்களுக்கு நிறைய வழிபாடுகள் ஒன்று, ஆனால் சரீரத்தை குறித்த வழிபாடு இல்லை. சரீரத்திலே அவருடைய தரம்புகளினால் நாங்கள் பூரணமாய் குணமாக்கப்பட்டோம். சரீரத்திலே அவர் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டபடினால் இனிமேல் நமக்கு சாபம் இல்லை, குறைவில்லை, எல்லா நிறைவும் நமக்குள்ளே வந்து விட்டது. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால் எல்லா நிறைவும் நமக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால் எந்த சாபமும் நமக்குள்ளே இருக்க முடியாது. ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. சரீரத்தினால் அவர் செய்து முடித்ததை அறிக்கை பண்ணாவிட்டால் நாங்கள் எப்படி அவருடைய ஆவியை உடையவர்களாய் இருக்க முடியும்? வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. தேவனுடைய கிரிகையை நம்பாமல் இருப்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. தேவன் செய்து முடித்தேன் என்று சொன்ன பிறகும் இல்லை பிரதர், அது பிரதர், இது பிரதர் என்று நான் சொல்வேனானால் அது தேவனுடைய ஆவி அல்ல. இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அவர் செய்து முடித்ததையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே அவைகள் என்னை வந்து மேற்கொள்ள முடியாது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, கவனிங், நாங்கள் யாரால் உண்டாயிருக்கிறோம், தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்ப நமக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். எதுவும் நம்மை வந்து மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிற எதுவும் நம்மை வந்து மேற்கொள்ள முடியாது. அது சுவையினமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், தடைகளா இருக்கட்டும், தாமதங்களா இருக்கட்டும், பில்லி சூன்ய கட்டுக்களா இருக்கட்டும், இவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். அவர்களை ஜெயித்தீர். அவர் உலகத்துக்குரியவர், அவர் உலகத்துக்குரியவர்கள், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். அவர்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியினால் மாமிசத்தோடு தங்களை இணைத்து கொள்ளுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. ஏனென்றால் உலகம் முழுவதும் மாமிசத்துக்குரியதாக இருக்கிறபடினால் மாமிசத்துக்குரியவர்கள் பேசும் பொழுது உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். கவனியுங்கள், நாங்கள் தேவனால். எத்தனை வாட்டி இதே வார்த்தையை அவர் பேசுகிறார், நாங்கள் தேவனால் உண்டாகி இருக்கிறோம். இந்த நினைவு வர வர வர எல்லா அசுத்தங்களும் நம்மை விட்டு ஓடி போகும். எல்லா அசுத்தாவின் கிரியைகளும் நம்மை விட்டு ஓடி போகும். நாங்கள் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல. மாமிச இச்சையினால், மாமிச சித்தத்தினால், இரத்தத்தினால், ஒரு மனுஷனுடைய திட்டத்தினால் நாங்கள் உருவாக்கப்படவில்லை. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப தேவனை குறித்த அறிவுள்ளவன் என்ன செய்கிறான், நமக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி என்னதென்றும் வஞ்சிக்கிறாவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். உண்மையாகவே தேவனை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவன் நிச்சயமாய் அறிந்து கொள்ளும். ஆமென். நிச்சயமாய் ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக வருவான். நிச்சயமாய் வேதத்தை அதிகமாய் தியானிப்பான். இரவு பகலாய் வேதத்தை அவன் தியானிப்பான். ஏனென்றால் தேவனை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவன். ஆனால் இந்த உலகத்தை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவன், மாமிசத்துக்குரியவன், எப்ப பார்த்தாலும் செய்தியை போடுறது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, வேறு வேறு தேசங்களில் நடக்குது, வேலத்தலத்தில் என்ன நடந்து எல்லாத்த குறிச்சு நான் அறிஞ்சு கொள்ளணும் என்று நினைப்பது நான் உலகத்தோடு இணைக்கப்படும். முதலாவது தேவனை குறித்து நான் அறியவேன், அவர் என்ன செய்து முடித்தார் என்பதை அறியவேன். ஆமென். அதற்காகத்தான் எங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இரவு பகலாய் அவரை அறிகிற அறிவு மாத்திரமல்ல தியானம் மிகவும் முக்கியம். ஆமென். யோசுவா முதலாம் அதிகாரம் 8 வசனம், அவரை அறிகிற அறிவு அல்லது இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிப்போமானால் we will have good success, நீ வெற்றிகரமா இருப்பாய் என்று வேதம் சொல்லி. ஆமென். ஆனால் அநேக வேளைகளிலே உலகத்தை அறிய போகிறோம், ஆனால் உலகத்திலிருந்து வருகிற செய்தி எல்லாம் தோல்வியின் செய்தியாய், வேதனைக்குரிய செய்தியாய், நம்பிக்கையை இழக்க பண்ணுகிற செய்தியாய் இருக்கிறது. அதை எவ்வளவுக்கு அறிகிறோமோ அவ்வளவுக்கு பிரியமானவர்களே, ஒருவரிடொருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாகி இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப கிறிஸ்தவத்தனுடைய மெயின் நோக்கமே தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை எப்படி காண்பிப்பது? ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருப்பது. ஆனா இங்க சொல்லவில்லை பரிசுத்தரை நேசியுங்கள் புனிதரை நேசியுங்கள் என்று சொல்லவில்லை. ஒருவரோடொருவர் என்றால் எல்லாரையும் நாங்கள் நேசிக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவர்களை நேசியுங்கள் என்று இங்கே சொல்லவில்லை, ஒருவரை ஒருவர். ஆமென். எல்லாரை நேசித்து எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் உண்மையான அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நான் மற்றவர்களை சிநேகிக்காவிட்டால், மற்றவர்கள் உதவி என்று கேட்கும் பொழுது நான் செய்யாவிட்டால், சமயம் சாதி எதுவும் பார்க்காமல், இன மத கள வேறுபாடின்றி, உண்மையான அன்பின் நிமித்தம் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோமானால் அதுதான் உண்மையான அன்பு. ஆமென். அப்படி நாங்கள் செய்யும் பொழுதுதான் நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியாதவன். தேவன் அன்பாகவே இருக்கிறான். அப்ப தேவன் நமக்குள் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லியும் அந்த அன்பின்படி நாங்கள் செயல்படாவிட்டால் அந்த அன்பு எங்களையும் மேற்கொள்ளவில்லை, மற்றவர்களையும் மேற்கொள்ளவில்லை. தம்முடைய ஒரே புறான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, கவனியும் அவருடைய குமாரனால் நாங்கள் சோதிக்கும்படிக்கு அல்ல, வேதனை துன்பத்துக்குள்ள கடந்து செல்லும்படிக்கு அல்ல, பிழைத்திருக்கும்படிக்கு, விடுதலையாக்கப்பட்டிருக்கும்படிக்கு, வாழ்ந்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால். இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி. ஆமென். நாங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படி, மறுபடியும் தேவ பிள்ளைகளாய் பிறப்பிக்கும்படிக்கு அவர் வந்தார். இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் சொல்லல நீங்கள் எல்லாரும் அழுது குளறு மன்னிப்பு கேட்டு பல வருடங்களா உபவாசம் இருந்தால்தான் நான் என்னுடைய குமாரனை அனுப்புவேன் என்று சொல்லாமல், நாங்கள் மன்னியும் என்று கேட்காமலேயே நம்மை மன்னித்து அவருடைய குமாரனை அனுப்பி நம்மை விடுவித்தார். ஆமென். என்னத்துக்காக? பிழைத்திருக்கும்படி என்றால் அர்த்தம் என்ன? வாழ்ந்திருக்கும்படி. ஆமென். அப்ப எல்லா விதத்திலும் ஜீவனுடையவனா இருக்கும்படி. ஆமென். தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவனாய், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவனாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நாங்கள் செயல்படும்படிக்கே மனிதகுமாரன் என்ன செய்தார்? நம்மிடத்திலே வந்தார். ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் புதிதாய் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல அவருடைய அன்பை எப்பொழுதும் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களை விடுதலை ஆக்கின்ற, எங்களை சுத்திகரித்ததற்காய், எங்களை உம்முடைய பிள்ளைகளால் பிறப்பித்ததற்காய், உருவாக்கினதற்காய், உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளால் எங்களை ஏற்படுத்தினதற்காய், எல்லாவற்றிற்கும் மேலாக நீரே உம்முடைய அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றியிருக்கிறபடி, எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறபடி சிறியவராய் அல்ல, பெரியவராய் எல்லா சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறவராய் வெற்றி சிறந்தவராய் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே நாங்கள் குகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், வாருகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, சபை ஆசீர்வதித்திருக்கிறது. மாத்திரமல்ல, தேசம் தன்னுடைய விடுதலை அடையும்படி நீர் உயிர்த்தெழுந்ததுமா தேசத்தை உயிர்ப்பித்திருக்கிறது. ஆகவே உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று கட்டளையிடுகிறோம். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளையருடைய வாழ்க்கையில் உம்முடைய உயிர்ச்சழுதல் மேற்கொள்ளுவதால், உம்முடைய உயிர்ச்சழுதல் மேற்கொள்ளுவதால் எல்லா விதத்திலும் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பார்களாக, புதுப்பிக்கப்பட்டிருப்பார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும், மறுவழைப்பிலே கேட்க போன்ற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக நான் உங்களுடன் பேசிக்கொள்கிறேன். கத்திரி வழி நடத்துவாராக கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்திரதாமே உங்களுடைய கூட இந்த வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்களாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்களை ஒப்புக்கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். ஆமேன்,
3: ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அன்டனி சில்லே இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கத்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்தார். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தியிருப்பான விசுவாசிக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற இந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிய விடந்து விடைபெறுவோம். ஆமேன், நன்றி. God bless you, Pastor.
1: ஆமேன். Recording stopped.
2: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். அதுவரையும் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட இன்றைய நாளிலே நடைபெற்ற ஊழியங்களின் மறு ஒளிபரப்பிலே கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: 3:10 இவ்வண்ணம் சொல்லுகிறது, வானத்தின்
5: இந்த நாளிலும் வேதத்தை ஆழ்ந்து எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:15 வாசிக்க கேட்போமாயிருந்தால், உன்னிலும் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடையார்கள், நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தீங்கு, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவம், இப்படியான சில காரியங்கள் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களை நம்மோடு கூட உதவி செய்கிறார். சத்ருவானவன் சில வேளைகளில் நம்மை நெருக்குவான், நம்மை ஒடுக்குவான். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கே சத்ருவுக்கு எதிர்பட்டு எங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் ஒரு சகாயர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அப்படியாக எனக்கு எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த மெய்யாகவே என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த வார்த்தையை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிற வார்த்தையாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். தீங்கு காலங்கள் எந்த நேரத்தில் வரும், எப்படியாக வரும், எந்த சூழ்நிலையிலே வரும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு இந்த நாட்களே தெரியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த காலங்கள் வருகிற வேளையிலே தேவன் நமக்காக அங்கே நமக்காக அதாவது சத்ருக்களுக்கு எதிர்பட்டு நமக்கு சகாயம் செய்கிற வேளையிலே அங்கு அந்த நாட்களை பாருங்கள். எந்த சூழ்நிலையிலே எந்த நிலைமையிலே இந்த நாட்களில் இருந்தாலும் நமக்குள்ள இந்த நாட்களிலே பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே தீங்கு வருகிற காலங்களிலே பாருங்கள், தன்னுடைய ஊழியக்காரர்களை இந்த நாட்களிலே தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 92 எடுத்து இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் அங்கே அவருடைய சர்வ வல்லோட நிலையில் தங்குவோம் என்று சொல்லுகிற விதமாக அந்த நாட்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற வேளையிலேயே நம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே நம்மை விலக்கி காப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே சங்கீதம் 23 எடுத்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் சத்துருக்களின் கையிலே இருந்து நம்மை விடுவித்து நம்மை இந்த நாட்களிலே அங்கே தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் அவர் உங்களுக்காக அந்த நாட்களிலே சத்ருவுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வார். அதனாலே தான் நாங்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தீங்குக்கும் பொல்லாப்போலுக்கும் நெருக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் விலக்கி இந்த நாட்களை பாதுகாத்து இந்த நாட்களை நமக்கு சகாயம் செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்காரு என கத்துடைய பிள்ளைகளை. அதனாலதான் சங்கீத 91 சொல்லப்பட்டது போல அவர் தமது சிறகுகளினால் மூடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே நம்மை தன்னுடைய சிறகுகளினாலே மூடி இந்த நாட்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாட்களிலே தேவன் உங்களை காப்பாராக. அவரை விசுவாசியுங்கள், அவரிடத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
6: பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை மக்கள் கூறுகின்றனர். ஆவி தேவனுக்கு சொந்தமானது, சரீரம் தமக்கு சொந்தமானது, அதை எப்படியும் தம்முடைய விருப்பம் போல பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் சிலர் உண்டு. மேலும் இந்த சரீரத்தை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் என்ற நம்பிக்கையில் சரீரத்தை காயப்படுத்தி வருத்தி இன்னும் பல காரியங்களை செய்து தாங்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தமட்டில் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம் என்று பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தேவன் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் உருவாக்கிய இந்த சரீரம், ஆவி, ஆத்மா அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை. பாவத்தில் விழுந்து போன எம்மை தமது ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார் என்றால் நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர் எமக்குள் வாசம் செய்யும் ஆலயங்களாக இருக்கிற கிருபையை பெற்று நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்று. அப்பொழுது பரிசேயர்கள் நினைத்தார்கள் அவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தையே குறிப்பிட்டார். தேவாலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே சுத்தமாக வைத்திருக்க எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ அது போலவே எமது சரீரமாகிய ஆலயத்தையும் துப்புரவாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் நாம் அவர் தங்கி வாழும் ஆலயங்களாய் இருக்கின்றோம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: Recording stopped.

0: திருமறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.
1: வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த திருமறை நேரம் நிகழ்ச்சியானது அநேகருடைய வாழ்க்கையிலே விழிப்புணர்வை, தெளிவை, சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறது என்பது தேவனுக்கு மகிமையா இருக்கும். இப்பொழுது நீங்க கூட வேதத்தை கையில் எடுத்து எப்பயும் சொல்ற ஒரு நோட்டை வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க, குறிப்புகள் எடுங்க, பிறகு அதை பற்றி ஆராய்ந்து படிங்க. அது நமக்கு நித்திய ஜீவனா இருக்கிறது மட்டுமல்ல, நற்குணசாலியாக நாம் இருப்பதற்கு வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆகவே இந்த செய்தி வழியாக நாம சத்தியத்தை கவனிக்கலாம், செய்திக்கு போகலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சோலமன் ஐயா அவர்கள்.
2: வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் என்ற இந்த தொடரில் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்த மக்களை குறித்து நம்ம படிக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை நேருக்கு நேராக சந்தித்த மக்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு, ஆசீர்வாதம், அவர்கள் அனுபவித்த அந்த நன்மைகளை நாம் இன்றைக்கும் பெற முடியும். ஏனென்றால் இயேசுவை நாம் நேரில் சந்திக்கலனாலும் அவருடைய வார்த்தைகளை நேருக்கு நேர் கேட்கிற ஒரு மக்களாகவும் அதை செய்யத்தக்கதான கீழ்ப்படிதல் உள்ள இறுதியுடையவர்களாகவும் இருக்கிறோம். நமது நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற அதே நேரத்தில், அதாவது காலை 5:30 உங்களிடத்தில் இன்டர்நெட் இருக்குமானால் www.tamilintv.com அப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னா லைவ் ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்க முடியும். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் எப்பேற்பட்ட மக்களையும் பாதிக்கக்கூடியதாகவும் மனம் திரும்ப செய்யக்கூடியதாகவும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை மாற்றுகிறது. காரணம், ஒரு தொழில் ரீதியாக ஒரு வியாபார நோக்கத்தில் இல்லாத பொய் தகவல்களை, சாட்சிகளை அல்லது பொய்யான ஒரு மொழியை பேசுகிறவராக நாம் வராமல் கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவை பார்வை இல்லாத ஆள் கூட சந்திச்சிருக்கான், பார்வை பெற்றான். இன்றைக்கு நாம் படிக்கிற மனிதன் செத்தே போன ஒரு ஆள். இயேசு அவனை சந்திக்கிறார், அவனை உயிரோடு எழுப்புகிறார். அதை குறித்தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:43 நீங்க உங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் இதை நீங்க படிங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்கிறது என்று கேட்டீங்கன்னா, பெத்தானியா என்ற ஒரு ஊர்ல இன்னைக்கும் இருக்கு. 2000 ஆச்சு. இன்னைக்கு நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா இந்த பெத்தானியாவை நீங்க போய் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த லாசரு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறை இருந்தது இல்லையா, அந்த கல்லறையை கூட இன்னைக்கு நீங்க போய் பார்க்க முடியும். இந்த

0: பெத்தானியா என்ற கிராமத்தில் மார்த்தாள் மரியாள் ஒரு தம்பி, அவனுடைய பேர் வந்து லாசரு. இவன் வியாதிப்பட்டு மிகவும் கொடிய நிலையில மரித்து போனான். மரித்து 4 நாளாயிற்று. இயேசு கிறிஸ்து அவனை அந்த மரண கட்டுகளிலிருந்து, அந்த மரண குழம்பிலிருந்து, மரித்து அழுகிய உடலிலிருந்து மறுபடியும் சரீரத்தில் அவனை உயிரோடு எழும்பி வெளியே வர செய்தார். இதுதான் இந்த அற்புதம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவால நேரடியே பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களையும் எந்த ஒரு சூழலையும் மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவர் உயிராக இருக்கிறார், உயிரின் வாழ்வாகவும் இருக்கிறார். அதனாலதான் இயேசுநாதர் இந்த 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனம் நீங்க பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நானே என்ற ஒரு சொல் இருக்குது, முதல்ல அதை கவனிக்கணும். நீங்க இந்த வார்த்தை தேவனுக்குரிய ஒரு வார்த்தை, தேவன் ஒருவரையே குறிக்கும். அடுத்தது உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு விஷயம், அதுக்கு பிறகு வாழ்வது என்பது இன்னொரு விஷயம். இயேசு கிறிஸ்து இரண்டாகவும் இருக்கிறார், அதாவது லைஃபாகவும் இருக்கிறாரு, ரிசரக்ஷனாகவும் இருக்கிறார். ரிசரக்ஷனாகவும் இருக்கிறாரு, லைஃபாகவும் இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொன்னார். இந்த மாதிரியான ஒரு சொற்களை, இப்படிப்பட்டதான ஒரு வலிமையான வார்த்தையை உலகத்தில் எந்த மதத்திலும் ஒரு வரி இப்படி நாம் படிக்க முடியாது. இப்படி தெய்வங்களாக இந்த உலகத்துக்கு வந்தோம், தெய்வ பிறவிகளாக இருந்தோம் என்று சொன்னவங்க கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவர் இந்த வார்த்தையை சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையில கூட அவருடைய மரணத்தை அவர் ஜெயிச்சதுனால அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார். இந்த விஷயத்தில் படித்து வேத மாணாக்கர்களாகவும் நல்ல விசுவாசிகளாகவும் போதகர்களாகவும் குருக்களாகவும் மேதைகளாகவும் இருக்கிற கண்மணிகளே, பரிசுத்தவான்களே, பைபிளில் பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கருகலான விஷயங்கள். அதை கிறிஸ்தவன் சபையாருடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் கவனிச்சா தான் அவங்க கொடுக்குற அந்த விளக்கம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் இல்லையா? அப்படி மரித்த போது, அவர் ஜீவனை விட்ட போது கல்லறைகள் திறந்தது, மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள், அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். இந்த தகவலை மத்தேயு 27வது அதிகாரம் 52வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். கேள்வி, அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட போது கல்லறையில் இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படியானால் உயிர்த்தெழுதல் என்று வேதாகமத்தில் பேசப்பட்டிருக்க அது நடந்து விட்டதா, அல்லது இயேசு உயிர் விட்ட போது மரித்தவர்கள் எப்படி எழுந்திருக்க முடியும்? ஒன்று கவனிக்கணும், எல்லாரும் எழுந்திருக்கல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது பக்கத்தில் இருந்த கல்லறைகளில் இருந்து சில பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி அவர்கள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் காணப்பட்டார்கள். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன ஆயிருப்பாங்க? அவங்க மறுபடியும் மரிச்சிட்டாங்க. இது வந்து இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் நடக்கிற உயிர்த்தெழுதல் இல்லை, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனம், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இதுல மரித்தோரை எழுப்புங்கள், இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். ஜீசஸ் கேவ் அத்தாரிட்டி டு ஹிஸ் டிசைபிள்ஸ் டு ரெய்ஸ் தி டெட், மரித்தோரை எழுப்பும் அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்தோரை எழுப்புகிற ஒருவராகவே இருக்கிறார். ஆகவே சிலுவைக்கு முன்னால வரைக்கும் சிலர் மரித்தோர்ந்து எழுந்தாங்க. அப்படி அவங்க எழுந்ததுனால அது வந்து நித்தியமாக இருக்கிற உயிர்த்தெழுதல் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அதனால்தான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:11 இவைகளை அவர் சொல்லி பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இது வந்து சிலுவைக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஆக இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை மரித்தோர் மீது பிரயோகிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் இந்த கருத்தை நாம் சரியாக ஜீரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சிலுவைக்கு முன்னாலே எழுப்பப்பட்ட மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் எழுப்பப்பட்டதாக எண்ணக்கூடாது. இவர்கள் எல்லாரும் எழுப்பின பிறகு மறுபடியும் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு அவர்கள் மரித்து விட்டார்கள். அந்த மாதிரி யாராவது இன்னைக்கு உலகத்தில் உயிரோட இயேசு கிறிஸ்துனால் எழுப்பப்பட்ட ஆள் இருந்தா அவனுக்கு வயசு 2000 இருக்கும். இவர்கள் எல்லாருமே முதல் நூற்றாண்டு காலத்திலேயே ஏறக்குறைய அவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள். இதே யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் உலகத்தினுடைய முடிவில் மரித்தோரை எழுப்புவதாக இயேசு சொல்லியிருக்கிறார். இதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பெனார்ந்த அந்த கடைசி நாளில் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்புகிற இன்னொரு கூட்டத்தை குறித்து இங்கே பேசுகிறார். சிலுவைக்கு பிறகு வாழப்போகிற மக்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இங்க சொல்றார். ஆக சிலுவைக்கு முன்னால அப்போஸ்தலர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ நேரடியாக எழுப்பின மக்கள் அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு மரித்து விட்டார்கள். இதை முதல்ல நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 Corinthians 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் அவரோடு எழுந்திருப்போம். இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையில நிகழப்போகிற உயிர்த்தெழுதல். 1 Thessalonians 4:10 ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வசன பகுதியும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில கல்லறையிலிருந்து மனிதர்கள் எழுந்து மேகங்கள் மீது அவரை சந்திக்கிற காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில மரித்தோர்ந்து எழுந்த மக்களுக்கு எவ்விதமான நியாய தீர்ப்பு கொடுத்து தேவன் அவர்களை பிரிக்கப் போகிறார் என்பதை காண்பிக்கிறது. நண்பர்களே, இந்த விஷயங்கள்லாம் நல்லா உள்ள வாங்கிக்கிட்டு இப்பொழுது நாம் வந்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு படிக்கலாம். இந்த 43 வசனத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் என்ன பேசினார்கள், இயேசுனுடைய வருகை ஏன் தாமதமானது, மரித்த லாசருடைய அக்காள்கள் அதாவது மரியாளும் மார்த்தாளும் எப்படிப்பட்டவர்களா, என்ன பேசினாங்க, பெத்தானியா ஊரில் இருந்த மக்கள் இயேசுவை கண்டபோது அவங்க என்னென்ன பேசினாங்க? கடைசியாக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், இந்த தகவல் எல்லாம் நம்ம சேர்த்து படிக்கிறோம். ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்றும் வல்லமை உள்ளவர் என்றும் அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய கண்களை திறந்ததை அந்த ஊர் மக்கள் நன்றாக அறிந்து அதை அற்புதம் என்று நம்பியிருந்தாங்க. இதை யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:37 படிக்கலாம். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமலும் இருக்க பண்ண கூடாதா என்றார்கள். இந்த வசனத்தில் பெத்தானியா கிராமத்தில் அல்லது சிறிய ஊரில் இருந்த அனைத்து மக்களும் இயேசுவை அற்புதம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அறிந்திருந்தார்கள். சரி, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அவனுடைய சகோதரிகள் அவங்க எப்படி இயேசுவை கவனிக்கிறாங்கன்றது பார்ப்போம். யோவான் 11:23, இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு இருந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இதிலேயே உங்களுக்கு தெரியுது, யூதர்கள் ஒரு கடைசி காலத்தில் தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் என்பதை அறிந்திருந்தார்கள். இயேசு தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற அந்த கருத்தை அவளுக்கு சொல்லும் போது, அவள் ஒரு பழைய யூத ஸ்திரீயாக அவளுடைய பாரம்பரிய எண்ணத்தின்படி தன்னுடைய சகோதரன் கடைசி நாளில், உலகத்தினுடைய முடிவு நாளில் எழுந்திருப்பான் என்பதாக பதில் சொன்னார். அதுக்குதான் இயேசுநாதர் அவளை பார்த்து சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். இந்த 11 அந்த முழு கிராமம் அல்லது அந்த சிறிய ஊர் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை அங்கே ஒரு மதிப்பீடாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் மெய்யான வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த வார்த்தை எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை கவனிக்க ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இயேசு ஆதியிலே இருந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததாகவும் அது தேவனாய் இருந்ததாகவும் நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:1, அந்த வார்த்தை மாம்சமானார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். ஆகவே வாழ்விக்கும் இந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் ஒரு புதிய உயிர்த்தெழுதலையும் சரீரப்பிரகாரமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகிற அந்த அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ஞானஸ்தானம் எடுத்தவர்களை புதிய சிருஷ்டி என்று வேதாகமம் அழைக்கிறது. 2 Corinthians 5:17. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று கொலோசியர் 3:1 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னால மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். இயேசு தனியாக கணக்கு பார்த்தீங்கன்னா, யாவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார், நாயினுடைய விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார், இங்கே பெத்தானியாவில் லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் தனியாக செத்த 3 மனிதர்களை எழுப்பி காண்பித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னா, கொஞ்சம் முன்னால உயிர் போச்சு, அரை மணி நேரத்துக்கு முன்னால செத்து போயிட்டான் என்ற மாதிரியான ஆட்களையும் உயிரோடு எழுப்பியிருக்கார். ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால இறந்தாள் அந்த நாயினூர் விதவையினுடைய மகன், ஏன்னா பாட கட்டி அவனை அடக்கமடுத்து எடுத்துட்டு வராங்க, நேற்று இறந்தான் அவன் இன்னைக்கு கொண்டு போறாங்க, ஒரு நாளாச்சு, அந்த ஆளையே உயிரோடு எழுப்பினார். ஆனா இந்த கேஸ்ல லாசர் இறந்து 4 நாளாயிற்று. யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:39, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி யாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 ஆயிற்றே என்றாள். இந்த வசனத்துல லாசரு இறந்து 4 நீங்க எப்பாவது உங்க வாழ்க்கையில செத்த ஒரு ஆள், ஒரு 4 ஆன ஆளை நீங்க பார்த்திருப்பீங்களா? அங்க போக முடியுமா, அங்க நிக்க முடியுமா, அந்த சரீரம் என்ன ஆகும்? மெழுகு போல கொல கொலனாயிடும். சகல புழுக்கள் அதுக்குள்ள இருக்கும். மரண துர்நாற்றம் வீசும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அழுகி போன ஒரு மனிதனை கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாள் ஆயிப்போச்சு. இப்ப போய் அந்த கல்லை எடுங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அவனை எழுப்ப முடியுமா? இது சாத்தியமா? இது விஞ்ஞானத்துக்கு ஏற்புடையதா என்பது போல இருக்கு கேள்வி. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வெளியில நின்று வீட்டுக்குள்ள தூங்குற ஒரு ஆளை சத்தம் போட்டு கூப்பிட்டா அவன் எப்படி எழுந்து வருவானோ அவிதமாக எழுப்பி விடுகிறார். வாசிப்போம் 43 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசு இந்த மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சின்ன கேள்வி, நாலு நாளைக்கு முன்னால அவனுடைய ஆவி ஆத்மா வெளியே போயிட்டது. மரணம் என்பது ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிவது. கிரேக்க மொழியில தனாட்டா என்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதான் மரணம் என்ற வார்த்தை, டெத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா செப்பரேஷன், பிரிவுன்னு அர்த்தமா. சரீரத்துல ஆவி பிரிஞ்சு வெளியே போனா அதான் மரணம். அப்போ வெளியே போன ஆவி மீண்டும் அந்த மனிதனுக்குள்ள வந்தாதான் அவன் மறுபடியும் உயிரோடு இருக்க முடியும். இது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனும், நீங்களும் நானும், மூன்று அடுக்கு உடையவர்களா இருக்கிறோம். சரீரம், அப்புறம் ஆவி ஆத்மா. ஆகவேதான் ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு வேதாகமம் பேசுகிறது. இந்த ஆவி ஆத்மா சரீரத்துல ஆவி ஆத்மாவும் வெளியே போயிடும் போது இந்த சரீரம் தரையில விழுந்து மரித்ததாக இருக்கிறது. இப்போ வெளியே சென்ற ஆவி ஆத்மாவை மறுபடியும் தேவன் அழைத்து அந்த சரீரத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போதான் அந்த ஆள் உயிரோடு எழுந்திருக்க முடியும். 1 Corinthians 15:45 வசனம், அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதாவது ஆதாமுக்குள்ள நமக்கு ஆத்மாவாகிய இந்த சரீரத்துக்குள் வாழ்கிற ஒரு உரிமை மட்டும்தான் கிடைக்குதான். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவி இருக்கான். ஆடம் வாஸ் எ சோல், கிரைஸ்ட் வாஸ் த ஸ்பிரிட். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் மனிதனை முதலாவது உண்டாக்கி அவனுக்குள் அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார்னு பாக்குறோம். ஆக சுவாசம் ஊதப்பட்டவர் சுவாசத்தை பெற்றுக் கொண்டவன். ஆதாம் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அது போல லாசரு ஒரு சரீரத்தில் இருக்கிறான். அவனுடைய ஆத்மாவுக்குள் வரவேண்டிய ஆவி வெளியே இருக்கிறது. இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறதுனாலே அவர் அந்த உயிரை அவனுக்குள் மீண்டும் கொண்டு வர வல்லமையுடையவராக இருந்தார். நண்பர்களே, இது ஒரு கடினமான ஒரு உபதேசமும் கூட. அதாவது இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இணைக்கும் ஆற்றல் இருக்கிறது. அதனால் அவர் நம்மை பிழைக்கும்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பும் போது அவன் தான் கூடா போனானே, சீடா போனானே, அதுக்குள்ள எப்படி உயிர் வந்திருக்க முடியும்? நீங்க நினைக்கலாம், அதுதான் வல்லமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. இவனாவது கூழா கடக்கிறான். நம்ம எல்லாரும் மரித்து மண்ணாயிடுவோம். ஆனாலும் கூட இயேசுனுடைய இரண்டாம் வருகை வரும்போது நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சமுத்திரத்தில் கடந்தாலும், எந்த மலை மேல கடந்தாலும் நம்மை அவர் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாம் ஆதாமாகிய அந்த மனிதன் ஜீவ ஆத்மாவாகத்தான் இருக்கிறான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். ஆகவே தான் லாசருவை அவரால் உயிரோடு எழுப்ப முடிந்தது. சரி, லாசரு உயிரோடு எழுந்தானே, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கல்லறைக்குள்ள படுத்துக்கிட்டானா இல்ல, கொஞ்ச காலம் அவன் வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை நீடிக்கப்பட்டது. எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கர்த்தர் ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாரோ, அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. உயிரோடு எழுந்தாலும் மறுபடியும் பேய் பிசாசா இல்ல, அவன் பழைய மனிதனாகத்தான் இருந்திருக்கிறான். 12 அதிகாரத்தை பாருங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இராவு இருந்து பண்ணினார்கள். மாத்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின லாசரு அதுக்கு பிறகு அந்த சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தான், விருந்துகளில் கலந்து கொண்டான். இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினது நிமித்தம் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய மிகவும் தீவிரமானார்கள் என்று இதனுடைய பிற்பகுதியில் நம்ம படிக்கிறோம். லாசர் மரித்தோர்ந்து எழுந்து விருந்திலே அவரை முகமுகமாக தரிசிக்கிறவனாக, சந்திக்கிறவனாக, அவரோடு சாப்பிடுகிறவனாக, அந்த வல்லமையை உணர்ந்தவனாக அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை பொழுதுல இந்த லாசருவின் ஆண்டவர், அவரை எழுப்பின ஆண்டவர் நமது ஆண்டவராயும் இருக்கிறார். நமக்கும் அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். நீங்கள் மரித்தாலும் உங்களை எழுப்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியை இன்று காலை நான் நிறைவு செய்து நாளை மீண்டும் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, லாசருவை மரித்தோழ்ந்து எழுப்பினது போல கடைசி காலத்தில் எல்லா மனிதர்களையும் நீர் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு நியாயம் செய்ய போகிறீர் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் என்ற தகவலுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அவரே எங்களுக்கு உயிரும் ஜீவனுமா இருக்கிறார் என்ற செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமற நேர நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி எப்படி போகிறது? உங்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? அநேகர் கடிதங்கள் எழுதியிருக்கிறீர்கள், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த செய்தி எல்லாம் நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வரீங்க, உங்களை பாராட்டுகிறோம். உங்களுடைய வாலிப பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாய் மாற இந்த செய்திகள் பிரயோஜனமாக நிச்சயமாக இருக்கும். காலையில் எழுந்து இந்த வேத வசனத்தை நீங்க நிர்மலமான மனதோடு படிக்கிறீங்க இல்லையா, இதுவே பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகாலையில் தேடும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். சமீபத்தில் நிறைய பேர் கர்த்தருக்குள் வந்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், அவர்களை பாராட்டுகிறோம். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை லாசரு நேருக்கு நேர் சந்தித்தினாலே அவனுக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியம். இன்றைக்கு அநேகர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தோர்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நாம் உயிர்த்தெழுகிறோம். அதிலிருந்து புதிய வாழ்க்கையை நாம் பெறுகிறோம். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படி கிறிஸ்து நம்மை எழுப்புகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து சத்தியத்தின்படி வாழுங்கள், சத்தியத்தின்படி நடக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? வசன குறிப்போடு சரியான பதிலை எழுதுங்கள். சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு உண்டு. முகவரியை சில பேர் சரியாக எழுதுவதில்லை. தயவு கூர்ந்து முழுமையான முகவரி, வீட்டு எண், தெரு எண், பகுதி, பின்கோடு, தொடர்பு கொள்ள தொலைபேசி அல்லது செல்போன் நம்பர்களை தயவுசெய்து குறிப்பிடுங்கள். மற்றவர்களை கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
1: என் அன்பார்ந்த நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் கிறிஸ்துவின் சபை, 1288 லோன் பார்க் ரோட், கிளார்க்சன், மெசிசாகா, ஒன்டாரியோ. நேர்களே, உங்கள் வீட்டில் இருந்தபடி இன்னும் வேத வசனங்களை பகுத்து படிக்க விரும்புகிறீர்களா? அழையுங்கள் சகோதரர் செபாஸ்டின் டேனியல். தொலைபேசி இலக்கம் 905-216-5344. மின்னஞ்சல் bibleourtoronto@thereateof@gmail.com. மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன்.

0: கொண்டிருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு, நேரடி ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் 10 ஏழாம் மாதம் 10 ஆடி மாதம் 10 ஜூலை மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7:27, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் டபுள் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரை கரத்தில் இந்த புதிய நாளையும் உபயோகிப்போம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கத்திரதாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ ஆசாரியனாகிய அமரியா கத்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜா கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திட்டமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கத்தர் துணை என்றான். ஆமேன். 2 19:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. எங்களுக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய உத்தியோகஸ்தராக இருக்கிறார். நாங்கள் திட்டமனதாயிருந்து காரியங்களை நடத்துவோம். உத்தமனுக்கு கத்தர் துணையாயிருக்கிறார். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நீங்கள் திட்டமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கத்தர் துணை. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 1 23, ஏசாயா 66 பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து, மத்தேயு 11 அதிகாரம் வீட்டை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். இப்பொழுது நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் பஸ் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அதிகாலையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் அதிகாலை வணக்கங்களை கூறுவோம். மாலை வழியில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கூட நாங்கள் இந்த வேளையிலும் ஆராதனைக்கூடாக வழிநடத்த அபிஷேக ஆராதனைக்கூடாக வழிநடத்த தேவ ஊழியர் பாசன் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவார். கத்திரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவரை தொகுத்து வழங்குவார். பேசலோடமா
1: வழி நடத்துங்க.

கூடுவோம், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிலே கர்த்தர் படைத்தார், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிதே கர்த்தர் படைத்தார். This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. Hallelujah. ஆண்டவராகிய தேவனே, எல்லா நாளும் கர்த்தருடைய நாடப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது ஐயா. நீர் மோசையோடு இருந்தது போல் எங்களோடும் கூட இருக்கிறீர். நீர் எங்களை விட்டு விலகுறதும் இல்லை, எங்களை கைவிடுகிறதும் இல்லை அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவராகிய தேவனே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. ஹாலேலூயா. மகிமையும் மக்கன்றோம், மாட்சிமையும் மக்கன்றோம், தூதியும் கனமும் சோத்திரமும் தூயவரும் மக்கன்றோம். எல்லா தூதியும் கனமும் சோத்திரமும் தூயவரும் மக்கன்றோம். ஆராதனை ஆராதனை என்ன

விலையேறப்பெற்றால் விடுதலை கொடுத்தீர், விலையேறப்பெற்ற உம்ரத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேறப்பெற்ற உம்ரத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம், வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, நம்மை அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக

என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் சித்தம்

ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. என் தகப்பனையும் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதன்னு சொன்னவரே உமக்கு சோத்திரம். தகப்பனே எங்களை வாலாக்காமல் தலையாக்குறவரே, கீழாக்காமல் மேலாக்குறவரே சோத்திரம். ஹாலே லூயா ராஜா. நெருக்கத்திலே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டோம், நிறங்களை விசாரத்திலே வைத்தேர் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மாய்மைப்படுத்துகிறான் அப்பா ராஜா. என் தகப்பனாகிய ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற துருகமே, எங்களுக்கு ஆண்டவரே தேவனே பிரதான ஆசாரியரே, உமக்கே சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலே லூயா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹாலே லூயா. என் அப்பாவே துதிக்கிறோம், அப்பாவாய் வந்தவரே துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய பார்வையில் இருக்கிற குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஊர பக்கரது வர வர பக்கரது வர வர பக்கரு வந்தாப்பினே என்

உன்னை போல் யாரு சொல்லி என்ன ஏசுநாத இந்த பாதல தெரியும் உன்னை போல் யாரு சொல்லி உன்னை போல் யாரு

உன்னை போல் யாருமே எந்த சுனாதா இந்த பார்த்தலத்தில் உன்னை போல் யாருமே

சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள்ளடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும்

காலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்துடு, பத்த

நித்தியாக ஆண்டவரே, அப்பா இந்த பாடின பாடலின் படி ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே வீட்டிலும் வெளியிலும் ஆண்டவரே செல்லும் இடம் அங்கும் ஆண்டவரே சோதனை வந்தடித்து வாங்களை காத்திடும் ஆண்டவரே, அப்பா பிதாவே தினந்தோறும் வேதத்தை வாசிக்க ஆண்டவரே எப்பொழுதுமே எங்களை உணர்த்தும் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் நீர்தான் எங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவனையா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா.

ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி. ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய வழி நடத்துவதற்காக உபவாசித்துக் கொண்டிருந்தாராம். ஏழு நாள் உபவாசித்துக் கொண்டே இருந்தாராம். ஒரு பதிலை காணவில்லையா சொல்லி. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாள் உபவாசிப்போம்னு சொல்லி உபவாசிக்க தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது அவருடைய மூத்த ஊழியக்காரர் வரை கூப்பிட்டு, என்ன இப்படி உடம்பு மெலிந்து கொண்டு போகுது, என்ன என்ன பிரச்சனை எடுக்கின்ற உடலே வசனாராம். ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாராம், ஹல்லேலூயா, கிரியைகளினால அல்ல தேவனுடைய கிருபையினால்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஹல்லேலூயா. மற்றவர்களும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. நான் ஆரம்ப காலங்களில் எல்லாம் இப்படி ஊழியக்காரன் சொல்லுவேன், அவர்கள் எழும்புகிறார்கள் இல்லையே, அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள் இல்லையே, அவர்கள் ஆத்து ஆதாயம் செய்கிறார்கள் இல்லையே என்று சொல்லி நான் புலம்புவது உண்டு. ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு ஊழியக்கார் சொன்னார், அது அவர்கள் அவர்களுக்கு அழைப்பு இல்லையம்மா, அதுக்கு என்ன பண்றதுன்னு பாரு. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் மார்த்தாளை போல. ஆனால் மரியாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஆனபடி நாள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கிருபையை, ஹல்லேலூயா, காலதோறும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலதோறும் புதியவைகளாயிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுரூர கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போல அந்த மரியாளை போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஹல்லேலூயா கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கொள்வோம். அவருடைய கிருபைக்கு காத்திருப்பது நல்லது. ஹல்லேலூயா. இவர் இந்த பூமிக்கு வருகின்ற வழியிலே கிருபையும் சத்தியம் உள்ளவராய் வந்தார். ஹல்லேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார். அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம். ஹல்லேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார், நாங்கள் தேவனால் அவர் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எண்ணினோம். எங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், எங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு சமா நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணமாக்கின மேல வந்தது. ஹல்லேலூயா. போன வாரத்திலே எங்களுடைய திருச்சபையில கொம்யூனியன் சர்வீஸ், எனக்கு முதல் நாளும் வேலை இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலையில எனக்கு கொஞ்சம் களைப்பா இருந்தது. ஆனாலும் அந்த கொம்யூனியனுக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வழியில, ஆண்டவரே டயர்டா இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி அவரோட பேசி கொண்டிருக்கிற வழியிலே ஆண்டவர் சொன்னார், இந்த கொம்யூனியனை அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் எடுக்கிறது. அந்த ரத்தத்தை தானே நாங்கள் அதை அதற்கு அந்த கொம்யூனியன் அந்த கொம்யூனியன் திராட்சை ரசத்தை நாங்கள் ரத்தமாக பாவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் உனக்காக எத்தனையோ மணித்தியாலங்கள், கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம்னு சொல்லுகிறார்கள். அத்தனை மணித்தியாலம் பாருங்கள், அத்தனை மணித்தியாலங்களும் ஹல்லேலூயா. சிலுவையிலே அவருடைய அவருடைய பாடுகளை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த பாடுகள் மத்தியிலே அவர் எங்களுக்காக ரத்த ஊற்றாக அவர் தொங்கினார். ஹல்லேலூயா. கால்களிலே காயம், கைகளிலே காயம், தலையிலே காயம். ஹல்லேலூயா. முதுகு உழுத நிலம் போல், அதுவும் பாருங்கள் சிலுவையிலேயே அந்த சரீரத்தை வைத்து அவர்கள் அடித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய முள்ளந்தாண்டு முழுவதும் ரத்தம். ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்காக, அவர் சிந்திய ரத்தத்துக்காக அப்படித்தான் வெளிப்படுத்திட்டு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார், நமக்கு உதவியாயிருக்கிறார். அந்த ஆண்டவரையே நாங்கள் பற்றி கொள்வோம். ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுறவரும் அல்ல, நம்மை கைவிடுகிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். நானும் பற்றி விண்டு மாட ஏன்

0: அல்லேலூயா தகப்பனே. அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, அப்பாமே சோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவனப்பா ராஜா, இரக்கங்களின் தேவன் ஐயா ராஜா. தகப்பனேமே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளே நீங்க விடுதலையாக்குற கர்த்தரப்பா ராஜா. மாயை பேசும் பாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திர கைகளுக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுவித்து காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, பிள்ளைகள் கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம் ஆண்டவரே, கற்பத்தின் தனி அவரால் கிடைத்த பலன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வால வயதில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, பராக்கிரமன் கையில் இருக்கிற அம்புகள் ஆண்டவரே. அப்பா பிதாவே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. திருச்சபைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபைகளை ஆண்டவரே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கமாக்குற தேவன் ஐயா ராஜா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் ஐயா, சத்துடைய வல்லமகளை முறியடிக்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரப்பா ராஜா, ஹாலேலூயா. அப்பா இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உமை சோத்தரிக்கிறோம் ஐயா. நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் ஆண்டவரே அன்பு, ஆண்டவரே தேவரே, நீரே எங்களுடைய பாதம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் அப்பா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இலங்கை தேசத்தை பொறுப்படும் ஐயா ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே நடக்கிற அந்தகாரத்தின் வல்லமகளை இயேசுவின் நாமத்தை கட்டிந்து கட்டுகிறோம் ஐயா. தேசத்தில அமைதி நிலவனமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் உம்முடைய ரத்தத்தில தோய்த்து ஆண்டவரே தேவனே, அப்பா தகப்பனே வைக்கிறோம் ராஜா. தகப்பனே ஆண்டவரே, எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரே அரசியல்வாதிகளையும் பொறுப்படும் ஐயா, டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ஐயா, போலீஸ்காரர்கள் ஐயா, இராணுவங்கள் ஆண்டவரே, புத்தபிக்குகள், பாராளுமன்றத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை ஆண்டவரே இலங்கை தேசத்துல வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, உம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக. பொருளாதார காரியங்களிலே ஆண்டவரே, அப்பா சிக்கல் படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அன்றைக்கு எலியா மூலம் அற்புதம் செய்தாதே ஆண்டவர், எலிசா மூலம் அற்புதம் செய்தாதே ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறேன். இந்த நாளிலே விடுதலை தருகிறேன், வழிகளை உண்டு பண்ணுகிறேன், பாதைகளை உண்டு பண்ணுகிறேன், சரியான ஆலோசகர்களை கொடுக்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்தினீர்கள் கத்திரதாமே. உங்களுடன் கூட இன்னும் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனை வேளையிலே தேவசையோடு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சத்திய அபிஷேக ஆராதனையிலே தேவசையோடு சந்திப்போம். God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you everybody.
1: இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்திய திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். தெய்வங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு வழிநடத்திய அவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபவேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். வழி நடத்துவாராக. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்று 10ஆம் தேதி 7ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆடி மாதம், 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இதுவரை நேரம் அபிஷேக ஆராதனையோடு தக ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் ஹோமி லோகன் வழி நடத்தினார்கள். நாங்கள் இந்த வழி ஜெப வழி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம் 2 நாளாகமும் 19:11 பி பகுதிக்கு பார்ப்போம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமேன். கர்த்தருங்களுக்கு எல்லோருக்கும் துணையாக இருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு சங்கீதம் 23, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மத்தேயு 11ஆம் அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், இவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவம் அண்ணா, தேவனுடன் ஒரு நிமிடம், நற்சிந்தனை, இவற்றையும் கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அவர்களும் ஆசீர்வாதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு செய்தி மாற்றம் அறிவித்தல் குறித்து கொள்ளுங்கள். பலர் இந்த கால வேளையில் இணைவதில்லை, அதனாலே நீங்கள் ஒரு சிலர் மாலை வேளையில் இணைகிறீர்கள். உங்களுக்கு பரவாயில்லை, நான் இரவு 12 மணிக்கு வேலை முடித்து வந்து காலையிலே கிட்டத்தட்ட 6 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். பலர் இணைவதில்லை, அதனாலே நேர மாற்றத்தை அறிவிப்போம். இனிமேல் சகோதரி பாஸ்டர் நகோமி லோகனுடைய அபிஷேக ஆராதனை இந்த நேரத்திலே தொடரும், அதாவது 8 மணிக்கு எங்களுடைய நேரம் தொடரும். அந்த வகையிலே கத்தர்தாமை வழி நடத்துவாராக. ஏனென்றால் பலர் இணைவதில்லை, அது மட்டுமல்லாமல் 9 மணிக்கு முடித்து விடுகிறோம். அங்காலே எனக்கு 1 மணிக்கால நான் எக்ஸ்ட்ராவாக வைத்திருந்தேன் இந்த ஜெப வேலைக்காக, அதையும் பலர் இணைவதில்லை. ஏனென்றால் சமர் என்றபடியால் அவர்கள் பாக்குக்கு போவார்கள், ஓக்குக்கு போவார்கள், பிரயாணத்துக்கு போவார்கள், குடும்பத்தாரோடு டிராவல் செய்வார்கள். அப்படியான காரியங்கள், ஒவ்வொரு ஊழியங்கள், அவற்றை நாங்கள் மனதிற்கொண்டு 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 8 மணிக்கு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு நாங்கள் எங்களுடைய ஜெப வேலையை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோய் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு தான் அந்த நேர மாற்றம் எஃபெக்ட் பண்ணும். அடுத்த வாரத்திலிருந்து அவரும் வக்கேஷன் எடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ரிட்டையர் பண்ணுறதாக கூறினார். அதனால் அவருக்கும் அது அனுகூலமாக இருக்கும். கத்திருக்கிற அதே வேளையிலே பாஸ்டர் அன்றன் தாசனை கூட அனுகூலமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கந்தர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருக்க சௌரி டோலி அவர்களை வரவேற்றுக் கொண்டு, காலை வேளையில் இணைந்திருக்க பாஸ்டர் அன்றன் தாசனை அவர்களை வரவேற்றுக் கொண்டு, சௌதரி ஜெனட் அவர்கள் ஏமன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்க அவர்களை வரவேற்றுக் கொண்டு மீதியான ஜெபங்கள் கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
0: அவர்கள்
1: அவருக்காக ஜெபித்துக் கொண்டு மீதியான ஊழியர்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடமா படிக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமென்.
0: சங்கமமானொழி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமமானொழியை நடத்தி கொண்டிருக்க லேஸ்டியானா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள்ல நாங்கள் வாழி வஜுவதிகளுக்காக ஜபிக்கிற நாளாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய நாள்ல தீத்து என்ற அந்த வாலிபன் எவ்வளவு எப்படியாய் அந்த சபையை நடத்த ஒரு அனுகூலமான துணையாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் பவுல் கிரேத்தா தீவில் உள்ள இளம் சபைகளை ஒழுங்குபடுத்தவும் தகுதியான தலைவர்களை நியமிக்கவும் அங்கு பொய் போதங்களை எதிர்க்கவும் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழவும் அங்கு தீத்துவுக்கு எழுதுகிறதை நாங்க காண்கிறது. பாருங்கள், சபை முதலாவது அதிகாரத்திலே எழுதுகிறார், சபை மூப்பர்களை நியமிப்பதற்கான ஒழுங்கு முறைகளை அவர்களின் தகுதியை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாங்க வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. இரண்டாவது, பொய் போதகங்களை குறித்து எழுதுகிறார், மக்களின் தவறான போதனைகள் அதை எதிர்க்கவும் விசுவாசிகள் ஆரோக்கியமான போதனை செய்யும்படி அங்கு அறிவுறுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசிகள் எப்படி வைராக்கியமாய் நற்கிரியைகள் செய்ய வேண்டும், தேவ கிருபை காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், தேவ பிள்ளைகள் தேவ பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நடைமுறை ஆலோசனையாய் அங்கு பவுல் அவர்களுக்கு
2: பவுல் அவர்கள் தீத்துவுக்கு எழுதுறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். ஆகவே தீத்து ஒரு வாலிப மகனா இருந்து அநேக காரியங்களை செய்தது போல இந்திய வாலிப யுவதிகள் எல்லாரும் அங்கு சேர்ந்து வாலிபர்கள் எழுந்து சபையை கட்டக்கூடிய ஒரு கிருபையை, இரக்கத்தை, விசுவாசத்தை, அன்பை ஆண்டவர் தான் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆனால் அந்த இயேசு நாமம் மட்டும் போதாது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த அதிகாரமும் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் சில இடத்திலே அப்போ சில 19வது அதிகாரத்திலே அங்கு பிசாசு என்ன சொல்லுகிறது என்றால், எங்களுக்கு பவுலையும் தெரியும், எங்களுக்கு எல்லாரையும் தெரியும் என்று சொல்லி அங்கு பீறி அந்த சத்துருவின் திட்டம் அங்கு அதிலே அங்கு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி நாங்களும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் அங்கு அதிகாரமும் அங்கு அரிசுத்தாவியின் வல்லமையும் அவர்களுக்குள்ளே முதலாவது வர வேண்டும். அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த வாலிப பிள்ளைகள் நடத்தக்கூடிய நல்ல ஆவிக்குரிய மூப்பர்கள் மேய்ப்பர்கள் கிடைக்க வேணும் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த வாலிப பிள்ளைகள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள், நாங்கள் ஸ்ரீலங்காவிலே இருந்து வந்தவர்கள். இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற காரியங்கள் இந்த தேவ பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை அங்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் அந்த இடத்திலே அந்த பிள்ளைகளை நடத்தி செல்லலாம். ஆகவே அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே இந்த மூப்பர்கள் இந்த வாலிப பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஞானம் தெளிந்த புத்தி அறிவு வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு சொன்னபடி சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் ஊடாக மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானை மரணத்தினால வெற்றி சிறந்து சகல அதிகாரங்களையும் வாலிப பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கு நீர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தோடு வாலிப பிள்ளைகள் போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த அதிகாரம் பொல்லாங்கானை ஜெயிக்கிற அதிகாரமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம் சாதாரண மற்ற ஊழியக்காரர்களை விட அதிகமான அபிஷேகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ளுகிற வாலிபர்கள், அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக எப்படி சவுல் பவுல் தாவீது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜோசப் இப்படியாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழுந்து பிரகாசித்தது போல ஒவ்வொரு வாலிபனும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்டு வார்த்தையின்படி வாழும் பொழுது அவனை தேவன் பயன்படுத்தி இந்த தேசங்களில உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவரே, அந்த வாலிபர்களை நடத்துகிற அந்த மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமான அபிஷேகத்தோடு உம்முடைய வசனத்தோடு அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வண்ணை கோட்டாக ஆண்டவரே அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்படக்கூடிய அந்த ஒருமனப்பட்டு அவர்களோடு அந்த ஊழியத்தை செய்ய நீர் அப்படியான ஊழியர்களை எல்டர்ஸை ஊழியக்காரர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவியானவரே, அந்த வாலிபன் தன்னுடைய வார்த்தையினால தன்னுடைய வாலிப பருவத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதை அவனுக்கு ஏற்ற ஒவ்வொரு வழிகளை நீர் திறக்கிற தேவனாக இருக்கிறீர். அவனுடைய வாழ்வில ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் திருமண காரியங்கள் ஒவ்வொரு ஊழிய காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நீர் ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அறிவை கொடுத்து ஒவ்வொரு வாலிபனையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு வெளிநாடுகளில் இப்படியான ஊழியர்கள் பலவிதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நேர போதாமையின் காரணமாக அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு அந்த எப்படி அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஞானத்தை ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஊழியம் செய்ய அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில மற்றும் பலவிதமான ரெண்டு ரெண்டு பேராக அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக போய் அந்த ஊழியங்களை செய்ய உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, சத்ருவை வெல்லுகிற பொல்லாங்கான வெல்லுகிற அதிகாரத்தை கொடுத்த தேவனே, தொடர்ந்து உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில் ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த எழுப்புதல் தேவனுடைய எழுப்புதலில் ஐந்து கண்டங்களிலேயும் செயற்படும்படியாக அந்த நோக்கத்தோடு அவர்கள் பிரயாணம் பண்ண கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த பாடல் பாடுகிற அதிகாரத்தை கொடுப்பீராக. பரலோகத்தில் இருந்து இந்த ஞானத்தை கொடுத்து ஒரு இப்படி ஒரு உலக மக்கள் அந்த திசைக்கூடாக அவர்கள் தங்களுடைய பாவத்தை செயற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை துதிக்க ஆராதிக்கிற தன்மையை கொடுத்து அந்த துதி ஆராதனை மூலமாக அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்வீராக. ஒரு ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்துக்கூடாக வாலிபர்கள் செய்கிற ஊழியங்களை அதிகரித்து இந்த ஊழியங்களுக்கூடாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய அழைப்பின்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, இந்த மகள் ஒவ்வொருவரும் அந்த ரெண்டு மாணவர்களை நீர் எடுத்து இந்த ஊழியத்தில பயன்படுத்தி ஞானம், புத்தி, அறிவு, அந்த ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்களை கொடுத்து நீர் எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. இந்த அணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. வேலையோ அதிகம், அறுவடையோ அதிகம், வேலையாட்களோ குறைவு, வாலிபர்களை பயன்படுத்தி இந்த தேசங்களை அசைப்பீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
4: நாங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் உங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து கர்த்தர் தாமே அவர்களை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
3: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
4: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிய பிள்ளைகள் மத்தியிலே வீண் பேச்சுக்கள், ஏமாற்றுக்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை அடையவும் அவர்களுக்கு அதுக்குரிய நல் அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஜனங்கள் எழும்பவும் ஒரு தாயாய் தகப்பனாய் நின்று அவர்களுக்கு அந்த நல்ல ஆலோசனையை கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு மறுநாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறவங்க கிருபைகளுக்கு ஆணி நன்றி செலுத்துறேன். பிகாஸ் ஹீ லிவ்ஸ், வி கேன் ஃபேஸ் ஃபார் அதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளை சந்திக்க கூடிய தந்த அந்த மகா பிரிதான அன்புக்கும் கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் வாலிபர்களுக்கான ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் ஆண்டவர் இந்த வாலிபர்கள் அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற அவர்களை வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, இன்றும் அவர்களை நீங்க வழிநடத்த வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு ஆண்டு ஜீவனை கொடுத்தவரே, எங்களோடு எழுந்தவரே அப்பா, எங்களுக்குள்ள பேசுற தேவன் அவங்க கூட பேச வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. அப்பா, அவங்களை கண்களை திறவுங்க, செவிகளை திறவுங்க அப்பா. மந்திரமா இருக்கிற எல்லா விதமான ஆவியலும் அவங்களை விட்டு விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு அப்பா ஒரு பெரிதான அற்புதங்களையும் உங்களோட வல்லமையையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அவர்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியை கொடுத்து அப்பா தெளிந்த உள்ள ஒரு மூப்பர்களை அனுப்பி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பதற்கு அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பை ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மீதான நாமம் என்று கூறத்தக்கதாக ஆண்டவரே, பிசாசின் சோதனையில் இருந்த ஆண்டவரே விலக்கி காப்பதற்கு ஒரு சரியான ஆலோசனை உள்ள கர்த்தரே, உங்களுடைய ஆலோசனை அனுப்பி பெரிதான ஒரு மூப்பர்களை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை அப்பா வழி நடத்தும்படியாக ஜோபிக்கிறேன் அப்பா. அப்பா வாலிபர்கள் அப்பா உங்களுடைய வாலிபர் நாக்கல்ல உங்களை நினைவு கூறும்படியா சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதன்படி அப்பா இந்த வாலிபர்கள் உங்களே நினைந்து உங்களுக்கு சிந்தித்து உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு ஆண்டவரே உங்களோட தாகம் உள்ளவன் தண்ணீரை கொடுக்கிற தகப்பனே, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிறவனே அப்பா, வறண்ட நிழலில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, இவர்களுக்குள்ள நீங்க இப்பொழுது அந்த அந்த அந்த ஊற்று தண்ணீரை அவர்களை ஊற்றி அபிஷேகத்தை பண்ண வல்லவர் உள்ள தகப்பனே, இப்பொழுது உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவர்களை விடுதலையாக்க வல்லவர் உள்ள தகப்பனே, உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க ஐயா. அப்பா மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால முடியும். புள்ளல இடங்களில் மேய்க்கிறவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துறவரே, ஆத்மாவே தினம் தேற்றுறவரே, இந்த ஆத்மாக்களும் வழி தப்பி போகாத வண்ணமாக தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களால மட்டும் தான் இதை செய்ய முடியும். அவங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சரியான ஆக்கள் அவங்களுக்கு போயிட்டு உங்களோட ஆலோசனை சிந்திப்பதற்கும் உங்களை பற்றி நினைப்பதற்கும் உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கும் இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறார். அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறார். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சோதனையிலையும் இருந்து அப்பா தற்கொலையிலிருந்து எல்லா விதமான பாவத்தில இருந்து விடுதலையாக்கி அவர்களை அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ரத்தமே ஜெயம், ரத்தமே ஜெயம் அப்பா. உங்க ரத்தத்தின் மூலமாக நாங்கள் மீட்கப்பட்டோம் அப்பா. அதே போல அவர்களை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே அவர்களை உயர்த்துவதற்கு சரியான ஆட்களை அவங்களுக்கு அனுப்பி உங்களோட ஆலோசனைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு சரியான மூப்பர்களை சரியான பெற்றோர்களை அனுப்பி அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் சிஸ்டர் ரீட்டா காலை நேரங்கள் அப்பா ஒரு டைம் இல்லாத வேண்டமாக்க ஒரு டைம் பார்க்க அப்பாமைக்கு அப்பா 2 மணி 3 மணிக்கு தூங்கி அப்புறம் எழும்பி அப்பா நடத்துற இந்த ஊழியத்தை நீங்க அவங்களுக்கு பொறுப்பாக கொடுத்த இந்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். சங்கமம் வானொலி ஊழியத்தின் மூலமாக நாங்களும் வந்து உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தெரிந்து கொண்ட ஊழியர்களுக்காண்டி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த கால நேரம் வந்திருக்க ஒவ்வொருதரையும் கூட கருத்துல கொடுக்குற அவங்களுடைய தேவலையும் சந்தித்து ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி யாவரையும் எங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறிய தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: ஜபங்களை கேட்டதவனுக்கு சூத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ சிஸ்டர்.
2: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
6: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: எல்லாம் வாலிப பிள்ளைகள் வாழ வேண்டிய விதத்தை ஆண்டவர் தட்டி கொடுக்கும்படியும் விசுவாசத்துக்கு விசுவாசிகளாய் அவர்கள் வாழ்ந்து அங்கு நில நிக்க கூடிய ஒரு பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடிய ஒரு நற்குணசாலிகளாய் இந்த பிள்ளைகள் நிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
6: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, கிருபையும் இரக்கமும் உடைய நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே. இந்த நாளிலே கூட கர்த்தரப்பா நாங்கள் ஒரு மனதோடு கூடி அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க நீ தந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபெல்ல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி அப்பா. அப்பா நீர் வரும் வரை நீர் கொடுத்ததான இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் கரை திரையற்றதா இப்போ பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையில இருக்கிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. வாலிபர்களின் வாழ்வுகளை எல்லாம் அப்பா நீர் தாமே ஆசிர்வதித்து அவர்களை உயர்த்தும்படியா உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வாலிபர்கள் ஆண்டவரே அநேகமா அதிகமாக தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்கா ஆண்டவர் சாமியை நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு வாலிப ஆண் மகனையும் ஆண் பெண் மகளையும் தெய்வன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உமது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த வாலிபர்கள் மேலேயும் வாலிப ஆண் பெண்கள் மேல கர்த்தர் நீர் பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ற வார்த்தையின்படியும் ஆண்டவரே அவர்களை நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்த்தாவே அவர்கள் வாழ வேண்டிய விதம் தேவன் நீர் அவர்களை வேதத்தின்படி அவர்களுக்கு நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கற்றுத்தரும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. விசுவாசத்திலே அவர்கள் வளர்ந்து வாழ ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. வேதத்தை வாசிக்க தியானிக்க வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் காண அவர்களுக்கு கர்த்தர் நீர் சிறு வயதிலிருந்தேப்பா அந்த இளம் பிராயத்திலிருந்து அவர்கள் உமக்கா எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே உமக்கு என்று எழும்பி ஊழியர் செய்ய அவர்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. அபிஷேகிங்கப்பா. சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் எல்லா இடத்திலையும் அறிவிக்கும்படியான ஒரு நல்ல ஆண்டவரே அபிஷேகம் அவர்கள் மேல நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல நற்குணத்தினாலே ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே அவர்கள் உமக்கென்று கடைசி நாட்களிலே உமக்காயப்பா சேனைகளாய் எழும்ப கர்த்தர் தாமி நீர் கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு சோத்திரம். அப்படியே கூட வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான் உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தாவே உமக்கு சோத்திரம். அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் உமை நினைத்து உமது வசனங்களுக்கு ஆண்டவரே செவிசாய்த்து அதன்படி நடந்து கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதித்து எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே உமக்கு பிரியமானதை அவர்கள் செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. நல்ல விசுவாசத்தோடு அவர்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்து வழி நடத்துறதுக்காக அன்பு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்தப்பா இந்த ஊழியத்தை சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த நடத்துகிறதான தேவதாசன் ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பம் மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரின் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவராக தேவன் நீர் தாமையா ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே ஆமென்.
7: மங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.
6: இல்லைங்க சிஸ்டர்.
7: ஓகே ஓகே ஒருத்தரும் இல்லாதபடியினால் நான் செவத்திலே வழி நடத்துவேன். வந்தால் கொடுப்போம் அல்லது முடிப்போம். ஹலிலூயா வியானவரே உங்களை ஸ்தோத்திருக்கிறோம். நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. எங்கள் தமிழினத்துக்காய் தமிழினத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே உம்முடைய ஆவியும் உம்முடைய அதிகாரமும் ஆண்டவரே கடந்து வரட்டும் ஐயா. இந்த கடைசி நாட்கள்லே ஆண்டவரே வாலிபர்களை நீர் எழுப்புவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்குள்ளே அவருடைய இருதயங்களுக்குள்ளே அவருடைய சிந்தைகளுக்குள்ளே அப்பா இயேசு நாமமும் ரத்தமும்
2: ஆண்டவரே சத்தியமும் சிறை பிடிக்கிறோம் ஐயா. அவர்கள் தப்பி போக முட்டையாதபடி உம்முடைய ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவரே செல்வங்களாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உண்மை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே அந்த நீத்திய ஜீவனாய் ஊற்றெடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தகப்பனே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான் நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே ஐயா. எங்கள் இலங்க தேசத்துக்காய் இலங்க தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கெங்க எல்லாம் இந்த வாலிப ஜோதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகள் குடும்பங்கள் சந்ததிகளை நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் எல்லாம் இந்த நாட்கள்ல நீர் ரட்சிக்க சித்தமாய் இருக்கிறீரோ அவர்களே எல்லாம் நீர் ஆசீர்வாதம் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வருவான்னு எழுதி இருக்கிறபடி வாலிப ஜோதிகள் கத்தாவை வேலைக்கு போகிற வாலிப ஜோதிகள் ஆண்டவரே கத்தாவே உண்மை உள்ளதாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்கள் பெற இருக்கிற தடைகள் உலகம் ஆண்டவரே அதன் நீச்சைகள் எல்லாம் வெளியேறும்படிக்கு நாங்கள் கடலோடுகிறோம் தகப்பனே. நீர் இறங்கும் ஐயா. உம்முடைய இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் அன்பும் கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவோம் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வன்னா தானே ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தை இந்த பிள்ளைகள் காத்து கொள்ளக்கூடிய நல்ல கிருபைய கத்தாவே வரத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறோம் ஐயா. எங்கெங்கே வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்தியும். எங்கள் இனத்தின் வாலிப பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அந்த ஆண்டவரே. சங்கம வானொலியிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைத்தள்ளும் ஆண்டவரே. அவர்களுடைய திருமண காரியங்களை நினைத்தள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாங்கள் டொனால் பிரதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிப பிள்ளைகள் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் வெள்ளனையும் அருளும் ஆவியும் அறிவும் கத்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாய் கத்துடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை முழுமையாய் நிரப்பி தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய சித்தத்தை இந்த பிள்ளைகளை கொண்டு செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறப்பா. வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே. எங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா. தேசமெங்கும் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதாவே. என் தேவனே, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருபை செய்யும். உலக காரியங்கள் மாம்சம் பிசாசின் கிரிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா பிதா. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா. சத்தியம் ஒன்றே இவளை விடுதலை செய்யும் அப்பா. தேவனே கிருபை செய்யுங்களப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாத இயேசு ராஜா. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை மூன்று ரட்சியுங்களப்பா பிதாவே. தேவனே, வான மண்டலங்களிலிருந்து கிரியை சேர்ற பொல்லாத ஆவிகளப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை சேர்ற ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் எல்லாம் அவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, விடுதலை செய்யுங்கள் ஆவியானவரே இந்த பிள்ளைகளை அப்பா பிதாவே. இந்த கல்லான இருதயத்தை எடுத்து அவளுக்கு சதையான இருதயத்தை கொடுங்கப்பா. ஒரு புதிய ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவி. ஓ நன்றி. சத்திய வார்த்தை தேசம் எங்கும் அறிவிக்கப்பட, வாலிப பிள்ளைகளுக்கு எங்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யும். குடும்பங்கள் தேவனே உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுப்பட, வாலிப பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி அப்பா. என்னுடைய ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாக சொன்னீங்கள் ஐயா இயேசு ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை சங்காரமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா அடிமத்தின் ஆவிகள், போதை வஸ்துகள் ஆவியல் தேவனை, விபச்சார வேசத்தின் ஆவியல் தேவனை இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, இச்சைகளின் ஆவியல் தேவனே, கண்களின் இச்சை மாம்ச இச்சைகளில் அவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்களப்பா என் தேவனே. ஓ வஞ்சிக்கிற ஆவிகளப்பா பிதாவே. இந்த டெலிபோன் மூலமா தேவனே இந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் தேவனை இவளை விட்டு வெளியேறுவதாக. தெளிந்த புத்திய குடங்கள் ஆவியானவரே, உணர்வுள்ள ஆவிய குடங்க இந்த பிள்ளைகளுக்கு, ஞானத்தின் ஆவிய குடங்களப்பா பிதாவே, ஆலோசனை கத்தாவே, ஆலோசனையின் ஆவியினால நிரப்புங்கப்பா பிதாவே. ஆலோசனை இல்லாமல் தேவனே சனங்கள் தேவனே ஓ வீணாகி போறாள் சொல்லி இருக்கிறீங்களப்பா அவருடைய வார்த்தையிலே. ஓ நன்றி ராஜாவே. என் தேவனே, அழிந்து போற இந்த பிள்ளைகளை மூட்டு வச்சுங்களப்பா பிதா. ஓ சீர்கட்டு போற பிள்ளைகளே தேவனே, இந்த பிள்ளைகளை முற்றச்சியுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. எல்லா தற்கொலையின் ஆவியல் தேவனே பிதாவே, ஓ தேவனே கொலைவரையின் ஆவியல், பொய்யின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே, பிரிவினையின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ தேவனே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. உச்சுமையா உம்முடைய ஆவிய இந்த வாலிப பிள்ளைகள் மீதப்பா, தேசமங்கும் உள்ள வாலிப பிள்ளைகள் மீது ஆவிய உச்சுங்கப்பா. தேவனே மூதாதையர் செய்து வந்த பாப சாப அக்கிரமங்களை மன்னியுங்க இயேசுவே, ரத்த பழிகளை மன்னியுங்கப்பா பிதாவே. சாலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா, இதோ நான் சாலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்ன தேவனே, இந்த வாலிப பிள்ளைய வாழ்க்கையிலே சாலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா இயேசு ராஜா. தேவனே விசுவாசமாய் தேவனே இந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை புறப்படுங்கள் அப்பா பிதாவே, அவர்கள் வழிதப்பி போகாதபடி அப்பா, பின்வாங்கி போகாதபடி தேவனே. நீங்க சொன்னீங்களப்பா கிறிஸ்துவுக்கள் அநேக வார்த்தையார் உங்களுக்கு உண்டு, ஆனா தகப்பன்மாரோ சிலர் என்று சொன்னீங்களேன் தேவனே பிதாவே, வார்த்தை மூலமா தேவனே பிள்ளைகளை தேவனே தகப்பன்மார் போலே தேவனே இந்த பிள்ளைகளை வழிநடத்த தேவனே இந்த ஊழியக்காரர்களை புறப்படும் அப்பா பிதாவே. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதிக்கிற வார்த்தை தேவனையா, அறிவை உணர்த்துகிற வார்த்தை தேவனே, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துற வார்த்தைகளை தேவனே இந்த பிள்ளைகளுக்கு போதிக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதே ராஜாவின் ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படும் அப்பா, அங்குள்ள ஒரு வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா, அந்த பிள்ளையோட எதிர்காலங்களை பொறுப்படும் ஐயா இயேசு ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு தேவனை ஏற்ற துணையை கொடுங்கள் அப்பா பிதாவே, தேவனே கிருபை செய்யுங்களப்பா, தேவனே இந்த பிள்ளைகளை முற்றச்சியுங்களப்பா, பிரகாசம் உள்ள மன கண்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்களப்பா, உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் இந்த பிள்ளைகள் நிரப்புங்கப்பா, விவேகத்தின் ஆவியினால் நிரப்பும் நிரப்புங்கப்பா இந்த பிள்ளைகளை, இந்த தேவனே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா, நன்றி ராஜாவே நன்றி. அப்படியாக தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் முற்றச்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா, ஜபத்தை கேட்கிற தேவனே கிருபை செய்யுங்களப்பா. விசுவாசமாய் சபைகளை பொறப்படும் ஐயா, ஊழியக்கார விசுவாசிகளை பொறப்படும், அங்குள்ள குடும்பங்கள் அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா, அங்கு ஒருவனத்தின் ஆவியக்கொடும் ஐயா, ஐக்கியத்தின் ஆவியக்கொடும், அன்பின் ஆவியக்கொடும் அப்பா பிதா. எல்லா பிரிவினையின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே சபைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா, ஆவியானவரே கிருபை செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா இந்த பிள்ளைகளை, ரட்சித்துக் கொள்ளுங்க தேவனே. சங்கம ஊழியத்திலே இணைந்திருக்கிற குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும், சுகத்தை கொடும், விடுதலையை கொடும், ஆறுதலை கொடும் அப்பா, உம்முடைய வார்த்தையினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா இயேசு ராஜாவே, கிறிஸ்துவின் நிருபங்களா இந்த பிள்ளைகளை மாற்றுங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையில கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே. ஓ வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அப்பா, பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணியல்லே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, மாம்ச இச்சைகள் கிரிகளிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி தேவனே இந்த குடும்பங்களை முற்று பிள்ளைகளை முற்று வச்சுங்க அப்பா. ஓ நன்றி ராஜாவே நன்றி என்றவனே சுவஸ்திரம் ஐயா. கட்ட தேவனே குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி இல்லாம வீடுன்னு சொன்னீங்கப்பா பிதாவே, இந்த குடும்பங்கள்ல உள்ள வாலிப பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுங்க. ஓ நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே, ஓ நன்றி என்றவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளை முற்றச்சியுங்கப்பா. அதே நன்றி ராஜாவே தேவனே, இந்த வேண்டுகோளை அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா, அற்புதங்களை காண செய்யும் ஐயா, ஒரு குடும்பங்களிலேயும் விசுவாசமாய் வாலிபப்புடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, முற்றச்சியுங்க தேவனே, கல்வாரி அன்பினாலே அவளை நிரப்புங்கப்பா பிதாவே, உம்முடைய ஞானம் அறிவு தெளிந்த புத்தினால் இந்த பிள்ளை நிரப்புங்கப்பா பிதாவே, நன்றி. இவருடைய பலவீனத்திலே பலங்குணங்கள் ஐயா இயேசு ராஜாவே, இந்த வாழ்வ பிள்ளைகள் யார் யார் நோய் வியாதியோடு இருக்கிற உடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசு ராஜாவே, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தால் தேவனே இவளை முற்றச்சியுங்கப்பா, விடுதலை செய்யுங்க ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியாக தேவனே இந்த ஜபத்துங்களை கேட்டு நீங்கள் பாடுபடுப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோசம் அப்பா. தேவனே சங்கம மூலியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொறுமையாக திரும்பாதப்பா தேவனே, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா, இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே, பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே, உன்னுடைய வார்த்தையை தேவனே தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கு பின்பு தேவனே அவன் பலனை காண்பான்னு சொன்ன தேவனே, அப்படியாக தேவனே பெரிய காரியங்கள் இந்த ஊழியத்தின் மூலமா நீங்கள் செய்ய போயிருக்காய். நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சந்ததி ஆசீர்வதிங்க, சந்தானத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஜெனசிஸ் புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படும் தேவனே. அந்த பிள்ளையோட எதிர்காலம் ஏற்ற துணையை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க அப்பா. வேலை இடங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க அப்பா. அதே போல் தேவனே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா அமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு வேதனையோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ தேவனே பிதாவே, தேவனே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அவளை சுகப்படுத்துங்க. அவளை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க அப்பா. கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. உடைய பாதம் படுமெல்லாம் உங்களை கொடுத்தேன் சொன்ன தேவனே, அப்படியாக உடைய நாமம் மகிமைப்பட தேவனே பெரிய காரியங்களை செய்யுங்களப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
2: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். ஐரீன், பிரைஸ் லார்ட். ஐரீன், மைக் எடுத்து விடுங்க. பிரைஸ் லார்ட் ஐரீன். ஹல்லேலூயா.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஐரீன், பிரைஸ் லார்ட். உங்களுடைய மைக் எடுத்து விடுங்கம்மா. மைக் ஆஃப்ல இருக்கு. சிஸ்டர் ஐரீன், நாங்க பேசுறது கேக்குதா? பிரைஸ் லார்ட்.
2: போயிட்டா?
1: வந்துட்டாயா? ஓகே.
2: பிரைஸ் லார்ட் ஐரீன். நீங்கள் இந்த பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், இந்த மரண கட்டுக்கள், மனத்தாக்கல்கள், இப்படி பாதிய பிள்ளைகள் அங்கு பாதி வயதிலே அவர்கள் தங்களுடைய தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதா? கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளணும், ரட்சிப்பு சூழ்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ரஜாவே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தெய்வன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் பிள்ளைகளை தெய்வன் நீங்க ஏற்படுத்தினவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன முறிவுகளை எல்லாம் எடுத்து கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களிடத்துல நல்ல சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை குறித்து கத்தாவே. அப்பா பெற்றோர்கள் விடுகிற கண்ணீர், கவலை, துக்கங்கள் கத்தாவே, மன உளைச்சல்கள், பாரங்கள் கத்தாவே, எத்தனையோ காரியங்கள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யாரிடம் பேசினாலும் பிள்ளைகளை குறித்ததான கவலையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பெற்றோர்களை எல்லாம் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல வேத வார்த்தைகளை போதித்து கத்தாவே. உம்முடைய வழிவிட உம்முடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாய் கத்தாவே. அப்பா அவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.

0: ஸ்தோத்திரமாண்டவரே சுவாமி அப்பா, அது எந்த கீழ்ப்படியும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா அவர்கள் நினைத்த மாதிரி நடந்து கொண்டு போகிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா. உடைய வார்த்தையை கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி இந்த பிள்ளைகள் வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இப்படியான காரியங்கள்னாலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா. குடும்பத்திலே சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது கர்த்தாவே அப்பா. குடும்பங்களிலே சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற எல்லா அந்தார கிரியையிலையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே பெற்றோரையும் பிள்ளைகளையும் இந்த செட்டையின் மறைவில வைத்து தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வீடுகளிலே கர்த்தாவே அப்பா குடும்ப ஜபங்கள் கர்த்தாவே அப்பா நடக்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அநேக வீடுகளிலே குடும்ப ஜபங்கள் இல்லை ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பமாய் சேவிக்கத்தக்கதாய் தேவன் அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தரும்படியா ஜெபிக்கிறேன். அதுக்குரிய வழி வாசல்கள் எல்லாம் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒருவர் இருந்தா ஒருவர் இல்லை ஆண்டவரே. இப்படியான நேரங்களிலே அந்த ஜபங்கள் தள்ளி போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இப்படியான காரியங்கள் இல்லாத படிக்கு கர்த்தாவே அப்பா. ஒற்றுமையாய் சமாதானமாய் மெனோக்கி பார்க்க குடும்பமாய் பார்க்க கர்த்தாவே தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே. பெற்றோரும் பிள்ளைகளும் கர்த்தாவே ஒற்றுமை சமாதானத்தோடு மெனோக்கி பார்க்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. பிள்ளைகள் இடத்திலே பெற்றோர்கள் இடத்திலே இருக்கிற எல்லா கோபத்தின் ஆவியையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி அப்பா. நல்ல தயவை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உடைய கருவை ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி தகப்பனே அப்பா ராஜா. உங்கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. குடும்பங்களிலே இருக்கிற தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் அது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய சங்கமம் வாணிலி கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பினோடாக கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரசிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. இதில் பணி செய்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் கர்த்தாவே அந்த இணைப்புக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாக சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைக்க நிறைவாக்கி தடைகளை எடுத்து போட்டு ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த ஜெப இணைப்பை கூட நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அநேக பிள்ளைகள் வந்து கர்த்தாவே தேசத்துக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்க கர்த்தாவே இந்த இடத்திலே கூடி வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இதுவரை ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமென். அமேனங்கள். ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர்.
1: ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினா உடைய சமூகத்தில் இன்றைக்கு ஜெபிக்க தந்த கிருபைக்காக தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி நீரப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவருடைய தேவைகள் வாஞ்சிகளுக்காய் நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வர முடியாமல் வியாதிப்பட்டு வெளியிலே போய் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தந்த இடத்திலே ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசிய நாம மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீ கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே வாழ்க்கை பெருக வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலதே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனமாகுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நிறைவிழந்து ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தலாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தடை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்போம்.

0: அனைவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையில இணைந்து ஜபித்த சகோதரி டாலி மாலை வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்கியவங்களையும் கத்தராமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமீன், ஆமீன். நாங்கள் இதுவரை நேரம் ஆமீன் இதுவரை நேரம் நாங்கள் விசேடமாக வாலிபர்களுக்காக ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார்கள். இன்றைய நாளிலே கத்தர் தாமே ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.
1: Recording stopped.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பாட்டு, சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி. நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது

0: ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? இயேசு கூறுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. அன்பர்களே, நீங்கள் ஏன் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? ஆண்டவர் பாதத்தில் அப்படியே பார சுமையை தூக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன் முகவுரையாக சில காரியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி, அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு தான் இந்த நிருபத்தின் ஆக்கியோன். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே வேறு எந்த புத்தகத்தின் ஆக்கியோனை குறித்த தர்க்கத்தையும் விட இந்த புத்தகத்திற்கான ஆக்கியோன் பேதுரு என்பதை குறித்த தர்க்கம் அதிகம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக டாக்டர் மோர்ஹெத் என்பவர் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு எழுதின இரண்டாவது நிருபமே குறைவான சரித்திர ஆதாரத்துடன் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட தர்க்கம் காரணமாக அநேக வேத சாஸ்திர வல்லுநர்கள் இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ள முக்கியத்துவம் கொடுத்து இது பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை இறுதியாக நிரூபித்திருக்கிறார்கள். பொதுவாக நமது வேத ஆராய்ச்சியிலே புத்தகத்தின் முகவுரை அதன் ஆக்கியோனை குறித்தே இருக்கும் இல்லையா? மற்ற கருத்து வேறுபாடு உள்ள பகுதிகளை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறதில்லை. இரண்டு பேதுருவும் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்பிரகாரமாகவும் புத்தகத்தின் உள்ளிருந்தும் இது பேதுரு எழுதினதுதான் என்று அநேக சான்றுகள் கூறுகிறது. இருந்தாலும் இதை பேதுருதான் எழுதினார் என்பதை குறித்து இருக்கும் தர்க்கங்களை குறித்து ஓரளவு நாம் அறிந்து கொள்வது நல்லதுதான். பேதுரு எழுதின இந்த இரண்டாவது நிருபமானது வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக திருச்சபை ஏற்றுக்கொள்வதற்கு அதிக காலமானது. கிறிஸ்துவுக்கு பின் 372 ஆண்டிலே லவோதிக்காவிலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமானது இந்த புத்தகத்தை வேதத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு பின் 397 ஆண்டிலே கார்த்தேஜ் என்ற இடத்திலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமும் இதை ஏற்றுக்கொண்டது. வல்கேட் மொழிபெயர்ப்பிலே ஜெரோம் என்ற பேராயர் இதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சீரிய மொழிபெயர்ப்பிலே இது இடம்பெறவில்லை. இந்த சீரிய மொழிபெயர்ப்பிலே ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இருக்கின்றன. எனவே அது முக்கியமான மொழிபெயர்ப்பாக கருதப்படவில்லை. ஆரம்ப கால திருச்சபை தகப்பன்மாரிலே யூசிபியஸ் என்பவரும் ஒருவர். இவரும் தர்க்கத்திற்குரிய புஸ்தகங்களிலே ஒன்றாக இரண்டு பேதுருவை கருதினார். ஆனால் ஆரிஜியன் இதை ஏற்றுக்கொண்டார். அலெக்சாந்திரியா தேசத்தைச் சேர்ந்த கிளமெண்ட் என்பவர் இதை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, இதற்கு ஒரு விளக்க உரையையும் அவர் எழுதினார். அப்போகலிப்ஸ் ஆஃப் பீட்டர் என்ற புத்தகத்திலும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வார்த்தைகள் வாக்கியங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் அந்த புத்தகம் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படவில்லை. யூதா நிருபத்தை நாம் வாசித்து பார்த்தாலும் அதை எழுதியவரும் இரண்டு பேதுரு புத்தகத்தை நன்கு அறிந்தவர் என்பது தெரிகிறது. ஆதி திருச்சபிலே எழுத்து பணி செய்த அரிஸ்டைடஸ், இரத்த சாட்சியான ஜஸ்டின், ஐரேனியஸ், இக்னேசியஸ், ரோமாபுரியைச் சேர்ந்த கிளமந்து இவர்களும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வாக்கியங்களை எடுத்து தங்கள் எழுத்துக்களிலே சேர்த்திருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தரும் இது உண்மையாகவே பேதுரு எழுதின நிருபம் தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கால்வின் என்பவர் இதை குறித்து சந்தேகப்பட்டார். ஆனாலும் இதை ஒதுக்கி தள்ளவில்லை. எரஸ்மஸ் இதை நிராகரித்திருக்கிறார், இதை புறக்கணித்திருக்கிறார். எனவே நான் கூறிய இவ்வளவு காரியங்களை குறித்து கேட்கும்பொழுது இந்த புத்தகத்தின் சரித்திர பின்னணியத்தை ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நிருபமானது புறக்கணிக்கப்பட்டதற்காக சிலர் கூறும் காரணத்தையும் நாம் குறைவாக எடை போட முடியாது. இந்த நிருபத்திற்குள்ளே பார்க்கும்பொழுது பேதுரு எழுதியதற்கான அநேக சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். மேலும் முதலாம் அதிகாரம் 16-18 வசனங்களை மட்டுமல்ல, மூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனத்தையும் பாருங்கள். இந்த வசனங்கள் யாவுமே சீமோன் பேதுரு தான் இதை எழுதினார் என்பதை நிரூபிக்கிறது. பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திற்கு சில காலத்திற்கு பின்னர், கிறிஸ்துவுக்கு பின் 66 ஆண்டிலே இரண்டு பேதுரு நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல அவருடைய இரத்த சாட்சி மரணத்திற்கு சற்று முன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்நேரத்திலே இரண்டு பேர் முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். 2 தீமோத்தேயு எப்படி அப்போஸ்தலனாய பவுலின் இறுதி பாடலாக இருந்ததோ அதே போல 2 பேதுரு அப்போஸ்தலனாய பேதுருவின் இறுதி பாடலாக இருக்கிறது. இந்த 2 புத்தகங்களுக்கும் இடையிலே அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது. 2 புத்தகங்களுமே திருச்சபை போய்கொண்டிருக்கிற பாதையிலே விசுவாச துரோகத்தின் காலத்தை குறித்து எச்சரிக்கிறதா இருக்கிறது. இறுதியாக அப்படிப்பட்ட நாட்களிலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனின் உள்ளங்கை அளவான மேகம் போன்று தெரிந்த அந்த காரியங்கள் இப்பொழுது வானத்தையே மூடி மறைக்கும் அளவிற்கு பெரிய புயலை போல இருக்கிறது. வேத போதகர்கள் மத்தியிலே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து பேதுரு எச்சரித்தார். அப்போஸ்தலனாய பவுல் சபை மக்களிடையே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாய பவுலும் பேதுருவும் தங்கள் மரணத்தை குறித்து மகிழ்ச்சியுடனே எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் 2 பேதுரு 1 அதிகாரம் 13-14 வசனங்களை மீண்டுமாக எண்ணி பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6-8 வசனங்களையும் கவனித்து பாருங்கள். வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இங்கே அப்போஸ்தலனாய பவுல் தான் தேகத்தை விட்டு கடந்து போகும் காலம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஓட்டத்தை முடித்தேன், இதுவரை வாழ்க்கையின் ஓட்டப்பாதையிலே இருந்ததாகவும் இப்பொழுது அதை விட்டு கடந்து அவர் செல்லப் போவதாகவும் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறார். விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இதை போல பேதுரு அப்போஸ்தலனும் தனது மரணத்தை குறித்து வெற்றி களிப்போடு பேசுகிறார். எனவே 2 அப்போஸ்தலர்களுமே திருச்சபையை வேத வசனத்தின் நங்கூரத்திலே இணைத்திருந்தார்கள். வரப்போகும் விசுவாச துரோக காலத்திற்கு, வேத புரட்டின் காலங்களுக்கு வேத வசனமே எதிர்த்து போராட வேண்டியது என்று அவர்கள் கூறினார்கள். எனவேதான் பிசாசானவன் 2 பேதுருவின் நிருபத்தையே எதிர்த்து போராடியிருக்கிறான். ஏனென்றால் பிசாசையும் அக்னி அஸ்திரங்களையும் தடுத்து நிறுத்தும் ஒரு கேடயமாக இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய 2 தீமோத்தேயு நிருபத்திற்கும் இருக்கும் ஒற்றுமையானது பேதுரு அப்போஸ்தலன் எழுதிய 1 நிருபத்திற்கும் 2 நிருபத்திற்கும் இடையே உள்ள கூர்மையான வேறுபாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பேதுரு எழுதின 1வது நிருபத்தின் கருத்திற்கும் 2வது நிருபத்தின் கருத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாய பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்திற்கும் அவர் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்திற்கும் உள்ள வேறுபாடு போல இருக்கிறது. 2 பேர்களும் கற்றுக் கொடுக்கும் காரியம் என்ன? வேத புரட்டு வருகிறது, அது புயல் போர் வருகிறது, அதை சந்திக்க இவ்வாறு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரே ஒரு வழி அறிவின் வழி மூலமாகவே என்று பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை கொண்டு மட்டுமல்ல, கிறிஸ்துவை நாம் சரியானபடி அறிந்திருப்பதனாலேயே. அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு கூறியிருக்கிறார். யோவான் 17:3 பாருங்கள். உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆம், நாம் அவரை குறித்து மட்டுமல்ல அவரையே அறிய வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த போதகர் ஒருவர் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே ஒரு சபையை ஸ்தாபிக்க முயன்றார். எப்படி என்றால், தேவன் என்ற வார்த்தையையே, கிறிஸ்து என்ற வார்த்தையையே பயன்படுத்தாமல் அதை செய்ய முயற்சித்தார். மனிதன் செய்யக்கூடிய வேடிக்கையான காரியங்களிலே இதுவே மிகவும் வேடிக்கையான காரியமாகும். ஒரு ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பிக்க விரும்பினால் அவர் அவ்வாறு அதை தொடங்கலாம். ஆனால் கிறிஸ்து இல்லாமல் எந்த கிறிஸ்தவத்தையும் அவர் துவங்க முடியாது. இது எப்படி என்றால், கோதுமையே பயன்படுத்தாமல் கோதுமை அல்வா செய்ய முடியும் என்று சொல்வது போல இருக்கிறது இல்லையா? அல்லது எந்த எரிபொருளும் இல்லாமல் நான் காரை ஓட்டுவேன் என்று கூறுவது போல் இருக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து அறியும் அறிவு அல்ல, அவரையே அறிந்து கொள்வது. இது இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு உண்டு பிரியமானவர்களே. கவனியுங்கள், விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போவது இந்த நிருபத்தின் முக்கியமான அம்சமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான அறிவை குறித்தும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. இந்த அறிவானது எங்கே இருக்கிறது? அது எப்படி நமக்கு கிடைக்கும்? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற வழி அது வேத புத்தகத்தின் மூலமே கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 2 பேதுரு 1:19 வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபிறப்பை விட மேலானது. அதில் வளர்ச்சி காணப்பட வேண்டும், அதிலே முதிர்ச்சி இருக்க வேண்டும். இந்த நிருபத்திலே மிக முக்கியமான வசனம் அதன் இறுதி வசனமாகும். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேவனுடைய வார்த்தை கேட்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பியதை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த வானொலி நிகழ்ச்சியின் நோக்கமானது தங்கள் விசுவாசத்திலே புதிய விசுவாசிகள் வளர வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது. புதிதாக மக்களை ரட்சிப்பிற்கு நேராக வழிநடத்தும் பணியை விட விசுவாசிகளுக்கு வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்கும் பணியைத்தான் இது செய்து வருகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத வசனங்களை குறித்து சரியான அறிவில்லாமல் விசுவாசத்தை விட்டு அநேகர் வழிவிலகி போகும் காலத்திலே நீங்கள் உறுதியாக நிற்க முடியாது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2 பேதுரு நிருபத்தின் கருத்தாகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 நிருபங்களிலேயும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளிலே ஒன்றுதான் அருமையான என்ற வார்த்தை. இது 2 பேதுரு 1:2 2 முறை வருகிறது. கரடு முரடான சிறந்த பெரிய மீனவனான பேதுரு அருமையான காரியத்தை குறித்து பேசுகிறார். அருமையான என்ற வார்த்தையானது பெண்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, விசுவாசம் என்னும் வார்த்தையும் இந்த நிருபத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதின 1வது நிருபத்திலேயும் 2 இடங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2வது நிருபத்திலே மிக முக்கியமான வார்த்தையாக சொல்லப்படுவது அறிவு என்பதாகும். இந்த வார்த்தை பல்வேறு விதங்களிலே 16 முறை வருகிறது. சீமோன் பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்கிறார். உண்மையான நாஸ்டிசிசம் என்னும் விசுவாச கொள்கையும் இதுவே. இந்த கொள்கையின்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆனால் வேறு யாருக்கும் இல்லாத ஓர் அறிவு இருப்பதாகவும், அந்த உள்ளான அறிவை பெற்றுக்கொள்ள குறிப்பிட்ட சடங்காச்சாரத்தையே, ரகசிய வார்த்தையையே, ரகசிய வழியையே பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் பேதுரு சொல்கிறார், உண்மையான அறிவு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவு என்று சொல்லுகிறார். சரி, 2 பேதுரு நிருபத்தை நாம் எந்தெந்த தலைப்புகளின் கீழே எவ்வாறு பிரிக்கலாம் என்று சற்றே கவனிப்போம். குறிப்பு 7, பேனா பென்சில் வைத்திருக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 1:1-14 வரை இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் முழுமையாக அறிந்து கொள்ளும் அறிவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் குணநலன்களை கட்டி எழுப்பும் அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியாக 2 பேதுரு 1:15-21 நாம் பார்க்கலாம். இந்த வசனங்களின்படி இருளான காலங்களிலே கீழ்ப்படிவதற்காக வெளிச்சத்தை வேத வசனம் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக கள்ள போதகர்கள் மூலமாய் எவ்வாறு விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போகும் காரியங்கள் வருகிறது என்பதை 2வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். எனவே இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் திருச்சபையானது கவனமாய் இருக்க வேண்டும் என்று அந்த பகுதி எச்சரிக்கிறது. நான்காவது பகுதியாக 2 பேதுரு 3:4 நாம் சொல்லலாம். இதிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து எப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 5வது பகுதியாக 2 பேதுரு 3:5-13 வரை உள்ள பகுதியிலே இந்த உலகத்திற்கு தேவன் வைத்திருக்கும் திட்டம் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக 3:5-6 கடந்த கால உலகத்தை குறித்தும், 7-12 இப்பொழுது நாம் வாழும் இந்த கால உலகத்தை குறித்தும், 3:13 எதிர்காலத்தின் உலகத்தை குறித்தும் குறிப்பிடுகிறார். 6வது பகுதியாக 2 பேதுரு 3:14-18 நாம் பிரிக்கலாம். இதிலே விசுவாசிகளுக்கான சில ஆலோசனைகளை பேதுரு எழுதியிருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை குறித்த அறிவானது தேவனையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்த அறிவிலே வளர்வதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது என்று சொல்கிறார். சரி, இதுவரை 2 பேதுரு நிருபத்தின் முகவுரையாக சில காரியங்களை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் 2 பேதுரு 3:1 சிந்திக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல பேதுரு எழுதின 2வது நிருபமானது சிலுவையிலே அவர் மரிக்கும் முன்னதாக செய்த இறுதி வேலையாயிருக்கிறது. வரப்போகிற காலத்திலே விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போகும் சூழ்நிலையை குறித்து புயல் போல வர இருக்கும் கள்ள போதனைகளுக்கு எதிராக வேதவசனமே காத்துக்கொள்ளக்கூடும் என்று கூறுகிறார். கிறிஸ்தவ குணநலனை கட்டுவதற்கான அஸ்திபாரம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும் அறிவே என்று 1:14 அவர் எழுதியிருக்கிறார். இப்பொழுது 2 பேதுரு 3:1 பாருங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாயிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அருமையான இந்த வார்த்தைகளை நாம் வாசித்த உடனேயே இது பேதுருவின் வார்த்தைகள் என்று புரிந்து கொள்கிறோம். தன்னுடைய முதல் நிருபத்திலே இந்த வார்த்தையை அவர் பல முறை பயன்படுத்தியிருக்கிறார். வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களில் எல்லாம் இந்த வார்த்தையை இந்த அர்த்தத்திலே பயன்படுத்தியிருப்பவர் இவர் ஒருவர் தான். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபருடைய கையெழுத்தை நாம் புரிந்து கொள்வது போல இருக்கிறது. அருமையான இந்த வார்த்தையை பார்த்த உடனேயே சீமோன் பேதுருவின் கையெழுத்தை இந்த நிருபத்திலே நாம் வாசிப்பது போல இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலனாய் பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே தன்னுடைய பெயரை எழுதும் பொழுது பேதுரு என்று மட்டும் குறிப்பிடுகிறார். இங்கே 2வது நிருபத்திலே சீமோன் பேதுரு என்று சொல்கிறார். அவர் பிறந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சீமோன் என்பது. பாறை என்னும் அர்த்தமுள்ள பேதுரு என்னும் மறுபெயர் இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டது. இந்த நிருபத்தை எழுதும் பொழுது 2 பெயர்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீமோன் ஒரு பலவீனமான மனிதன், பேதுரு ஒரு வலிமையான மனிதன். பலவீனமாய் இருந்த மனிதன் இப்பொழுது உறுதியான பாறை போல இருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறையப்பட போகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு. ஊழியக்காரன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் அடிமை அல்லது கொத்தடிமை என்று சொல்லலாம். திருச்சபையிலே உயர்வான ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளவில்லை, தன்னை ஒரு ஊழியக்காரன் என்றே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரத்தை குறித்து அவர் சொல்கிறார். நான் மட்டுமே அப்போஸ்தலன் என்று கூறவில்லை, அப்போஸ்தலர்களில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். யாருக்காக? நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நற்செய்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பூரண கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கால்வின் என்பவருடைய கருத்துப்படி நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசிப்பதற்கு தேவனே விசுவாசத்தை தருவார், அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று கூறுவார்கள். இதிலே ஒரு பகுதியை சரி என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த அநேகர் கிறிஸ்துவண்டை வராமல் இருப்பதற்கு காரணத்தையும் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:15-16 பாருங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:15-16, மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, அருமையான சகோதரியே, இப்பொழுது நீங்கள் ஒரு விசுவாசியாய் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஏதோ மனதிலே ஒரு காரியம் தடுக்கிறது என்று சொல்லாதீர்கள். நீங்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வராததன் காரணம் பாவமான ஏதோ ஒரு காரியம் உங்களை பற்றி பிடித்திருக்கிறது. ஒரு இருதயம் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அவரே அந்த இருதயத்தை மூடியிருக்கிற அந்த முக்காட்டை எடுத்து போடுவார். நீங்கள் ஆயத்தமாகும் அந்த நேரத்திலே அவர் ஆயத்தமானவராகவே இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். யாரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யோவான் 3:16 நாம் பார்க்கிறது என்ன? விசுவாசிக்கிறவன் எவனோ என்று பார்க்கிறோம். ஆம், அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் எவருக்கும் ரட்சிப்பு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்தும் அவர் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசியுங்கள் என்பதுதான். அவரண்டை நீங்கள் வரும் முன்னதாக உங்களை நீங்களே சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உண்மையாகவே அவரண்டை வருவீர்கள் என்றால் அவரே உங்களை சுத்தம் செய்வார். 3 நாம் பார்க்கிறது போல அருமையான விசுவாசத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது எப்படி? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் அப்படி பெற்றிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதியானது நம்முடைய கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவர் நமது பாவங்களை எடுத்து போட்டார் என்பது மட்டுமல்ல, அவருக்கே சொந்தமான நீதியையும் நம்முடைய கணக்கிலே சேர்த்திருக்கிறார். குற்றவாளிகளைப் போல நாம் மன்னிக்கப்பட்டு கட்டு அவிழ்த்து விடப்பட்டவர்கள் அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதியை கிறிஸ்துவிலே பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உண்டா? விசுவாசத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? நல்லவர்கள் ஆன பின்னே நீங்கள் கடவுளிடம் வரலாம் என்பது அல்ல, நீங்கள் இருக்கும் நிலையிலே அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை சுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இன்றே கடந்து வாருங்கள். நம்பிக்கையை அவர் மேலே வையுங்கள். அவரே உங்களை சுத்தம் செய்வார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், பாவ மன்னிப்பு தருவார், மெய்யான சமாதானத்தையும் நித்திய வாழ்க்கையும் தருவார். நீங்களும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவர் அண்டை வரமாட்டீர்களா?

0: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது
1: முகத்தை ஆண்டவரே நீங்க போட்டு இந்த சங்கம மொழிகளே நடத்ததற்காக கொடுத்தவர்
2: நன்றி சார். ஐயா இந்த நாட்களில் விஷயமா நீங்கப்பா

தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்த

சேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் மத்தேசத்தை கட்டுறவர்களாய் மாறட்டும். இவர்களுக்காக நிகழ்ந்த ஆப்பனே, எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக எங்களுடைய தேசம் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்திருந்த அந்த தேசம் மூதாதீர வாழ்த்து தேசம் ஆண்டவரே, இன்னும் இன்னும் ஆண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அணிந்து போய்விடாதே, விக்கிரங்களை நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாதபடி இந்த ஆப்பனே விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதீர வழியில் வந்த சாதங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை நாங்கள் தேசத்தில் நிறுத்தப்பட வேணும் மனித வைக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க மன்னிங்க, இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்வோம், ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து ஆண்டவர் ஆலய சிறு ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர் தேசங்கள் எல்லாம் வச்சுக்க வேண்டிக் கொள்ளுறோம். இரண்ட தேசங்கள் அநேக ஆண்டவர் இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால இளத்தில் காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீத்தியாச்சிர தேவன், நீங்க நீரில் தவறாதவன், நீரின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்திக் கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவனுள்ள வார்த்தையப்பா மாறுவதில்லையப்பா, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்ட தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் யாரும் ஆண்டவர் சொல்லுடைய முழங்காக நான் உங்களை யாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நினைச்சு கூறுவோம்.

ஞானக்கத்தரன்று சொல்லி அந்த தேசத்துல வந்து ஆண்டவரே குடிக்காம அந்த தேசத்தை ஆளவேன்னு மனுஷி வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம்.

0: எனக்கு மகிமைப்படுகிறது சுவாமி. அதே மகிமையை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களோ சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஏமாற்றமா எங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எங்களை ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருவைக்கா சத்ருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம், கிருவைக்கா ஸ்தோத்திரம். கிருவைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருவை ஆண்டவர் ஒன்று தான் நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். தகப்பனே இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா. எங்களை சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறபடி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கான சோத்திரம், எல்லா மகிமைக்கான நாம துஜபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமே ஆமே ஆமே
1: ஆமே.

ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்து விடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முனைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்லுகிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:6. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்து விட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லகேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியம் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். இரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்கும்

அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு மூன்று இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை.

சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 படி அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார், தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தினின்று விலக்கும். ஆனால் இங்கு பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது.

தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழ்கிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் லூக்கா 15:11-32 வரை உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல, அவன் அந்த சுவாபம்.

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீ அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்ப்பது பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம், அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம், எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டுல ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அதை சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா, இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன வீட்டுல சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. உங்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்துதான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபையால் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான். இப்ப வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய்தாகணும். என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேப்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம், போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேப்பாங்களா, கேப்பாங்களா, அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அத போன உடனே எத்தனை நாள் தங்க போற கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேப்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டுல இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர் எல்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டுல சில வீட்டை காலி முடிக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவா நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்பதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். புரியுதா அவனுக்கு? அந்த டவர்ல அந்த மூலையில போட்டிருக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன். இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சரி ஓரளவுக்கு அதை செட் அப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்ப யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கனால அவங்க அது விசேஷமா தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டுல தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்று கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புற. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12.
2: உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583.
3: வாசிக்கிற வழியிலே 30-39 வரையும் வாசிக்கிற வழியிலே, உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே செய்ய போற உமது ஜனமாகிய இஸ்ரவேல்

சில வாரங்களாக நாம் வேலையை குறித்து போதித்து வருகிறோம். முதலாவது பகுதியாக நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று வேதம் கூறும் காரணங்களை நான் எடுத்து சொன்னேன், பல காரணங்கள். இதில் ரெண்டாவது பகுதியில் பெறுகிறோம். ரெண்டாவது பகுதி வந்து எதை குறித்ததுன்னா, வேலை இன்றைக்கு ஏன் கடினமாக இருக்கிறது, வேலையில் ஏன் இவ்வளவு வேதனை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பது குறித்து நான் போதித்து வருகிறேன். பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம், பாவம் வேலையை வேதனை உள்ளதாக்கிவிட்டது. ஒர்க் ஹஸ் பிகம் டாயில். வேலை கடவுள் கொடுத்தது, வேதனை வந்து பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் வந்துருச்சு. அப்படிதான் வேதவசனம் போதிக்கிறது. ரெண்டாவது காரணம், மரணம் வேலையை அர்த்தமற்றதாக்கிடுது. பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துச்சு, மரணம் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாத்திடுச்சு. இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறவர்கள் கூட, எதுக்கு இவ்வளோ பிரயாசம், எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நான் வேலை செஞ்சு என்னத்தை பெருசாக சம்பாதிச்சு, கடைசியில் சாவு எப்போ வரும்னு தெரியாது, நாளைக்கு இதெல்லாம் அனுபவிக்க போகிறது யாரு அப்படிங்கிறது அப்படின்னு வேலையே ஒரு அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. அன்னைகளுடைய ஜனங்களுடைய உள்ளத்தில் அவர்களுக்கு அர்த்தம் புரியலன்னா, வேத வசனத்திலிருந்து அர்த்தம் புரியலன்னா, வாழ்க்கை அர்த்தமற்றதாகிடுது, முக்கியமாக வேலை அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. இப்படி வேலையை இந்த காரியங்கள் கடினமாக்குகிறது. வேலையில் தான் நிறைய பாதிப்பு பாருங்க. மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 வசனம் முதல் கடைசி வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தின் மூலமாக வந்த இந்த விளைவுகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாபம் இதெல்லாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலையை பற்றி நிறைய சொல்லியிருக்குது. பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், நெத்தி வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், இப்படின்லாம் நிறைய இந்த வேலையை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வேலையில் ஒரு பெரிய பாதிப்பை இந்த பாவமும் அதன் மூலமாக வந்த சாபமும் மனுஷ வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. ஆகவே இந்த ரெண்டு காரணங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் மூணாவது காரணம் இன்னொன்று பார்த்தோம், பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னு சொன்னால், இந்த இன்னைக்கு மனுக்குலமே ரெண்டு பிரிவாக இருக்கிறது. ஒன்று, ஆதியாகமம் 3:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது போல, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ உன் குதிங்காலை நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்று சர்ப்பத்தினிடத்தில் சொன்னார். அதாவது ரெண்டு வர்க்கமாக மனு வர்க்கம் பிரிகிறதாம். ஒன்று ஸ்திரீயின் வித்துன்னு ஒரு வர்க்கம், தேவனுடைய பிள்ளைகள் அல்லது பிசாசின் தலையை நசுக்க ஒரு சந்ததி, அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாலிருந்து தான் இயேசு வருவார் பிற்காலத்திலே, சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வர்க்கம் ஒன்று இருக்குது, அது என்ன, பிசாசினுடைய வர்க்கம். அவனுடைய குணத்தை உள்ளவர்கள், தீமை செய்கிறவர்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள், எப்பவுமே இந்த தேவபக்தி உள்ள சந்தித்தை எதிர்க்கிறவர்கள். இதனால தான் நம்முடைய வேலை இன்றைக்கு உலகத்தில் ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஏன் கடினமாக இருக்குதுன்னா, நாம் கடவுளுக்காக வாழுகிறோம், கர்த்தருக்காக வேலை செய்கிறோம், கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசங்களை எல்லாம் குலைக்க கெடுக்க, அவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமலாக்குவதற்காக எதிராளி பாயன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு வந்து சர்ப்பத்தை பயன்படுத்தினா, ஏன்னா ஆள் இல்லை, வெறும் ஆதாம் ஏவாள் தான் இருந்தாங்க தோட்டத்தில், யாரை பயன்படுத்துறது, ஆள் இல்லை, அதனால சர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டியதாக போச்சு. இன்றைக்கு ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க அவனுக்கு, அவனுடைய ஏஜென்ட்டுகளாக செயல்பட, அவனுக்கு ஒத்துழைக்க, அவன் பேசுறதுக்கு நிறைய ஆள் இருக்கிறாங்க. ஒரு சர்ப்பத்தின் மூலமாக பேச வேண்டியதில்லை, இன்றைக்கி ஆள் மூலமாகவே பேசலாம். நிறைய ஆட்கள் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு இருக்காங்க இந்த உலகத்தில். அவனுக்குன்னு ஒரு வர்க்கமே இருக்குதுன்னு வேதவசனம் இப்படி போதிக்கிறது. அந்த வர்க்கம் தான் நம்முடைய வேலையில் எல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது என்றும் வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இதைத்தான் பார்த்து வருகிறோம். இதற்கு 4 உதாரணங்களை காண்பிப்பேன்னு சொன்னேன் வேதவசனத்திலிருந்து. எதுக்கு இந்த 4 உதாரணங்கள்? ஒன்று, ரெண்டு காரியங்கள், இந்த 4 உதாரணங்கள் ரெண்டு காரியங்களை காண்பிக்குது. ஒன்று, இந்த உலகத்தில் பாவம் வந்ததுனால சாபம் எப்படி வந்து அந்த சாபத்தின் மூலமாக எல்லாம் கேட்டுச்சு, வேலையிலையும் ஒரு பெரிய கேடு அதன் மூலமாக உண்டாயிருக்கிறது என்றதை, அந்த சாபத்தின் பாதிப்பு வேலையில் எப்படி இருக்குதுன்றதை காண்பிக்குது இந்த 4 உதாரணங்களும். அது மட்டும் இல்லை, இந்த சாபத்தின் விளைவு வேலையில் தெரிகிறது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது, அது சாபத்தை காட்டில் ரொம்ப வேகமாக வேலை செய்கிறது, ரொம்ப
அற்புதமாக வேலை செய்கிற ஒன்று. ஆகவே இந்த ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறதுக்கு இந்த நாலு உதாரணங்கள், நாலு உதாரணங்களும் இந்த பாயங்கியர்களை பற்றி எப்படி எதிராக ஒரு சக்தி வேலை செய்து கொண்டிருக்குது, பிசாசானவன் மற்றவர்களை பயன்படுத்தி நம்முடைய வேலைக்கு எதிராக பல காரியங்களை செய்து வருகிறான் என்பது இந்த நான்கு உதாரணங்களிலும் நமக்கு வெளிப்படுகிறது. அது பாவத்தின் மூலமாக வந்த அந்த விளைவு. அது ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யறதுன்னு இந்த நாலு உதாரணங்களும் நமக்கு காண்பிக்கிறது. நாலு உதாரணங்கள் என்ன? ஒன்று யோசேப்பு. யோசேப்பை பார்த்தோம், எப்படி அவன் வந்து தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, கத்தருக்கு பயப்படுறான், கத்தருக்காக வாழ்றான், ஆனால் ஒரு தப்பும் செய்யாமலே அவனை எதிர்க்கிறார்கள், பயக்கிறார்கள், வெறுக்கிறார்கள், பொறாமப்படுறாங்க அவன் மேலே, அவனை குழியில் பிடிச்சி தள்ளுறாங்க, சிறையில் போடுறாங்க, இப்படியெல்லாம் நடக்குது, அநியாயமாக துன்பப்படுறான். ஆனால் அதன் மத்தியில் ஆசீர்வாதம் எப்படி அவனை உயர்த்துது, அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டான். சாபம் இருக்குது அதனால நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த நேரத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும், கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும் என்பதை வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அதெல்லாம் யோசேப்பில் பார்த்தோம் அந்த உதாரணத்தில். அப்புறம் தானியேலை பார்த்தோம், அவனும் அதே மாதிரி தான். இவர்களெல்லாம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக போய் வாழ்ந்தவர்கள், அந்த அடிமையாக இருக்கும்போதே தேசத்திலே உயர்ந்த பதவியை அடைந்தவர்கள், அவ்வளோ ப்ரொமோட் ஆகி அவ்வளோ பெரிய ஆள்களானவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகளாக அந்த தேசத்திலே ஆனார்கள். அவர்கள் பாவமும் சாபமும் அதன் மூலமாக உண்டான விளைவும் இவர்களை பிடிச்சி கீழே தள்ளுது. இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை மேலே தூக்குகிறது. இதெல்லாம் தான் அது அற்புதமாக காட்டுறது. போன வாரம் நெகேமியாவை பார்த்தோம், எருசலேமில் செவுத்தை கட்டுறதுக்கு நான் போகிறான், அவனும் அந்நிய தேசத்தில் போய் அடிமையாக இருந்தவன் தான். இப்போ எருசலேமுக்கு திரும்பி வந்து அந்த மதில்களை திரும்ப கட்டும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். அவனுக்கு எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை எதிர் சக்திகள் வேலை செய்து அதை கெடுக்கிறதுக்கு, இந்த கடவுளுடைய மனுஷனுடைய வேலையை நிறுத்துறதுக்கு எல்லா வேலையும் நடக்குதுங்க. ஆனால் அதன் மத்தியில் அவன் பெரிய வெற்றியை பெறுறான், பெரிய ஞானத்தை கர்த்தர் தர்றாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், அவனுடைய வெற்றியில் வாழ்க்கையில் தோல்வி அடையில வெற்றியை பெறுகிறான், சமுதாயத்திலே பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர்றான்னு பார்த்தோம். இன்றைக்கு நாலாவது உதாரணத்தை பார்க்க போகிறோம். இது ரொம்ப அற்புதமான உதாரணம், இதை கவர் பண்ணுறதுக்கு ரெண்டு வாரம் ஆகும், இந்த வாரமும் அடுத்த வாரமும் சொல்ல போகிறேன். ஏன்னா இது ரொம்ப விவரமான ஒரு காரியம், ரூத்தை குறித்த கதை. இது ஒரு பெண்ணை குறித்த கதையாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்குது, நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். மூணு ஆண்களை குறித்து பார்த்துட்டோம், இது ஒரு பெண்ணை குறித்த ஒரு கதை, ரொம்ப ரொம்ப நமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு காரியமாக இது இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க பெண்ணாக இருந்தாலே இந்த உலகத்தில் கஷ்டம்தான், நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். நம்ம ஊரில் பிறந்த ஆம்பளையாக பிறக்கணும் இல்லைன்னா பிறக்கவே கூடாதுலாம் சொல்லி எல்லாம் கேட்டுப்பட்டிருக்கேன், வாய் திறந்து பெண்கள் சொல்கிறது கேட்டிருக்கேன், பெண்ணாக பிறக்கிறதே ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரிலாம் அபிப்பிராயங்கள் உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அவங்க படுற பாட்டினால, கஷ்டத்தினால, சில துன்பங்களை அவங்களை அனுபவிக்கிறதுனால. ஆனால் கர்த்தர் எப்படி பெண்களோடு இருக்கிறார், பெண்களை அவர் எப்படி காண்கிறார், அவள் மேல்கள் கண்ணோக்கமாக இருக்கிறார், அவளை பாதுகாக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சமுதாயத்தில் பெண்களை ஒருவேளை நசுக்கவோ ஒடுக்கவோ இப்படியெல்லாம் பிரயாசங்கள் நடக்கலாம், இப்படியெல்லாம் வேலை நடக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட பெண்கள் எப்படி சிறந்து விளங்கலாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக ரூத் என்கிற அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அமைகிறது. அதனால் இந்த கதையில் ரெண்டு வாரம் பேச போகிறோம், சில காரியங்களை நிறையா இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பதற்கு முன்பதாக ஒன்று ரெண்டு காரியங்களை உங்களுக்கு, ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, இந்த ரூத்தின் கதை ஒரு அற்புதமான கதை, ஆனால் அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்ட் என்ன, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தி இருந்தார், குறிப்பாக வேலையை குறித்து. வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாருனோ அந்த வேலை எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான் அது நல்லா வருது, அதில் ஆசீர்வாதம் உண்டாகிறது, அதில் வந்து பெருக்கம் உண்டாகிறதுங்கிற காரியத்தெல்லாம், வேலையில் கர்த்தருடைய பங்கு என்ன என்பதை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் நல்லா போதிச்சு வச்சிருந்தார். ஆகவேதான் அவர்களுக்கு சில அனுசரிப்புகளை கொடுத்தார், குறிப்பாக சில பண்டிகைகளை கொண்டாட சொன்னார். ஒன்று அறுப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகைன்றதை கொண்டாடுன்றார். இன்னைக்கு கூட அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுறோம், ஆனால் அர்த்தம் எத்தனை பேருக்கு வழங்குதுன்னு தெரியல. அறுப்பின் பண்டிகை எதை குறித்தது பார், அறுவடை வந்திருக்குது,
இது வந்து கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் நம்மளை கையிட்டு செய்யற வேலையில் ஆசீர்வாத கட்டளையிட்டபடினால இது நடக்குது. கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும், கர்த்தரை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அறுப்பின் பண்டிகை. இந்த அறுவடையை கொடுத்ததே கர்த்தர். கர்த்தர் இல்லைன்னா அறுவடையே வராது. கர்த்தர் தான் மழையை கொடுக்கிறாரு, ஆசீர்வாத கொடுக்கிறாரு, அதனால தான் இவ்வளவு அறுத்திருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் சேர்ப்பின் பண்டிகைன்னு ஒண்ணு இருக்குது, வருஷ கடைசியில வர்றது. அது அறுப்பின் பண்டிகை வருஷத்துக்கு முதல்ல வருது. இந்த சேர்ப்பின் பண்டிகையும் அதுலேயும் சில காரியங்கள், அதை பற்றியும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில தான் இந்த ரூத்தில் நடக்கிற சம்பவம் நடக்குது. ரூத்தினுடைய கதையை வாசித்தீங்கன்னா, அறுக்கிற காலத்துக்கு தான் அவ பெத்லகேம் என்கிற ஊருக்கு திரும்பி மாமியாரோட வர்றா. அறுப்பின் காலத்தில் தான் போய் வேலையில் சேர்றா. அறுப்பின் காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. அதனால அது என்னன்னு ஒன்று ரெண்டு வசனத்தை மட்டும் வாசித்துறேன், அதுக்கப்புறம் போக போக இன்னைக்கும் அடுத்த வாரம் சொல்லும்போது இது பின்னணியை மனசில் வச்சுட்டீங்கன்னா நல்லா விளங்கும். ஒரு வசனம் வாசிக்க இருக்கிற வசனம் யாத்ராம் 23 அதிகாரம். யாத்ராம் 23:16 நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புகால பண்டிகையையும், வருஷம் முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. அறுப்பு பண்டிகை, சேர்ப்பு பண்டிகைன்னு ரெண்டு இருக்கான். அந்த அறுப்பின் பண்டிகையில் வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. அறுப்பு கால பண்டிகை எது குறித்து தான், விதைத்து அதன் மூலமா பலன் உண்டாகுது இல்லையா, அதனுடைய முதற் பலனை கொண்டாந்து கர்த்தருக்கு செலுத்துகிறது. இதை கரெக்டா பண்ண சொல்றார். அறுப்பின் பண்டிகை கொண்டாடி அது அப்ப வந்து முதற் பலன் எல்லாம் கொண்டாந்து கர்த்தருக்கு செலுத்தினாரு. அங்க சொல்ற இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது வேலைகளின் முதற் பலனை. அப்ப வேலையின் முதற் பலனை முதல்ல கர்த்தர் கொண்டு கொடுன்றார். வேலையின் மூலமா வர்ற அந்த வருமானத்தின் முதல் பலனை உடனடியாக கொண்டாடுறாரு, முதல்ல கொண்டாடுறாரு. அன்றைக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, அது வந்து என்ன மாதிரி சமுதாயம், ஒரு விவசாய சமுதாயம், எல்லாம் விவசாயம் தான் பண்ணாங்க. அந்த விவசாயத்தில் வருகிற விளைகிற பொருள்களை எடுத்துக்கிட்டு வந்து முதற் பலனை கொண்டாந்து கத்தருக்குன்னு நீ செலுத்து. எதுக்கு கத்தர் இதை வச்சு சாப்பிட போறாரா, இது கத்தர் தான் ஆக்கி சாப்பிட போறாரா, இது கத்தருக்கு தேவையாது, கத்தருக்கு இது முக்கியமே கிடையாது, இது கத்தருக்கு தேவைன்றதுனால இவங்களை கொண்டாட சொல்லல. சில நினச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் நம்மகிட்ட எல்லாத்தையும் கேட்கிறாரு, நம்மகிட்ட இருந்து வாங்கி தான் அவர் பிழைக்கிறாராக்கும், கிடையாது. இது இவர்களுக்கு முக்கியம், இவர்களுக்கு எதுதான் முக்கியம், அதில் இவர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அறுத்து வருமானம் வரும்போது ஒரு காரியம் இவர்களுடைய மனதில் வரவேணும், என்னன்னா வேலையில் கர்த்தருடைய பங்கு மிக பெரியது. வேலை வந்து ஏன் வேர்வை மட்டும் இல்லை, வெறும் ஏன் பிரயாசம் இல்லை, ஏன் ஞானம் இல்லை, ஏன் கஷ்டம், என்னுடைய கடும் முயற்சி மட்டும் இல்லை, வேலைங்கிறது அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் கடவுளுக்கு அதில் என்ன காட்டிலும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது என்னன்னா அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. வேலை செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதத்தினால தான் எல்லாம் உண்டாகிறது. அதனால தான் வேலையின் முதற் பலனை அப்படின்னு இருக்குது. இதை கனெக்ட் பண்றதுக்கு வேலையும் அதன் மூலமாக உண்டாக பலனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்குன்றது மனுஷனுடைய மனசுல என்ன இருக்க வேணும். இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல அது இல்லை பாருங்க, தங்களுடைய வேலைக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷனே இல்லைன்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய வேலையில வர்ற அந்த வருமானத்தை கொண்டு கர்த்தரை நான் ஆராதிக்கணும்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. அதுல கர்த்தருக்கு தான் நான் முதல்ல கொடுக்கணும், ஏன்னா அவர் இல்லைன்னா ஒண்ணுமே வந்திருக்காது. அந்த வேலையின் முதற் பலனை கொண்டாரு சொல்றாரு. ஏன் முதற் பலனியா, அப்புறம் கொண்டாந்தா என்ன, விளைஞ்ச பிறகு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டு தீந்து மிச்சம் மீதி இருக்கிறது ஏன் கொண்டு தர முடியாது, ஏன் அப்புறமா கொண்டு தர முடியாது, முதல்ல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு ஏன் கடைசியில் கர்த்தர் கொடுக்க முடியாது, ஏன் முதல்லனா கர்த்தர் அங்கே முதல்ல இல்லைனா பின்னால் எதுவுமே நல்லா நடக்க வாய்ப்பு கிடையாது. வாழ்க்கையில் அவர் முதலாவதாக இருக்க வேண்டும். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தோட நிதியும் தேடுங்கள். அந்த வசனத்திலேயே முதலாவதாக வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். முதலாவதாக முதல்ல கர்த்தர் வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு, கர்த்தருக்கு. முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது எல்லாமே நன்றாக வாழ்க்கையில அமையும் என்கிறது தான் இப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேலையின் முதற் பலன். அப்ப அதுக்குதான் வேலையில் முதல்ல விளைஞ்ச உடனே முதல்ல வந்த உடனே முதல்ல வர்றது கர்த்தருக்கு
கொண்டாட சொல்றாரு. ஏன்னா கொண்டாடும் போது என்ன சொல்றேன் நான், எனக்கு அது நல்லது, ஏன் எனக்கு அதை நினைவுபடுத்திக்கிறேன், எங்கிருந்து வந்துருதுன்னு, எப்படி நான் சாப்பிட்றேன்னு, எப்படி நான் நல்லா இருக்கிறேன், எப்படி நான் வளமான வாழ்க்கையை வாழ்றேன்றது எனக்கு நினைவுபடுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. நான் கொண்டாடுறேன், வேலையின் முதற் பலனை கொண்டாடுறேன். ரெண்டாவது உபாமம் புஸ்தகம் 16 உபாமம் 16:10-12 வரை உள்ள வசனங்கள். அவைகள் முடிந்த பின்பு வாரங்களின் பண்டிகையை உன் தேவநாயக கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவநாயக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாக பகுதியை செலுத்தி. என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய், அகார்டிங் டு த பிளெஸிங் யூ ரிசீவ் ஃப்ரம் த லார்ட், நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய், கர்த்தர் உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு அதுக்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை பகுதியை செலுத்தி. அப்ப கர்த்தர் கொடுக்கலன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏன் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வரோம், செலுத்துறோம்? ஏதோ கர்த்தருக்கு தேவைன்றதுனால அல்ல, அல்லது வேற யாருக்கும் தேவைன்றதுனால அல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கு காணிக்கை செலுத்துறோம்? காணிக்கை செலுத்துறது நமக்கு நல்லது. எப்படி நமக்கு நல்லது? எனக்கு நானே ஒரு ஒரு தடவை காணிக்கை செலுத்துவோம், எனக்கு நானே சொல்றேன், கர்த்தர் இல்லைனா என் கையில் நான் இன்னைக்கு ஒண்ணுத்தி கொண்டருவே முடியாது, ஏன்னா ஒண்ணுமே இருக்காது. கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்தபடி, என்னை ஆசீர்வதித்த அளவின்படி நான் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று செலுத்த போறேன். ஏன்னா எல்லாம் கர்த்தரிடத்துலதான் வருது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு இந்த பொருளாதாரத்தில் பெருக்கத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நான் அங்கீகரிக்கிறேன் கர்த்தருக்கு என்று காணிக்கையை கொடுக்கும்போது. அப்ப காணிக்கை பகுதியை செலுத்தி 11, உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் குமாரத்தையும் வேலைக்காரனும் வேலைக்காரியும் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் பிள்ளையும் விதவையும் உன் தேவனாய கர்த்தருக்கு கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு எல்லாரையும் கூப்பிடுன்றாரு. மனைவி பிள்ளைங்க வீட்டு வேலைக்காரங்க வேலைக்காரிகள் அப்புறம் பரதேசிகள் ஃபாரினர்ஸ் இருக்கிற வெளிநாட்டுக்காரங்க உங்க மத்தியில் வாசித்தா அவங்களெல்லாம் கூப்பிடுன்றாரு. திக்கற்றவர்கள் விதவையெல்லாம் கூப்பிடுன்றாரு. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீ வேலை செஞ்ச நிறைய வந்திருக்குது, விளைஞ்சிருக்குது. இப்போ இதை வந்து திக்கற்றவர்கள் விதவைகள் இவர்களுக்கெல்லாம் நீ பகிர்ந்து கொடுக்க போற. ஒரு ஃபாரினர் இருந்தான்னா கூட, வெளியூர்காரன் வெளி தேசத்துக்காரன் பஞ்சத்தில் அடிபட்டு இங்க வந்து பழைக்கலான்னு வந்தா கூட அவனுக்கு கூட இதுல இருந்து பகிர்ந்து கொடுக்க போற. அதனால எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுங்கன்றார். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுங்க, ஏன்னா எல்லாரும் இதன் மூலமாக பலனை அனுபவிக்கிறீங்கன்றார். அப்ப சொல்றாரு, நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து 12 இந்த கட்டளையில கை கொண்டு விழும்படி செய்ய கடவாய். ஒன்னு மனசுல வச்சுக்கோன்றாரு. எங்க இருந்து வந்த ஞாபகம் வச்சுக்கோ. எங்க இருந்த? எகிப்தில் இருந்த, அடிமையா இருந்த, அற வைத்து கஞ்சிக்கும் அண்ட ஒரு குடிசைக்கும் படாத பாடுபடுத்தினாங்க. அங்க செங்கற்சூளையில வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கதறி அழும்போது கர்த்தர் அந்த கதறுதலை கேட்டு இறங்கி வந்து விடுவித்தார். பார்வோனையும் அவனுடைய சேனையும் ஒன்னு இல்லாமாக்குனாரு. பலத்த கரத்தினாலே உங்களை விடுவித்தார். ஏன்னா கர்த்தர் நீங்க அடிமையா இருக்கிறது விரும்பல, ஏழையா இருக்கிறது விரும்பல, கஷ்டப்படுறத விரும்பல, துன்பப்படுறத விரும்பல, இன்னொருத்தருக்கு அடிமையா வேலை செய்யறத கர்த்தர் விரும்பல, அதுல இருந்து உங்களை விடுவித்தார். அதனால இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் எங்க வந்திருந்தது, எங்க இருந்து வந்ததுன்னு மறந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது, அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கபடி கொண்டாருங்கன்றார். ஏன்னா எல்லாமே நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. பரதேசி திக்கற்றவர்கள் விதவைகள்லாம் மறந்துடாத. ஏன்னா கர்த்தர் கஷ்டப்படுறவங்களை எப்பவுமே நோக்கி பார்க்கிறாரு அப்படின்றாரு. அடிமையா இருந்ததையும் மறந்துடாத. இன்னொருத்தனை அடிமைப்படுத்தாத, இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தாத, வட்டி மேல வட்டி வாங்கி அவனை கொடுமைப்படுத்தாத, அவனை கீழே தள்ளாத, நசுக்காத, பொருளாதார ஒடுக்குதல் நசுக்குதல் இதெல்லாம் பண்ணாத. ஏன்னா ஒன்ன பண்ணாங்க, அதுல இருந்து ஒன்ன நான் விடுவிச்சேன். அப்பன்னா என்ன அர்த்தம்? அது தவறு, அந்த கொடுமை தவறு, அந்த கொடுமையை நீ இன்னொருத்தனுக்கு பண்ணாத. ஏன்னா நீ அதுல இருந்து விடுதலை அனுபவிச்சிருக்க, பண்ணாதேங்கிறார். இதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்காக தான் கர்த்தர் இந்த மாதிரி காணிக்கை குணம் செலுத்தி சொல்றாரு. ஏன்னா அவரிடத்து தான் எல்லாம் வருது, அவருடைய ஆசீர்வாதம். இதை நான் திக்கற்ற ஒரு விதைகளோடு பங்கிட்டு கொள்ள வேணும். அதனால தான் பாருங்க, கர்த்தர் வந்து இவர்ல வசதியான ஒரு நிலையில வைக்க அவர் ஆசைப்பட்டார். பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு வைக்க ஆசைப்பட்டார். ஏன்? அவங்களுக்கு நிறைய இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா நிறைய இருந்தாதான் கொஞ்சம் குறைவுள்ளவனுக்கு இவர்கள் தர முடியும். அதனால தான் நிறைய இருக்கணும்னு
கத்தர் ஆசைப்படுறார். அப்ப நீங்க மூன்று காரியங்கள் இந்த ரெண்டு வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்னு, நம்முடைய பலன் எல்லாம், நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற பலன் கனிகள் எல்லாம் நாம் பலகி பெருகும் போது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், அதெல்லாம் எங்க இருந்து வருது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து உண்டாகிற ஒன்று, அது இல்லைனா ஒண்ணுமே வராது. ரெண்டாவது, இந்த பலன்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் மூலமா வருதுன்னு மட்டும் இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை வேலையின் மூலமா தான் கொடுக்கிறார் கர்த்தர். இவங்க செய்யற வேலையை ஆசீர்வதித்து வேலையின் மூலமா தான் பொருளாதார பெருக்கத்தையும் பலனையும் கொடுக்கிறாரு. மூணாவது, பொருளாதார பெருக்கத்தை அனுபவிச்சு நல்லா இருந்து நிறைய சம்பாதிச்சேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்லை, திக்கற்றவர்கள், விதவைகள், உதவியற்றவர்கள், அவர்களுக்கு உதவி செஞ்சு அவர்களும் உங்களை மாதிரி நல்ல நிலைக்கு வர்றதுக்கு, அவர்களும் ஒரு நாளைக்கு நல்ல ஒரு படிப்பை படிச்சு நல்ல வேலைக்கு வந்து நல்லா சம்பாதிச்சு உங்களை மாதிரி நல்லா இருக்கிறதுக்காக உதவி செய்வேனா அதை மறந்துடாதீங்கன்றார். நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதாது, அவர்கள் நல்லா இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கணும் உங்க தேசத்துல, இல்லைனா தேசமே சரி வராதுன்றார். அதனால தான் பாருங்க, இந்த ஜூடேயோ கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற கண்ட்ரிஸ் தேசங்கள், அதாவது இந்த யூத கிறிஸ்தவ போதனைகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு போதனைகள் அடிப்படையிலே உண்டாயிருக்கிற தேசங்கள் இருக்குது பாருங்க, அங்க போய் பார்த்தீங்கன்னா திக்கற்றவர்கள் விதவிகளை விடவே மாட்டாங்க, பிச்சை எடுக்க விடவே மாட்டாங்க, தெருவுக்கு வர்றதுக்கு விடவே மாட்டாங்க, தெருவுக்கு வர்றதுக்கு விடவே மாட்டாங்க. நாதியற்றவர்களாக இருக்கவே முடியாது, சாப்பாடு இல்லைன்னு இருக்கவே முடியாது. ஏன்னா அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்குது, அவங்களுக்கு ஒரு வீடை கொடுத்து வேண்டிய சாப்பாடை கொடுத்து கையில் வேண்டிய காசை கொடுத்து அவங்க ஒன்றும் முடியலனா அவங்க பேசாமல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி விட்டுறது. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க, அதனால தான். எத்தனையோ இடங்களில் இதை பார்க்கலாம், நடைமுறையில் இன்னைக்கும் அதை பயிற்சி வைக்கிறேன் பார்க்கலாம், இருக்கிறாங்க ஜனங்கள்லாம். எப்படி ஒரு சிலர் நல்லா இருந்துகிட்டு மீதியெல்லாம் கஷ்டப்படுறத பார்க்க முடியும் நம்ம? அதை வந்து அரசாங்கமே செய்யணும், அது மட்டும் இல்லாமல் நாமளும் தனிப்பட்ட விதத்தில் அதை மனசில் வைக்கணும். யாருமே செய்யலைனா கூட நம்ம செய்யணும். அதனால தான் செழிப்பு ரொம்ப அவசியம் பாருங்க. எதுக்கு கர்த்தர் நமக்கு ஆஸ்தியை தர்றாரு, ஐஸ்வர்யத்தை தர்றாரு, எதுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு, பெருக்கத்தை தர்றாரு? ஏன்னா நிறைய இருந்தாதான் இல்லாதவர்களுக்கு நாம செய்ய முடியும். அப்போ ஒரு காரியத்தை இது போதிக்குது, என்னன்னா நம்முடைய வேலை வந்து கத்தர் செய்த வேலையினுடைய தொடர்ச்சி. கத்தர் என்னத்துக்கு வேலை செஞ்சாரு? தேவன் வேலை செஞ்சார், ஆறு நாள் வேலை செஞ்சு ஏழாவது நாள் ஓய்வு இருந்தார். ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆதியாகமத்தில் முதல் வசனத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் ஆறு நாள் வேலை செஞ்சு ஏழாவது நாள் ஓய்வு எடுக்கணும்? ஆறு நாள் என்ன வேலை செஞ்சார், எதுக்கு வேலை செஞ்சார்? நீங்களும் நானும் வசிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், நமக்கு வேண்டிய பல வகைகள் பயிர் வகைகள் எல்லாத்தையும் உண்டாக்கி, நமக்கு வேறிய சூரியன் சந்திரன் நட்சத்திரம் முதற்கொண்டு மீன்கள் பறவைகள் மிருகம் முதற்கொண்டு நமக்கு வேண்டிய புல் பூண்டு வகைகள் எல்லாம் முதற்கொண்டு எல்லாத்தையும் உண்டாக்கி நமக்காக வேலை செய்தார், நமக்காக வேலை செய்தார், நமக்காக வேலை செய்தவர் இன்றைக்கு நம்மள வேலை செய்ய சொல்றாரு. நம்ம எதுக்காக வேலை செய்யணும்? அவரை மாதிரியே மாடலை பின்பற்றணும் நம்ம. அவர் நமக்காக வேலை செய்தார், நாம் வந்து மற்றவர்களுக்காக வேலை செய்கிறோம். நம்முடைய செய்யற எல்லா வேலையும், நம்முடைய வேலை வந்து ஏது வேலை, ஏன் அது கடவுளுடைய மாடலின்படி வேலையா இருக்குதுன்னா அந்த வேலையின் மூலமாக யாருக்கோ பயன் உண்டாகிறது. இது புரிஞ்சுக்கலன்னா பாருங்க எதையுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். வேலைனாலே அதுதான், வேற வேலையே கிடையாது. வேலையே மற்றவர்களுக்கு பயன் உண்டாகிறதுக்கு தான் வேலை. உங்களுக்கு எதுக்கு சம்பளம் தர்றாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க பாவம் கஷ்டப்படுறீங்க, மாசம் வாடகை தரணும், பிள்ளைக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும், பரவாயில்ல உனக்கு இவ்வளவு சம்பளம் தான் தர்றேன் அப்படி யாராவது சொல்லுவாங்களா உலகத்துல? எவனும் கொடுக்க மாட்டான் அதுக்கு. எதுக்கு தெரியுமா சம்பளம் தர்றாங்க? நீங்க செய்யற வேலையின் மூலமாக சில பயன்கள் மற்றவர்களுக்கு உண்டாகிறது, அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். நீங்க செய்யற வேலையில் ஒருத்தருக்கும் பயன் இல்லை, ஒருவருக்கும் காலனா கூட அதுக்கு பிரயோஜனப்படாதுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நான் சொல்றேன், நீங்க எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, அந்த வேலையின் மூலமா உங்களுக்கு வருமானம் வருதா? நீங்க சாப்பிட்றீங்களா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? எதுக்கு தெரியுமா உங்களுக்கு வருமானம் வருது? உங்க வேலை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக
இருக்கிறது. இதான் அடிப்படை கான்செப்ட், வேலையினுடைய கான்செப்ட். பைபிள் அப்படிதான் வேலையை பற்றி அப்படிதான் போதிக்கிறது. வேலை கர்த்தர் நமக்காக வேலை செஞ்சார், நாம் மற்றவங்களுக்காக வேலை செய்கிறோம். இது நிறைய பேர்கிட்ட கிடையவே கிடையாது பாருங்க. பைபிள் கான்செப்ட் கிடையாது, பைபிள் பிலாசபி கிடையாது. அவங்க சொந்த பிலாசபி வச்சிருக்கிறாங்க. என்ன பிலாசபி? கெட் ஆல் யூ கேன். வேலையில் எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டு, எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி. கெட் ஆல் யூ கேன். அப்புறம் கேன் ஆல் யூ கெட், கிடைச்சதெல்லாம் மூட்டை கட்டு. அப்புறம் மூணாவது சிட் ஆன் த கேன், அந்த மூட்டை மேல பத்திரமா உட்காந்துக்கோ. அவனுக்கு ஒரு சல்லி காசு இயாத, வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சு மூட்டை கட்டி பத்திரமா உட்காந்து அமுக்கிக்கோ அப்படியே மொத்தமா. ஒருத்தனுக்கு ஒரு நய பைசா ஈயாத. தப்பு. பைபிள வாசிக்கல அர்த்தம், பைபிளே விளங்கல அர்த்தம், வாழ்க்கையே விளங்கலன்னு அர்த்தம், ஒன்னும் விளங்கலன்னு அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. பைபிளே சொல்லியிருக்கு நம்ம மற்றவங்களுக்காக தான் வேலை செய்யறோம். வேலைங்கிறது யார் வேலை செஞ்சாலும் சரி, உங்களை அறியாமலே நீங்க மற்றவங்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு டீச்சர் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை உருவாக்குறாங்க, எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அதுக்கு தான் சம்பளம் உங்களுக்கு. வேலையே மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான். அப்புறம் வேலையில வர்ற வருமானம் கூட அப்படிதான் இருக்கணும்னு வேத வசனம் போதிக்குது பாருங்க. நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:28 பாருங்க சொல்லுது. திருடுகிறவன் 4:28 எபேசியர், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. கவனிச்சிங்களா? திருடவன் திருடக்கூடாதான். இப்ப என்ன பண்ணுமா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன் திருடாதென்றாரு. திருடாத வேலை செய்கின்றாரு. ஆனா நடுவில் என்ன சொல்றாரு? எதுக்காக வேலை செய்யணும்னு சொல்றாரு. திருடாம வேலை செய்ய, வேலை செஞ்சு என்ன பண்ண போறேன்? சம்பாரிச்சு நல்ல மூட்டை கட்டி அந்த மூட்டையில பத்திரமா உட்காந்துக்கிற கிடையாது. திருடாத வேலை செய்ய. எதுக்கு வேலை செய்யணும்? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. நிறைய பேருக்கு இது புரியுறதே இல்லை பாருங்க. நல்லா செழிப்பா இருக்கணும்னு சொன்னா புரிய, நம்மள கூட சொல்லுவாங்க, ஏதாவது நம்மளை திட்டிட்டு கிடப்பாங்க. நான் தான் சொல்றேன், நீ திட்டு தாராளமா, நான் நல்லா தான் இருக்க போறேன். என் வேலையை மற்றவங்களை நல்லா இருக்கிறதுக்காக தான் போயிச்சுட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை என் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு என் வேலையை செய்யறேன்? திங்கக்கிழமையிலும் சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சு இன்னைக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டாந்து இதை கொடுத்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எனக்காகவா, என் பிழைப்புக்காகவா அதை செய்துட்டு இருக்கேன்? கிடையவே கிடையாது. உங்களுடைய பிழைப்புக்காக, நீங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, நீங்கள் உயர வேணும் என்கிறதுக்காக, உங்களுக்கு இது பயன்பட வேணும் என்கிறதுக்காக, நீங்க வாழ்க்கையில உயர வரணும்ன்றதுக்காக, பிரச்சனைகளை மேற்கொள்ளணுங்கிறதுக்காக, நன்றா இருக்கணுங்கிறதுக்காக வேலையா தான் கான்செப்ட் பாருங்க. அது இல்லைன்னா வேலையில ஆள் சரியாவே இருக்க மாட்டான் பாருங்க. இது வந்துச்சுன்னா ஒரு பயபக்தி வந்துடும். நான் செய்யற வேலை எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே வேலையை ஒழுங்கா செய்வோம். டீ குடிக்க போயிட்டு ஒரு மணி நேரம் எடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு இது விளங்கலன்னு அர்த்தம். விளங்கலன்னு அர்த்தம் வேலையை சபிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க. விளங்க

அந்த வேலை அப்படிதான், வேலையினுடைய பேசிக் கான்செப்ட் தான். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்ய கடவன். யாருக்காவது குறைவு இருந்தா அவர்களுக்கு நம் மூலமா கிடைக்கும்படி. நம்மகிட்ட நிறைய இருந்தா கொடுக்கறது ஒரு பிரச்சனையே இருக்காது பாருங்க. நம்மகிட்ட இல்லைன்னா இன்னொருத்தின்னு போய் நம்ம தான் கையேந்திட்டு இருக்கணும். நம்மகிட்ட நிறைய இருந்தா நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு நாம கொடுக்க முடிகிறது. சரி, இதெல்லாம் தான் அடிப்படை. இதன் அடிப்படையில தான் ரூத்தை வாசிக்கணும். ஏன்னா ரூத்துல இதெல்லாம் அப்படியே பிராக்டிஸ் பண்றதை பாக்குறோம். வேலை குறித்த இந்த பிலாசபி, இந்த தத்துவம் அப்படியே ரூத்துவின் புஸ்தகத்திலே அவள் செய்ய போகிற வேலையில, போவாஸ் என்கிற அந்த எஜமானிடத்தில் அவள் செய்யற வேலையில இதெல்லாம் அப்படியே வெளிப்படுகிறது. அப்படியே பார்ப்பீங்க நடைமுறையில், அப்படியே இந்த பிலாசபி அப்படியே ஒர்க் அவுட் ஆகிறத பார்ப்பீங்க. அப்படியே நடைமுறையில பயிற்சி வைக்கப்படுகிறத பார்ப்பீங்க. அதனால்தான் இந்த வசனங்கள் முக்கியம். இது இல்லைன்னா ரூத்து சரியா விளங்காது. சரி, ரூத்தின் புஸ்தகத்துக்கே செல்வோம். ரூத்தின் புஸ்தகம் எங்க இருக்குன்னு தெரியுமா? உபாமம் தாண்டி, யோசுவா தாண்டி, அப்புறம் நியாயாதிபதிகள் தாண்டி ரூத் இருக்குது. ஏன் நியாயாதிபதிகள் பக்கத்தில் இருக்குதுன்னா, நியாயாதிபதிகள் வாழ்ந்த காலத்தில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த ஆண்டு வந்த காலத்தில், ராஜாக்கள்லாம் உண்டாரத்துக்கு முன்னால நியாயாதிபதிகள் இருந்தாங்க இல்லையா? மோசே இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே கொண்டு வந்த பிறகு, மோசேக்கு பிறகு நியாயாதிபதிகள் ஆண்டார்கள். நியாயாதிபதிகள் ஆண்ட கால அந்த காலகட்டத்திலே இந்த கதை, இந்த சம்பவம் நடக்கிறது. அதனால்தான் நியாயாதிபதியின் புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகமாக இது வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எந்த நாட்கள்னு சொல்லியிருக்கு பாருங்க. இது ரியல் கதை. சரி, கதைன்னு சொன்ன கதைன்னு சொல்ற வார்த்தையே சரியில்லை பாருங்க, அதை அவாய்ட் பண்ணும். உண்மையாவே நடந்த சம்பவம் இது, வரலாற்றில் உண்மையான ஒரு சம்பவம் இது. கதைன்னு சொன்ன எப்படி வரும்னா, கதை ஒரே ஒரு ஊர்லே, இங்கிலீஷ்ல எப்படி வரும், லாங் லாங் கோ, சோ லாங் கோ, எவ்வளவு லாங் கோ என்ன கதை யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது நடக்கல, கதை அது. அதான் கதை, கதை விடுறாருன்றோம் இல்லையா? இது கதை கிடையாது, இது நிஜம். இது எதுக்கு இங்க எழுதி வச்சிருக்காங்க இந்த கதை, இந்த பெண்ணுடைய கதை எங்க எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க? வேதம் வந்து ஒரு சரித்திர வரலாறு புஸ்தகம் கிடையாது, வேதம் வந்து ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு பயன் உண்டாகும்படியாக, நாம சிறந்து விளங்கும்படியாக, நாம நம்முடைய வேலையை குறித்து காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கப்படும்படியாக இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆவிக்குரிய கருத்துக்களை பார்க்கறதுக்காக தான் இதை படிக்கணும். அப்ப எப்படி ஆரம்பிக்குது? நியாயாதிபதிகள் ஆண்ட காலத்தில் பெத்லகேம் ஊர்ல ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் ரெண்டு குமாரரோடும் அங்கே வசிச்சு வர்றான். அங்க வசிச்சு வரும்போது அங்க ஒரு பஞ்சம் அங்கே உண்டாகிறது. அந்த பஞ்சம் உண்டாகும் போது எங்கேயாவது போலான்னு தான் தோணும் இல்லையா? இங்க வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை அப்படின்னு ஒண்ணு, சரி ஏதாவது துபாய் போலாமான்றாங்க இல்லையா ஜனங்க, அந்த மாதிரி எங்கேயாவது போலாமான்னு அந்த காலத்துல பார்த்தப்ப, பக்கத்துல மோவாபியருடைய ஊர் தேசம் இருக்குது, அங்க போறாங்க. எலிமிலேக் என்கிற இந்த மனுஷனும் அவனுடைய மனைவி நவோமி என்பவளும், அவர்களுக்கு ரெண்டு குமாரர்கள், குடும்பமா அவர்கள் அப்படியே இமிகிரேட் ஆயிடுறாங்க, வேற ஊருக்கு தேசத்துக்கு போயிடுறாங்க. அந்நிய தேசத்தில் போய் அங்கே குடியிருக்காங்க. ஏன்னா முடியல, இங்கே வந்து வேலையும் இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை, பஞ்சம் இருக்குது. போய் அங்கே குடியேறி அங்கே வாழ்கிறாங்க. வேலை கிடைச்சதோ இல்லையோ, பையனுக்கு ரெண்டு மனைவி கிடைச்சிது. அங்கே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி அங்கே இருக்கிறார்கள். இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய ட்ராஜடி ஆகிடுது. கொஞ்ச நாள் பொறுத்து பெரிய ட்ராஜடி. பெரிய ட்ராஜடினா சாதாரண காரியம் இல்லை பாருங்க. சாபம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். மனுஷ வாழ்க்கையில இந்த உலகத்திலே பாவத்தின் மூலமாக பிரவேசித்த மரணமும் சாபமும் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அங்க போய் பிழைப்புக்கு வந்தவங்க இவங்க போய் அங்க கல்யாணம் பண்ணி மூணு ஜோடிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எலிமிலேக்கு நவமி, ரெண்டு பிள்ளைங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இருக்கிறாங்க. மூணு ஆண்களும் செத்து போறாங்க அங்க. இதை விட ஒரு ட்ராஜடி இருக்கவே முடியாது. மூணு பெண்களும் கைவிடப்பட்டவர்களாய், திக்கற்றவர்களாய், அங்க என்ன பண்ணுன்னு தெரியாம அந்த இடத்துல நிற்கிற ஒரு காலம் வந்து விட்டது. கணவர் இல்லை, அந்த தேசத்துல எந்த நிலமும் இல்லை, உரிமை இல்லை, ஒன்றும் இல்லை, அந்நியர்கள் அவர்கள், வருமானத்துக்கு வழி இல்லை. நவமி சொல்றா, என்னுடைய பேரை மாறால்னு கூப்பிடு, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை கசப்பாகி விட்டது. மாறால்ன்றதுக்கு கசப்பு என்று அர்த்தம். என் பேரையே மாத்திக்கிறேன்றா. நவமி இல்லை, நான் மாறாள், கசப்பு, என் வாழ்க்கை கசப்பால் நிறைஞ்சிருக்குது, கசக்குது வாழ்க்கை அப்படிங்கிறா. அப்ப என்ன பண்றது? இப்போ அந்நிய தேசத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறா,
அவர்கள் ரெண்டு பேரும் அந்த மனைவியர்மார் ரெண்டு பேரும் பையன்

0: மனைவி மாதிரி ரெண்டு பேரும் அந்த ஊருக்காரங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே விட்டுட்டுவோம், ஏன்னா இவங்க அம்மா அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அங்கே வேற கல்யாணம் பண்ணி இவங்க நல்லா இருக்கலாமே, இவங்க நம்ம ஊருக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறா, நீங்கள் ரெண்டு பேரும் போங்க, உங்கள் பெற்றோர் வீட்டுக்கு போங்க, அங்கே போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், இனிமேலாவது நான் போகிறேன், எங்கள் ஊருக்கு திரும்பி போகிறேன்றா. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் இப்போ பஞ்சம்லாம் நின்று போச்சு, இப்போ திருப்பியும் கத்திர அவர்கள் ஆசீர்வதி பஞ்சம்லாம் பாருங்கள் ஏன் வருது இஸ்ரவேல் இருக்குன்னா, முக்காவாசி நேரம் கத்திர மறந்து அதை எதையும் செய்து அக்கிரமம் பண்ணி கத்திரி கீழ்படியாமல் போய் ரொம்ப முரட்டாட்டம் பண்ணுறதுனால சில நேரத்தில் இந்த பஞ்சம் அது இதுன்னு வந்து அவர்களை தாக்குகிறது. எப்போல்லாம் அவர்கள் கத்திரத்தில் வந்து திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறாங்களோ அப்போல்லாம் ஆசீர்வாதம் திரும்ப வந்துடுது, நல்லா விளையுது, உருப்பிடுறாங்க, அந்த மாதிரி ஆகுது. இப்போ நல்லா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அவர் திரும்பி போயிடலான்னு பார்க்குறா. ஏன்னா அங்கே வந்து விதவைகளுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்தில், விதவைகளுக்குன்னு சில சலுகைகள் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது, அவருடைய பராமரிப்பதற்கு வேண்டிய சட்டங்கள்லாம் சிலதெல்லாம் அங்கே கரெக்டாக கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு. பாருங்க, அங்கே திக்கற்றவர்கள் விதவைகளை பராமரிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு உரிய சட்டங்கள் அங்கே இருக்குது, அங்கே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லி அவர் திரும்பி போறேன்றா. இந்த ரெண்டு மருமகளையும் இருக்க சொல்றா. இருக்க சொல்லும்போது அதில் ஒரு மருமக மாட்டேன்றா, மாமியாரோட அவ்வளோ அட்டாச் ஆயிட்டா. இது மாமியார் மருமக கதை வேற. மாமியார் மருமகனாலே சண்டை தான் வரும்னு நம்ம பேசிக்குவோம், ஆனா இங்க வந்து வித்தியாசமான ஒரு கதை, அற்புதமான ஒரு கதை. மாமியார் எந்த அளவுக்கு விரும்புறானா, இவ சொல்றா 16 வசனத்துல, நீ போ உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு அவ சொல்லும்போது, மாமியார் சொல்லும்போது சொல்றா, அதற்கு ரூத், நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், பேசவே பேசாதன்றா. நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒருத்தர் சொன்னார், கல்யாணத்தில் நல்லா பிரசங்கம் பண்ணலையா அதுன்னு, தெரியல நம்ம ஊரில் பண்ண முடியுமான்னு தெரியல. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். நீ போகிற இடத்துக்கு தான் நான் வருவேன், நீ தங்குற இடத்துல தான் அங்கே தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்கே சாகுறியோ அங்கே தான் சாவேன் நானும், எங்கே அடக்கம் பண்ணுறாங்களோ உன்னையும் அங்கே என்ன அங்கே தான் என்னையும் அடக்கம் பண்ணும், உன்னோட ஒன்றிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது, இனிமே வந்து திரும்பி பார்க்கவே மாட்டேன், இதை பற்றியே பேசாதேங்கிறா. கடைசியில் நவமி கிளம்பும் போது திரும்பி தன்னுடைய ஊருக்கு பெத்லகேமுக்கு கிளம்புறா. கிளம்பும் போது இவளும் கூட திரும்பி வருகிறாள். திரும்பி வந்த பிறகு சில காரியங்கள் அங்கே நடக்கிறது, அற்புதமான சில காரியங்கள். இது இதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து இதை நான் சொல்ல போறேன். முதல் காரியம் என்னன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் மேல இவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆசீர்வாதம் தான் நாம் செய்கிற வேலையிலெல்லாம் பலனை கொடுக்கிறது என்பதை இந்த நவமி ரூத் மட்டும் இல்லை, போவாஸ் கூட நம்புகிறான். இவருடைய வார்த்தையிலிருந்தே அது வெளிப்படுகிறது. இவருடைய வார்த்தையில வாசித்தீங்கன்னா, இவங்க சொல்ற காரியங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த கதையை வாசிங்க, ரொம்ப சின்ன புஸ்தகம் தான். இந்த கதையை வாசித்து பாருங்க, அடுத்த வாரத்துக்குள்ள நல்லா வாசிக்காதவங்கெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதை கவனிங்க, ரூத் வாயிலிருந்து வர்றதை கவனிங்க, போவாஸ் வாயிலிருந்து வர்றதை கவனிங்க, நவமி வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கவனிங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் எல்லாத்தையும் நல்லதெல்லாம் கொண்டாடுது வாழ்க்கையில் அப்படிங்கிறத எத்தனை முறை திரும்பி திரும்பி சொல்றாங்கன்றத நல்லா கவனிச்சு பாருங்க. அது மேல அவர்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதை நான் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஒன்றும் வாஸ்து காண்பிக்கிறேன். நான் இந்த புஸ்தகம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம் பாருங்க. இதில் பெரிய அற்புதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால அற்புதம்னு சொல்லலை நான். அற்புதம்னா அதிசயமாக நடக்கிறது, அந்த மாதிரிலாம் அதிசயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய முடவர் நடக்கிறது போலியோ, குருடர் பார்வையடையோ, அந்த மாதிரி அற்புதங்கள் இங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன தெரியுமா இருக்குது, அற்புத விதமாக கர்த்தர் நடத்துகிறார். சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்குது, பெரிய அதிசயிக்கத்தக்கதாக ஏதோ நடந்த மாதிரி தெரியல, ஆனால் உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது. அந்த விதத்தில் கர்த்தர் நடத்துறார். நாம வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அற்புதம் அற்புதம்ன்றாங்க, அற்புதத்தை நம்புறாங்க, அற்புதத்தை தேடுறாங்க. ஆனா அற்புதத்தை காட்டிலும் பெருசு ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா, ஆசீர்வாதம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உண்மையா சொல்ல போனா ஆசீர்வாதத்தை பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அற்புதத்தை பற்றி தான் தெரியுது. நிறைய அற்புத கூட்டங்கள், யார்கிட்ட அதை எழுதி போட்டா அவருக்கு ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், இங்க போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டா இவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டா அற்புதம் நடக்கும், இதுதான் கிறிஸ்தவங்க நிறைய பேர் நம்புறாங்க. நல்லது, ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வாழ நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அதிகமா அற்புதங்களை காட்டிலும் பெருசு ஒண்ணு இருக்குது, அது பேர் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை நல்லா புரிஞ்சுட்டு ஆசீர்வாதத்துல வாழ ஆரம்பிச்சா அற்புதமே அவசியப்படாது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அற்புதமே கிடையாது. ஏன்னா அற்புதம் அவசியமே கிடையாது, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு பாருங்க, பிரச்சனை ரொம்ப எல்லை மீறி போய் ரொம்ப கஷ்டம் இருக்கும் போது தான் அற்புதம் தேவைப்படுது. இதுலயே போய் சிக்கிக்கிட்டு அவஸ்தப்படும் போது தான் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், எனக்கு விடுதலை வேணும், அற்புதம் வேணும்ன்றோம். ஆசீர்வாதம் இருக்கும்போது ஆண்டவர் அற்புதமா நடத்துகிறார், காக்கிறார், பிரச்சனை தப்பு வைக்கிறார், எல்லாம் பண்றாரு. அப்ப ஆசீர்வாதத்தை தான் பாக்குறோம். அங்க 1வது அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா மீன்கள் பறவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புன்றார் மீன்களை பார்த்து, பறவைகளை பார்த்து சொல்றார் ஆகாயத்தை நிரப்புன்றார், பலுகி பெருகி நிரப்புன்றார். ஆசீர்வதித்தாருன்னே இருக்குது, மனுஷனை உண்டாக்கணும்னு ஆசீர்வதிக்கிறார் தேவன். அவர்களை பார்த்து ஆதாமியும் ஏவாளையும் பார்த்து சொல்றார் பலுகி பெருகி பூமியின் நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்குது. அப்ப ஆசீர்வாதம் 1வது அதிகாரத்தில் இருக்குது. அற்புதத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது அங்க. ஏன்னா அற்புதம், அற்புதத்தை காட்டிலும் ஆசீர்வாதம் பெரியது. அப்ப இங்க பெரிய அற்புதம் மாதிரி ஒண்ணு நடக்கல, சாதாரண கதை மாதிரி இருக்குது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கரம் எப்படி அதிசயமான காரியங்களை அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில செய்கிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். வேலை செய்யறாருன்னு சொன்ன தேவன் மனுஷனுக்காக வேலை செய்து தோட்டத்தை நட்டு உண்டாக்கி எல்லாம் பண்ணார், உலகத்தையே உண்டாக்குனார், நமக்காக தான் அவர் வேலை செய்யறாருன்னு சொன்னேன் இல்லையா. அந்த தேவன் வேலையை நிறுத்திடல, இப்போ அவர் இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இவங்களை அங்க கொண்டு போறாரு. இந்த திக்கற்ற ரெண்டு விதவைகள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வருமானம் இல்லை, காசு இல்லை, ஒரு ஆண் துணை இல்லை, பயங்கரமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க, கொண்டு போறாங்க. கர்த்தர் இவர்களுக்காக வேலை செய்யறாரு, இவர்களுக்கு முன் சென்று காரியங்களை ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தி வழிவாசலை உண்டாக்குகிறார். அற்புதமா இவர்களுக்காக வேலை செய்யறார், அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இவருடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் மேல இவங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்குதுன்னு பாருங்க. கர்த்தர் வேலை செய்யறாரு, ஆனா நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் மேல நம்பிக்கை கிடையாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யாருன்னு இருக்குது, ஆனா கர்த்தர் நம்ம சைட்ல இருக்காருன்னு கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எதிரியதான் பெருசா நினைக்கிறாங்க, கூட இருக்கிறவர் ஒன்னும் பெருசா நினைக்கிறதே கிடையாது, அவர் இல்லாத போலதான் நினைக்கிறாங்க. கவனிங்க, சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். 2வது அதிகாரத்தில் ரூத்துல 4வது வசனம் பாருங்க. போவாஸ் என்கிறவன் பெரிய ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரன், ஒரு பெரிய ஐஸ்வர்யமானவன், ஆஸ்திக்காரன். அவன் வர்றான் தோட்டத்துக்கு, அவனுடைய தோட்டத்துக்கு வர்றான், அறுக்கிறவர்கள் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றா, அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக என்றான். அறுக்கிறவங்கன்னா வேலைக்காரங்க, அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பெரிய வயல் இருக்குது இவனுக்கு, கோதுமை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வார்கோதுமை கோதுமை அருகு அறுவடையின் காலம் இது. அப்பதான் இந்த சம்பவமே நடக்குது, இந்த கதையே நடக்குது பாருங்க. இவன் வந்து அப்பதான் போயிருக்க, இவங்க எல்லாம் இப்ப பெத்லகேமுக்கு திரும்பி போயிருக்கிறாங்க. இந்த போவாஸ் வயல்வெளிக்கு வர்றதை பற்றி இங்க சொல்லியிருக்கு. எப்படி சொல்லுது, அங்க வயல்ல அறுக்கிறவங்கள பார்த்து சொல்றான்னா கர்த்தர் உங்களோட இருப்பாராக, அவர்கள் வந்து கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக என்கிறார்கள். கிரீட்டிங்கே அப்படிதான் இருக்குது, வந்து வெறும் ஹலோன்னு சொல்லல. இவன் கர்த்தர் உங்களை எதுக்கு ஆசீர்வாதம், வேலை செய்யறாங்க, அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அறுவடை நல்லா போட்டோம், அறுவடையில வெற்றி உண்டாகட்டும், அறுவடை நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றான். அவங்க சொல்றாங்க கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாரா.
1: மாலை நேர நித்திய ஒளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன்.

0: எல்லாரையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். முடிவாக நாங்கள் இறுதி ஜெபத்தை நன்றி ஜெபமாக ஏறெடுத்து மாறு ஒளியப்போடு நாங்கள் இணைவோம். கிருபை எவ்வளவு பெரியது. இந்த ஜூலை மாதத்தை தந்திருக்கிற 7 மாதத்தை நடுப்பகுதியை நாங்கள் கடந்து விட்டோம். கடந்தது அவருடைய கிருபையினால, நடந்து நடத்தியது அவர் கிருபை, அவருடைய இரக்கம். அந்த இரக்கத்துக்கு அன்புக்கு முடிவே இல்லை. இதனால அவர் பாராட்டின இரக்கத்துக்காக, அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபித்து நம்முடைய சமூகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நீர் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரே, இவ்வளவாய் நடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் பாராட்டின தயவு நேரங்களுக்காக சோஸ்திரம். நீர் கண்ட நேரங்களை நாங்கள் காணும்படியாக எங்களை நினைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி தகப்பனே. இதனால் இந்த சங்க வானொலிக்காக நன்றி கத்தாவே. இந்த தேசத்தில் இந்த வானொலியை எழுந்திருக்க பண்ணி கத்தாவே, உம்முடைய நாமத்தை 24 மணி நேரம் ஓயாத அலையாக உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் துதிக்கவும் செபிக்கவும் பாடவும் கத்தாவே எங்களுக்கு ஒரு அருமையான தளத்தை கொடுத்தீரே. அந்த களத்துக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, யுத்த வீரனாய் நீங்க நிக்கிறீங்க கத்தாவே. எங்களை பழக்கு விக்கிறீங்களே, கைகளை போருக்கும் பிறர்களை யுத்தத்துக்கும் பயிற்சி விக்கிற கத்தரே, உமக்கு சோஸ்திரம் ஆண்டவர். எங்கள் உதடுகளை சோஸ்திர பலி ஏறெடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்கு உண்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமான ஆராதனையை செய்ய, துதி பாடலை செய்ய, வார்த்தையை கொடுக்க கிரியை செய்கிறீரே. இந்த வானொலிக்காக கோடி கோடி சோஸ்திரம். இந்த வானொலி உரியத்தில் காலை முதல் இம்மட்டுமாய் நீங்க வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி கத்தாவே. இந்த ஊழியரும் உரிய ஸ்தாபருமான பிரதருக்காய் நன்றி. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஆத்துவ பாரங்களுக்காக நன்றி ஆண்டவர். இன்னும் தொடர்ந்து இவர்களை வழி நடத்தி ஆசீர்வத்து பெருக பண்ண முடியா இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்து செபிக்கிறேன் தகப்பனே. அதே போல மாலை நேரடித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஆசீர்வத்து தர கிருபைகளுக்காக நன்றி. இந்த வெளிச்சத்தின் பகுதியை இந்த நாளும் நீர் ஆசீர்வத்து தருவீர் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய திருக்கரத்துக்குள்ள யோப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் இந்த நேரடி ஒளிபரப்பு யாவையும் ஆசீர்வித்து முடிவு ஜெப நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து மறு ஒளிபோடு நாங்கள் இணைய உண்மையில அன்பில நினைய எங்களை கிருபை தாங்காண்ட உம்முடைய கிரியை நடப்பிக்க ஆண்டவரே. இருந்த இடத்த பிரசன்னத்தை அனுபவிக்க துதி பாடல் செபங்களுக்கு கூட, வார்த்தையும் வெளிச்சத்துக்கு கூட உங்களோட பேசுங்க ஆண்டவரே. பிரகாசமான மெனக்கண்கள் திறவுங்க ஆண்டவரே. வெள்ள கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். இவர்கள் எல்லாம் முன்குறித்து அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களா, நீதியின் விருச்சங்களாக உமக்குள்ள கனி கொடுக்கும். நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எவ்வளவு எங்களுக்குள்ள பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிரிய செய்வீரா, திரும்பி அழிப்பீராக, உடைய கரத்தின் கிரியை நிகழவிடாதிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் எல்லா தொழில்நுட்ப வசதிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். தடைகளை உடையுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த இடத்துல ஆண்டவரே போ வந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லும் வழியிலான் அப்பா எல்லாம் அழிந்து போனது. ஆனாலும் நீங்க ஆண்டவரே இந்த நேரத்தை முன்குறித்து கண்டுகொண்டீர், தடைகளை உடைத்தீர், காரியத்தை வாய்க்கப்பன. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நல்ல கருத்துக்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. அடையாளை பொறுப்படுங்க. தொகுத்து வழங்க தகவலை சத்துவது தாங்க. பாடல் பாட துதிக்க, வார்த்தையை கொடுக்க கிரிய செய்யுங்க. இதனாலும் தேவ ஊழியர்களை ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களை ஆசீர்வதிங்க. மறுவழிப்பை கேட்கப்படுற அன்பு நேர்களை ஆசீர்வதிங்க. கத்தாவே இருக்கிற இடத்துல அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கவும் அப்பா, உம்முடைய ரத்தத்துக்குள்ள அவர்கள் கழுவப்படவும் விடுதலை அடையவும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளவும் உடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் ஆயத்தப்படவும் மற்றொரு ஆயத்தப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க கிரிய செய்யுங்கப்பா. அவர்களை கிருபி அழியுங்கப்பா. ஒருமனை திரும்பாத வார்த்தைகள் உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதா, உமக்குள்ளவர்கள் சங்கமிக்கத்தக்க கிருபை செய்யுங்க. அநியாயிலிருந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் எல்லாவற்றை நிரப்பு நல்ல தகப்பிடும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். நாளும் கத்திரினை கொடுத்த வார்த்தை, கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 115 சங்கீதம் அங்கே 12 வசனம் இப்படி சொல்கிறது, கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம நினைச்சதாலதான் நாம் இந்த சங்கம் வாழ்க்கையில நினைக்கும்படியா கத்தர் செய்யறார். சங்க வானொலியை நினைக்கும்படியா கத்திய செய்யறார், இணையும்படியா கத்திய இந்த நிமிஷத்துல நினைச்சிருக்கிறார், இந்த நேரத்தை நினைச்சிருக்க, இந்த வேலையை நினைச்சிருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தாப்பன் தெரியுமா? அந்த திருவாய்து வரைக்கும் சோஸ்திரத்தை செலுத்துள்ளேன். இதனாலும் எங்கள் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் யாவையும் கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் எங்களுடைய 9:30 வரைக்கும் நடைபெறுகிற மாலை நேர நேரடி ஒளிபரப்பு யாவும் கர்த்தருடைய நாமத்தில் ஒப்பு கொடுப்போம். 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களும் கூட கடன் சென்று 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்து கூட கடன் செல்ல போறோம். இதனாலும் வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்துல வெளிச்சம் காண, வெளிச்சத்தை கொடுக்க, வெளிப்பாடுகளோடு ஆவியான வெளிப்பட கிரிய செய்ய இதனாலும் ஆவியான அசைவாடு வராங்க. இதனாலும் முதலாவது செய்தியை தகவல் சிஸ்டர் அவர்கள் சாணி ஜெயந்தா அவர்கள் எடுத்து வருகிறார்கள். 2வது செய்தி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். 3வது செய்தி உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் எடுத்து வருகிறார்கள். 4வது செய்தியை பாஸ்டர் அண்டன் ராசனாய் அவர்கள் எடுத்து வருகிறார்.
1: அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289
0: முடிவாக ஏற்படுவதாக. இணையுங்கள், அழையுங்கள், சங்க வானொலிக்கு சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் பாராட்டு எல்லா தயவுக்காகவும் நாங்கள் நன்றி வெளியேற எடுத்து துதி வெளியேற எடுத்து செவிப்போம், துதிப்போம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுவோமா? நன்றி செலுத்தி செவிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நல்ல தேவர், உம்முடைய அழகான கண்கள் எங்கள் உள்ளத்தை அசைக்கிறப்பா, உம்முடைய அழகான குரல் எங்களை தூக்கி நடத்துதப்பா. நாங்கள் இன்னும் நம்ப, இன்னும் உம்மை தேட, இன்னும் கிட்டி சேர எங்களை கிருபை அளிக்கிறீங்களேப்பா. தாழ்மை உள்ள நேரத்துல தாழ்மையில எங்களை நினைச்சீங்க ஆண்டவரே. அப்பா, அறியாத வேலைகள் தெரியாத பாதைகளை கற்றுக் கொடுக்கிறீரே, இருளை வெளிச்சமாக்குறீரே, விடுதலை தந்திய வாழ்வழி வளர்ந்தே, வழி நடத்துகிறீரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, மெய்ப்பனா இந்த கோலும் தடியும் உங்களை ஆற்றி தேற்றுது எப்பா. இந்த நேரத்துல அந்த கிருபைக்கா கோடி கோடி சோஸ்ரம் நன்றி ஆண்டு, நன்றியோடுமை துதிக்கிறேன், துதிக்கிறேன், சோசரிக்கிறேன். இரவளவு நல்லவர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவர். நான் அம்மாத்திரம் ஆண்டவர், என் வீடு அம்மாத்திரம், என் ஊழியம் அம்மாத்திரம் ஆண்டவர். இந்த வேலையை காண செய்த நம்முடைய அழகான கண்களுக்கு நன்றி செலுத்துறேன். உங்க அழகான முகம் இதை உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் இதை உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான்

இயேசு நீங்கதான், யோசேப்ப போல நானும் நம்புவேன், யோபுவ போல நானும் நம்புவேன், யோசேப்

0: இன்னும் நம்பீர் நம்பிக்கை நீங்க தான், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அன்னால போல நானும் நம்புவேன்.
1: 8 1 2 3

0: உளரென்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், உளரென்ன தூற்றினால்
1: மொன்றியலில் இருந்து அழைக்கும்
0: நம்புவேன், நேசித்தோர் விலகி

0: நீங்கதான்
1: வேண்டியவர்கள்.
0: உங்க போக என் உள்ளத்தை அசைக்கியது உங்க அழகான குரல்.

0: அப்பா, நாங்கள் இன்னும் நம்ப இன்னும் மாட்டவர் இன்னும் உண்மை அறிவு அறிவில வளர எங்களை கிருபைதான் செய்ய. எல்லா துதியும் எல்லா கனவும் எல்லா மகிமையும் மக்கொருவருக்கே தரு. நிதியான வேலையை பொறுப்படும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. நாலு சங்கீத தியானத்துக்காக 115 சங்கீதம் அங்கே 11 வசனத்துல இருந்து 19 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்த தியானத்துக்கான ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு தியானிப்போம். சங்கீத 115 சங்கீதம் 11 வசனத்துல இருந்து 19 வசனம் வரைக்கும், சாரி 18 வசனம் வரைக்கும். சங்கீத 115 11 வசனத்துல இருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிப்போம்.
1: 4 8 1 9 8 4 9 4 நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ.
0: கத்தருக்கு கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கத்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரத்தில் கொடுத்தார். மறித்தவர்களும் மரண மௌனத்தில் இறங்குகிற அனைவர் கத்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கத்தரை துதிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கத்தர் நல்லவர். இந்த நாளும் கத்தருக்கு பயப்படுவர்களே, கத்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கார். நாங்க நம்புற அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்று சொன்னா அந்த நம்பிக்கை தான் நமக்கு துணையாய் நிற்கிறது, நமக்கு கேடகமாயிருக்கு. பாதுகாக்கிறது நம்ம. அப்ப அந்த துணையாய் நிற்கிற துணியான நம்மை பாதுகாக்கிற அந்த கேடகத்தை நாங்கள் இன்னும் நம்புவோம், இன்னும் அவருக்கு பயப்படுவோம். ஏனென்று சொன்னா கத்திரிக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி ஆசீர்வாதத்தின் சங்கீதமாகி 128 சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் நம் மேலும் நம் சந்ததி மேலும் சொந்தானங்கள் மேலும் பயப்படுவோமா? அவரை நம்புவோமா? அவரை துணையும் நமக்கு கிடவுமாயிருக்கான ஜபத்தை ஏறெடுக்கும் துதிக்கிறோம். உங்களோட சிஸ்டர் டோலி இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ்டர் சிஸ்டர் டோலி, சிஸ்டர் பிரைஸ்டர் டோலி.
2: நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிடம் எங்க குடிப்பைகளுக்கு ஆணி நன்றி செலுத்துறேன். சிறிய சாட்சியோட நான் வர விரும்புறேன். மேலக்கு போனேன். அது கவுண்டர்ல இருக்கும் பொழுது என் ஹேண்ட்பேக் யாரோ தூக்கிட்டாங்க. அப்படியே இருந்த பணம் எல்லாம் போய்க்குது. இருந்தாலும் கத்த பெரியவர். நான் அதை எதிர்பார்க்க இல்லை. நான் கவுண்டர்ல அதை செய்துன்றாங்க. பின்னால இருந்து யாரோ எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் வெளியில வரும் பொழுது என் ஹேண்ட்பேக்கை வீசி ஒரு மூலையில் இருந்துச்சு. என் வாலெட்டை காணையில் நான் இவங்க எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க. கொண்டு போய் பேங்கில் போட சொல்லி அவ்வளோந்தான். இப்போ இவங்க வந்து பேச போகிறாங்கன்னு பயத்தில் நான் ப்ரே பண்ணிக்கொண்டே இருந்தேன். பணம் கிடைக்கல. இருந்தாலும் கர்த்தருக்கு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்தார். பொண்ணையும் விரும்பேன். என்னத்தான் வந்தாலும் நாங்கள் அவருக்குல நிலைத்திருப்பது தான் பெரிய காரியம். பணம் வரும், கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கோடி இங்கோடி எளிமான எழும்பி ஒரு சர்வாசத்துக்கு பணத்துக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கத்தர் என்ன அருமையாக அவருடைய வல்லமையை நேற்று சிஸ்டர் சுபா ஜொபித்து கொண்டிருக்கும் பொழுது என் மேல் ஒரு பெரிதான ஒரு வல்லமையை கத்தர் கொடுத்த அந்த சிஸ்டருக்கும் ரஞ்சினியும் அதை உணர்ந்தாங்க. இப்பொழுதும் நான் பணம் 2500க்கு மேலே நான் இழந்துட்டேன். இருந்தாலும் கத்தர் எனக்கு பெரியவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஏன்னா நாங்கள் எவ்ரிபடி ஒர்க்ஸ், நாங்கள் யா எல்லாரும் வேலை செய்யத்தான் வேணும். இருந்தாலும் அவர் எவ்வளவு அவருடைய அன்பு எங்களில் இந்த நாங்கள் உலகத்தை தான் இழந்து போனாலும் அவருடைய அன்பு எவ்வளவு இனிமையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறபடியான அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நேற்றும் இன்று மாறாதவர், இன்றும் அப்பொழுதும் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு வேண்டியதற்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். கத்தர் நீர் நல்லவர். என்னடா, நாங்கள் சில நேரம் அதையில நம்புகிறோம், இதுகள நம்புகிறோம், ஆனால் கத்தர் சொல்கிறார், குதிரைகளையும் அதுகளை இதுகளை நம்பாதமைக்கு கத்தர் இடமே அவங்க எங்களை நம்பிக்கை வைக்கும்படியாக. ஆமாம், சில நேரம் நாங்கள் ஹாலிடேஸுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு கேன் வி கெட் ஓவர் ஓவர் டயர்டு ஓவர் கேன் அதுக்கு மேலாக எங்களை நாங்கள் செலவு சில எங்களுடைய எங்களோட டைமை கொடுத்து தேவையில்லாத இதழுக்கில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் கத்தர் இனிமையான வார்த்தையின் மூலமாக எங்களை பேச வல்லவராக இருக்கிறார். ஆமாம், செங்கடல் எங்களை பிளந்து போனாலும் அவர் கத்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா நன்றி, சுவாமி நன்றி. அப்பா நீர் நேற்றுமின்றி மாறாதவர். எங்களை போதித்து எங்களுக்கு வேண்டுதலுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்கள் போஷித்து வர்ற கிருபைகளுக்காக நீ நன்றி. இதில் நான் உணர்ந்து கொண்டது என்னவென்றா, அப்பா வேலை என்று நாங்கள் ஓடுறோம், 6 மணிக்கு ஐ ஹாவ் டு பி அட் ஒர்க், பட் ஸ்டில் ஓ காட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பணம் தேவை தான், இருந்தாலும் எங்களோட சரீரம் உங்களுக்குரியது அப்பா. தேவ பலியாக உங்களுக்கு நாங்கள் உகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்குற எங்களுக்கு நீங்கள் பெரியவராகவும் நல்லவராகவும் போதுமானவராகவும் எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. பொன்னேயும் பொருளேயும் விரும்பே அப்படி அவர் அந்த பொன்னையும் பொருளையும் பணத்தையும் விரும்பாமைக்கு அவர் மேல் நாங்கள் எவ்வளவு நம்பிக்கையா இருந்த அவட அன்பு எவ்வளவு இனிமை உள்ளது என்பதை இன்றைக்கு நான் ஒரு புதுதான விதமாக கற்றுக்கொண்டேன். அதுக்கு தான் நன்றி செலுத்துறேன். கத்தர் நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க பேர் சொல்லி அழைத்தவர்களுக்குள்ள நீங்க பெரிதான ஒரு ஒரு பிரசனத்தை கொடுத்து உங்களோட பிரசனத்தை உணரக்கூடியதாகவும் அனுபவித்து ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் அதை உங்களோட அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உலகத்தில் உள்ள அன்பிலும் பாக உங்களுடைய அன்பு எவ்வளவு இனிமை உள்ளது என்பதை நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துறோம். அப்பா நாங்கள் எங்களை உகந்த வாசனையாக இந்த உங்களுக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து உங்களே நாங்கள் உயர்த்துவதற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உலகத்தில் இருக்கிறதும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு தேவ அன்பு அப்பா உங்களோட அபிஷேகத்தை அதிகமாக கொடுத்து யாவரையும் ஆசீர்வதித்து உங்களோட நாமத்தை மட்டுமே அறிந்து கொள்வதற்கு அப்பா இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகம் எங்களுக்கு தேவையப்பா. இன்னும் அதிகமாக உங்களோட அன்பு எங்களுக்கு தேவையப்பா. இன்னும் அதிகமாக உங்களோட கேரம் உங்களோட கிருபையால முடி சூட்டி யாவரையும் உங்களை சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி அப்பா உங்களோட அழைப்பின் பாத்திரராக இன்னும் அதிகமாக உங்களுக்கு நாங்க அப்பா தேவ பயத்தோடு எங்களை தாழ்த்தி உங்களை நாங்க ஆவியோடு உண்மையோடும் தொடர்ந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமே. நன்றி அப்பா, நன்றி. ஆமே
3: கத்தாவே தேவர்களில்

உம்மை போல் யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட கர்த்தாவே தேவர்களில்

0: வானத்திலே பூமியிலே உமக்கு பாரவர் யார்? ஆமென் அப்பா. உமக்கு பானவர் யார் ஆண்டவரே? வானத்திலும் பூமியிலும் உங்களுடைய ரகசியங்களை நீங்க யார் என்று எங்களுக்கு தெரிந்து எங்களுக்கு ஆண்டவரே நீங்க சொந்த இரட்சகராக எங்களுக்கு நண்பராக அன்பராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர மக்கா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். அவருக்கு ஒப்பானவர் யார் இல்லையா? இந்த பொண்ணும் வள்ளியும் ஒப்பானது அல்ல. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறேன். நாங்களும் எங்க தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம்.
0: அந்த வார்த்தைக்கு எனக்கு மேல இல்ல.
1: நிச்சயமா 20-ஆம் சங்கீதத்துல கடைசி பகுதியில இருக்கிறது. 20-ஆம் சங்கீதத்துல நிச்சயமா ஆசிரியர்கள் கர்த்தர் ஆசிரியப்பார். அப்படி ஊழியர்கா ஜெபித்து தன்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். நிச்சயமா கடன் இன்னும் ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும், இன்னும் பாதுகாப்பை தர வேண்டும். அதை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயர்த்தி துதித்து நாமத்தை உயர்த்தி உங்களை ஜெபித்த உங்களையும் கர்த்தர் உங்களையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாரா. தேவிய பாதம் உங்களோடு கூட இருப்பதாக சமாஜ குருகுரம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். எங்களோட சிஸ்டர் சியானி ஜெயந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண்போம். அழைப்போமா? வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சத்துடன் வெளிச்சமாய் நித்திய வெளிச்சத்துல நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வெளிச்சம் கொடுக்க இன்னைக்கு வார்த்தையின் வெளிச்சம் நம்மை வெளிச்சத்துக்குள்ளாய் அழைத்து செல்கிறது. ஆயத்தமாகவும் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்போம்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்துக்கான ஆவலா இருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர் சுபா, உங்களுடைய குரல் அநேக நாட்களுக்கு பிறகு கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வதிப்பாராக. இந்த கொடுத்தது நல்ல வேலைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு மகிமையான பாக்கியம் இது. எனக்கு சாட்சி இருக்குது, நாளைக்கு இந்த மெசேஜ் எடுக்கலாமா வேணாமான்னு எனக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இங்க வந்த பிறகு நான் என்ன மெசேஜ் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு கொண்டிருந்தனும், அதைத்தான் எடுக்கணும்ன்றதுக்கு ஆண்டவர் சிஸ்டர் டொலி மூலமா எனக்கு ஒரு
1: கன்ஃபர்மேஷன்.
2: அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கேல, நான் சொல்லிக்க ஜீவ பலிகளை குறித்து சுகந்த வாசனையா இப்படின்ற வார்த்தைகளை சொன்னோன்னு எனக்கு சரியான சந்தோஷம் ஆயிட்டு. நான் ஆண்டவர் கொடுத்த கன்ஃபர்மேஷன் அதை பாக்குறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஜபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை காட்டிலும் ஆண்டவரே, நீங்க எங்க மேல வைத்திருக்கிற நேசம் மகா பெரியது ஆண்டவரே. நன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோடு பேசுங்க பரிசுத்தாவியானவரே. அடுத்த ஒரு 30 நிமிஷத்துக்கு ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த இடங்களுக்கெல்லாம் இந்த சத்தம் போகிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுடைய மண்ணாவாய் உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுங்க பரிசுத்தாவியானவரே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் ரோமர் 12:2-2 நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த 1வது வசனத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகமா இருக்கிறது. அந்த ஜஸ்ட் அந்த 1 வேர்டில் வந்து அநேக காரியங்களை ஆண்டவர் பொக்கிஷம் போல அதுல வைத்திருக்கிறார். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்துல வந்து முழுக்க முழுக்க சரீரங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆவியை குறித்தோ ஆத்மாவை குறித்தோ அங்க எதுவுமே சொல்லப்படவில்லை. முழுக்க முழுக்க அது சரீரங்களை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அதுல முக்கியமாக 3 காரியங்கள் நமக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. முதலாவது, எங்களுடைய சரீரங்களை நாங்கள் வந்து பரிசுத்தம் உள்ளதாய் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் ஜீவ பலிகளா பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பரிசுத்தமாய் கொடுப்பது எப்படி என்று சொல்லி நாங்கள் அநேகர் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை விரும்புகிறார், எங்களுடைய சரீரத்தை நாங்கள் எப்படியாய் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அனைவருமே அறிந்திருக்கிறோம். அது அநேகருக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆகவே அதை குறித்து நான் அதிகமாய் பேச விரும்பவில்லை. அதுக்கு அடுத்ததாய் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, இந்த இடத்துலதான் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு வந்து பரிசுத்தமாய் வாழுவது எப்படி என்று சொல்லி அநேக பிரசங்களை கேட்டிருக்கிறோம். எங்களையும் அறியாம எங்களுடைய கான்சியஸ்லேயே எங்களுடைய மனசாட்சியிலேயே அது வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய திட்டங்களும் அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் என்னன்னு சொல்லி எங்களுடைய இருதயத்துக்குள்ளே அது பதிக்கப்பட்டிருக்கிறதுனால இயற்கையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மறுரூபமாக்கப்பட்ட பிற்பாடு பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். ஆனால் இங்கே இரண்டாவது பகுதியாக இருக்கிற அந்த தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி என்று சொல்லும் போது ஜீவன் ஜீவ பலி அதை நாங்கள் குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து அறிய போகிறோம். ஜீவன் பிளஸ் பலி ஜீவ பலி, அதுதான் ஜீவனுள்ள பலி. எப்படி ஜீவனுள்ள பலியை நாங்கள் கொடுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு போய் அந்த காலத்துல பலி செலுத்தும் போது அங்கே தேவனுடைய சன்னிதானத்துல பலிபீடத்துல அதை கொண்டு போய் அங்கே அதை அறுக்கிறாங்க. அறுத்தோன்னா அந்த இடத்துல அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகம் வந்து அங்கே இறந்து விடுகிறது, அது செத்து விடுகிறது, அதோடைய ஜீவன் அங்கே கொடுக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் எங்களுடைய சரீரத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது, எங்களுடைய சரீரத்தை அவர் பலியாக அங்க ஆண்டவர் எப்படி சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், ஜீவ பலியாக, ஜீவன் உள்ள பலியாக, ஜீவன் பிளஸ் பலியாக, ஜீவிக்கிற பலியாக ஆண்டவர் எங்களுடைய சரீரங்களை எதிர்பார்க்கிறார். ஏன் அதை ஸ்பெசிபிக் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு பலி. ஆண்டவரிடத்துல போய் நாங்கள் எங்களுடைய சரீரத்தை ஒரு நாள் கொடுக்கிறோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அது அங்கே வெட்டுண்டு எங்களுடைய சரீரத்தை வெட்டி எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்குகளும் சுத்திகரிக்கப்பட்டு, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுடைய பாதத்துல நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்ன உடனே எங்களுடைய உயிர் எங்களுடைய உடலை விட்டு போயிருதா? இல்ல, நாங்கள் ஜீவனோடு தான் இருக்கிறோம். அடுத்த நாள் எழும்புகிறோம், அடுத்த நாள் வேலைகளை செய்கிறோம், நாங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு போகிறோம், ஜீவனோடு தான் இருக்கிறோம். அதனால தான் இந்த சரீரத்தை குறித்த பலி என்று சொல்லும் போது இந்த சரீரம் ஜீவனுள்ள பலி என்று சொல்லி ஆண்டவர் எங்களிடத்திலே சொல்லுகிறார். இது ஜீவிக்கிற பலியாகவே இந்த பலியை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்திலே செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் ருச்சிக்கப்பட்ட நாள் அன்றைக்கு ஆண்டவரிடத்துல கொடுத்துட்டு, ஆண்டவரே என்னை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன், ஐ சரண்டர் எவ்ரி திங் டு யூ ஃபாதர்ன்னு சொல்லி ஏதோ ஒரு நாள் அவரிடத்துல பலி செலுத்து வலி அல்ல. சரீரத்தை குறித்து அங்கே ஸ்பெசிபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஆகிய நாங்கள், இயேசு கிறிஸ்துவை பார்த்து தகப்பன் என்று சொல்லுகிற நாங்கள், எங்களுடைய சரீரங்களை தினமும், ஒவ்வொரு தினம் என்று சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் காலமே மாத்திரமோ அல்லது இரவு மாத்திரமோ இல்ல, எப்பெல்லாம் எங்களிடத்துல ஆண்டவர் அந்த பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிற உணர்வை தருகிறாரோ, எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறதோ, அந்த செகண்ட், அது எவ்ரி மினிட்டா கூட இருக்கலாம், ஆண்டவரிடத்துல எப்பொழுதும் போய் எங்களுடைய ஜீவனை, எங்களுடைய சரீரத்தை ஜீவிக்கிற பலியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும். நாங்கள் கொடுத்த பிறகு அதே உயிரோடு தான் திரும்ப வெளியில வருகிறோம். அதனாலதான் அது ஜீவிக்கிற பலி. ஆகவே இந்த ஜீவனுள்ள பலியை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நாங்கள் அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், இங்க பவுல் இதை ஸ்பெசிபிக்காய் சொல்லுகிறார், தேவனுடைய, இப்படி நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். அங்க தேவனுடைய இரக்கங்களை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு அந்த வசனத்தோட இறுதி பகுதியில வந்தீங்கன்னு சொன்னா, அங்கே புத்தி உள்ள ஆராதனை, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் அதை ஸ்பெசிபிக்காய் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அநேக ஆராதனைகள் இருக்கிறது, ஸ்தோத்திர பலி இருக்கிறது, நாங்கள் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம், துதிபலிகளை செலுத்தி ஆராதிக்கலாம். ஆனால் இந்த ஜீவனுள்ள பலியாக எங்களுடைய சரீரங்களை நாங்கள் கொடுக்கிற பலியை ஆண்டவர் வந்து இப்படியாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இதுதான் நீங்க செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. அதாவது ஸ்மார்ட்டா, கெட்டிக்காரத்தனமா நீங்க ஒரு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னீங்கன்னு சொன்னா, இந்த வழியில நீங்க செலுத்துகிறது தான் புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். எந்த வழி என்று சொன்னால், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்க. அதுலதான் அந்த ரகசியமே அடங்கி இருக்குது. நாங்க கொடுக்கிற பலியில இல்ல, நாங்க ஜீவனுள்ள பலியாக எங்களுடைய சரீரங்களை நாங்க கொண்டே கொடுக்கிறோம். ஆனால் அந்த கொடுக்கிற அந்த பலிய வந்து தேவனுடைய இரக்கத்தை முன்னால வச்சு கொடுங்க என்று சொல்லி பவுல் எங்களுக்கு அறிவுறுத்துகிறார். அப்படி கொடுக்கும் போதுதான் அது புத்தியுள்ள ஆராதனையாய் மாறுகிறது. ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய இரக்கங்களை முன்னால வச்சுட்டு கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, எங்களுடைய சரீரங்களை நாங்கள் பலி செலுத்துக கொண்டு போகிறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரத்துல போய் நான் என்னுடைய சரீரத்தை கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தை நான் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பலி கொடுக்கும் போது அவர் அந்த பலியை நுகர்ந்து பார்க்கிறார். ஆண்டவர், நாங்க எப்பெல்லாம் நாங்க பலி செலுத்துகிறோமோ, அது துதி ஆராதனையா இருக்கட்டும், ஸ்தோத்திர ஆராதனையா இருக்கட்டும், பாடல் ஆராதனையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆராதனைகளை நாங்கள் செலுத்தினாலும் அங்கே அது தேவனுடைய சன்னிதானத்தை வந்து எட்டும் போது பிதாவாகிய தேவன் அதை நுகர்ந்து பார்த்து அதிலே மகிழ்கிறாராம். அப்ப அவரை நுகரும் போது, நான் எங்களுடைய சரீரங்களை பலியாக கொடுக்கும் போது, ஜீவிக்கிற பலியாக அதை கொடுக்கும் போது, பிதாவாகிய தேவன் அதை நுகர்ந்து பார்க்கும் போது, நீங்க நினைக்கிறீங்களா நல்ல வாசனை அவர் நுகர முடியும் என்று சொல்லி? கட்டாயமா இல்லை. ஏனென்றால் எங்களுடைய சுய நீதியில எங்களுடைய சரீரத்தோட உண்மையான அடையாளத்தோட நாங்க கொண்டு போய் அங்கே கொடுக்கும் போது அவர் நுகர்ந்து பார்த்தா உண்மை அவரால் சகிக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர். அவரிடத்துல சிறிய அழுக்கேதும் இல்லை, சிறிய குறை கூட இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள மகா தேவன் அவர். அவரிடத்துல எங்களுடைய சரீரத்தை ஜீவபலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அதை நுகர்ந்து பார்ப்பதா இருந்தால் அவரால் வந்து ஒரு நல்ல வாசனையை நுகரவே முடியாது. நீங்க எப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை பயங்கரமா நீங்க நடத்தி பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைச்சு கொண்டு போய் நீங்க அந்த சரீரத்தை படிக்க ஆண்டவரிடத்துல பலியாய் படைக்க கொண்டு போய் வைத்தாலும், ஆண்டவர் அதை தேவன் அதை நுகரும் போது ஒருபோதும் ஒரு நல்ல ஸ்மெல்லாம் ஆண்டவரால் நுகர முடியாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கந்தையும் குப்பையுமாயிருக்கிறது. எங்களுடைய சுய நீதி ஒன்றுக்கும் உதவாத ஒரு குப்பை. எங்களுடைய சுய நீதியை வைத்துக் கொண்டு, எங்கள் சுய கிரியைகளை வைத்துக் கொண்டு தேவனிடத்துல நாங்கள் பலி செலுத்த போவோமாய் இருந்தால் அந்த ஆராதனை அவர் நுகரும் போது அவரால் ஒரு நல்ல ஆராதனை நுகர முடியாது. ஒரு நல்ல சுகந்த வாசனையாய் அது அவருடைய சன்னிதானத்தை எட்ட முடியாது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்க இந்த பலியை செலுத்துங்க, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஒப்பு கொடுக்க, அவருக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க பலிகளை கொண்டு போது அதுக்கு முன்னால தேவனுடைய இரக்கத்தை வச்சிட்டு கொண்டே கொடுங்க. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற தேவனுடைய இரக்கம் என்ன? தேவனுடைய இரக்கம் அங்கே வெளிப்பட்டது. அங்கே பவுல் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நீங்க செய்தீங்கன்னா அது புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறாரே, அவர் தேவனுடைய இரக்கம் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிற அவருடைய இரக்கம் என்ன? அந்த இரக்கம் எங்கே வெளிப்பட்டது? அந்த இரக்கம் யார் என்று சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னா, தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது கல்வாரி சிலுவையில. அந்த சிலுவையில வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அவருடைய தேவனுடைய இரக்கத்தின் மறுபெயர். தேவன் எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவா எங்களிடத்துல அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய அன்பும் இரக்கமும் எங்கே வெளிப்பட்டது என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது வெளிப்பட்டது. என கண்மானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பிடித்து கொண்டு என்னுடைய சரீரத்தை நான் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க கொண்டு செல்லும் போது ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நான் உமக்கு சுகந்த வாசனையாய் படைக்கிறேன் என்று சொல்லி கொண்டு போகும் போது, அங்கே என்னுடைய சரீரத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை, அவருடைய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை நான் முன்னால் வைக்கும் போது, அங்கே பிதா நுகரும் போது இப்ப யாரை நுகருவார் என்று சொன்னால், என்னுடைய சரீரத்தை இல்ல, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் அந்த ஜீவ பலியை ஆண்டவராகிய தேவன் நுகருகிறார். இப்ப அதை நுகரும் போது அவருக்கு எப்படிப்பட்ட வாசனை வருகிறது? அது சுகந்த வாசனையாய் அவருடைய சன்னிதானத்தை எட்டுகிறது. இப்ப அந்த ஆராதனையை அவரால் நிராகரிக்கவே முடியாது. எங்களுடைய சர்மம் எவ்வளவு அழுக்கான குப்பியா இருந்தாலும், எங்களுடைய சுயநீதி எவ்வளவே நம் உபயோகம் இல்லாததா இருந்தாலும், அங்கே தேவனுடைய இரக்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்களுடைய ஜீவ பலியாகிய சர்மத்துக்கு முன்பதாக வைத்து அங்கே நாங்கள் பலி செலுத்தும் போது, ஒரு ஆராதனையை செலுத்தும் போது, அதை நுகரும் போது தேவனாகிய பிதாவுக்கு அது சுகந்த வாசனையா இப்ப மாறுகிறது. கண்மான தேவ பிள்ளைகளே, அதனால தான் அங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நீங்க வந்து இதை பலியிட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் அப்படி செஞ்சீங்கன்னா தான் அது புத்தியுள்ள ஆராதனை. இட்ஸ் எ ஸ்மார்ட், இட்ஸ் எ வெரி கிளவர், கெட்டிக்காரத்தனமாய் ஒரு ஆராதனை சேர்ந்து ஆண்டவருடைய மனசை கவர வேணும் என்று சொல்லி விரும்புவீங்கன்னு சொன்னா, அவருடைய அட்டென்ஷனை திரும்பி பார்க்க வைக்க வேணும் என்று சொல்லி விரும்புவீங்கன்னு சொன்னா, தேவனுடைய சிலுவை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை மரணத்தை, அவருடைய இரத்தத்தின் அந்த பலியை வந்து உண்மையாகவே புரிந்து கொண்டவர்களாய், அந்த சிலுவையிலே செலுத்தப்பட்ட அந்த விலை கிரயத்தின் மகிமையை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மரியாதையை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து நம்பிக்கையை வைத்து நாங்கள் பலி செலுத்தும் போது ஆண்டவருக்கு முன்பதாக எங்களுடைய ஆராதனை பிரீதியாய் மாறுகிறது. அவர் நாங்கள் அதுக்கு பிறகு நீங்க அவரிடத்துல ஜப விண்ணப்பங்களை கேட்கும் போது அவருடைய சித்தத்தின்படி ஏற்ற நேரத்தில் அதை தந்தருளி எங்களை எல்லாம் ஆண்டவர் எங்களை கிருபை அருளுகிறவராய் இருக்கிறார் என கேட்பானவர்களே. அதனாலதான் இது புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு நாங்கள் எப்படி எப்படியோலாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம், எப்படி எப்படியோலாம் முயற்சி செய்கிறோம், இப்படி செய்தால் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், இப்படி செய்தால் ஆண்டவரை சந்தோஷப்பட, தவறில்லை. நீங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க முயற்சி செய்யற எல்லா காரியத்தையும் ஒரு குழந்தை செய்கிற அந்த காரியங்களை ரசிக்கிறது போல தகப்பனாகி அவர் ரசித்து பார்க்கிறார். ஆனால் நீங்க ஸ்மார்ட்டா அவரிடத்த கிட்ட போகணும்னு நினைச்சீங்கடா, ஒரு ஸ்மார்ட்டா கெட்டிக்காரத்தனமாய் அவருக்கு ஒரு ஆராதனை நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, அவருடைய சிலுவை பாடுகளை, அவருடைய சிலுவையின் இரத்தத்தை உண்மையாகவே நினைவு கூர்ந்தவர்களாய், அந்த சிலுவையை மேன்மைப்படுத்தினவர்களாய் நீங்கள் அவரிடத்துல போகும்போது ஆண்டவர் உங்களை நுகர்ந்து பார்க்கும்போது சுகந்த வாசனையை அவர் நுகர்ந்தவராய், உங்க தன்னுடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் மீது அவர் வைப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார் என கேட்பானவர்களே. அது மாத்திரமல்ல, நேரம் கொஞ்சமா இருக்கிறதுனால நான் ஃபாஸ்டா சொல்லி கொண்டு போகிறேன். ரோமர் 12:2 போவோமாயிருந்தால், முதல் வசனத்துல இன்னும் அதிகமாய் சொல்லலாம், ஆனால் 2 போவோம் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவுமான பிரியமும் பரிபூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. முதலாவது எங்களுடைய சரீரத்தை குறித்து முதலாவது வசனம் பேசுகிறது. 2 எங்களுடைய இருதயத்தை குறித்து அங்கே பேசப்படுகிறது. முதல் வெளியரங்கமான சரீரத்தை நாங்கள் எப்படி சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். 2 எங்களுடைய இருதயம், ஒரு புதுப்பிக்கப்பட்ட இருதயமாய், புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனமாய் ஆண்டவரிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். வெறும் வெளியரங்கமான சரி எண்ணத்துல என்னுடைய சுய சுய கிரியைகளோ சுய நீதியோ எதுவுமே அவரை ப்ளீஸ் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு அப்படியே நாங்க பாவத்துல இருந்துட முடியுமா, எந்த மாற்றமும் இல்லாம இருந்துட முடியுமா? இல்ல இல்ல, அங்கே உள்ளான மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் இப்படிப்பட்ட முழுமையான ஒரு சமர்ப்பணம் நமக்கு தேவை என்று சொன்னால், இது கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து சமர்ப்பணம் என்கின்ற வார்த்தை வந்து வெரி அண்டர் ரேட்டட் சொல்லுவேன். அதை அடிக்கடி யூஸ் பண்றதுனால, அடிக்கடி அதை குறித்து பாடுகிறதுனால அநேக நேரத்துல அந்த சமர்ப்பணம் என்கின்ற அந்த வார்த்தையின் அடி ஆழத்தை நாங்கள் உணராமலேயே இருந்து விடுகிறோம். அது ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல ஒரு கடினமான ஒரு விஷயம். சமர்ப்பணம் என்பது ஏதோ இலகுவாய் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இட்ஸ் அ வெரி ஹார்டஸ்ட் திங் டு டூ இன் கிறிஸ்டியன் லைஃப். ஏனென்று சொன்னால், இந்த வேர்ல்ட் எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே எங்களை டிபெண்ட் பண்ணதான் சொல்லி கொடுக்குது. எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய சுய பலத்தை, சுய கிரியைகளை, எங்களுடைய சுய எண்ணங்களை, நீதிகளைத்தான் நாங்கள் பின்பற்றுவதற்கு இந்த உலகம் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. தன் கையே தனக்கு உதவி, நீ ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், நீ உன்னை மனதுல விட்டு கொடுக்காம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி எங்களையே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்று என்னவென்று சொன்னால், முழுமையான சமர்ப்பணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையான விடுதலை வந்து எல்லாத்தையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஒரு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. அநேக நேரத்துல பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட் அந்த வார்த்தை தரித்திருந்த நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையோட சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், அநேக நேரத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவர் தரித்திருக்க சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்து விடுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நீங்க ஹிப்ரூ பைபிள் எபிரேய பைபிள் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா பி ஸ்டில் தரித்திருந்து என்கின்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் அங்கே ஹார்ப்பு என்று அங்கே ஹிப்ரூ பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹார்ப்பு என்றது என்பதற்கு லெட்டிங் கோன்னு அர்த்தம், எங்களுடைய கைகள்ல இருந்து விடுவித்து விடுவது. அங்கே நாங்க நினைக்கிறோம் தரித்திரன்னு சொன்னோம்னா அப்படியே நான் எதுவுமே செய்யாம அப்படி இருந்தனா அப்படியே இருந்துரும், அந்த இடத்துல அப்படியே எதுவும் காட்டக்கூடாது, எதுவுமே நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அப்படியே இருந்துரும். அப்படி இல்லை, அங்க இடத்துல அங்க பீஸ்டில் தரித்திருந்து என்று சொல்லுகிற வார்த்தையில ஒரு சின்ன ஆக்ஷன் அடங்கி இருக்கிறது. உண்மையான எபிரேய பைபிளின் வேதகாமத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையை நாங்கள் டிரான்ஸ் மொழிபெயர்த்து பார்ப்போமே இருந்தால் அது லெட்டிங் கோ, கையை விடுவிக்கிறது. எங்களுடைய கையில நாங்கள் பிடித்திருக்கிற கண்ட்ரோலை வந்து ஆண்டவுடைய கரத்துல நாங்கள் விட வேண்டியது எங்களுடைய ஒரு ஆக்ஷனா இருக்கிறது, நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கிரியையா இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு விட்டு கொடுத்தலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுமையாய் சமர்ப்பணம், முழுமையா எது எல்லாத்தையும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோமோ, அப்படியே நான் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறேன், நான் ஒண்ணுமே செய்யலை, நான் கோபப்படவும் இல்லை, ரியாக்ட் பண்ணவும் இல்லை, அப்படியே என்னுடைய உணர்வுகளை பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா, அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். உண்மையான சமர்ப்பணம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, எங்களுடைய ஒருத்தர் மேல கோபமாயிருப்போம்னு சொன்னா அந்த கோபத்தை விட்டு விடுவது, அந்த கண்ட்ரோலை விட்டு விடுவது. அநேகர் இப்படிதான் செய்யறோம், ஒருத்தர் மேல கோபமா இருந்தா ஆண்டவரே நான் அவங்கள நோகடிக்கல, அவங்கள கஷ்டப்படுத்தல, அவங்கள போய் என்ன ஏதுன்னு சொல்லி நான் கேள்வி கேட்கல, ஆனா நான் அப்படியே இருந்துடுறேன் அதே கோபத்தோட, அப்படியே அதை எதையுமே காட்டாம அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருந்துடுறேன்னு சொல்லி அது இல்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பது. கோபத்தை அப்படியே வைத்து கொண்டிருப்பது இல்ல, ஸ்டில்லா அந்த கோபத்தை விட்டு விட்டு அவர்கள் மீது அன்பை காட்ட ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அதுதான் லெட்டிங் ஓ. ஆக்சுவலி பீஸ்டில் தரித்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம் எங்களிடத்துல அந்த கண்ட்ரோலை விட்டு விட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிற சமர்ப்பணத்தை நாங்கள் கொடுக்கும் போதுதான் அவர் உண்மையிலேயே தேவன் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய முடியாம இருப்பதற்கு காரணம், நாங்க அப்படியே தரித்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு விட வேண்டிய காரியங்களை விடாமல் பிடித்து கொண்டிருப்பதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் தேவன் என்று சொல்லி நிரூபிக்க முடியாதவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு காரணம் எங்களுடைய காரியம்தான், நாங்கள் அதை முழுமையாய் விட்டு கொடுத்தவர்களாய் எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரிடத்துல சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்களுடைய சித்தம் இல்ல ஆண்டவரே, முழுக்க முழுக்க உங்களுடைய சித்தம் என்று சொல்லி தேவனுடைய பலிபீடத்துல எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் அங்கே சமர்ப்பிக்கிற ஒரு வாழ்க்கை தான் சமர்ப்பணம். ஏன் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர் தன்னை நமக்காக சமர்ப்பணம் செய்திருக்கிறார். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த சமர்ப்பணத்துக்கு நாங்கள் பதில் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த சமர்ப்பணத்துக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சொல்லுகிற வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அது பிலிப்பியர் 2:2 அதிகாரம் 6 இந்த 8 இந்த வாசிப்போம்னு சொன்னால், அவர் நம்மை நமக்காக கொடுத்திருக்கிறார், ஆகவே

கிறிஸ்துவிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை எங்களுக்கு கொண்டு வரும். நாங்கள் எங்களை சமர்ப்பிப்பதனால எதெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், யாக்கோபு 6:8 வாசிப்பீங்கன்னு சொன்னா, தேவனோடு நெருங்கிய ஒரு உறவுக்குள்ளே நாங்கள் போகிறோம். நாங்கள் எங்களை நாங்கள் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்பதன் நிமித்தம் அவரோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள நாங்கள் போகிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால், ஆண்டவரிடத்துல ஜெபிப்பதற்கு, அவரிடத்துல போய் எங்களை பலி செலுத்துறதுக்கு நிறைய பேரால முடியலை. என்னன்னா, நான் இவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு அழுக்கி இருக்கிறது, இவ்வளவு கரைகள் இருக்கிறது, இவ்வளவு பாவங்கள், இந்த இடத்துல எல்லாம் நான் சின்ன சின்ன இடங்கள்ல தவறி விட்டேன், ஆண்டவரிடத்துல போய் என்னை கொடுப்பதற்கே கஷ்டமா இருக்கிறது, ஆண்டவரை போய் அவரை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கிறதுன்னு சொல்லி எங்களை நாங்களே ஒடுக்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் வந்து அவரிடத்துல நாங்கள் கரையோடு தான் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஏனென்றா, அந்த கரையை கழுவக்கூடிய ஒரே தகுதி அவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. எங்களை நாங்களே கழுவிட்டு அவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நாங்களே கழுவோம்னு சொன்னா அவருடைய சிலுவைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே போகும்போது அவருடைய கல்வாரியின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவரிடத்துல போக வேண்டியது, அதாவது சமர்ப்பணம். அவரிடத்துல எங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி நாங்கள் செய்யும் போது அவரோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே நாங்கள் போகிறோம். நாங்கள் அப்படி சமர்ப்பிப்பதன் நிமித்தம் சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, தேவனுடைய பெரிய வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதைகளையும் அவர் எங்களுக்கு வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமில்ல, யோவான் 15:5 வாசிப்பீங்கன்னு சொன்னா, நாங்கள் சமர்ப்பிப்பதன் மூலம் அங்கே கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்துக்கு காட்ட முடியும், தேவனுக்கு முன்பதாக சாட்சி கொடுக்க முடியும். ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையாய் எங்களுடைய வாழ்க்கையை மாறி அநேகருக்கு, எங்களுக்கு மாத்திரமில்ல அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நாங்கள் அநேக நேரத்துல நினைக்கிறோம், கனி கொடுக்கிற வாழ்க்கையினால எனக்கு தான் உபயோகம் என்று சொல்லி. எப்பவுமே மாம்பழத்துல மாம்பழம் பழுக்கும் போது அந்த மாம்பழத்தை அந்த மரம் சாப்பிடாது, சுத்தி இருக்கிறவங்க தான் சாப்பிட்டு அனுபவிப்பாங்க. எந்த நீங்க மரத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலும், அந்த மரம் கனிகளை கொடுக்கும் போது அந்த கனிகளால மற்றவர்கள் தான் அநேக உபயோகத்தை பயனப்பெறுவாங்க. அவங்க எங்களுடைய வாழ்க்கையோட உண்மையா கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமா இருந்து சொன்னால், எங்கள் நிமித்தம் மற்றவர்கள் அநேக பயன்பெறுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோமோ இல்லையோ, மற்றவர்களுக்கு நாங்கள் அநேக விதத்துல ஆசீர்வாதமாய் பயனுள்ளவர்களாய் நாங்கள் மாறிவிடுவோம். அதுதான் உண்மையிலேயே கனி கொடுக்கிற வாழ்க்கை. அது மாத்திரமில்லாமல் 2 Corinthians 12:9 வாசிப்பீங்கன்னு சொன்னா, நாங்கள் அவரிடத்துல எங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கும் போது, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது, எங்களுடைய பலவீனத்துல எல்லாம் அவருடைய பலனங்களை பூரணமாய் தாங்கும். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நன்மைகள் அவரோடு கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு உண்மையான பலியாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது இவ்வளவு ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லும் போது எங்களுடைய வாழ்க்கை, நேரம், தாளந்துகள், எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய உறவுகள் எல்லாமே அதற்குள்ள அடங்கும். எல்லாவற்றையும் நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு எங்களுடைய இருதயம் தயாராக இருக்க வேண்டும். சில நேரத்தில் ஆண்டவரிடத்துல நாங்கள் பலி கொடுக்கும் போது, எங்களுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, எங்களுடைய ஆவி ஆத்மாவை கொடுக்கும் போது சில நேரத்துல நாங்கள் கொடுக்க முடியாத காரியங்கள் அநேகம் இருக்கும். ஆண்டவரே, இதை மாத்திரம் நான் வைத்துக் கொள்கிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. சில நேரத்துல அதை கொடுக்கும் போது இருதயம் தாங்க முடியாம வலிக்கும். நான் அந்த காரியங்களை எல்லாம் கொடுக்கும் போது ஆண்டவரோடு இருக்கிற உறவை எங்களுக்கு மேம்படுத்தும், அநேகருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறும், அவருடைய வழிநடத்துதலை பெற்ற வாழ்க்கையாய் மாறும், அவருடைய பலத்துல, அவருடைய பலத்துல வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் எங்களுடைய வாழ்க்கை மாறும். அப்படியே கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த விசேஷமான அந்த புத்தியுள்ள ஆராதனை எப்படி இருக்கும் என்று சொல்லி இதை வைத்து நாங்கள் உண்மை ஆண்டவரே, உண்மை நாங்கள் பிரியப்படுத்துகிற விதமாய், உம்முடைய மனதுக்கு நெருங்கக்கூடிய விதமாய், உண்மை சந்தோஷிப்பிக்கிற விதமாய் ஒரு புத்தியுள்ள ஆராதனையை செய்யலாம் என்று சொல்லி எங்களை கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காய் உமக்கு நன்றி, வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகள் இல்லாண்டவரே, எங்களுடைய நீதி இல்லாண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின்

0: ரத்தத்தை கொண்டு உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம் பிதாவே. ஆண்டவரே, எங்களுடைய தகுதி இல்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தின அந்த ஆண்டவரே, அந்த கல்வாரியின் ரத்தத்தை முன்னிட்டு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அந்த இரக்கத்தை, உம்முடைய அந்த இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை அங்கீகரியுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய இந்த அர்ப்பணத்தை யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து இந்த ஜெபத்துல ஈடுபட்டு ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, ஆவியாத்துமா சர்றத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, அங்கீகரியுங்க ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் நுகர்வது எங்களுடைய சுயத்தை இல்லாண்டவரே, உம்முடைய இரக்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க நுகருகிறீங்க ஆண்டவரே. அதனால நீங்க எங்களுடைய ஜீவ பலியை சுகந்த வாசனையாய் உம்முடைய சமூகத்துக்கு எட்டுகிறது என்று சொல்லி நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதனால கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறாங்களோ ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மோடு நெருங்கிய ஒரு உறவு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நடத்துகிற வழி நடத்துதல் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய பலவீனத்துல எல்லாம் அவருடைய பலன் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் சுகவீனத்தோடு ஆண்டவரே மனதில் ஆண்டவரே பலவீனப்பட்ட உள்ளம் உடைந்தவர்களாய் ஆண்டவரே தனிமையிலே வாடினவர்களாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்க எங்கேயுமே இல்லை, அவங்க அருகாமையில் அவர்களோடு கூட தான் பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க என்றத உணர செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறட்டும், சுகவீனம் எல்லாம் மறைந்து ஒரு சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் சொன்ன இயேசுவி நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த குரல் எந்த இடத்துக்கெல்லாம் போகிறதோ உள்ளங்களிலும் அந்த இல்லங்களிலும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் செலுத்துகிற ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கரம் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சம், அழகான வார்த்தைகள் எங்களை கட்டி எழுப்பியது, கட்டி எழுப்பியது அந்த விசுவாச வார்த்தைகள். ரோமரி புஸ்தகம் 12:1-2 அடிப்படையில ஆதாரம் வச்சுக்கொண்டு அங்கே பலியை சத்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட பலியான சொன்னால் நம்முடைய சரீரங்களை ஒடுக்கிற பலி, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலி, அபுத்தி உள்ள ஆராதனை, அவருடைய இரக்கங்களை மட்டும், அந்த இரக்கம் கல்வாரி சிலுவையில பெற்றிருக்கோம், அந்த இரக்கத்தின் இன்றைக்கு நாங்க இரக்கம் பெறுகிறோம். நோவாயின் பலியை கத்த சுகந்த வாசனையாக நுகர்ந்து மழையை மறந்தார். நாங்கள் துதி பலியர்கள் நன்றி பலியர் எடுக்கும் அவர் வாசனை ஆகும். அந்த வாசனை பலி தான் நமக்கு சமாதத்தை தருகிறது, சந்தோஷத்தை கண் கொடுக்க, வாழ்க்கையை வாழ வைக்கிறது. அருமையான சத்தியத்தை ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். இதனால கத்தர் உங்களை இணைத்தது, கத்தருக்கு சோஸ்திரம். மீண்டுமா உங்கள் குரலை கேட்க வைத்த கிருபைக்காக என்று வாய்ந்தவனை சோஸ்தரிக்கிறேன். தொடர்ந்து இணையுங்கள். கத்தை நாம ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன். அருமையான வார்த்தைகள் அழகாக கற்றுக் கொடுத்தீர்கள். கண் கொற்றி கொடுத்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பதாக. கத்திரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ.
1: ஆமே, காட் பிளஸ் யூ. அருமையான வார்த்தையும் வெளிச்சம். நிச்சயமாக நாங்கள் எப்படி பலியிடுகிறோம் என்பது முக்கியம். அது அவருக்கு பிரியமான பலியிடுகிறோமா? ஏனோ வந்தோம், சபைக்கு வந்தோம், இல்லை இந்த இடத்துக்கு வந்தோம், ஏதோ ஒரு பாட்டை பாடுவோம், ஏதோ ஒரு ஜபத்தை செய்வோம், ஏதோ ஒரு வார்த்தையை கொடுப்போம் என்று அல்ல. அவருக்கு சித்தம் இன்னதென்று அறிந்து அவருடைய இரக்கத்தை வேண்டிக் கொள்கிறவளாய், அவருடைய இரக்கத்தின் பாத்திரங்களாய், அவர் இரக்கத்தால நிரப்புற பாத்திரங்களாய், அது அதே எங்களுக்கு அவருக்கு பிரியமான பலியா நாங்கள் எடுக்கும் போது நிச்சயமாக அவர் சுகந்த வாசனை அணுகள் எங்களை கனி கொடுக்கிற வாழ்க்கைகள் எடுத்துச் செல்வார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதில் உண்மையை நம்பி இருக்கிறபடியா உன சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அந்த சமாதானம் நமக்கு வேண்டும். அந்த சமாதான பலி, அந்த துதி பலி, அந்த நன்றி பலி, அப்படிப்பட்ட பலிகளை நாங்கள் செலுத்தி நாமத்தை உயர்த்துவோம். அருமையான வார்த்தைகள், அளமான சத்தியத்தோடு நீண்ட நாட்களை பிரதேச சகோதரியை கத்திருந்த இடத்துல மீண்டுமா இணைத்த கிருபைகளுக்காக என் தேவாயுதவனை சோசரிக்கிறேன். நன்றி செலுத்த இந்த வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கின்றேன். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்கள் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். வெளிப்பாடுகளை ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் ஒன்றையும் மகிமைப்படுவதாக. சரியா, 2:00 நேரம், 8 மணி, நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சோஸ்திரம்.